விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 5:54. இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 27 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் வைகாசி மாதம் 3 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 17 தேதி ஞாயிற்றுக்கிழமை. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்கலாம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நெதர்லாந்திலிருந்து 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் தனது அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று ஸ்வீடன் புறப்பட்டுச் செல்கிறார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரெட்டா டொமினிக்கா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வின்ஸ் ஹெண்டர்சனை நேற்று சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பெங்களூருவில் நேற்று அரசியல் கட்சிகள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தியது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%-லிருந்து 7%-ஆக குறைக்க தில்லி அரசு முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியையும் தில்லி அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோ ராலி டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:02. இன்றைக்கு நம்ம குமரி பண்பலை 101 என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒலிபரப்பாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இதோ நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 குரழமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்று காலை 7:00 வட்டார செய்திகள். 7:05 முற்றத்தில் இன்று. 7:10 அரும்புகளின் குறும்புகள். இன்று காலை 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலையில் திரை இசை கேட்கலாம். பொது அறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும் இடம்பெறும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00. 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட விபரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸில் திரை இசை கேட்கலாம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி உழவும் வானொலியும் முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் சந்திப்பு கேட்கலாம். படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம். இன்று காலை 9:02 RKG நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. 9:30 வசந்த அழைப்பு கேட்கலாம். 10:02 வசந்த் அண்ட் கோ வழங்கும் இளைய பாரதம். இதில் சாதிக்க பிறந்தோர் வரிசையில் ஜே அம்ரீஷ் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை நடப்பு நிகழ்வுகள் ஆகியன இடம்பெறும். இன்று காலை 10:30 சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சி. 11:02 ஏக்சூர் தொடர்ந்து குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி. பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுர மழை இது தேரல் சுவையில் சாரலிசை கேட்கலாம். நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். நிகழ்ச்சிகளையும் தவறாம கேளுங்க. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.
1: The news read by Tanvi Khurana. Prime Minister Narendra Modi will reach Gothenburg today on a two-day visit to Sweden, marking a historic milestone in the deepening alliance between New Delhi and Stockholm. Mr. Modi will hold bilateral talks with his Swedish counterpart Ulf Kristersson to review the entire gamut of bilateral relations and explore new avenues of cooperation to enhance bilateral trade as well as collaboration in green transition, AI, emerging technologies, startups, resilient supply chains, defence, space, climate action and people-to-people ties. The two Prime Ministers will also address the European Roundtable for Industry, a leading pan-European business leaders forum, along with President of the European Commission, Ursula von der Leyen. This engagement represents the third leg of the Prime Minister's broader European tour. Earlier, Prime Minister Modi undertook a series of engagements on his visit to the Netherlands yesterday, ranging from community interactions to a meeting with the Dutch royal family. Addressing a community program in The Hague, the Prime Minister said the world is facing a series of unprecedented challenges, including the COVID-19 pandemic, ongoing conflicts, and an emerging energy crisis. He cautioned that failure to address these challenges swiftly could reverse global development gains and push large sections of the population into poverty. Prime Minister Narendra Modi also underlined India's growing global role, describing the country as a land of opportunities in the 21st century that is driven by both technology and human values.
2: 21st sadi ka Bharat avsaron ki bhoomi hai. Bharat technology driven bhi hai aur humanity driven bhi hai. Bharat jitna ancient hai utna hi modern.

0: பில், ஹெல்ட் எக்ஸ்டென்சிவ் கன்சல்டேஷன்ஸ் இன் பெங்களூரு வித் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், லீகல் ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் சிவில் சொசைட்டி எஸ்டர்டே. பிரீஃபிங் மீடியா பர்சன்ஸ், த சேர்மன் ஆஃப் த கமிட்டி பி பி சௌத்ரி இன்ஃபார்ம்ட் தட் தி ஆப்ஜெக்ஷன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் பீங் கலெக்டட் பை த ஜே பி சி டியூரிங் தியர் விசிட்ஸ் டு டிஃபரண்ட் ஸ்டேட்ஸ். ஆன் சேலஞ்சஸ் போஸ்ட் பை த ப்ரப்போசல், ஹி செட் தட் சின்க்ரனைசிங் எலெக்ஷன்ஸ் வில் நீட் டு ப்ரீமெச்சுர்லி டிசால்வ் அ ஃபியூ ஸ்டேட் அசம்பிளிஸ் அண்ட் ரிசால்வ் இஷ்யூஸ் rising out of anti-defection laws, no confidence motion and president rule. The Archaeological Survey of India, ASI, has granted the Hindus an unrestricted access to the monument at Bhojshala complex in Dhar district of Madhya Pradesh for worship and other purposes. The ASI's decision came a day after the Madhya Pradesh High Court ruled that Bhojshala in Dhar was a temple of goddess Saraswati. Within days of levying high custom duties on precious metals, government has imposed import curbs on silver. The Directorate General of Foreign Trade in a notification said the import policy for silver, including silver plated with gold and platinum, are revised from free to restricted with immediate effect. Delhi government has taken a significant decision to reduce the value-added tax on aviation turbine fuel in the national capital from 25% to 7%. Delhi Chief Minister Rekha Gupta said that the decision has been taken in line with the Prime Minister Narendra Modi's emphasis on strengthening connectivity and economic activity with the objective of providing relief to the aviation sector, promoting tourism and logistics activities. In badminton, Indian duo Satvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty will face the Indonesian pair of Leo Roli Coronando and Daniel Martin in the men's doubles final of the Thailand Open in Bangkok today. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
3: இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் வீட்டையும் கவனித்துக் கொண்டு வெளியே வேலைக்கு செல்லும் இரட்டை பொறுப்புகளை சுமக்கிறார்கள். வேலைப்பழு, மன அழுத்தம், நேர மேலாண்மை போன்ற சவால்களை அவர்கள் தினமும் எதிர்கொள்கிறார்கள். சமூகம் ஒரு புறம் நல்ல மனைவியாக இரு என்று சொல்கிறது, இன்னொரு புறம் சாதனை படை என்று எதிர்பார்க்கிறது. இந்த இரண்டு எதிர்பார்ப்புகளுக்கும் இடையே நிலைகுலையாமல் நிற்கும் பெண்களின் மனோதைரியம் பாராட்டற்குரியது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஒரு நாட்டின் அரசியாக இருந்து கொண்டு இக்கட்டான சூழல்களை மங்கையர்க்கரசியார் எப்படி கையாண்டார் என்பதை பார்த்தால் அது இன்றைய கால பெண்களுக்கும் ஒரு சிறந்த மேலாண்மை பாடமாக அமையும். முதல் பாடம், பணி இடைச்சூழலை சீரமைத்தல். மங்கையர்க்கரசியார் பாண்டிய நாட்டிற்கு ராணியாக வந்தபோது அங்கு நிர்வாக ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் பல எதிர்ப்புகள் இருந்தன. இன்றைய அலுவலக சூழலில் பெண்கள் சந்திக்கும் அதே சவாலை அன்று அவர் சந்தித்தார். அவர் எடுத்த முடிவு நிதானம் மட்டுமே. சூழல் சாதகமாக இல்லாத போது அவர் ஆவேசப்படவில்லை. தனது பண்பும் திறமையும் மூலம் மெல்ல அனைவரின் நம்பிக்கையை வென்றார். சண்டை மனிதரை மாற்றாது, பொறுமையுடன் கூடிய பண்பே மனதை மாற்றி மலர்ச்சியை சமுதாயத்திற்கு தரும் என்பதை அவர் தனது வாழ்வால் உணர்த்தினார். இரண்டாவது, இல்லறம் மற்றும் பணியிடை சமநிலை. இன்றைய சமூகத்தில் வேலைக்கு செல்லும் பெண்ணை வீட்டை கவனிக்கவில்லை என்று குற்றம் சொல்வோரும் உண்டு. ஆனால் மங்கையர்க்கரசியார் ஒரே நேரத்தில் சிறந்த மனைவியாகவும் பொறுப்பான அரசியாகவும் திகழ்ந்தார். கணவரின் உடல்நலத்தை பேணுவதிலும் அவருக்கு தேவையான உதவிகளை செய்வதிலும் சற்றும் குறை வைக்கவில்லை. அதே சமயம் நாட்டின் நலனுக்காக தான் எடுத்த முடிவுகளில் உறுதியாக இருந்தார். குடும்பமும் தொழிலும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என்பதை நிரூபித்தார். இன்று வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலக பணிகளுக்காக குடும்பத்தையோ அல்லது குடும்பத்திற்காக தன் வளர்ச்சியையோ விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை.

0: இல்லை. மங்கையர்க்கரசியார் போல மென் அதிகாரத்தை பயன்படுத்தினால் இரண்டையுமே வெற்றிகரமாக கையாள முடியும். மூன்றாவது, உணர்வு நுண்ணறிவு. தன் கணவர் நோயுற்றிருந்தபோது மங்கையர்க்கரசியார் அன்போடு அவருக்கு செய்த சிகிச்சையையும் அரவணைப்பும் மன்னரின் மனதையே மாற்றியது. இன்றைய கார்ப்பரேட் உலகில் இதை உணர்வு நுண்ணறிவு என்கின்றோம். பிறரின் வலியை உணர்ந்து அக்கறையுடன் செயல்படும் திறன் பெண்களின் இயல்பான வலிமை. கடினமான வார்த்தைகளை விட அன்பான ஒரு செயல் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதிகாரத்தை விட அன்பும் அக்கறையுமே மனிதர்களை இணைக்கும் சிறந்த கருவிகள் என்பதை மங்கையர்க்கரசியார் தனது வாழ்வால் உணர்த்தினார். நான்காம் பாடம், சமூக மாற்றத்திற்கான பங்களிப்பு. வேலைக்கு செல்லும் பெண் வெறும் குடும்பத்திற்காக சம்பாதிப்பவள் மட்டுமல்ல, சமூக மாற்றத்திற்கான சக்தியும் ஆவாள். இன்று பெண்கள் ஒவ்வொரு துறையிலும் முன்னேறி பலருக்கு முன்மாதிரியாக நிற்கிறார்கள். ஒரு பெண்ணின் சாதனை இன்னும் பல பெண்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் தருகிறது. மங்கையர்க்கரசியார் போல நேர்மையும் அர்ப்பணிப்பும் கொண்ட பெண்கள் சமூகத்தையே நல்ல வழியில் மாற்றும் ஆற்றல் உடையவர்கள். மங்கையர்க்கரசியார் காட்டிய அறவாழ்வு காலங்கள் கடந்தும் பொருந்தக்கூடியது. நெருக்கடியில் பொறுமை, உறவுகளில் மரியாதை, பணியில் உறுதி, மனிதர்களிடம் அன்பு, இந்த நான்கு பண்புகளும் இருந்தால் பெண்கள் எந்த சவாலையும் தாண்டி சாதிக்க முடியும். ஒரு பெண் வலிமையாக நிற்கும் போது அவள் மட்டுமல்ல குடும்பமும் சமூகமும் உயர்கின்றன. அந்த அரசியின் உயர்ந்த பண்புகளை நம் வாழ்வில் ஏந்தி பெண்மைக்கு துணை நிற்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15. திசையெட்டும் தமிழ் மனம் வீசும் தெய்வ புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை குரல் முதமாய் கேட்கும் நேரம் இது.

0: அறியாத செயலில் அறிந்தவர் போல ஈடுபடுவது பிறகு தெளிவாக அறிந்த செயல்பாட்டிலும் ஐயத்தை ஏற்படுத்திவிடும். குறள் எண் 845 அதிகாரம் புல்லறிவாண்மை.
1: கல்லாத மேற்கொண்டு ஒழுகல் கசடர வல்லதூம் ஐயம் தரும்.
0: அறியாத செயலில் அறிந்தவர் போல ஈடுபடுவது பிறகு தெளிவாக அறிந்த செயல்பாட்டிலும் ஐயத்தை ஏற்படுத்திவிடும். குறள் எண் 845 அதிகாரம் புல்லறிவாண்மை.

குமரி பண்பலை 101 குரளமுதம் கேட்டோம். இசையால் இறைவனை மனதார வணங்கும் நேரம் இது. நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் பக்தி மனம் வீச வருகிறது குமரி பண்பலை 101 பக்தி மாலை. பக்தி மாலையில் முதலில் கே. வீரமணி பாடிய பாடலை கேட்கலாம்.

நேரம் 6:26. நம்ம குமரி பண்பலை 101.1 பக்தி மாலை கேட்டுட்டு இருக்கோம். பக்தி மாலையில் இனி வருவது எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: நாகர்கோயில்
1: இனிமையான காலை பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது பக்தி மாலை. இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து இடம்பெறும் பாடலை பாடியவர் நாகூர் E.M. ஹனிஃபா.

0: நீங்கள் இதுவரை நமது குமரி பண்பலை 101 பக்தி மாலை கேட்டோம்.
1: ஆகாஷ்வாணி தனது 90th ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.

0: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
1: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
0: பேச்சு போட்டிக்கான தலைப்பு ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை. கட்டுரை போட்டியின் தலைப்பு
1: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
0: வினாடி வினாவின் மைய கருத்து
1: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
0: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
2: நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சார மற்றும் பாரம்பரியத்தின் விலைமதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். மின்துறையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நெதர்லாந்திலிருந்து 11 நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு மோடி அந்நாட்டின் பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் இணைந்து செப்பு பட்டயங்கள் இந்தியாவிற்கு ஒப்படைக்கப்படும் நிகழ்வை பார்வையிட்டார். இந்த செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் விலை மதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்த சோழர் கால செப்பேடுகள் 21 பெரிய மற்றும் 3 சிறிய தகடுகளின் தொகுப்பாகும். இவற்றில் பெரும்பாலான எழுத்துகள் உலகின் மிகவும் அழகான மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளன என்று சமூக வலைதளத்தில் திரு மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழன் தனது தந்தை முதலாம் ராஜராஜனால் வாய்மொழியாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை முறைப்படுத்தியதை இந்த செப்பேடுகள் குறிக்கின்றன. சோழர்களின் கலாச்சாரம் மற்றும் கடற்படை திறமையால் இந்தியர்களாகிய நாம் மிகுந்த பெருமை கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ள பிரதமர், இந்த செப்பேடுகளை 19 நூற்றாண்டின் இடைப்பட்ட காலத்திலிருந்து பாதுகாத்து வந்த லெய்டன் பல்கலைக்கழகத்திற்கும் நெதர்லாந்து அரசுக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்நிலையில் ஆனைமங்கலம் சோழர் செப்பேடுகள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று திமுக கூறியுள்ளது. இது நமது நாட்டின் பண்பாட்டின் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் வரலாற்று பயணத்தில் வரவேற்புக்குரிய முன்னேற்றம் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இந்த அரிய செப்பேடுகள் வெறும் தொல்பொருள் சின்னங்கள் அல்ல, தமிழர்களின் மகத்தான வரலாறு, பண்பாடு மற்றும் சோழ பேரரசின் பெருமைகளை பதிவு செய்துள்ள நிரந்தர சான்றுகள் என்றும் அவர் கூறியுள்ளார்.

0: ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பெங்களூருவில் நேற்று அரசியல் கட்சிகள் சட்ட வல்லுநர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தியது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய குழுவின் தலைவர் திரு பி பி சௌத்ரி, கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார், முன்னாள் முதலமைச்சர் திரு வீரப்ப மொய்லி மற்றும் பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த மசோதா குறித்து தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக கூறினார். நாடாளுமன்றத்தால் கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டுள்ள இந்த மசோதா குறித்து பல்வேறு மாநிலங்களுக்கு நேரில் சென்று ஆட்சேபனைகளும் பரிந்துரைகளும் சேகரிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு சில மாநிலங்களின் சட்டப்பேரவைகளை முன்கூட்டியே கலைக்க வேண்டியிருக்கும் என்று அவர் கூறினார். கட்சி தாவல் தடை சட்டம், நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஆகியவற்றால் ஏற்படும் சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அடிக்கடி தேர்தல்கள் நடத்தப்படுவது நாட்டின் நலனுக்கு உகந்தது அல்ல என்றும் திரு சௌத்ரி கூறினார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2001 145,000 பேர் பணிபுரிந்த மின்துறையில் தற்போது அந்த எண்ணிக்கையில் பாதியளவு ஊழியர்கள்தான் பணிபுரிந்து வருவதாக கூறினார். மின் உற்பத்தியில் தமிழகம் தன்னிறைவு அடைய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் இதன் மூலம் வெளிமாநிலங்களில் இருந்து மின்சாரம் வாங்குவது கணிசமாக குறைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தேர்தலுக்கு முன்பு தாவேக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தின் ஒவ்வொரு துறைகளும் ஆய்வு செய்யப்பட்டு வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் திரு வேலுமணி ஆகியோர் தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள மனுக்கள் ஆய்வில் உள்ளதாக தெரிவித்தார். முன்னதாக 1000 விளக்கு தொகுதியில் பொதுமக்களை சந்தித்து பேசிய சட்டப்பேரவைத் தலைவர், மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மாநில அரசு நிறைவேற்றும் என்று கூறினார். சென்னை மாநகரில் சில பகுதிகளில் நிலவும் கழிவுநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணப்படும் என்று அவர் தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, அந்தமான் கடல் பகுதி, தெற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதி

0: கோவில்பட்டியில் நடைபெறும் புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் திரு ஹிமான்ஷு மங்கள் நேற்று தொடங்கி வைத்தார். திருநெல்வேலியில் போதைப்பொருள் தொடர்பாக இந்த ஆண்டு 103 வழக்குகளில் 131 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 247 ரன் எடுத்தது. 248 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி 4 விக்கெட் இழப்புக்கு 218 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. தரம்சாலாவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை மணி 3:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் ஒடிசா அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும், இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் விலைமதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். மின்துறையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 6:55 நிமிடம். இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 3 நாள் ஞாயிற்றுக்கிழமை. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். கேட்பதற்கு முன்,
2: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
3: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
5: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
6: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
5: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்வாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
7: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
5: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
6: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
1: இனி உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. எதிர்வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32-33 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24-25 டிகிரி செல்சியஸாகவும் வானம் மேகமூட்டத்துடனும் காணப்படும். இனி வேளாண் அறிவுரை. நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால் வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழை காலத்திலும் பால் வெட்டலாம். அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்க வேண்டும். இதனால் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம். மழை இருப்பதால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போட வேண்டும். தென்னை மரங்களுக்கு உரிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். இல்லாவிடில் தொடர் மழையினால் தென்னையின் வேரை பூஞ்சான நோய் தாக்க வாய்ப்புள்ளது. நுண்ணுயிரியால் வேர் அழுகல் நோய் வராமல் பாதுகாக்க நல்ல வடிகால் வசதி செய்ய வேண்டும். தரையில் படரும் ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிட வேண்டும். வாழை கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போ பியூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின் நடவு செய்ய வேண்டும். ஜாதிக்காய், கிராம்பு மற்றும் லவங்கப்பட்டை பயிர் செய்துள்ள நிலத்தில் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்க பண்ணை கழிவுகளை கொண்டு நிலப்போர்வை செய்வது நல்லது என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்தார்.

நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர் கே ஜி நெய்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக உயர் இரத்த அழுத்த தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஷ்வானா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:00. வட்டார செய்திகள். வணக்கம். தலைப்புச் செய்திகள். குமரி மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களின் தரம் குறித்த ஆய்வு பாதுகாப்பை உறுதி செய்ய வாகன ஓட்டுநர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுரை. நாடு முழுவதும் வருகின்ற ஜூன் மாதம் 21 நீட் மறுதேர்வு. தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் சான்றிதழ் படிப்பிற்காக விண்ணப்பிக்கலாம். ஜூன் 15 முதல் வகுப்புகள் தொடக்கம். இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தின் கீழுள்ள பள்ளிகளில் செயல்பாட்டில் உள்ள வாகனங்களை நாகர்கோவில் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி வளாகத்தில் ஆய்வு மேற்கொள்ளும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் முன்னிலையில் நேற்று பார்வையிட்டார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாடு முழுவதும் பள்ளி வாகனங்கள் அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு இயங்குகிறதா என ஆண்டுக்கு ஒருமுறை ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில், மார்த்தாண்டம் என 2 வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் உள்ளன. இதில் நாகர்கோவில் வட்டார போக்குவரத்துக்கு கீழ் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களின் தரம் குறித்து நேற்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் நாகர்கோவில் கல்வி மாவட்டத்திற்குட்பட்ட 86 பள்ளிகளில் 315 வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த வாகனங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு படிக்கட்டுகள், இருக்கை வசதி, அவசர கால கதவு, முதலுதவி பெட்டி, தீயணைப்பு கருவிகள், சிசிடிவி கேமராக்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்கள் சரியான முறையில் பொருத்தப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். அரசு விதிகளின்படி அனைத்து தகுதிகளையும் நிறைவு செய்த பள்ளி வாகனங்களுக்கு நடப்பாண்டில் இயக்குவதற்கான சான்றளிப்பு ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டன. மேலும் பள்ளி வாகனங்களில் ஓட்டுநர்கள் குழந்தைகளை பத்திரமாக ஏற்றி செல்ல வேண்டும் எனவும், வாகனம் ஓட்டும்போது செல்போன் பயன்படுத்தக்கூடாது என்றும், சாலை விதிமுறைகளை கடைபிடித்து ஓட்டுநர்கள் மாணவர்களுக்கு முன் மாதிரியாக செயல்பட வேண்டும், சீட் பெல்ட் போட்டு வாகனம் ஓட்ட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் வாகனங்களில் தீ அபாயம் ஏற்பட்டால் அவற்றை எவ்வாறு கையாள்வது, தீயணைப்பு கருவியினை பயன்படுத்துவது குறித்து ஓட்டுநர்களுக்கு செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆய்வில் நாகர்கோவில் வருவாய் கோட்டாட்சியர், நாகர்கோவில் உதவி காவல் கண்காணிப்பாளர், நாகர்கோவில் வட்ட

0: நகர போக்குவரத்து அலுவலர், மோட்டார் வாகன ஆய்வாளர், துறை அலுவலர்கள், தீயணைப்பு வீரர்கள், வாகன ஓட்டுநர்கள், நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் வருகின்ற ஜூன் மாதம் 21ஆம் தேதி நீட் மறுதேர்வு நடத்தப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த 3ஆம் தேதி நடைபெற்றது. அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் NDAயின் சமூக வலைதளத்தில் நேற்று முன்தினம் மறுதேர்வு குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதில் நாடு முழுவதும் வருகின்ற ஜூன் மாதம் 21ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:15 வரை தேர்வு நடைபெறும் எனவும், ஜூன் மாதம் 14ஆம் தேதி நுழைவு சீட்டு வெளியிடப்படும் என்றும், மறுதேர்வுக்கு புதிதாக விண்ணப்பிக்கவோ கட்டணம் செலுத்தவோ தேவையில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்த விவரங்களுக்கு neet@nta.ac.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ 011-40-75-9000 அல்லது 011-692-7700 என்ற தொலைபேசி எண்களையோ தொடர்பு கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. அகமதாபாத் நிறுவனத்துடன் இணைந்து தமிழக அரசு வழங்கும் ஓராண்டு தொழில் முனைவோர் சான்றிதழ் படிப்பிற்காக விண்ணப்ப விநியோகம் தொடங்கியுள்ளது. தமிழக அரசின் சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் கீழ் இயங்கும் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் ஓராண்டு தொழில் முனைவோர் மற்றும் புத்தாக்க சான்றிதழ் கல்விக்காக மாணவர் சேர்க்கை தொடங்கியுள்ளது. இந்த படிப்பில் சேர பட்டதாரிகள் அல்லது தொழில்துறை பயிற்சி முடித்து சொந்தமாக தொழில் தொடங்க ஆர்வமுள்ள 21 முதல் 40 வயதுக்குட்பட்ட நபர்கள் https://www.editin.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். கூடுதல் விவரங்களுக்கு 86-68-10-16-38 என்ற எண்ணிலோ அல்லது academy@editin.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ தொடர்பு கொள்ளலாம். வட்டார செய்திகள் கேட்டோம்.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: நேரம் இப்பொழுது காலை 7:06. நாம கேட்டு இருக்கோ ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நமது குமரி பண்பலை 101 இல் இனி கேட்கலாம்.

வண்டிய நடத்தப்பா, வண்டிய நடத்தப்பா, கொஞ்சம் ரிவர்ஸ் எடு, பாத்து பாத்து, கொஞ்சம் பொறு. இது நான் பார்த்த முகமாரியே இருக்க, கொஞ்சம் பொறு, இறங்கி பாத்துட்டு வரேன். ஏய், நம்ம அண்ணமுல்லா குமரி மாவட்டத்துல அவ்வளவு மக்களையும் கவர்ந்துகிட்டு இங்கே வந்துட்டார, அங்க வாங்கக்கூடிய சம்பளம் போதாதுன்னு சொல்லிக்கிட்டு இங்க வந்திருக்காரு பாரு. இவருக்கு பின்னால பாரு, ஐந்தருவி பாயிரல் மாதிரில போட்டிருக்காங்க. ஒருவேளை இவருடைய பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல வரும் அப்படிங்கறதுனால போட்டிருக்காங்களோ என்னமோ. ஏய், தலைப்பு பாருமா, எல்லாருக்கும் ஒரு விழிப்பை ஏற்படுத்துறது மாதிரி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படிங்கிற தலைப்புல எல்லாம் பேச போறாரு. நம்ம ஊர்ல சிறுதானியங்கள் சார்ந்த பதார்த்தங்களை பயன்படுத்தணும், அதனுடைய முக்கியத்துவத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கறதுக்காக 2 வருஷமா வாய்க்கிலே எல்லாம் பேசினாரு. அதனுடைய தாக்கம் மக்கள் கிட்ட ஏன் நம்ம வீட்டுல கூட எதிரொலிச்சுதே. இன்னைக்கு கூட நம்ம சுற்றுலா வந்திருக்கோம் அப்படிங்கறதுக்காக நீ என்ன கொண்டு வந்திருக்க, கம்புகள் கட்டையில கொண்டு வந்திருக்க. இதுக்கெல்லாம் காரணம் ஏறம்மா, எல்லா அண்ணனுடைய பரப்புரை தானே. என்னம்மா கேக்க, ஒன்ன சொல்லதும் புரிய மாட்டேங்குது. எப்ப பரப்புற, எப்ப நடக்கும் கேக்க. ஏய், சாயங்காலம் 4:30 போட்டிருக்கு, மணி வேற 4:10 ஆச்ச. ஏய், தலைய பாருமா, கண்ணுல கூலிங் கிளாஸ பாரு, முடிய பாரு, ஸ்பைக் பண்ண அடைமொழி கூட போட்டிருக்க, குமரி புயல். ஏய், இந்த அடைமொழிய பாக்கும் போது எப்படி பார்த்தாலும் ஒரு 50,000 ரூபாய்க்கு குறையாம வாங்குவாரா இருக்கும். ஏற்கனவே பணத்துல மிதக்காரு, இனி கேட்கவா வேணும். ஏய்,

0: பரப்புரைக்கு நம்ம போறோம் இல்லம்மா, அங்க பாரு என்ன நடக்குதுன்னு போய் அண்ணனை பார்த்து, அண்ணே நம்ம ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு டீயும் உங்களுக்கு நாலு வடையும் வாங்கி தரம்னே போயிட்டு வருவோமே அப்படின்னு சொன்னதும் அண்ணே எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காருன்னு பாரம்மா, பரப்புரை எல்லாம் ரெண்டாவது பட்சம் தான், முதல்ல எவனுக்கு தலையில மிளகா அரைக்கலாம் அப்படிங்கறது தான் அவருடைய கண்ணோட்டமா இருக்கும்.
1: சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு என்பது நீர்
0: மாவட்டத்துல
1: வந்து பரப்புரை பண்ணக்கூடிய இடத்துல ஏன் மாவட்ட குரல் உங்க எதிரொலிக்குத, யாருப்பா அது?

0: முதல்ல பரம்பரை கேப்போமா என்ன சொல்றாருன்னு,
1: மறுசுழற்சி செய்வதன் வழி
0: சுற்றுப்புற
1: சூழல் பாதுகாப்பை மேம்படுத்த முடியும்.
0: அசாத்தியம்னே, அசாத்தியம்னே.
1: ஏ அப்பா, இந்த மாவட்டத்துல வந்து பரப்புரை பண்ணக்கூடிய இடத்துல ஏ மாவட்ட குரல் உங்க எதிரொலிக்குத? யாருப்பா அது?
0: ஏனே, நான் தாம்னே, நான் தாம்னே, உங்க செல்ல தம்பி சிவானே. ஏனே, என்னென்ன சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு? ஏனே, நான் ஒண்ணு மேடையில உங்க பக்கத்துல உட்காரலாமண்ணே.
1: என்னப்பா கேக்குற? அங்க பாரு, நிர்வாகஸ்தர்கள் என்ன பண்றாங்க பாரு.
0: உங்களுக்கு நிகரா சேர கொண்டு போட்டுட்டாங்களே. ஏனே, உங்களுக்கு இங்கேயும் மவுசு கூடுதலானே.
1: என்னப்பா சொல்ற? தம்பி நல்லா இருக்கணும்னு நான் நாலு கருத்து சொன்னா அண்ணன் சொன்ன கேட்க மாட்டையா?
0: ஏனே, எப்படி நான் கேட்காம இருப்பேன்? ஏனே, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்னா என்னன்னு?
1: பெரியோர்களே, தாய்மார்களே, ஒரு வித்தியாசமான நபரை சந்திக்க வேண்டிய நிலை இருப்பதனால் கலை நிகழ்ச்சி 5 நிமிட நேரத்துக்கு தொடரும் என கூறிக்கொள்கிறேன்.
0: ஏ அப்பா, எங்க அண்ணனை பாரு, அண்ணனை இப்படி இல்ல இருக்கணும். என்கிட்ட பேசணும் அப்படிங்கறதுக்காகவும், கூட்டம் கலைஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காகவும் அற்புதமா மாற்றி ஏற்பாடா கலை நிகழ்ச்சியில ஏற்பாடு பண்ணிட்டாரு.
1: தம்பி, சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு அப்படிங்கறது நீர் மாசுபடாம பாதுகாக்கணும், காற்று மாசுபடாம பாதுகாக்கணும், வனவளங்கள் மாசுபடாம பாதுகாக்கணும், வன விலங்குகளை பாதுகாக்கணும், பூமியினுடைய சமநிலையை பேணணும், இதுதான்ப்பா சுற்றுப்புற சூழல் பாதுகாப்புக்கு அடித்தளம்.
0: ஏ அப்பா, நீர்னு சொல்லாரு, காற்றுன்னு சொல்லாரு, காடுகளை பாதுகாக்கணும்னு சொல்றாரு. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை பாதுகாக்கிறதன் வழி பூமிய சமநிலைப்படுத்தலாம் அப்படிங்கறத எப்படி அற்புதமா சொல்றாரு. ஏ அப்பா, அதனாலதான் எங்க அண்ணனுக்கு போற இடம் எல்லாம் புகழ், போற இடம் எல்லாம் பணம், மக்கள் கூட்டம் அலைமோது போல இருக்க.

0: உச்சத்தில் இன்று
1: அண்ணன் தன்னானே தனத்தான நாதீனம் தன்னானே தன்னானாதீனம் தன் அண்ணன்னாதீனம் தன்னண்ணாதீனம் தன்னா.
2: வீட்டுல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
3: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: நேரம் 7:11. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்கலாம்.
5: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
6: காதில் கேட்கின்றதா?
7: கியூட்டா அழகா வந்திருக்கீங்க. பிள்ளையோட பேர் என்னதுமா?
8: என்னோட பேர் டாஃபினா ட்ரெஸ்லின்.
7: டாஃபினா, எத்தனா ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
8: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
7: சரி, உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க?
8: அப்பா, அம்மா, தம்பி.
7: எல்லாருக்கும் பேரும் சொல்றீங்களா?
8: அம்மாவோட பேர் ஜெமி, அப்பாவோட பேர் டெரிக், தம்பியோட பேர் டால்டன், என்னோட பேர் டாஃபினா.
7: ஓகே, பிள்ளைக்கு மிஸ் வந்து என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க?
8: ரைம்ஸ், லெட்டர்ஸ், நம்பர், ஸ்டோரிஸ், ரைம்ஸ்.
7: சரி, இன்னைக்கு நீங்க நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க?
8: Johnny, Johnny, yes, Papa, eating sugar, no, Papa, telling lies, no, Papa, open your mouth, ha, ha, ha. திருக்குறள் கற்கா கசடர கற்பவை கட்டப்பின் நிற்க அதற்கு தாக்க யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இது உதடு ஒட்டாத திருக்குறள்.
7: அப்படியா, இந்த குறள் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க?
8: அம்மா.
7: சரி பிள்ளை, இன்னைக்கு சூப்பரா பேசுனீங்க. இப்ப குட்டி பிள்ளையா இருக்கிறீங்கல்ல, பெரிய பிள்ளையா ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆக போறீங்க?
8: டாக்டர்.
7: சரி, நீங்க கண்டிப்பா டாக்டர் ஆகணும். வாழ்த்துக்கள்.
8: தேங்க்யூ.
5: இந்த இனிய தருணத்தோட சின்ன பாஸ்போர்ட்டுக்கெல்லாம் நாளைக்கு இன்னொரு மலையின் அமுத மொழிகளோட சந்திக்கிற வரைக்கும் டாடா, பாய் பாய்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்

சென்னை நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழு ஏசி மேலா.

0: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:10 பூவையர் பூங்கா நிகழ்ச்சியில் பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் தொழில் முனைவோர் களியங்காடு எஸ் பார்வதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்டு மகிழுங்கள் நேயர்களே. இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். இதில் கோடை கால நோய்களிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி? நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள் நேயர்களே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜேட்டனுடன் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகள் தொடர்பாக பேச்சுகள் நடத்தினார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷிய இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜேட்டன் ஆகியோருக்கு இடையே நேற்று ஹேக் நகரில் விரிவான பேச்சுகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவை உத்திசார்ந்த அந்தஸ்திற்கு உயர்த்த இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளன. இந்த பேச்சுவார்த்தையின் போது வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம், நீர் மேலாண்மை, தூய்மையான எரிசக்தி, சுகாதாரம் மற்றும் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் ஆய்வு செய்தனர். மேலும் முன்னுரிமை வாய்ந்த துறைகளில் ஒத்துழைப்பை பலப்படுத்துவதற்கான பல முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா நெதர்லாந்து உறவுகள் கணிசமான முன்னேற்றத்தை கண்டுள்ளதாக பேச்சுவார்த்தையின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். நெதர்லாந்து நாடானது ஐரோப்பாவில் இந்தியாவின் முதன்மையான கூட்டாளிகளில் ஒன்று என்று அவர் வர்ணித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு, பகிரப்பட்ட ஜனநாயக விழுமியங்கள், வலுவான பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் இரு நாட்டு மக்களுக்கிடையே ஆழமான பிணைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்று அவர் கூறினார். வளர்ந்து வரும் புதிய துறைகளில் கூடுதல் ஒத்துழைப்பு தேவை என்று வலியுறுத்திய பிரதமர், நெதர்லாந்தின் நிபுணத்துவத்தையும் இந்தியாவின் வேகம் மற்றும் திறனையும் ஒன்றிணைத்து கண்டுபிடிப்புகள், முதலீடுகள் மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று திரு மோடி கேட்டுக் கொண்டார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகர் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட காட்லோடியா, வேஜல்பூர், நரன்புரா மற்றும் சபர்மதி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து அகமதாபாத் நகராட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகராட்சி கவுன்சிலர்களுடன் அகமதாபாத்தில் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார். வெற்றி பெற்ற கவுன்சிலர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அவர், மக்களுக்கு ஆற்ற வேண்டிய சேவைகள் மற்றும் அந்தந்த பகுதிகளின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அவர்களுக்கு எடுத்துரைத்தார். மக்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தும் சேவை மனப்பான்மையோடு செயல்பட்டு தங்கள் பகுதிகளின் வளர்ச்சிக்கு சிறந்த முறையில் அவர்கள் பங்களிப்பார்கள் என்று தாம் உறுதியாக நம்புவதாக சமூக வலைதளத்தில் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் கடந்த 15 தேதி வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், இந்த நடுவர் நீதிமன்றத்தை இந்தியா ஒருபோதும் அங்கீகரித்ததில்லை என்றும், அதன் செயல்பாடுகள், தீர்ப்புகள் அல்லது முடிவுகள் எதுவும் இந்தியாவை கட்டுப்படுத்தாது என்றும் கூறினார். மேலும் இந்த ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் இந்தியாவின் முடிவு தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்.

0: பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவித்திருந்தது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25% ஏழு சதவீதமாக குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. விமான போக்குவரத்து துறைக்கு நிவாரணம் அளிக்கவும் சுற்றுலா மற்றும் தளவாட பணிகளை ஊக்குவிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். அதேவேளையில் போக்குவரத்து மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளையும் வலுப்படுத்த வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வலியுறுத்தலுக்கு இணங்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சலுகை ஆரம்பத்தில் 6 மாத காலத்திற்கு அமலில் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் நலன் மற்றும் தில்லியின் நலன் கருதி எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவினால் அரசுக்கு சுமார் 985 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படக்கூடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் புதிய அமர்வு முன்பு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. முன்னதாக இந்த வழக்கை விசாரித்து வந்த நீதி அரசர்கள் திரு ராஜசேகர் மந்தா மற்றும் திருமதி ராய் சட்டோபாத்யாயா ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த மே 11 இந்த வழக்கில் இருந்து விலகியது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கடந்த ஆண்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ கோரிக்கை விடுத்துள்ளது. அதே நேரத்தில் சஞ்சய் ராய் தன்னை விடுதலை செய்யுமாறு மேல்முறையீடு செய்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் உள்ள போஜ்சாலா வளாகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க நினைவு சின்னத்தில் பொதுமக்கள் வழிபாடு நடத்தவும் இதர ஆன்மீக பணிகளை மேற்கொள்ளவும் இந்திய தொல்லியல் துறை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த வளாகம் அன்னை சரஸ்வதி தேவியின் கோவில் என்று மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை அடுத்து தொல்லியல் துறை இந்த முக்கிய முடிவை எடுத்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் கச்ரோலியில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் 8 காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மத்திய ரிசர்வ் காவல்படையும் மாநில காவல்துறையும் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவோயிஸ்ட் அமைப்பின் முக்கிய பொறுப்புகளில் இருந்த 5 பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்ததாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் அமைப்பினரிடமிருந்து துப்பாக்கிகளும் வெடிமருந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரெட்டா டொமினிக்க நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வின்ஸ் ஹெண்டர்சனை நேற்று சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின்போது மருந்தியல் தொடர்பாக 2 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. முன்னதாக டொமினிக்க நாட்டின் தற்காலிக பிரதமர் திரு எர்விங் மெக்கண்டரை சந்தித்த திரு பபித்ரா மார்கரெட்டா பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்தார். தொடர்ந்து ரோசா நகரில் டொமினிக்கா நாட்டின் அதிபர் திருமதி செல்வானி பட்டனையும் அவர் நேரில் சந்தித்து பேசினார். லட்வியா நாட்டின் புதிய அரசியமைக்கும் பொறுப்பை எதிர்க்கட்சியான யுனைடெட் லிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆண்ட்ரஸ் குல்பர்க்ஸிடம் அந்நாட்டு அதிபர் திரு எட்கர்ஸ் ரின்விகேஸ் ஒப்படைத்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நியூ யூனிட்டி கட்சியைச் சேர்ந்த பிரதமர் திருமதி எவிகா செலினா தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்ததைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி பதவிகளுடன் நடத்திய ஆலோசனையின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மேலும் புதிய அரசை அமைக்க நியமிக்கப்பட்டுள்ள திரு ஆண்டர்ஸ் குல்பர்க்ஸ் கூட்டணி கட்சிகளின் விவரம், புதிய அரசின் கொள்கை வரைவு உள்ளிட்டவற்றை வரும் 25 சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு ரின்விகேஸ் உத்தரவிட்டுள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோ ராலி டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்று காலை 11:20 தொடங்க உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 247 ரன் எடுத்தது. 248 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர்

0: களமிறங்கிய குஜராத் அணி 4 விக்கெட் இழப்புக்கு 218 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. தரம்சாலாவில் இன்று நடைபெற உள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெற உள்ள மற்றொரு போட்டியில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் ஒடிசா அணியை வென்றது. இன்று மாலை 5 நடைபெற உள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும், 7:30 நடைபெற உள்ள மற்றொரு ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்ள உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகள் தொடர்பாக பேச்சுகள் நடத்தினார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியா இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25. விளம்பரங்களை தொடர்ந்து சேவை செய்திகள் கேட்கலாம்.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: உங்கள் டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கரில்
4: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
3: பாட்டில் வார்ட்ராப்,
4: ஷோகேஸ் பொருட்கள்,
3: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
4: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
5: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்
6: ஸ்டேடியம் இதில் நாகர்கோவில்
7: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை.
8: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
1: சேவை செய்திகள் கேட்கலாம். பாலவிளை மங்களக்குன்று அருள்மிகு ஸ்ரீ பத்ரீஸ்வரி அம்மன் ஒற்றைக்கால் மண்டப சிவன் இசக்கியம்மன் திருக்கோவில் வைகாசி கொடை விழாவில் இன்று காலை 10:30 திருக்கொடி ஏற்றுதல், 10:45 கலச பூஜை, கலசாபிஷேகம், நண்பகல் 12:30 சிறப்பு பூஜை, மாலை 5 தேவிக்கு சிறப்பு அலங்காரம், 5:30 சந்தியா தீப ஆராதனை, 6 தேவி பூஜை, மாலை 6:15 சிறப்பு பூஜை, 6:30 1008 திருவிளக்கு பூஜை, இரவு 9 புஷ்ப வாகனத்தில் அம்மன் பவனி வருதல், 9:30 அத்தாள பூஜை, நாளை காலை 5 மகா கணபதி ஹோமம், 6 அபிஷேகம், உக்ஷ பூஜை, 6:30 அம்மன் அலங்கார தீப ஆராதனை, 7 சிறப்பு பூஜை. கன்னியாகுமரி முருகன் குன்றம் அருள்மிகு வேல்முருகன் திருக்கோவில் வைகாசி மாத கிருத்திகை விழாவில் இன்று காலை 8:30 மாலை 6:30 வழிபாடு, காலை 9:30 சிறப்பு அபிஷேகம், முற்பகல் 11:30 சிறப்பு வழிபாடு. வல இடையன் விளை வலங்கையர் மாகாளி அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவில் கொடை விழாவில் நாளை காலை 7 அபிஷேகம். மங்காவிளைவூர் அருள்மிகு சிவ சுடலைமாட சுவாமி திருக்கோவில் வைகாசி கொடை விழாவில் இன்று பகல் 1 அலங்கார தீப ஆராதனை. செம்பொன்விளை ஐயா வைகுண்ட சுவாமி திருநிழல் தாங்கல் திருஏடு வாசிப்பு திருவிழாவில் இன்று மாலை 4:30 பணிவிடை, 5 திரையேடு வாசிப்பு, நாளை காலை 6 உகப்படிப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் திருநாங்கூர் பன்னிரு ரிஷ பாருட திருக்காட்சி வைபக விழாவில் இன்று முற்பகல் 11 அனைத்து திருக்கோவில் உற்சப பேர மகாமூர்த்திகளும் ஸ்ரீ மதங்கீஸ்வர சுவாமி ஆலயத்தில் எழுந்தருளல், தொடர்ந்து பஞ்சாட்சர ஜபஹோமத்துடன் அபிஷேக ஆராதனையும் பூர்ணாகுதி தீபாராதனையும், இரவு 7 பன்னிரு சிவபெருமான் அம்பிகை திருக்கல்யாண வைபகம், 10 பன்னீர் சிவபெருமான் அம்பிகையுடன் ரிஷப வாகனத்தில்

எழுந்தருளி ஸ்ரீ மதங்க மகரிஷிக்கு பன்னிரு ரிஷப ரூடனாய் திருக்காட்சி அளித்தல் தொடர்ந்து திருவீதி உலா காட்சி. மேல சங்கரன்குழி ஸ்ரீமன் நாராயண சுவாமி திருக்கோவில் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் ஜீரோ தாரண புனர் புனர் ஆவார்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 6:30 சிறப்பு பூஜை, நாளை காலை 6 மணிக்கு பூஜை. சகாயபுரம் புனித இடைவிடா சகாய அன்னை திருத்தல திருவிழாவில் இன்று காலை 8 மணிக்கு திருவிழா திருப்பலி முதல் திருவிருந்து, மாலை 5 மணிக்கு திருப்பலி. சாத்வீக சமாஜம் கர்நாடக இசை நாட்டிய அகாடமியின் சலங்கை பூஜை இன்று காலை 8:15 திருப்பரப்பு மகாதேவர் ஆலயத்தில் நடைபெறும். சேவை செய்திகள் கேட்டோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: குமரி பண்பலை 101.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:30. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்கலாம்.
2: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னா.
3: காலை வணக்கம்
2: மன்னர். இப்போதெல்லாம் அடிக்கடி சிந்தனையில் ஆழ்ந்து விடுகிறீர்கள் போல இருக்கிறது.
3: ஆம் மந்திரியாரி, நமக்கு 4 பக்கத்தில் இருந்தும் எதிரிகளின் போர் உடைகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. எவ்வளவு நாளைக்கு தான் வெள்ளை கொடி காட்டி சமாளிப்பது? நாமும் எதிர்கொண்டாக்குவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதற்கு முன் நமது கோட்டை அரண்களை பலப்படுத்த வேண்டும். அதுதான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். உமக்கும் ஏதாவது யோசனை இருந்தால் கூறும்.
2: அப்படி என்றால் தாங்கள் கண்டிப்பாக செஞ்சிக்கோட்டையை ஒரு முறை சென்று பார்த்து வர வேண்டும்.
3: செஞ்சிக்கோட்டை நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். 834 ஆண்டு பழமையான அந்த கோட்டையை பார்த்து நமது கோட்டையை எப்படி பலப்படுத்த முடியும்?
2: தமிழகம் முழுவதும் பழமை வாய்ந்த கோயில்கள் 100 இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் காலத்தில் கலைநயத்துடன் இந்த கோயில்கள் கட்டப்பட்டிருந்தாலும் இந்த மன்னர்கள் வாழ்ந்த அரண்மனை கோட்டைகள் ஒன்று கூட இருந்ததாக தெரியவில்லை.
3: ஆம், அது என்னவோ உண்மைதான்.
2: ஆனால் தமிழ் மண்ணை ஆண்ட மன்னர்கள் வாழ்க்கையின் அடையாளமாக விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற செஞ்சி கோட்டை கம்பீரமாக இன்றும் காட்சியளி
3: செஞ்சிக்கோட்டை இன்றும் இருக்கிறது, இல்லை என்று கூறவில்லை. ஆனால் அதை சென்று பார்த்து நம் கோட்டையை பலப்படுத்த மாடலாக எடுக்கும் அளவிற்கு அதில் என்ன இருக்கிறது என்றுதான் கேட்கிறேன்.
2: தர்பார் மண்டபம், அந்த புறம் படை வீடுகள், யானை மண்டபம், குதிரை லாயங்கள், மாட மாளிகைகள், கோயில்கள், உடற்பயிற்சி கூடம், பீரங்கி மேடை, வெடிமருந்து கிடங்கு, தோரண வாயில்கள், காவல் அரண்கள், பாதாள சிறை, மதில் சுவர், அகழி என ஒரு கோட்டைக்கான அத்தனை அம்சங்களையும் கொண்டுள்ளது இந்த செஞ்சிக்கோட்டை.
3: அப்படியா? இதெல்லாம் சரிதான். ஆனால் செஞ்சிக்கோட்டையை ஐரோப்பியர்கள் கிழக்கு உலகத்தின் ட்ராய் கோட்டை என்று வர்ணித்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அதற்கு என்ன காரணம்
2: மன்னா? செஞ்சிக்கோட்டையை சுற்றிலும் ராஜகிரி, கிருஷ்ணகிரி, சந்திராயன் துர்கம், சங்கிலி துர்கம் என கோட்டையின் காவல் அமைப்புகளாக மலைகள் இருக்கின்றன. கோட்டை சுவரோ மலைப்பாம்பு போல மிக பிரம்மாண்டமாய் நீண்டிருக்கிறது.
3: அதெல்லாம் சரிதான். ஆனால் கோட்டைக்கு வெளியில் எதிரிகள் முட்டுகையிட்டால் உள்ளே இருக்கும் மக்களுக்கு கொடுக்க தானியங்கள் சேர்த்து வைக்க தானிய களஞ்சியம் இல்லையே.
2: மன்னா, கீழ்கோட்டை பகுதியில் பிரம்மாண்டமான தானிய களஞ்சியம் இருக்கிறது. 3 பிரிக்கப்பட்டுள்ள அதில் தானியங்களை சேமித்து வைத்துவிட்டால் கோட்டைக்கு வெளியில் எதிரிகள் ஆண்டு கணக்கில் முற்றுகையிட்டாலும் வெளியே வராமல் சமாளித்து விடலாம்.
3: ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இவ்வளவு பிரம்மாண்டமான பாதுகாவலோடு கட்டப்பட்ட இந்த கோட்டையை நாயக்க மன்னர்கள், பீஜாப்பூர் சுல்தான், முகலாயர்கள், சத்ரபதி சிவாஜி என்று பலர் இந்த கோட்டையை கைப்பற்றியதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் முதன் முதலில் இந்த கோட்டையை கட்டியது
2: ஒரு மிகப்பெரிய புதையல் கிடைத்து அதை

0: கொண்டு இந்த கோட்டையை கோன் வம்ச அரசர்கள் கட்டியதாக கூறப்படுகிறது மன்னா. அவர்களுக்கு பிறகு இத்தனை மன்னர்களும் படையெடுத்து இந்த கோட்டையை கைப்பற்ற காரணம் மிகவும் பாதுகாப்பான கோட்டை என்பதுதான்.
1: மந்திரியாரே, செஞ்சி கோட்டை என்றாலே தேசிங்கு ராஜா தான் நம் நினைவுக்கு வருவார். அவரை பற்றி நீர் ஒன்றுமே கூறவில்லை.
0: முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் செஞ்சி நகரை நிர்வாகம் செய்த சொரூப் சிங், இவரது மகன் தான் தேஜ் சிங். இவரை தான் ராஜா தேசிங் என்று அழைத்தார்கள். இவரது மறைவுக்கு பிறகு 22 வயதான ராஜா தேசிங் செஞ்சி கோட்டையை நிர்வகித்தது வெறும் 10 மாதங்கள் தான். அதன் பிறகு ஆற்காடு நவாப் படையெடுத்து 30,000 வீரர்களோடு வந்தபோது வெறும் 350 குதிரை படையினர் 500 வீரர்களோடு அவரை எதிர்கொண்டு தேசிங்கு சில மணி நேரங்களில் வீர மரணம் அடைந்தார்.
1: அப்படி என்றால் 100 பல போர்கள் நடந்திருக்கும் போல் இருக்கிறது.
0: ஆமண்ணா, கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள் போர்களால் இந்த நகரம் சீரழிந்ததால் மக்கள் இந்த நகரை விட்டு வெளியேறிவிட்டனர். ஒரு காலத்தில் ஆந்திராவின் நெல்லூரில் இருந்து தஞ்சை வரை பரவி இருந்த நெடுநிலத்தின் தலைநகராக இருந்தது செஞ்சி. இப்போது இந்த செஞ்சி கோட்டைக்கு யுனெஸ்கோ அமைப்பு உலக பாரம்பரிய அந்தஸ்தை கடந்த ஜூலை மாதத்தில் வழங்கி பெருமைப்படுத்தி இருக்கிறது.
1: எல்லா பயணிகள் ஆராய்ச்சியாளர்களின் பார்வையும் இனி செஞ்சி கோட்டையின் பக்கம் திரும்பிவிடும். சரி சரி, நாமும் செஞ்சி கோட்டையை சென்று பார்த்து விட்டு வருவோம்.
0: கண்டிப்பாக மன்னா. அந்த கால மன்னர்கள் போர் செய்து எதிரிகளை வெல்வதை விட சொந்த நாட்டின் மக்களை எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதையே பெருமையாக கருதினர்.
1: என்ன ஒரு ஊரவஞ்சனை! அந்த கால மன்னர்கள் போர் வேண்டாம் என்றால் ஆகா ஓஹோ என்று புகழ்வது இந்த கால மன்னர். நான் வீரபாகுக்கு எதிராக வெள்ளை கொடி காட்டினால் என்னை மீன்ஸ் போட்டு ட்ரோல் செய்வது, இது அநியாயமாக இல்லையா?
0: நமது மன்னருக்கு போர் என்றாலே அதை எப்படியெல்லாம் சமாளிக்கிறார்! ஐயோ ஐயோ.
2: இன்றைய குறுஞ்செய்தி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:36. இன்றைய காலை பொழுதை சுறுசுறுப்பாக்கி ஹார்ட் பீட்டை கலக்கலாக மாற்ற வருகிறது தென்குமரி தேனலை. குமரி பண்பலை 101 புறப்படும் இசை அலை. தென்குமரி தேனலையில் பொது அறிவு கேள்விக்கான நேரம் இது. இன்றைய பொது அறிவு வினா: தமிழின் முதல் பாவகை வடிவ நாடக நூல் எது? இன்றைய பொது அறிவு வினா மீண்டும் ஒரு முறை: தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் எது? இதற்கான பதிலை யுவன் சங்கர் ராஜா இசையில, வாலி வரிகள்ல SB சரண், யுகேந்திரன் குரல்கள்ல, கோபா திரைப்பட பாடலை கேட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாமா?

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: பிளஸ் டூ முடிச்சதும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும், கோச்சிங் கிளாஸ் போகணும், டிகிரியும் படிக்கணும், எந்த காலேஜ்க்கு போலாம்?
4: ரியா, தூத்தூர் செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ்ல டிகிரி முடிச்ச உடனே வேலை கிடைக்கிற மாதிரி குரூப் 1-4 கோச்சிங் டாப் IAS அகாடமியுடன் இணைந்து வழங்கும் TNPSC கோச்சிங்கும் இங்க இருக்கு.
3: அப்போ செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
4: செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ் தூத்தூர்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் கால் செல் 8903065210.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழு குழு ஏசி மேளா,
6: Pontjesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil, Emergency Services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
7: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesli Super Speciality Hospital.
5: நேரம் இப்போ 7:42. இனி இன்றைய பொது அறிவு கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கலாமா? முதலில் பொது அறிவு வினா. தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் எது? இனி பொது அறிவு கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கலாம். தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் மனோன்மணியம். இனி கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கலாமா? தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் மனோன்மணியம். மனோன்மணியத்தின் பாவகை ஆசிரியப்பா. 1866 லிட்டன் பிரபு எழுதிய நூல் தான் த சீக்ரெட் வே, அதாவது ரகசிய வழி. இந்த நூலை தழுவி 1881 பேராசிரியர் சுந்தரனார் அவங்க வந்து மனோன்மணியம் அப்படிங்கிற பெயர்ல எழுதினாங்க. மனோன்மணியம் பாத்தீங்க அப்படின்னா 5 அங்கங்களையும் 20 களங்களையும் கொண்டது. நூலின் தொடக்கத்திலேயே கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தையும் அழகா கொண்டிருக்குது. மனோன்மணியம் தோன்றிய காலம் எப்போ அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி தான். சிறந்த மொழி பற்றோம், நாட்டு பற்றோம், வீர உணர்வு ஆகியவற்றை கொண்டு விளங்கும் நூலாக தான் இந்த மனோன்மணியம் இருக்குது. தமிழனை பெற்ற நல்ல அணிகலன் மனோன்மணியம். காப்பிய இலக்கணம் முழுவதும் நிரம்பிய நாடக நூல் மனோன்மணியம் என பல சிறப்புகள் இந்த நாடக நூலுக்கு இருக்குது. இனி இன்றைய பொது அறிவு கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை. தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் எது? தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் மனோன்மணியம். தென்குமரி தேனலையில் இனி உங்களுக்காகவே வரப்போகுது யுவன் சங்கர்.

நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் அல்போன்ஸா நீட் அகாடமி வழங்கும் பிளஸ் ஒன் நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11ஆம் வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ், அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்ஸா நீட் அகாடமி, அல்போன்ஸா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445 8

0: 800 போன் 04652265863 அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
1: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
2: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
5: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
6: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
8: இம்மாதம் 30 வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
7: 2 வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652230666,
8: செல் நம்பர் 9488230666.
9: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 7:50. தென்குமரி தேனலையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது
10: தேதியும் செய்தியும்.
11: இன்று மே மாதம் 17.
12: உலக தகவல் சமூக நாள் இன்று.
11: ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 17 அன்று உலக சமூக நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது.
12: இது குறித்த அறிவிப்பு 2005 நடந்த தகவல் சமூகத்திற்கான உலக மாநாட்டை அடுத்து ஐநா பொதுச்சபையின் தீர்மானத்தின் மூலம் வெளியிடப்பட்டது.
11: உலக உயர் இரத்த அழுத்த தினம் இன்று.
12: ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 17 உலக உயர் இரத்த அழுத்த தினமாக கடைபிடிக்க வேண்டும் என உலக சுகாதார நிறுவனம் 2005 அறிவித்தது.
11: ஒரு சராசரி நபருக்கு இருக்க வேண்டிய சரியான இரத்த அழுத்தத்தின் அளவு 120/80 ஆகும்.
12: இதைவிட 140/90 என்பதாகவோ அல்லது அதைவிட அதிகமாகவோ இருந்தால் அதனை உயர் இரத்த அழுத்தம் என்கிறோம்.
11: இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இத்தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
12: நோய் எதிர்ப்பு முறையின் தந்தை என்று போற்றப்பட்ட ஆங்கிலேய மருத்துவர் எட்வர்ட் ஜென்னர் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
11: ஆண்டு இதே நாளில் பிறந்த எட்வர்ட் ஜென்னர் அவர்கள் இளவயது முதலே இயற்கை குறித்தும் தன் சுற்றுச்சூழல் குறித்தும் அறிந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வமுடன் இருந்தார்.
12: பின்னாட்களில் பெரியம்மை நோய்க்கு தடுப்பு மருந்தினை இவர் கண்டுபிடித்தார்.
11: இதற்காக இவர் நோய் எதிர்ப்பு முறையின் தந்தை என போற்றப்பட்டார்.
12: இவருடைய கண்டுபிடிப்பு பிற கண்டுபிடிப்புகளை காட்டிலும் மனித உயிர்களை கொடிய நோயில் இருந்து காப்பாற்ற உதவியது என்பது குறிப்பிடத்தக்கது. சைவ மறுமலர்ச்சிக்கு உழைத்த துறவியும் சிறந்த பேச்சாளரும் உரையாசிரியருமான ஞானியாரடிகள் எனப்படும் ஸ்ரீல ஸ்ரீ சிவ சண்முக மேஞான சிவாச்சரிய சுவாமிகள் 1873 இதே நாளில் பிறந்தார்.
11: தமிழில் பெரும் புலமை கொண்டிருந்த இவர் மதுரை தமிழ்ச்சங்கம் தோன்றுவதற்கு முதன்மை காரணமாக இருந்தார்.
12: தமிழ் மட்டுமல்லாது ஆங்கிலம், தெலுங்கு மற்றும் வடமொழியிலும் புலமை பெற்றிருந்த இவர் சைவ சித்தாந்த பெருமன்றம், வாணி விலாச சபை போன்ற அமைப்புகளையும் உருவாக்கியுள்ளார்.
11: இந்திய கவிஞரும் மொழியியல் ஆய்வாளருமான தீரேந்திர வர்மா அவர்கள் பிறந்த தினம் இன்று.
12: பிரபல ஹிந்தி கவிஞரும் எழுத்தாளரும் மொழியியல் ஆராய்ச்சியாளர் மற்றும் நிபுணராகவும் அறியப்படும் தீரேந்திர வர்மா அவர்கள் 1897 இதே நாளில் பிறந்தார்.
11: ஹிந்தி இலக்கிய களத்தை பொறுத்தவரை ஒரு தனிநபர் அளவில் இல்லாது மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கும் இவர் மொழி ஆய்வுக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்தவர் ஆவார்.
12: ஹிந்தி இலக்கியத்திற்கு புதிய வடிவம் கொடுத்த இவரை ஒரு யுகம் போல திகழ்ந்தவர் என்று ஹிந்தி இலக்கிய ஆர்வலர்கள் இன்றளவும் போற்றுகின்றனர்.
11: நியூயார்க்

0: பங்கு சந்தையானது 1792 ஆண்டு இதே நாளில் ஆரம்பிக்கப்பட்டது.
1: அனைத்துலக தொலைத்தொடர்பு மையம் இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் 1865 ஆண்டு இதே நாளில் பாரிஸில் அமைக்கப்பட்டது.
0: தமிழக எழுத்தாளர் கி. ராஜநாராயணன் அவர்கள் நினைவு தினம் இன்று.
1: கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று கருதப்படும் கி. ராஜநாராயணன் அவர்கள் கோபல்லபுரத்து மக்கள், கோபல்ல கிராமம், மாயமா, நாட்டுப்புற கதைக்களஞ்சியம் உள்ளிட்ட பல்வேறு படைப்புகளை படைத்துள்ளார்.
0: 1991 ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ள இவரை தமிழ் வாய்மொழி பாரம்பரியத்தின் காவலர் என்று அழைக்கின்றனர்.
1: இலக்கிய சிந்தனை விருது, மனோன்மணியம் சுந்தரனார் விருது, தமிழ் வளர்ச்சி ஆராய்ச்சி மன்ற விருது போன்ற பல விருதுகள் பெற்றுள்ள இவர் 2021 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: தேதியும் செய்தியும்
3: வேலை வாய்ப்புகளை அள்ளித் தருகின்ற கல்லூரி
4: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
3: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
4: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
3: சேர்க்கை நடைபெறுகிறது.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.
6: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
7: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
8: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
9: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
8: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
9: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
8: தடிக்காரன் கோணம் AJ நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
9: AJ நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம். காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பலவிளை நாகர்கோவில்
10: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், EEE,
9: ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
10: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
9: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பு பெற அழையுங்கள்.
10: 0465225390.
11: நம்ம ஊர் ரோட்ல டிரைவ் பண்றதுக்கான அதிகமான மைலேஜ் இருக்கிற காரா பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கான ஒரே சாய்ஸ் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ஹைபிரிட் மைலேஜ் இருக்கிற டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் தாங்க. ஆமாங்க, இதுல ஃபுல் டேங்க் ஃபியூவல் போட்டுட்டு உங்களால 1200 கிலோமீட்டர் வரை டிரைவ் பண்ண முடியும்.
12: அட்வான்ஸ்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி, சைலன்ட் ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ், லக்ஸரி கம்ஃபர்ட் எல்லாமே ஒரே SUV-ல. 2025 மாடலுக்கு அட்டகாசமான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு.
13: மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டா நாகர்கோவில் கால் 7373035400.
14: Everybody listen, listen, listen.
15: ஆகாஷ்வாணி தனது 90th ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
16: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19 தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
15: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442340243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
16: பேச்சு போட்டிக்கான தலைப்பு ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை, கட்டுரை போட்டியின் தலைப்பு
15: வானொலி ஒரு வரப்பிரசாதம்,
16: வினாடி வினாவின் மைய கருத்து
15: ஆகாஷ்வாணி இன்று வரை, வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
16: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 முதல் மாலை 6 வரை 9442340243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
5: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று காலை 10:02 வசந்த் அன்கோ வழங்கும் இளைய பாரதம். இதில் சாதிக்க பிறந்தோர் வரிசையில் ஜே அம்ரீஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக உயர் இரத்த அழுத்த தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ. ரிஷ்வானா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. இன்று பிற்பகல் 1:10 பூவையர் பூங்கா. இதில் பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் தொழில் முனைவோர் கையங்காடு எஸ். பார்வதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்டு மகிழுங்கள் நேயர்களே. இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரத்துல கோடைக்கால நோய்களிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி நேரலை நிகழ்ச்சி இருக்குது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள் நேயர்களே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சற்று நேரத்தில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக தொடர்ந்து இணைந்திருப்போம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நெதர்லாந்தில் இருந்து 11 நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் தனது அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று ஸ்வீடன் புறப்பட்டுச் செல்கிறார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா டொமினிக்கா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வின்ஸ் ஹாண்டர்சனை நேற்று சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%-லிருந்து 7% குறைக்க தில்லி அரசு முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். 5வது உலக தமிழ் ஹைகூ மாநாடு புதுக்கோட்டையில் இன்று தொடங்குகிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப்பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோராலி டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியையும் தில்லி அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: வானொலிகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை. அதுதான் குமரி பண்பலை 101.

நிகழ்ச்சிகள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. காலை 8:02. தென்குமரி தேனிலையில் இப்ப நாம வடசேரி உழவர் சந்தையில காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை நிலவரம் என்ன அப்படிங்கறத பாத்துடலாமா? நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 80 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 45 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 30 ரூபாய், நாட்டு தக்காளி 40 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 58 ரூபாய், நாட்டு மிளகாய் 75 ரூபாய், நாடன் மிளகாய் 200 ரூபாய், சீனி அவரைக்காய் கிலோ ஒன்றிற்கு 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 18 ரூபாய், பாகற்காய் 60 ரூபாய், இஞ்சி கிலோ ஒன்றிற்கு 160 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 45 ரூபாய், பல்லாரி 30 ரூபாய், கேரட் 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 38 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 35 ரூபாய், சின்ன வெங்காயம் 70 ரூபாய், பூசணி கிலோ ஒன்றிற்கு 22 ரூபாய், தடியங்காய் 15 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி கிலோ ஒன்றிற்கு 140 ரூபாய், புடலை 65 ரூபாய், பீன்ஸ் 100

0: 45 ரூபாய், சவ் சவ் 55 ரூபாய், தட்டை பயிறு 45 ரூபாய், பீட்ரூட் கிலோ ஒன்றிற்கு 55 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 200 ரூபாய், நார்த்தங்காய் 40 ரூபாய், காலிஃபிளவர் 50 ரூபாய், தேங்காய் குடிமியுடன் 47 ரூபாய், குடிமி இல்லாத தேங்காய் 50 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 90 ரூபாய், புதினா 70 ரூபாய், பால் சேம்பு 75 ரூபாய், வழுதலங்காய் 70 ரூபாய், கோவைக்காய் 68 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், காராமணி 50 ரூபாய், கறிவேப்பிலை 45 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றன. இனி பழங்களின் விலை நிலவரம் என்ன அப்படிங்கறத பாத்திரலாமா? வாழைப்பழம் நேந்திரன் கிலோ ஒன்றிற்கு 50 ரூபாய், பப்பாளி பழம் 30 ரூபாய், நெல்லிக்கனி 50 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றன. இனி அரசு கொள்முதல் நிலையங்களில் இன்றைய நெல் விலை விவரம் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? திருப்பதி சாரம் 3 நெல் ரகம் அரசு கொள்முதல் நிலையங்களில் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றிற்கு 2500 ரூபாய் விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. உள்ளூர் கொள்முதல் நிலையங்களில் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றிற்கு 1700 ரூபாய் விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. இதுவரை நெல் விலை விபரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா இன்றைய காலை நிலவரப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முக்கியமான அணைகளின் நீர்மட்டம் என்ன பார்த்திடலாமா? பேச்சிப்பாறை அணை 23.08 அடி, பெருஞ்சாணி அணை 25.15 அடி, சிற்றாறு அணை 1 5.12 அடி, சிற்றாறு அணை 2 5.22 அடி, பொய்கை அணை 16 அடி, மாம்பழத்துறை ஆறு அணை 16.57 அடியாக உள்ளன.
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை,
4: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
3: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
5: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
3: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
4: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு பக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழு குழு ஏசி மேளா,
6: மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில், ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில், SS நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி, RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கொச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
8: வீட்டுல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
9: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU and கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
10: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
11: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
12: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
13: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
14: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
15: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
16: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
16: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம்.

குமரி பண்பலை 101. தென்குமரி தேனலையில் இனி உங்களுக்காகவே வரப்போகுது நிவாஸ் கே பிரசன்னா இசையில் ஏ மோகன்ராஜன் பாடல் வரிகள். நிவாஸ் கே பிரசன்னா, விஜய் சேதுபதி, பிரியங்கா தேஷ்பாண்டே, நிரஞ்சனா ரமணன் குரல்கள்ல தேவராட்டம் திரைப்பட பாடல்.

இத்துடன் நிறைவு பெறுகிறது தென்குமரி தேனலை. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக

0: An elephant has given birth to twin calves at the Corbett Tiger Reserve, reports Hindustan Time. Wildlife experts have described it as a rare event among elephants. And with that, it's back to you, Sunil.
1: Thank you, Tanvi. And now before we end the bulletin, the headlines once again. India and the Netherlands elevate their ties to strategic partnership following talks between Prime Minister Narendra Modi and his Dutch counterpart, Rob Jetten. Prime Minister Modi to reach Gothenburg today on a two-day visit to Sweden to hold talks with his Swedish counterpart Ulf Kristersson. Archaeological Survey of India allows Hindus unrestricted access to Bhojshala Temple after Madhya Pradesh High Court verdict. Government imposes curbs on import of silver, moves it to restricted category. Delhi government decides to reduce value-added tax on aviation turbine fuel in national capital from 25% to 7%. And in badminton, Indian duo Satwik Sairaj Ranki Reddy and Chirag Shetty to face Indonesian pair in men's doubles final of Thailand Open in Bangkok today. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்கலாம். சர்மரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கொச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: முகத்தில் அருவா சைபால், சொரியா சிறங்க சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
4: சைபால்.
6: ஒரு பள்ளிக்கூடம், அதில் வசதியான வீட்டு புள்ள ஒருத்தன் படிச்சுக்கிட்டு இருந்தான். இன்னொரு ஏழை பையனும் அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் ஒரே தெருவில் தான் இருக்கிறாங்க. பணக்கார வீட்டு பையன் பங்களாவில் இருந்தான். அவனுக்கு வேலை செய்கிறதுக்காக சில வேலையாட்கள் உண்டு. அதனால் அவன் நல்லா சாப்பிடுவான், தூங்குவான், ஏதோ வரணுமேங்கிறதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு வருவான், போவான், அவ்வளோதான். இந்த ஏழை பையன் இருக்கானே, அவன் அப்படி இல்லை. காலையில் எழுந்திருப்பான், உடற்பயிற்சி பண்ணுவான், அவங்க வீட்டில் கிடைக்கிற சாதாரண உணவு அதை அளவோடு சாப்பிடுவான், வீட்டில் உள்ள வேலைகளையும் செய்வான், பள்ளிக்கும் தவறாமல் வந்துடுவான். அவனுக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் 8 பேர், எல்லாரும் தன்னம்பிக்கையோடு அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பையன் எப்பவும் உண்மையை தான் பேசுவான், கடமையை ஒழுங்காக செய்வான். ஆசிரியர்களுக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். அதனால் இவனை அந்த பள்ளிக்கூடத்து மாணவர் தலைவனாக ஆக்கியிருந்தாங்க. இது அந்த பெரிய இடத்து பையனுக்கு பிடிக்கல. மாணவர் தலைவனுக்கு பணிஞ்சு போகிறதுக்கும் அவனுக்கு விருப்பம் இல்லை. ஒரு நாள் வகுப்பில் ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் ஒரு வேலை கொடுத்தார். எல்லாரும் அதை சுறுசுறுப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் மட்டும் சோம்பலாக உட்காந்துருக்கிறான். ஆசிரியர் அந்த பக்கமாக வந்தார், இதை பார்த்துட்டார். உடனே மாணவர் தலைவனாக இருக்கிற அந்த ஏழை பையனை கூப்பிட்டார். இந்த பாருப்பா, ஏன் அந்த பையன் இப்படி சும்மா உட்காந்துருக்கிறான், என்னன்னு விசாரித்து சொல் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டார். இவன் மெதுவாக போய் அவங்ககிட்ட விசாரித்தான், ஏன் இப்படி சோர்ந்து போய் உட்காந்துருக்குற அப்படின்னு. அவன் ரொம்ப அலட்சியமாக இவனை திரும்பி பார்க்குறான். என்னோடய சிரமம் உனக்கு என்ன தெரியும், வீட்டில் என்னுடைய சௌகரியங்களை கவனிக்கிற வேலையாட்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி வேலைக்கு வரல, அதனால் என்னோடய வேலையெல்லாம் நானே கவனிக்கிற மாதிரி ஆகிட்டுது, அதனால் சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு. நான் அப்புறம் கேட்டிருக்கான், அது சரி, உன்னுடைய வீட்டில் உன்னுடைய வேலைக்காரங்க வராத போது நீ எப்படி சமாளிக்கிற அப்படின்னு கிண்டலாக கேட்டிருக்கான். அதாவது இவன் ஏழைங்கிறதையும் இவன் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு யாரும் இல்லைங்கிறதையும் இப்படி சொல்லி கிண்டல் பண்ணுறான். இந்த ஏழை பையனுக்கு இது புரிஞ்சுது, மனசு வேதனைப்பட்டுது. இருந்தாலும் வெளியில் காட்டிக்காமல் சிரிச்சுக்கிட்டே சொன்னானான், எனக்கு அந்த கவலையே கிடையாது, என்னுடைய உதவிக்கு நான் நினச்ச உடனே என்னுடைய காரியத்தை செய்கிறதுக்கு 8 பேர் எப்பவும் தயாராக இருப்பாங்க அப்படின்னு. நான் இவன் இப்படி சொன்னதும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு தான், தலையை குனிஞ்சிக்கிட்டே போயிட்டான். உள்ளே உட்காந்துருந்த ஆசிரியர் காதில் இது விழுந்தது. உடனே அந்த ஏழை பையனை உள்ளே கூப்பிட்டு போனார். கேட்டார், என்னப்பா இப்படி சொல்கிற, இவன் பொய் சொல்ல மாட்டாங்கிறது அவருக்கு தெரியும், அவனை சமாளிக்கிறதுக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருப்பாங்கிறதையும் அவரால் ஏற்றுக்க முடியல. ஏன்ப்பா நீ நினைக்கிற காரியத்தை செய்ய 8 பேர் தயாராக இருக்கிறதா சொன்னியே, உன்னுடைய சகோதர சகோதரிகளை குறிப்பிட்டு அப்படி சொன்னியா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க ஐயா, நான் அவங்கள குறிப்பிட்டு அப்படி சொல்லலைன்னா. அப்படின்னா பொய் சொன்னியா, இந்த சின்ன விஷயத்துக்கு அப்படி பொய் சொல்லலாமான்னார். ஐயா நான் பொய்யும் சொல்லலைன்னா அவன், அப்படின்னா நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னார். இப்போ அந்த பையன் சொல்கிறான், ஐயா நான் நினைக்கிறத செய்து முடிக்க என் கூட இருக்கிற அந்த 8 பேர் யாருன்னா ரெண்டு காலு ரெண்டு கை வாய் மூக்கு கண்ணு காது ஆக மொத்தம் எட்டு.

0: இவங்க தான் அந்த வேலை ஆட்கள். நான் சொல்கிறத செய்கிறதுக்கு, நான் சொல்கிறத கேட்குறதுக்கும் செய்கிறதுக்கும் அவங்க எப்பவும் தயாராக இருக்காங்க. அந்த அளவுக்கு என்னுடைய பயிற்சிகள் பழக்க வழக்கங்கள் மூலமாக அவங்கள நல்ல நிலைமையில் வச்சுருக்கிறேன் அப்படின்னா. இந்த கதையை சுவாமி சின்மயானந்தர் சொல்கிறது வழக்கம். இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற வேலையாட்கள் இந்த 8 பேரும், இவங்களை நல்ல முறையில் வச்சிருந்து வேலை வாங்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த கடமையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு வந்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம், இல்லைன்னா குழப்பம்தான். புத்தி சரியாக இல்லைன்னா இந்த வேலையாட்கள் நாம் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. ஒருத்தன் குடி போதையில் தள்ளாடி தள்ளாடி போய் ஒரு மரத்தில் முட்டிக்கிட்டானான். தலையில் கட்டு போட்டுக்கிட்டு மறுநாள் வந்திருக்கான். ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க. நான் ஒதுங்கி போன்னு தான் சொன்னேன், அது கேட்கல அப்படின் இருக்கான். எது கேட்கல? உன்னோட காலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, அந்த மரம் அப்படின்னு.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நேரம் 8:36. இனிமையான காலை பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்கலாம் கே எக்ஸ்பிரஸ். இதில் சூப்பர் ஹிட் திரைப்பட பாடல்களை கேட்கலாம். இப்ப உங்களுக்காகவே வரப்போகுது சுந்தர் சி பாபு இசையில் கபிலன் பாடல் வரிகள்ல வேல்முருகன் குரல்ல நாடோடிகள் திரைப்பட பாடல்.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் BCEMIடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர். வசந்த் அண்ட் கோவின் குழு குழு ஏசி மேளா.
7: Consciously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
8: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
3: இத்துடன் நிறைவு பெறுகிறது குமரி பண்பலை 101 கே எக்ஸ்பிரஸ்.
9: ஆகாஷ்வாணி தனது 90th ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
10: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியியல் கல்லூரியில் இம்மாதம் 19th செவ்வாய்க்கிழமை காலை 9 முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
9: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
10: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
9: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
10: கட்டுரை போட்டியின் தலைப்பு
9: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
10: வினாடி வினாவின் மைய கருத்து
9: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
10: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 முதல் மாலை 6 வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று காலை 10:02 வசந்தன்கோ வழங்கும் இளைய பாரதம், இதில் சாதிக்க பிறந்தோர் வரிசையில் ஜே அம்ரீஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக உயர் இரத்த அழுத்த தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர்

0: ஏ ரிஷ்வானா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. இன்று பிற்பகல் 1:10 பூவையர் பூங்கா. இதில் பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் தொழில் முனைவோர் களியங்காடு எஸ் பார்வதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்டு மகிழுங்கள் நேயர்களே. இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரத்தில் உங்களுக்காகவே ஒரு நேரலை நிகழ்ச்சி இருக்குது. என்ன தலைப்பு அப்படின்னா, கோடைக்கால நோய்களிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள் நேயர்களே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சற்று நேரத்தில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 உழவும் வானொலியும். முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
2: வணக்கம் நேர்களே. இந்தியாவின் இதயம் கிராமங்கள் என்று சொன்னார் நம் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள். உழவு தொழில் உயிர்களை காக்கும் தொழில். அந்த உழவாண்மையை செய்யும் உழவனின் காதில் நம்பிக்கையை விதைப்பது ஆகாஷ்வாணி. விதை எப்போது போடுவது என்பது முதல் விளை பொருளை எங்கு விற்கலாம் என்பது வரை பல தகவல்களை எளிமையாக வேளாண் பெருமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் உழவர்களின் நண்பன் வானொலி. கிராமத்தின் குரலாகவும் விவசாயியின் வழிகாட்டியாகவும் இந்த ஆகாஷ்வாணி எப்படி சேவையாற்றுகிறது, அது பற்றி பேசலாம் என்று வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கிராமத்திலிருந்து வந்திருக்கும் கே பன்னீர்செல்வம் ஐயா அவர்களை இன்றைய வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் இப்போது சந்திப்போம். ஐயா வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: ஐயா, உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம்
3: சார். நான் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுக்கா தேத்தாக்குடி தெற்கு கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். என்னுடைய பேர் கே பன்னீர்செல்வம். எனக்கு இப்போ வயசு வந்து 71. நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற போது கிட்டத்தட்ட எனக்கு விவசாயம்னா என்னென்னு தெரியாது. ஒரு 15 வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் ஊரில் தொலைக்காட்சியெல்லாம் கிடையாது. அப்போ வீட்டுக்கு எங்கேயாவது ஒரு வீட்டில் வானொலி பெட்டி இருக்கும். அந்த வானொலி பெட்டியில் 7 போய் உட்காந்துக்கிறது எங்கள் ஏரியாவில் பழக்கம். ஏன்னு கேட்டீங்கன்னா 7:25 விவசாயிகளுக்கான நிகழ்ச்சி போடுவாங்க. அந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறான், மழை எப்போ வரும், என்னென்ன பண்ணலான்னு கேட்கறது எங்களுடைய வழக்கம். அன்று முதல் இன்று வரை இந்த விவசாயம் சம்பந்தமான நிகழ்ச்சிகள், மழை வருங்கிற நிகழ்ச்சிகள், இதெல்லாம் வந்து வானொலியில் கேட்டு தான் தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை மக்கள் இருக்கிறாங்க. இப்போ கஜா புயல் வந்தபோது எல்லா நிகழ்ச்சிகளும் கட் ஆகிட்டுது. ஆனால் ரேடியோ மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருந்தது. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஜெனரேட்டரில் செல்லில் சார்ஜ் ஏற்றிக்கிட்டு வந்தாவது இந்த வானிலையை வந்து ரேடியோலாம் கேட்க முடிஞ்சதை தவிர தொலைக்காட்சியில் கேட்க முடியல சார். அந்த மாதிரி விவசாயிகளுக்கு உற்ற தோழா அன்றும் இன்றும் என்று இருக்கப்படுறது வந்து ரேடியோ தான். ரேடியோ கேட்காம மனிதன் வந்து வாழ முடியும். இன்னைக்கு நவீன உலகத்தில் வேணா டிவியை நோக்கி மக்கள் போயிருக்கலாமே தவிர உண்மையான தேவை, உண்மையான சேவைன்னு சொன்னால் அது வானொலி தான் சார். இப்பயும் சரியான நேரத்தில் விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வந்து ரேடியோ தான் வழங்குது. டிவி நிகழ்ச்சிகள் அதிகம் வழங்குறது இல்லை. ரேடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தாலும் 7 தாண்டிட்டாலே விவசாயிகளுக்கான நிகழ்ச்சிங்கிறது மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுது. பெரும்பாலும் இந்த மகளிர் குழு கூட்டத்திலலாம் ரேடியோ ரேடியோலனாலும் அவங்க செல்போனில் பட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த வயலுமான நிகழ்ச்சியெல்லாம் போட்டு வச்சுட்டு அங்கே கேட்குறது அவங்களுடைய வாடிக்கையாகிவிட்டது. இப்போ வந்து உங்களுக்கு விவசாயத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட சொல்கிறாங்க. இப்போ விவசாயத்தில் உள்ளூர் பெண்கள் அவங்க வந்து கத்திரி சாவடி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கத்திரி சாவடி சம்பந்தமாக நிகழ்ச்சிகள் வருது. அதை கேட்டு அதை ஒன்றே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு மற்ற தோழிகளுக்கு போட்டு கத்திரி சாவடி பண்ண இந்த மாதிரி பண்ணு, என்ன நோய்க்கு இந்த மருந்து செய், இதை பண்ணு அதை பண்ணுன்னு மக்கள் பெண்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்த ரேடியோ இல்லைன்னா முடியாது சார். அதாவது அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு விவசாய குடும்பம்னா விவசாயத்தில் வந்து கத்திரி சாவடி மட்டும் இல்லை, கோழி வளர்ப்பு இருக்குது, மாடு வளர்ப்பு இருக்குது, ஆடு வளர்ப்பு இருக்குது, அனைத்து தொழில்நுட்பங்களையும் வழங்குறது ரேடியோ தான்.
2: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கயா. வேதாரண்யம் பகுதியில் விவசாய பணிகள் இப்போ எப்படி நடக்குது? வேதாரண்யத்தை பொறுத்தளவுக்கு இது ஒரு கடலோர பகுதி, உப்பு காற்று, உப்பு மண். இந்த இடத்துல விவசாய பணிகள் இப்போ எப்படி நடந்துட்டுருக்குன்னு சொல்லுங்கய்யா.
3: நல்ல கேள்வி கேட்டீங்க. வேதாரண்யத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை 3 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து

0: பாய்ச்சல் நிலம், கரியாப்பள்ளத்துக்கு அந்த பகுதியெல்லாம் பாய்ச்சல் நிலம், அது வந்து காவிரி படுகை. இந்த தலைஞாறு பகுதியும் காவிரி படுகை. அதுக்கு மேற்கு, அதாவது நாகப்பட்டினம் ரோட்டுக்கு கிழக்க பார்த்தீங்கன்னா எல்லாம் மானாவாரி. நாகப்பட்டினம் ரோட்டு மேற்கு இந்த சில கிராமங்கள், கத்திரிப்புளம், குரோப்புளம், இந்த ஏரியாலாம் மானாவாரி பூமி, எல்லாம் மணல் வாரி கிராமங்கள். அது வந்து கிட்டத்தட்ட விவசாயத்தில் அங்கே நெல்லை மட்டும்தான் நம்பியிருப்பாங்க காவிரி படிகள் உள்ளவங்க. இங்கே அப்படி இல்லை சார், இது வந்து பொன்வழியும் பூமி. எங்களுக்கு தோண்ட தோண்ட எங்களுக்கு நிலத்தடின்னு நல்லா இருக்குது. நாங்கள் காய்கறி சாவடி பண்ணுறோம், மர சாவடி பண்ணுறோம், பணப்பயிர் சாவடி பண்ணுறோம், ஆடு வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம். எங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் உற்ற நம்பினா எங்களுக்கு வானொலி இருக்குது. எங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து பண்ணுறது எங்கே என்ன கிடைக்குது. இன்றைக்கி வந்து நாங்கள் காய்கறி சாவடி பண்ணால் அதுக்கான விதை எங்கே கிடைக்குது, எப்படி அதை பண்ணணுங்கிற தொழில்நுட்பம் வந்து ரேடியோலாம் கிடைக்குது. வெண்டை சாவடி பண்ணால் எந்த பருவத்தில் என்ன வெண்டை சாவடி பண்ணலாம், என்ன பண்ணலாம், அந்த வெண்டை சாவடி ஒரு நாளைக்கு போடுறான். அதை அன்றைக்கி நாங்கள் பார்த்து கேட்டு இந்த வெண்டை பண்ணலாம், என்னென்ன தொழில்நுட்பம் பண்ணணுங்கிறது எங்களுக்கு இதில் கிடைக்கிது. கத்திரி சாவடி பண்ணால் என்ன மாதிரி வெரைட்டி பண்ணணும், எப்போ பண்ணணும், அது என்ன மருந்து அடிக்கணும், என்ன பண்ணணுங்கிற தொழில்நுட்பம் அங்கே கிடைக்கிது. மானாவாரி நெல் சாவடி பண்ணுறதுக்கு நாங்கள் மானாவாரி நெல் சாவடி பண்ணுவோம், எதோ இப்போ வச்சுக்கிட்டா எங்களுக்கு விளையும், அதுக்கும் தொழில்நுட்பம் அவங்க தான் சொல்கிறாங்க. வேளாண்மைத்துறை எங்களுக்கு சொல்லிடுவாங்க, இன்ன தேதியில் உங்களுக்கு ரேடியோவில் ஒளிபரப்புலாங்க கேட்டுங்கன்னு சொல்லிடுறாங்க எங்கள் ஊர் வேளாண்மைத்துறையில். அப்போ அதை தான் கேட்குறோம். ஆக மொத்தத்தில் மாடு வளர்க்குறோமா, மாட்டுக்கு என்ன சீக்கிறது, என்ன பண்ணுது, எப்போ என்ன பண்ணணும், எங்களுக்கு அட்வான்ஸாக சொல்கிறதே வானொலி தான் சார். உள்ளூர் மருத்துவர்கள் வந்து இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டாக்டர் இருப்பார், எத்தனை பேர் அவர் அணுகுவார், எத்தனை பேர் அங்கே போனால் தான் அவர் சொல்லுவார். ஆனால் வீட்டுக்கு வீடு வானொலி இருக்குது, இல்லை வீட்டுக்கு வீடு இப்போ வந்து செல்ஃபோன் இருக்குது சார், எல்லாம் ஆண்ட்ராய்டு செல் இருக்குது. அந்த காலம் மாதிரி வீட்டுக்கு ஒரு ரேடியோ இல்லைன்னா கூட ஆண்ட்ராய்டு செல் இருக்குது. ஆண்ட்ராய்டு செல்லில் நீங்கள் வேணால் வாங்க வந்து பாருங்கள். மேக்ஸிமம் 95% 7 மணிக்கு மேலே பெண்கள் கிசான் மணி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. அந்த உழவர்கள நிகழ்ச்சி, கோழி உழப்பை பற்றி சொல்லுவாங்க, காய்கறி சாப்பிடி பற்றி சொல்லுவாங்க, மாட்டை பற்றி சொல்லுவாங்க, ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி விவசாயிகள் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு உட்காந்துருவாங்க. இதை கேட்குறதுனால உண்மையிலேயே நல்ல விவசாயம் நல்லா இன்னும் சொல்ல போனால் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறதுக்கு ஈக்குவலாக எங்கள் வேலை பேரில் மானாவாரி சாவடியில் உள்ளவங்க சம்பாதிக்கிறாங்க சார். இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே போய் 10,000 சம்பாதிக்கிறது, இங்கே 5,000 சம்பாதிக்கலாம். வீட்டோடு இருந்துக்கிட்டு பொழுதுனையும் வேலை செய்யலாம், ராத்திரி ஆனால் ரேடியோ வச்சுட்டு பொண்டாட்டி பிள்ளையோட கேட்டுக்கிட்டு ஒரு சந்தோஷமாக இருக்கலாம். அப்படின்னா அதுக்கு வந்து அவனுடைய சந்தோஷத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு வந்து ரேடியோ தான். ரேடியோவில் கேட்குற நிகழ்ச்சிகள் உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்குது. அதுக்கு வந்து உண்மையிலேயே வானொலிக்கு நான் வந்து மனமார வாழ்த்துக்களை தெரிவிச்சாலும் ஒரு விவசாயங்கிற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சே ஆகணும் சார்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வானொலி ஒளிபரப்பு எப்படி சேவையாற்றுகிறது அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கயா. நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அடிக்கடி இயற்கை பேரிடர்களை சந்திக்கக்கூடிய ஒரு பகுதி. 2004 சுனாமி தாக்குதலுக்கு உள்ளானோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2018 மிகப்பெரிய கஜா புயலை சந்தித்தோம். கஜா புயலில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தென்னை மரங்கள், மாமரங்கள், பல்வேறு ஒருங்கிணைந்த விவசாய பண்ணைகள் பெருமளவு கடுமையாக பாதிக்கப்பட்டது. இப்ப அந்த கஜா புயலுக்கு பிறகு இந்த வேதாரண்யம் பகுதி எப்படி மீண்டு வந்திருக்கிறது அப்படிங்கறத பத்தி சொல்லுங்கய்யா.
0: நல்லா கேட்டீங்க. கஜா புயலுக்கு பிறகுதான் என்னுடைய தொழில், என்னுடைய வளர்ச்சி ஆரம்பம். கஜா புயலுக்கு முன்னாடியை விட எங்க ஏரியாவில் கேட்டாலும் சொல்லுவாங்க, ஏன் உங்களுடைய ஸ்டுடியோவில் கேட்டாலும் சொல்லுவாங்க கஜா புயல் பிறந்த இருக்கீங்க. கஜா புயலுக்கு பிறந்தால் நாங்கள் இதெல்லாம் உள்ள அணுகணும். இப்போ மாமரம் போயிட்டுன்னு சொல்லிங்க, நான் மாமரமே அதுக்கு பிறந்த ஆரம்பித்தேன், நல்லா இருக்குது. கோழி பண்ண அதுக்கு ஆரம்பித்தேன், நல்லா இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே உண்மையிலேயே உங்கள் ரேடியோவுக்கு 90% பங்கு உங்கள் ரேடியோவில் இருக்குது. நான் பயிற்சி பெற்றது போனது வந்தது எனக்கு யாரை அணுகணுங்கிறது எங்களுக்கு தெரியணும்ல, யாரை அணுகி என்ன பண்ணணுங்கிற அட்ரஸ் எல்லாம் நீங்கள் தான் சொல்லி இன்னாரை அணுகலாம் இது கிடைக்கும்ட்டு. அந்த இதை தொழில்நுட்பங்கள் எல்லாம் கிடைச்சதெல்லாம் ரேடியோ மூலம்தான். அந்த வகையில் எல்லா வகையிலுமே எங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யத்தில் உள்ள கடலோர பகுதிகள் உண்மையிலே சூப்பரான முன்னேற்றம், யாரையும் குறை சொல்ல முடியாது. வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு சின்ன சிங்கப்பூர் தான் அது, அந்தளவுக்கு டெவலப் ஆயிருக்கு சார். நான் பெருமையோடு சொல்லுவேன், ஏன்னா எங்கள் ஊர் மக்கள்லாம் நீங்கள் போண்டியா இருக்கான்னு சொல்ல விரும்பலை. அதாவது 1-2 கேஸ் வந்து கொஞ்சம் ஏழ்மையிலும் இருப்பாங்க, நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் கஜா புயலுக்கு பிறகு இன்றைய சூழ்நிலைக்கு கிட்டத்தட்ட 60% மக்கள் சிறப்பாக இருக்கிறாங்க. காரணம் அவங்களுடைய உழைப்பு, அதுக்கு வந்து விவசாயம், ஆடு மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, உபத்தொழில்கள், இதுக்கெல்லாம் வந்து கிசான்வானுடைய பங்கு. அவன் கேட்கலன்னாலும் அடுத்தவன் கேட்டு சொல்கிறான், நேரடியாக எல்லோரும் கேட்கலன்னாலும் என்ன மாதிரி கேட்குறவங்க இந்த ஆட்டுக்கு விசிக்குன்னா எப்போ நான் நேரத்து உள்ள ரேடியோவில் கேட்டால் பார்த்து இன்னது பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மக்களுடைய அறிவு வளர்ந்துருக்கு. கேட்கும் தன்மை, அடுத்தவங்களை சொல்லி புரிஞ்சக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. மக்கள் நிறைய ஆடு வளர்க்குறாங்க, மாடு வளர்க்குறாங்க, கோழி வளர்க்குறாங்க, சிறுதானியங்கள் சாவடி பண்ணுறாங்க, காய்கறி சாவடி பண்ணுறாங்க, மரப்பயிர்கள் நிறைய. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை சோளம் சார். இன்னைக்கு அக்னி நட்சத்திர வெயில், இந்த வெயில் எங்கூருக்குள்ளே வந்தீங்கன்னா தேத்தாவுடியில் பூந்து வந்தீங்கன்னா ஜில்லுன்னு தான் இருக்கும். ஏன்னா

0: அது அப்படி வீசும். அவ்வளோ மரங்கள் எல்லாம் பழைய கஜா புயலுக்கு பிறகு, கஜா புயலுக்கு முன்னில் உள்ள இது இப்போ திரும்பிட்டு எங்களுக்கு நிறைய பயிர்கள்லாம் வளர்ந்துரு, மரங்கள்லாம் பெரிய லெவலில் வந்துட்டு வளர்ந்துருது. அந்த வகையில் சிறப்பாக இருக்குது சார், அதெல்லாம் எந்த குறையும் இல்லை, மக்கள் நல்லா செழிப்பாக இருக்கிறாங்க.
1: வானொலிக்கும் உழவர்களுக்கும் உள்ள தொடர்பை பற்றி சொல்லுங்க ஐயா.
0: அதான் சார் ஜீவாதாரமே தானே, ஒரு மனிதன் மூச்சு விடலாம் எப்படி உயிர் வாழ முடியாது, அது மாதிரி வானொலி இல்லைன்னா விவசாயி பேர் பண்ண முடியாது சார். விவசாயிக்கு வந்து இன்னைக்கு இன்றைக்கு நிலைமை நான் கூட நேற்று கேட்டேன், வானொலி கேட்டு அந்த வானொலியில் நிகழ்ச்சியில் வந்து இன்னைக்கு மானம் மேகமூட்டத்தோடு லேசாக மழை தூரினா காலையில் கூட்டாலும் மழை தூர்ணுச்சு. அப்போ எங்கள்கிட்ட சொன்னேன், நான் இங்கே கிளம்பி வரப்ப சொன்னேன் லேசாக மழை தூர்னு சொல்கிறாங்க, எதையும் ஜாமான்ல வெளியே காய வைக்காதுன்னு லேசாக மழை தூர்னுச்சு தான். அப்போ இந்த அக்னி நட்சத்திரத்துக்கு மழை தூர்னாலே எங்களுக்கு அது பெரிய புண்ணியம் தானே. அப்போ அன்றாடம் வந்து மழை வருதா, நீ வெயில் அடிக்கிறதா, எத்தனை டிகிரி 100 டிகிரி, அன்றைக்கி 100 டிகிரி தாண்டி வெயில் போகணுனாங்க, அன்றைக்கி ரொம்ப சேஃப்டியாக இருந்துக்கிட்டோம். அந்த மாதிரி வானிலை தெரிஞ்சுக்கிறோம்னா நாங்கள் வந்து ரேடியோ தான் ஆன் பண்ணணும். 7 மணிக்கு மேலே 9 மணி வரைக்கும் நாங்கள் ரேடியோவில் இருப்போம் மேக்சிமம். நான் எங்கேயாவது பயணம் போனால் கூட, எங்கேயாவது வெளியூர் போனால் கூட செல்ஃபோனில் அந்த நேரத்தில் அந்த இதை ஆன் பண்ணுவோம். ஏன்னா அந்த நேரத்தில் ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சிகள் இருக்கும், வானொலி இல்லாமல் விவசாயி வாழ முடியாது சார்.
1: ஐயா, வேளாண் பணிகளுக்கு வானொலி எப்படி உறுதுணையாக இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கீங்க. அடுத்தது கால்நடை வளர்ப்பு, அப்புறம் கோழி வளர்ப்பு, அதற்கு இந்த வானொலி எப்படி உறுதுணையாக இருக்கிறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
0: அதான் சார், கோழி வளர்ப்புலாம் வானொலி இல்லைன்னா பண்ண முடியாது சார். வானொலி வந்து அந்த முதிர்ச்சி உடையவர்கள், முதிர்ச்சி அடையாதவர்கள் அதில் போவாங்க, முதிர்ச்சி உடையவர்கள் 100% தன்னுடைய வாழ்வாதாரம் செழிக்கணும், வேலைக்கெல்லாம் போயிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு 7 மணிக்கு மேலே உட்காந்து கொஞ்ச நேரம் ரேடியோ கேட்குறது எல்லாருடைய பழக்கமாக போச்சு சார். ஏன்னா நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும், வானிலை எப்படி இருக்கும், நாளைக்கு ஆட்டுக்கு இந்த மாதிரி இருக்கணும், ஆட்டுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம், ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி வருது சார், காய்கறி சாப்பிடலேருந்து ஆடு மாடு கோழி ஏதேனும் ஒன்று வருது, ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி ஏதோ ரூபத்தில் வருது, அதை ஏதேனும் ஒரு கேட்குறாங்க, இல்லைனா ஒன்று தபால் எழுதி போடுறாங்க கிசான் மணிக்கு, கேள்வி பதில் நிகழ்ச்சி எழுதி போடுறாங்க, அதுக்கு பதில் சொல்கிறாங்க. இப்படி ஏதேனும் ஒரு வகையில் மக்களுடைய மூச்சு எப்படி ஓடிக்கிட்டு இருந்தால் எதையே துடிப்பு நார்மலாக இருக்குது, அந்த மாதிரி விவசாயிகளுடைய மூச்சாக வந்து கிசான் வாணி செயல்படுறதுல மாற்றுக்கு எடுத்துருக்க முடியாது சார்.
1: சிறப்பாக சொன்னீங்கயா, ஒரு விவசாயியாக இருக்கிறதுல நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்களா?
0: கண்டிப்பாக, என்னோட பேச்சை கேட்டாலும் உங்களுக்கு தெரியலையா, என்ன மனிதன் 1000 லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் சார், ஆனால் குடும்பத்தோடு விவசாயத்தை பண்ணிக்கிட்டு அந்த விவசாயிகளோடு விவசாயத்தோடு ஒன்றி விவசாயத்திலிருந்து ஆடு மாடு கோழி பயிர்களோடு ஒன்றி வாழ்கிறதுல இருக்கிற ஒரு மகிழ்ச்சி, குடும்பத்திற்கு மகிழ்ச்சி எதுலையும் இல்லை சார்.
1: அடுத்த தலைமுறையில் விவசாயம் எப்படிங்கயா இருக்கும்?
0: விவசாயத்தை வந்து நம்ம மக்கள்லாம் பிள்ளைங்களை வந்து விவசாயத்தை கொண்டு வரணும் சார். விவசாயத்தை மட்டும், அதாவது பணம் மட்டுமே பெருசுன்னு சொல்லி வெளிநாடுகளுக்கு பிள்ளைகளை அனுப்பலாம், ஆனால் நம்ம வந்து நடமாட்டம் குறையிற போது இந்த பிள்ளைகளை கொண்டாந்து விவசாயத்தில் கொண்டு வந்துடணும். நம்ம இருக்க நம்மளால் முடியாத வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கலாம், பிள்ளைகள் வெளியே ஓடி சம்பாதிச்சுன்னு சொல்லலாம், ஆனால் பிள்ளைகள் ஒரு லெவலுக்கு சம்பாதிச்ச உடனே அதில் கொண்டாந்து விவசாயத்தில் ஒன்றிக்கலாம், நாளைக்கு சோத்துக்கு வந்து நம்ம அப்படி வேறு எங்கேயாவது வாங்குற மாதிரி இருக்கும், கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் விவசாயம் என்பது நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதனால தான் இப்போ வந்து இந்த 12th முடிச்சது இப்போ அக்ரி காலேஜில் ரொம்ப சீட்டு டிமாண்டாக இருக்கான், மக்கள் அதுக்கு திரும்பி இருக்காங்க. இன்ஜினியரிங் விட அக்ரி படிக்கிற பிள்ளைங்களுடைய இது திரும்ப அதிகமாக இருக்குனாலே விவசாயத்துக்கு மக்கள் திரும்புகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ நேற்று கூட நான் கேள்விப்பட்டேன், ஒரு பி இன்ஜினியர் அதாவது ஐடியில் வேலை பார்த்த ஒரு புதுசம் பிள்ளாட்டி வந்து விவசாயம் பண்ணிட்டு கோழி வளர்த்துக்கிட்டு மாடு வளர்க்கலாம் ஒருங்கிணைந்த பண்ணை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு போட்டிருந்தான், அதை பார்த்து நான் பெருமைப்பட்டேன். அப்போ அவங்க பல லட்சம் சம்பாரிச்சது விட்டு வந்து இதை பண்ணுறாங்கன்னா மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வந்துக்கிட்டு இருக்காங்க.
1: அகில இந்திய வானொலியின் ஒலிபரப்பு சேவை 90 ஆண்டுகளை நிறைவு செய்து இப்போது 91வது ஆண்டு பயணத்தில் ஆகாஷ்வாணி தன் சேவையை செய்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு விவசாயியாக ஆகாஷ்வாணிக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கயா?
0: 90 ஆண்டு என்ன சார், 100 ஆண்டு காலம் ஆனாலும் கிசானுடைய தரம் குறையாது சார். அன்றைக்கு இருந்தோட இன்னைக்கு வர வர தொழில்நுட்பம் கூட தரம் நல்லா தான் இருக்கு, ஆனால் ரேடியோ ரேடியோவாக தான் சார் இருக்கு. இப்போ மற்ற மாதிரி டிவி மாதிரியெல்லாம் ஆகலை, ரேடியோ ரேடியோவாக தான் இருக்கு. அன்றைக்கு எப்படி ஆகாஷ்வாணியின் செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசாமி இங்கே குரலை கேட்கறதால நான்லாம் எங்கேயோ திருச்சி உடையாந்துருக்கேன் சார். அதே மாதிரி இன்னைக்கு நான்லாம் அந்த ரேடியோ மேலே அன்பு செலுத்திட்டு தான் இருக்கேன். ஏன்னா ரேடியோவில் கொடுக்குற நிகழ்ச்சிகள் அது வந்து எந்த ரூபத்திலும் தரம் குன்னதில்லை, சரியான தகவல்களை சரியான நேரத்தில் மக்கள் குழப்பம் இல்லாமல் மக்களுக்கு கொடுக்கறது வந்து ஆகாஷ்வாணி தான். அந்த வகையில் ஆகாஷ்வாணி நீடூடி வாழ வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்துக்கிறேன் சார்.
1: இதுவரைக்கும் ரொம்ப சிறப்பாக விவசாய பெருமக்களுக்கு, வேளாண் பெருங்குடியினருக்கு இந்த வானொலி ஒலிபரப்பு எப்படியெல்லாம் சேவையாற்றுகிறது அப்படிங்கிறத ரொம்ப தெள்ள தெளிவாக உற்சாகத்தோடு எடுத்து சொன்னீங்க. ஆகாஷ்வாணியின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் கேட்டது வானொலிக்கு 90. உழவும் வானொலியும் முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம்.

0: அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடியவர் நெடுங்காடு கா பிரபாகரன். நிகழ்ச்சி அமைப்பு ஏ பிரியா. படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
4: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நெதர்லாந்திலிருந்து 11 நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் தனது அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று ஸ்வீடன் புறப்பட்டுச் செல்கிறார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா டொமினிக்கா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வென்ஸ் ஹெண்டர்சனை நேற்று சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25% ஏழு சதவீதமாக குறைக்க தில்லி அரசு முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா விவகாரத்தில் உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சிறி பிரபாகர் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். 5வது உலக தமிழ் ஹைக்கு மாநாடு புதுக்கோட்டையில் இன்று தொடங்குகிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியையும் தில்லி அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோ ரோலி டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
5: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
6: நிலையத்தில் இருப்பொழுது 9:02 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியில் குமரி பண்பலை 101.
7: ஆர்கேஜி நெய் வழங்கும்
6: வசந்த அழைப்பு.
7: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
8: ஆஹா, செம்ம வாசனை
9: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
10: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
2: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
1: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: and you're ready to.
1: நேர்கள் பிரபியமான வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நிருப்ப என்ற நிகழ்ச்சி ஆரம்பமாயாச்சு. நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கேற்றும் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச நேர்களை நீங்கள் தொடர்பு வேண்டிய நமது தொலைபேசி எண்கள் 260 240 290 292 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903 2570 309. நம்மோடு பேச காத்திருக்கும் முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், வசந்த அழைப்பு. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் சொல்லுங்க.
2: நல்லூர்ல இருந்து மணி பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாடல் வேணும்?
2: படம் சின்ன கவுண்டர். அதுல இருந்து முத்துமணி மாலைன்னு தொடங்கக்கூடிய பாடல்
1: சார். சரி சார், குறிப்பு பாடல் காட்சியில் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.
2: நன்றி சார். நன்றி.

0: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
1: கிம்ஸ்க்கு போ. ஹெரணியா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வவுண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சனக்கோடு.
6: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குறிப்பில் இன்று காலை 10:02 இளைய பாரதம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் குழு குழு ஏசி மேளா. நேரில் கிடைத்துக் கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வெளியே நேரம் நேரில் நம்முடைய பேச காத்திருக்கும் அடுத்த நேர யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
8: ஐயா வணக்கம், நலமா இருக்கீங்களா?
7: நலமா இருக்கேன் சார், நலமா இருக்கீங்களா?
8: நலமாக இருக்கிறேன். பாறசாலை கிருஷ்ணமூர்த்தி.
7: சரி, உங்களுக்கு என்ன படம், என்ன படம் வேணும் சொல்லுங்க.
8: படம் ஆனந்த பூங்காத்து. அந்த படத்துல பாட்டுக்கு பலைவனம் பூ பூக்கும் என்கிற பாடல் வேண்டும்.
7: சரி சார், கருப்பு படம் காட்சியில் தொடர்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.
8: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
7: நன்றி.

0: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
1: Pontius Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Super Speciality Hospital.
3: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
4: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
3: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
4: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
3: சேர்க்கை நடைபெறுகிறது.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
7: கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. தொலைபேசி உறுப்பினர்கள் நம்முடைய பேசகத்திற்கும் அடுத்த நிலையாக பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
8: அறிவிப்பாளருக்கு இனிய காலை வணக்கம்.
7: வணக்கம்மா, யாரும் இங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
8: மேற்கு சூரப்பள்ளம் ஜெயந்தி.
7: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாடல் வேணும்?
8: படம் சின்ன மாப்பிளை. பாடல்
7: காதோரோலோலக்கு கதை
8: சொல்லுதம்மா, அந்த பாட்டு.
7: சரிம்மா, உங்க விருப்பப்பட காட்சி தொடர்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.
8: நன்றி.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்,
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.

0: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
1: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
0: போன் 233-166 or 7418150265.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வெளி நேருப்பு நேரில் நம்முடைய பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், வசந்த அழைப்பு.

0: வணக்கம் வசந்த் அழைப்பு.
1: வணக்கம், திட்டுவிளையிலிருந்து சாமி பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாடல் வேணும்?
1: செந்தமிழ் பாட்டு படத்திலிருந்து சொல்லி சொல்லி வந்ததில்லை அந்த படம்.
0: சரி சார், உங்கள் பவல் காற்றல் தொடர்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.
1: நன்றி சார்.
0: நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: நேர்கள் தமிழ் நேருக்கு இன்று காலை 10:30 சிறுவர் குரல் நேரில் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நிகழ்ச்சியில் சிறுவர் சிறுமியர்கள் பங்கேற்று பேசலாம். நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழிய நீரிருப்ப நேர்களை நம்முடைய பேச காத்திருக்கும் அடுத்த நேர் யாரும் பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: சொல்லுங்க,
0: உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாடல் வேணும்?
1: நல்லா
0: இருக்கீங்களா?
1: ஜனனி
0: ஜனனி, சரி, உங்க விருப்ப படல் காட்சியில் தாழ்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பு இருக்கு, நன்றி. நன்றி.
2: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் மதிப்பெண்களை 105 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் குழு குழு இசை மேளா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேரிருப்ப நேரலை. நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்களா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். நான் கரண்டூர் பாலூர்ல இருந்து பிரான்சிஸ் சார்.
0: சரி சார், ஓகே.
1: சீதனம் பாடல் வந்தாலப்பா வந்தாலப்பா, வந்து ஜன்னலில் நின்னாலப்பா, சொன்னாலப்பா சொன்னாலப்பா, பெட்டு பொடி போட்ட கண்டாலப்பா, ஒரு முச்சிர குணம் தந்தாம், சொத்து சுகமன்னு சொன்னாலப்பா.
0: அந்த இனிமேல் பாடல் சரி சார், ஒரு பாடல் காட்சி தொடர்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.

0: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
1: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
0: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
1: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
0: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
1: கட்டுரை போட்டியின் தலைப்பு
0: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
1: வினாடி வினாவின் மையக்கருத்து
0: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
1: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
2: நிலையத்தில் இருப்பது 9:48 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேரிருப்ப நேரலை. நம்முடைய பேச காத்திருக்கும் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், வசந்த அழைப்பு.
3: வணக்கம் சார், கமலாசன்.
2: வணக்கமே, உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாடல் சொல்லுங்க. சரி சார், உங்க ஒரு பாடல் காட்சியில் தொடர்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பு இருக்கு, நன்றி.

0: நேர்களே, இது உங்கள் நேவருக்கு இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக உயர் ரத்த அழுத்த தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் திருவட்டாறு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஸ்வானா அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேரொறுப்ப நேரலை. நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு. வணக்கம் சார், மீனாட்சிபுரம்
1: பாலசுப்ரமணியம்
0: பேசுறேன். வணக்கம் சார், உங்களுக்கு என்ன படத்துல
1: அண்ணாமலை?
0: அழைப்பிற்கு நன்றி.
1: நன்றி.

0: 再见。
1: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது வசந்த அழைப்பு. நம்மளோட பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
2: வணக்கம் இனிய சகோதரருக்கு, உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான்
1: சார். சார், உங்களுக்கு என்ன படம், என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
2: ஐயா, தாலாட்டு. இதுல வந்து மனு சாரும் மின்மினி அம்மாவும் பாடுன மெதுவா தந்தி அடிச்சானே ஏமச்சானே அப்படிங்கிற இனிமையான பாடல். இந்த கால நேரில் தாண்டி எனக்காக
1: சார் சொந்த ஏற்பாடு வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி
2: சார். வாய்ப்புக்கு நன்றி.

நேர்களை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடல் நிறைய பெறுகிறது வசந்த அழைப்பு. இந்த வசந்த நிகழ்ச்சியில் பங்குண்டு சிறப்பித்த நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேர்களுக்கும் லேத்தின் சார்பாக நன்றி.

இந்த நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் ஆர்ஜே மணிகண்ட பிரபு. நேர்களை நிறுவது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் மேற்கொண்டுள்ள அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று ஸ்வீடன் செல்கிறார். நாடு முழுவதும் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு சில மாநிலங்களின் சட்டப்பேரவைகளை முன்கூட்டியே கலைக்க வேண்டியிருக்கும் என்று ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி கூறியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலின் போது தாவேக்கா அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் தேர்வு முன்கூட்டியே வெளியானது தொடர்பாக சிபிஐ தொடர்ந்து பல்வேறு இடங்களில் விசாரணை நடத்தி வருகிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை எண்ணெய் நிறுவனங்கள் திரும்பப் பெற வேண்டும் என்று இடதுசாரி கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் ஒரு பகுதியாக அம்மன் தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு ஊராட்சிகளில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி திட்டப்பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா நேற்று ஆய்வு செய்தார். கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் நகரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சுற்றுலாப் பயணிகளும் உள்ளூர் மக்களும் வலியுறுத்தியுள்ளனர். 5வது உலக தமிழ் ஹைக்கூ மாநாடு புதுக்கோட்டையில் இன்று தொடங்குகிறது. உலக உயர் ரத்த அழுத்த தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியையும் தில்லி அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்ள உள்ளன. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் இணையை எதிர்கொள்ள உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இலையத்தில் இருப்பொழுது 10 மணி முஞ்சனோட ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இளைய பாரதம்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை. ரூபாய் 55 மட்டும் செலுத்தி 45 இன்ச் டிவி, ரூபாய் 75 மட்டும் செலுத்தி 75 இன்ச் டிவி எடுத்துச் செல்லுங்கள், ரூபாய் 787 மட்டும் செலுத்தி பர்னிச்சர் எடுத்துச் செல்லுங்கள். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை. ரூபாய் 3 மட்டும் செலுத்தி 3-star ஏசி மற்றும் ரூபாய் 5 மட்டும் செலுத்தி 5-star ஏசி எடுத்துச் செல்லுங்கள், ரூபாய் 7 மட்டும் செலுத்தி 7kg வாஷிங் மெஷின் எடுத்துச் செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை. ரூபாய் 499 மட்டும் செலுத்தி கிச்சன் அப்ளையன்ஸ் எடுத்துச் செல்லுங்கள், ரூபாய் 200 மட்டும் செலுத்தி 200 லிட்டர் பிரிட்ஜை எடுத்துச் செல்லுங்கள், ரூபாய் 101 மட்டும் செலுத்தி ஹோம் தியேட்டர், டிஷ் வாஷர், ஏர் கூலர், வாட்டர் பியூரிஃபயர், மொபைல் எடுத்துச் செல்லுங்கள். எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: இளைய பாரதம்.

வணக்கம் நண்பர்களே. நாளை என்ன ஆகும் என்ற பயத்தை விட இன்று என்ன செய்யலாம் என்ற எண்ணமே வாழ்க்கையை உயர்த்தும். இந்த தன்னம்பிக்கை சிந்தனையோடு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம்.

0: நீங்கள் எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இருக்கின்றீர்கள் என்பது உங்கள் உடலையும் மனதையும் உங்களால் எந்த அளவுக்கு சிறப்பாக பயன்படுத்த முடிகிறது என்பதை சார்ந்திருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சாதிக்க பிறந்தோர் பகுதியில் ஜே அம்ரீஷ் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில சாதிக்க பிறந்தோர் வரிசையில இதுவரைக்கும் நிறைய சாதனையாளர்களை நம்ம சந்திச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட அத்லெட்டிக்ல மாநில அளவில் விளையாடிட்டு இருக்கோம் ஜே அம்ரீஷ் அவங்களும் நம்ம சந்திக்க போறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நீங்க இப்ப ஒரு அத்லெட்டா இருக்கீங்க, இந்த அத்லெட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர காரணம் என்னன்னு தாங்க தெரிஞ்சுக்கலாமா?
1: மேரத்தான்ல இன்ட்ரெஸ்ட் வந்தது, ரன்னிங் நிறைய பேர் ஓடி ஓடியால பாத்து பாத்து இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே நானும் கேட்டேன் கோச்சிட்ட, கோச்சிங் ஓகேஞ்சினாரு. அப்படி டெய்லி பிராக்டிஸ் எடுத்து எடுத்து லாஸ்ட்ல 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் ஓடி பிரைஸ் எடுக்க தொடங்கினேன். அடுத்து ஸ்டேட் லெவல் போய் பிரைஸ் எடுக்க தொடங்கினேன். அடுத்து அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு.
0: சரி, ஓகே. பேசிக்காவே நீங்க மத்த ஸ்டூடெண்ட்ஸ் விளையாடுறத பார்த்து உங்களுக்கு அதுல ஆர்வம் வந்திருக்கு. இப்போ இந்த அத்லெட்ல நீங்க ஒரு மாரத்தான்ல ஒரு 5 கிலோமீட்டர் ஓடிக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க. இதுல ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாரத்தான்ல கலந்து கொண்ட மேட்ச் பத்தி சொல்லலாமா?
1: நான் மேரத்தான்ல கலந்து கொண்ட மேட்ச் ரொம்ப பயமா இருந்து, சரி நம்ம ட்ரை பண்ணி ஓடி பாப்போம் சொல்லி ஓடினேன். அப்படி ஃபர்ஸ்ட் மேரத்தான்ல ஒரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சோடனே ரொம்ப சந்தோஷமா இருந்து, மாரத்தான ஸ்கூல்ல வச்சு கண்டக்ட் பண்ணாங்க, ஓடி ஃபர்ஸ்ட் அடிச்சேன், ரொம்ப சந்தோஷமா இருந்து.
0: அப்ப நீங்க முதன் முதலா கலந்து கொண்ட மேட்ச்லயே நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிக்கீங்க. சரி, அப்புறமா நீங்க வேற நீங்க கலந்து கொண்ட மேட்சஸ் பத்தி சொல்லலாமா?
1: வேற ராஜா கமங்கலத்துல ஒரு மேரத்தான் போனேன், அங்க 3rd பிரைஸ் அடிச்சேன். அது ரொம்ப கஷ்டமா இருந்து அந்த மேரத்தான். 2-3 பெரிய பசங்க எல்லாம் வந்திருந்தாங்க. காலங்காத்துல 5 மணிக்கு ஓடினோமா, நல்ல குளிர்த்தியா இருந்து, அது கிளைமேட் எல்லாம் சரியில்லை, அப்படியே ஓடினேன், நல்ல 3rd அடிச்சாச்சு.
0: சரி, இப்ப மாரத்தான்ல வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த ஏதாவது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்காக நம்ம மாரத்தான் கண்டக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நிகழ்ச்சியில நீங்க கலந்து கொண்டிருக்கீங்களா?
1: ஆமா, எங்க ஊர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கண்டக்ட் பண்ணாங்க, அதை நாங்க ஓடினோம். நம்ம விழிப்புணர்வு கையில ஒரு போர்டை வச்சுட்டு ஓடினோம். அது நிறைய மக்கள் பார்த்தாங்க, மக்களை விழிப்புணர்வா இருந்திருக்கு. ஒரு சர்டிபிகேட் தந்தாங்க, அதுக்கு பிரைஸ் வைக்கல, சும்மா ஒரு மக்களுக்கு எடுத்துக்காட்டாக ஓட விழிச்சிருந்து. காட்டாத்துறை ஸ்கூல்ல இருந்து பள்ளியாடி அந்த RC கோயில் அரைக்கும் ஒரு விழிப்புணர்வு மக்கள் ஏண்டி, பஞ்சாயத்து தண்ணீர் வீணாக்க விழிப்புணர்வு ஏண்டி வச்சிருந்து.
0: இந்த மாரத்தான்ல நீங்க இதுவரை கலந்து கொண்ட மாநில அளவு போட்டிகளை பத்தி சொல்லலாமா?
1: ஃபர்ஸ்டா நான் போனது விருதுநகர். அது என்ன, பெரிய பசங்களை கூட ஃபர்ஸ்ட் நான் ஒரு 10th கிளாஸ் படிப்பேன், 12th கிளாஸ் வரை சேர்ந்து ஓடியது. அதுல ஓடும்ப ஃபர்ஸ்ட் இப்படி விட்டாங்க, சின்ன பசங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் மின்ன போங்க, 10th கிளாஸ் வரை மின்ன போங்க, அடுத்து 12th ஸ்டாண்டர்ட்ல. அதனால நாங்க 1 கிலோமீட்டர் போனோன்னா அவியில் தொடங்கிச்சிடும், மொத்தம் 7 கிலோமீட்டர். அப்படி அதுல ஓடினால 7th பிரைஸ், அது ரொம்ப தூரம் வேற, இடையில தண்ணி கொடுப்பாங்க, நல்லா இது என்கரேஜ் எல்லாம் பண்ண, நல்ல பைக்ல அண்ணன் வரங்க எல்லாம் வராங்க. அதுல 9th பிரைஸ் அடிச்சேன், அது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்லயே சந்தோஷமா இருந்து. அடுத்தது தூத்துக்குடியில் வச்சு நடந்து, அந்த ஸ்டேட் மேட்ச்ல எனக்கு பிரைஸ் கிடைக்கல, அது ரொம்ப டஃபா இருந்து. எனக்கு லெக் இன்ஜரினால சும்மா இது ஓடினது, அது அப்படியே நல்லா ஓடி ஓடி பாதி தூரம் வந்தோடனே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அடுத்து தென்காசியில் வச்சு நடந்த ஒரு மேரத்தான், அது தென்காசியில் ரொம்ப பெரிய மேரத்தான் இருந்து, ஃபர்ஸ்ட் பிரைஸ் 5000, செகண்ட் பிரைஸ் 4000, 3rd பிரைஸ் 3000, மிச்சல் 1000 அப்படி வச்சிருந்தாங்க. அப்படி நல்ல பெரிய லெவலில் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த மேரத்தான்ல எங்கள் கேட்டகரி தான் கரெக்டாக 10th ஸ்டாண்டர்டுக்கு, அப்படி கரெக்டாக ஏஜ் கேட்டகரியில் தொடங்கினாங்க. அப்போ அந்த மேரத்தான் ஸ்டார்டிங் 12 கிலோமீட்டர் ரொம்ப கஷ்டம், காலத்து 4 மணிக்கு தொடங்கி விட்டுறாங்க. அப்போ காலத்தே ஓடாம ரொம்ப கஷ்டமாக இருந்து அப்படியே நாங்கள் ஓடிட்டோம். அப்படியே ஓடும்ப நல்லா இதாகிட்டு இருந்தது, அது இருட்டில் அப்படியே நல்லா வழிபோக்கலும் நிறைய இருந்தாங்க, அதனால பயம் இல்லாமல் ஓடணும். அப்படியே ஓடி வந்தோன்னா ஒரு 5:30 முடிச்சுட்டோம் நாங்கள், முடிச்சுட்டு நல்ல டயர்டாக இருந்து அந்த மேரத்தான் 3rd பிரைஸ் அடித்தேன்.
0: நீங்கள் வந்து மாநில அளவில் 3rd பிரைஸ் வரை அடிச்சிருக்கீங்க. சரி, அப்புறமா நீங்கள் வந்து இந்த மாரத்தான் ப்ராக்டிஸ் எல்லாம் என்ன மாதிரி எடுக்கிறீங்க?
1: மேரத்தான் எல்லா ப்ராக்டிஸும் தேவை, ஃபர்ஸ்ட் ஃபுட்டு கரெக்டாக எடுக்கணும், ஃபுட்டு கரெக்டான ஷூ நம்மளுக்கு காலு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கணும், நம்ம எப்படி ஓடணும் அந்த டெக்னிக் எல்லாம் வேணும், ஸ்டார்டிங் எப்படி எல்லாம் ஓடணும், ஃபினிஷிங் நம்ம எப்படி ஓடணும், இடையில நம்ம எப்படி எந்த மாதிரி ஸ்டெப் போட்டு ஓடணும், இது ஹேண்டில் கரெக்டாக எப்படி வச்சு ஓடணும், அதெல்லாம் கரெக்டாக தேவை.

0: இப்போ உங்களுக்கு ரெகுலரா அந்த மாரத்தானுக்கு எவ்வளவு அவர்ஸ் பிராக்டிஸ் தராங்க?
1: அங்க மேட்ச்ல ஓடியது மாரத்தான் சொல்லுவோம், சும்மா ஸ்கூல்ல பிராக்டிஸ் பண்ணியது ரோட் ரேஸ் சொல்லுவோம். அதே போல தான் இங்க பேசிக்கு நம்ம இப்படி டெய்லி டைமிங் ஆச்சு, இத்தனை நிமிஷத்துல இத்தனை கிலோமீட்டர் முடிக்கணும். ஒரு வீக்ல 3 நாள் அப்படி, ஃபர்ஸ்ட் மண்டே மார்னிங் 5:30 கரெக்டா இருக்கிறோம் ஸ்கூல்ல, ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு ஓம் பண்ணிட்டு அடுத்து தொடங்கிடுவாங்க ரோட் ரேஸ். கரெக்டா ஒரு 5 கிலோமீட்டர் எங்களுக்கு எல்லாம் 20 நிமிஷத்துல

0: அஞ்சு கிலோமீட்டர் எங்களை எல்லாம் 20 நிமிஷத்தில் முடிக்கணும், எங்களை தான் டார்கெட். அப்புறம் நாங்கள் ஸ்பீடாக ஓடி கரெக்டாக இந்த மாதிரி ஓடி ஓடி டெய்லி டைமிங் அப்படி குறைப்போம். 10 கிலோமீட்டர்ஸ் 34 முடிக்கணும், டெய்லி பெஸ்ட்டு கூட்டணும், அப்படியே ஓடின்றியும் ஃபுட்டு கரெக்டாக இருக்கணும். டெய்லி மில்க்கு, கல்த்தை, எக்கு, டேட்ஸு, பாதாம் அப்படியெல்லாம் சாப்பிடணும்.
1: நீங்கள் ஒரு ரன்னரா மாரத்தான் காம்படிஷன் மட்டும்தான் அட்டன் பண்றீங்களா, வேற அத்லெட்டிக்ஸ் நம்ம 100 மீட்டர் 200 மீட்டர் இந்த மாதிரி ரேஸ் ஏதாவது ஓடுறீங்களா எப்படி?
0: ஆமாம், 3000, 1500, 2000, 400, 800 இல்லை அப்படி நிறைய அட்டன் பண்ணிடுறீங்க. சோனல் லெவலில் நாங்கள் பிரைஸ் அடிச்சிருக்கோம் எல்லாத்திலையும், ஃபர்ஸ்ட்டு செகண்டு. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நாங்கள் நிறைய மேரத்தான் பெரியும் அப்படி போகிறது எல்லாத்தையும். இது ஃபஸ்ட்டு 10 பிரைஸுக்குள்ளே பிரைஸ் உண்டு, ஃபஸ்ட்டு டாப் 5க்குள்ளே நிறைய மேரத்தான் முடிச்சிருக்கேன். எல்லாமே டஃப்பாக தான் இருக்கும், ஒவ்வொரு மேரத்தான் சிலவன ஆஃப்டர்நூன் நடக்கும், ஈவினிங் நடக்கும். அப்படி நம்ம டைமிங் கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக ஓடணும், கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், எப்படியெல்லாம் ஓடணும், ஏத்தம் எப்படியெல்லாம் ஓடணும், இறக்கம் எப்படியெல்லாம் ஓடணும், அதெல்லாம் நம்ம பேசிக்கிது வேணும். ஃபஸ்ட்டு நாகர்கோவில் கன்னியாகுமரி மேரத்தான், கன்னியாகுமரி மேரத்தான் அது கொஞ்சம் பெரிய அளவில் நடக்கும். அதில் இதுலையும் பிரைஸ் அடித்தது இல்லை, அது ஏன்னா பெரிய காலேஜ் நம்பர்களோட சேர்ந்து ஓடியது அளவு. மாரத்தானத்தில் ஒரு பெரிய அளவில் மேரத்தான் நடக்கும், அதில் ஃபஸ்ட்டு இதில் 5th பிரைஸ் அடித்தேன். அடுத்து பேச்சுப்பாறை டேம் பக்கத்தில் நடத்துவாங்க ஒரு காம்படிஷன், அதில் போய் ஒரு வருஷம் செகண்டும் அடுத்த வருஷம் தேர்டும் அடிச்சிருக்கேன். மாரத்தாண்டம் பக்கத்தில் இது முஞ்சரை அங்காச்சும் நிறைய காம்படிஷன் நடக்கும், அங்காச்சும் பிரைஸ் அடிச்சிருக்கேன். காஞ்சி நகர் இது ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலில் போயும் அந்த ஸ்கூலில் கனெக்ட் பண்ணாங்க நிறைய மேரத்தான், அங்கேயும் போய் நாங்கள் எக்கச்சக்கமாக ஓடிடுறோம் பிரைஸ் அடிச்சிருக்கோம். அடுத்து பள்ளியாடி நட்டாளம் சைடு அங்காச்சும் நிறைய காம்படிஷன் நடந்திருக்கு, அங்காச்சும் 8th பிரைஸ் அடித்தேன். முளமுடில் தொடங்கி கோழிப்பரவாயில்லாட்டு போய் அப்படி சுற்றி ஒரு மேரத்தான், அதுலேயே தொடர் ஒரு வருஷத்தில் 2 இடம் நடக்கும். அப்படி அந்த 2 இடம்லையும் ஒரு 7th ஒரு இடம் ஃபஸ்ட் அடிச்சிருக்கேன். முளமுடு ஆர்சி கோயில் நடத்தி அது ரொம்ப பெரிய அளவில், அந்த மேரத்தானில் 6th பிரைஸ் அடிச்சிருக்கேன். போன வருஷம் 8th பிரைஸ் அடித்தேன் லாஸ்ட் ஆனது.
1: இப்போ நீங்கள் ஒரு அத்லெட்டிக்காக இருக்கீங்க, இதை தவிர வேற ஏதாவது கேம்ஸ் இருக்கீங்களா?
0: ஆமாம், கொக்கோல இருக்கேன்.
1: இந்த கொக்கோல நீங்கள் வந்து விளையாட எந்த வயதுலேருந்து ஆரம்பிச்சிங்க?
0: நான் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் த்ரோ பாலுக்குன்னு போனேன், ஃபர்ஸ்ட் என்ன சும்மா அதை வெளியே இருக்க இப்போ அதுவும் இன்ட்ரெஸ்ட்லாம் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கொக்கோ கேம் அந்த மாதிரி விளையாடிய பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ அதை பார்க்கும்போது என்ன விளாடணும் போலே இருக்கும், இதில் தான் விளாடணும் தோணும். அப்படியே விளாடி விளாடி விளாடி லாஸ்ட் 8th ஸ்டாண்டர்டில் எங்கள் ஸ்கூல் டீம் கேப்டன் நானு. அடுத்து நிறைய மேட்சுக்கு போகிற காம்படிஷன்லாம் ஃபஸ்ட்டு தான் அடித்தோம். அடுத்து ஒரு ஸ்டேட் மேட்ச் நடந்து கன்னியாகுமரியில் உள்ள எல்லா ஸ்கூலும் சேர்த்து ஒரு டீம் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் டீம் கேப்டன் ஆடி போய் ஸ்டேட்டில் போய் 3rd பொசிஷன் அடித்தோம்.
1: சரி, உங்கள் சீனியர்ஸ் விளையாடுற பார்த்து உங்களுக்கு வந்து கொக்கோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் அதில் கலந்து கொண்டு இப்போ விளையாடிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த கொக்கோவில் நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க?
0: இப்போ லாஸ்ட் ஒரு நேஷனல் மேட்ச் நடந்து நேஷனல் லெவலில் இருக்கேன்.
1: சரி, ஓகே. இப்போ நீங்கள் நேஷனல் பேராக இருக்கீங்க, இதுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்காக நமக்கு வந்து நம்ம ஸ்கூல் லெவல் ஸ்போர்ட்ஸ் தென் சோனல் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒரு நேஷனல் லெவலுக்கு வந்திருப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்காக நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் போன கொக்கோ மேட்ச் வச்சிடலாமா?
0: ஃபர்ஸ்ட் என்னோட கொக்கோ மேட்ச் கருங்கல்ல வச்சு நடந்து, அப்போ அந்த மேட்ச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச்சு ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆடுவார், ரொம்ப இது நெர்வஸ்னஸ் ஆகிட்டு சரி நம்ம பெஸ்ட்டோ கொடுப்போம் சொல்லி விளாடணும். ஃபர்ஸ்ட் மேட்ச்சு காஞ்சி நகர் அந்த டீம் கூட விளாடணும், அந்த டீமை கூட நல்லா டஃப்பாக போச்சு ஜெயித்தோம். ரெண்டாவது மேட்ச் பள்ளியாடியை கூட விளாடணும், பள்ளியாடி நல்லா தான் விளாடணும், அந்த மேட்ச் ஜெயித்தோம். அடுத்து ஃபைனல் டேரக்ட் ஃபைனல், அப்போ அந்த ஃபைனலில் முளம்போடு ரொம்ப ரொம்ப டஃப்பாக போச்சு, 2-3 நிமிஷம் ட்ராச்சு ட்ராவி லாஸ்ட்டில் ஒரு ஓட்டில் ஜெயிச்சிட்டோம். அந்த மேட்ச் எனக்கு இன்னொரு பையனுக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் கட்டிச்சு.
1: அப்போ நீங்கள் ஒரு டீம் கேப்டன் அண்ட் பிளேயர் ஆஃப் த கேம் அவார்டு வேற நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இதில் வந்து உங்களுடைய ஸ்டேட் மேட்சஸில் எப்படி கண்டக்ட் பண்ணாங்க, நீங்கள் ஸ்டேட் செலெக்ஷன் எப்படி இருந்துச்சு, ஸ்டேட் லெவல் காம்படிஷன் பற்றி சொல்லலாமா?
0: இங்கே கன்னியாகுமரியில் காட்டாத்துறை அங்கே வச்சு செலெக்ஷன் நடந்து கன்னியாகுமரி டீமுக்கு. ஃபஸ்ட்டு நாங்கள் 3 பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட்டு நல்ல டைமிங்கில் ஓடினால அப்படி ஒரு 12 பேர் மெரிட்ல செலக்ட் ஆகிக்கணும். அப்படி கேம்ப்லாம் நல்லா சூப்பராக இருந்து எல்லாம் கரெக்டாக பண்ணாங்க, சாப்பாடு அப்படி டைமிங் எல்லாம் கரெக்டாக இருந்து. அடுத்து ஸ்டேட் மேட்ச்சு போகும்போது ஒவ்வொரு மேட்சாக ஃபர்ஸ்ட் மேட்ச்சு சென்னை கூட விளாடணும், சவுத் சென்னை, அதை ஜெயித்தோம், ரொம்ப பெரிய டீம். அப்படி நாங்கள் ஒவ்வொரு மேட்ச் ஜெயிச்சு குவார்டர் ஃபைனல் திருவள்ளூரில் சேர்ந்து, திருவள்ளூர் அந்த ஸ்டேட்டோட விளாடணும், கோயம்புத்தூர் வச்சு நடந்து காம்படிஷன், திருவள்ளூரோட விளாடி ரொம்ப டஃப்பாக போச்சு, நாங்கள் ஒரு ஓட்டில் தான் ஜெயித்தோம். அடுத்து நாங்கள் செமி ஃபைனல் தோத்தோம் சிவகங்கையோட. அடுத்து 3rd 4th சேலத்தோட சடன் டெட்டு, எந்த டீம் இத்தனை நிமிஷத்தில் ஒரு அவுட் எடுக்கணுமோ அந்த டீம் பாஸு, நாங்கள் 10 செகண்ட் அவுட் எடுத்தோம், ஐயா எங்களை அவுட்டே எடுக்கலை, நாங்கள் அப்படி பாஸ் ஆகி கன்னியாகுமரி 3rd அடிச்சு. அதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பாய்ஸ் 3rd அடிச்சது. அடுத்து இதே மாதிரி தான், நாங்கள் ஃபஸ்ட்டு போனால் சப் ஜூனியர், இப்போ நாங்கள் ஜூனியர் ஸ்டேட்டு. அவனை இது 12th ஸ்டாண்டர்டில் ஒரே டீமு, 18 வயசுல உள்ள யாரும் ஒரே டீமில் போனோம் நாங்கள். அதுவும் காட்டுறதுல செலெக்ஷன் நடந்து, அப்ப அது செலெக்ஷன் நல்ல டஃபா இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு 6 அண்ணன் மாதிரில செலக்ட் பண்ணிட்டாங்க. நாங்க கொஞ்சம் லாஸ்ட் தான் செலக்ட் ஆனோம். நாங்க அடுத்து கேம்ப் எல்லாம் சூப்பரா இருந்து, சாப்பாடு எல்லாம் கரெக்டா வச்சாங்க.

0: டைமிங் எல்லாம் கரெக்டா இருந்து இங்கிருந்து கிட்ட இருந்தாங்க. நாங்க அடுத்து ஸ்டேட்டுக்கு போனோம். ஸ்டேட் மேட்ச்ல போய் நாங்க எல்லா மேட்சும் சூப்பரா விளையாடி குவார்டர் ஃபைனல் வரைக்கும் அசால்ட்டா ஜாலியா ஈஸியா பாஸ் ஆகிறோம். அடுத்து சிஎம் டிராஃபி, ஃபர்ஸ்ட் சிஎம் டிராஃபி கன்னியாகுமரியில் டிஸ்ட்ரிக்ட்ல வச்சு நடந்தது ஃபர்ஸ்ட். அதுல நாங்க எங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அடிச்சு, அப்படி ஒரு மூணு ஸ்கூல் ஃபர்ஸ்ட்ல கண்டு தேர்ட் அடிச்சு, எங்களுக்குள்ள மூணு டீமா பிரிச்சு ஒரே டீமா போனோம் நாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் மேட்ச் ஈஸியா ஜெயிச்சோம், ரெண்டாவது மேட்ச் கோயம்புத்தூர் அது ரொம்ப டஃபா போச்சு, நாங்க தோத்துட்டோம். அந்த வருஷம் அதே தான் ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க. அடுத்த வருஷம் லாஸ்ட் இயர் இந்த வருஷம் கோயம்புத்தூர்ல வச்சு நடந்து சிஎம் டிராஃபி. இந்த வருஷம் நாங்க குவார்டர் ஃபைனல் வரையும் போனோம், ஜெயிச்ச மேட்ச்ல ஈஸியா ஜெயிச்சோம், குவார்டர் ஃபைனல் ஹீரோட தோத்தோம், ஹீரோட லாஸ் ஆகி அடுத்து அப்படியே வந்துடும். அடுத்து ஸ்கூல் ஸ்டேட் U17 ரெண்டு வருஷம் சீனியர் டீம்ல ஸ்டேட்டுக்கு போயிருக்கோம். ஒரு வருஷம் நாமக்கல்ல வச்சு நடந்து, நாமக்கல்ல வச்சு நாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சோம், ரெண்டாவது மேட்ச்சே தோத்தோம். அப்படி ரெண்டு வருஷம் அப்படியே நடந்து, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சோம், ரெண்டாவது மேட்ச் தோத்தோம். லாஸ்ட் இயர் ஒத்தி ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தோம். அடுத்து இந்த வருஷம் ஸ்கூல் ஸ்டேட்டு நாங்க அப்படியே ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சோம், திருச்சி ஈசி டீம், ரெண்டாவது மேட்ச் சேலம் ரொம்ப பெரிய டீம், ஃபர்ஸ்ட் ஜெயிக்கணும் நிலம ஆகியாச்சு. அடுத்து நாங்க அஸ்தப்படல ஆடி அந்த மேட்சும் ஜெயிச்சோம். மூணாவது மேட்ச் சிவகங்கை, அவங்க லாஸ்ட் ஒரு நிமிஷத்துல ஒரு ஆட் எடுத்து பாஸ் ஆகிட்டோம்.
1: நீங்க அழகா சொல்லிருக்கீங்க, நிறைய ஸ்டேட் மேட்ச் அட்டன் பண்ணிக்கீங்க, அதுல ஒரு ஸ்டேட் மேட்ச் வின் பண்ணி நீங்க தேர்ட் பிளேஸ் எடுத்திருக்கீங்க. அப்புறமா நீங்க வந்து கலந்து கொண்ட நேஷனல் மேட்ச் பத்தி சொல்லலாமா?
0: நேஷனல் மேட்ச் ஃபர்ஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட்ல நடந்து, கொரோனா முடிஞ்சு செலக்ஷன் அப்ப நடந்தது 10th ஸ்டாண்டர்ட்ல சீனியர் டீம் திருச்சியில வச்சு நடந்து. திருச்சியில வச்சு நாங்க அந்த செலக்ஷன் செலக்ட் ஆகிட்டோம். திருச்சியில வச்சு செலக்ஷன் செலக்ட் ஆகிட்டு அங்கே கேம்ப் நடந்து 10 நாள் கேம்ப், அங்க சூப்பரா பண்ணிச்சினோம், கரெக்டா பண்ணிச்சினோம், பிளேயர்ஸ் தேவையான எல்லாமே கரெக்டா பண்ணிச்சினோம். அடுத்து நாங்க மேட்சுக்கு போனோம். மேட்சுக்கு ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா நாஸ்டிக்ல வச்சு நடந்து, ஃபர்ஸ்ட் மூணு மேட்ச் ஒரு மேட்ச் ஜெயிச்சா மூணாவது மேட்ச் விளாடலாம், ரெண்டு மேட்ச் ஒரு மேட்ச் ஜெயிச்சா மூணாவது மேட்ச் விளாடலாம். நாங்க விளாண்ட ரெண்டு மேட்சை லூஸ் பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் மேட்ச் ஈஸியா லூஸ் பண்ணிட்டோம், ரெண்டாவது மேட்ச் நல்லா டஃபா போய் லூஸ் பண்ணிட்டோம் மகாராஷ்டிரா நாஸ்டிக்ல. 11th ஸ்டாண்டர்ட்ல செலக்ஷன் நடந்து, அந்த செலக்ஷன் ஊட்டியில வச்சு நடந்து, கிளைமேட் எல்லாம் ஒத்துக்கவே இல்லை, நான் நல்லா ட்ரை பண்ணி பார்த்தேன், செலக்ஷன் கிடைக்கல. அதே வெறியோட அடுத்த வருஷம் செலக்ஷன் வேண்டி ட்ரை பண்ணேன். இந்த வருஷம் 11th ஸ்டாண்டர்ட்ல கிட்ட 12th ஸ்டாண்டர்ட் நல்லா விளையாடி செலக்ட் ஆகிட்டேன். கேம்பு திருவாரூர்ல வச்சு நடந்து, கேம்ப்ல நல்லா டஃபா நடந்து, பிளேயர்ஸ் தேவையான எல்லாம் பண்ணிட்டாங்க, டிசிப்ளின்லாம் வச்சிருந்தாங்க, நல்லா எல்லாம் செல்லி எல்லி தான் கூட்டிட்டு போனாங்க, டிசிப்ளின்லாம் இருக்கணும், ஒரு இது ஃபைட்டுக்கும் போகாது, கரெக்டா விளாடணும். அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் மேட்ச் லோஸ் போனோம் சட்டீஸ்கரோட, ரெண்டாவது மேட்ச் வெஸ்ட் பெங்காலோட நல்லா விளாடணும். அப்போ எங்கள் கோச்சா வந்திருந்தாரு, எங்கள் கோச்சை நல்லா அப்ரிசியேட் பண்ணாரு. மூணாவது மேட்ச் பஞ்சாப் அது ஈஸியாக பாஸ் ஆகிட்டோம். நாலாவது மேட்ச் அதே ஸ்டேட்டோட மத்திய பிரதேஷ், நாங்கள் அதை கூட லூஸ் பண்ணிட்டோம். எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் இங்கே உள்ள ஆர்மியிலோட அங்கே இருக்காரு, அவர் அரேஞ்ச் பண்ணி எங்கள் கோச்சை எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு சாப்பாடு நல்லா சாப்பாடு போடணும். அங்கே அந்த டைம் தான் நல்ல குளிர்காலம்.
1: ஓகே, நீங்க வந்து தேசிய அளவுல நல்லா விளையாடி இருக்கீங்க. சரி, அப்புறமா நீங்க வந்து இப்ப மாரத்தான் இருக்கீங்க, கொக்கோல இருக்கீங்க, இப்ப இந்த ரெண்டுக்கும் பிராக்டிஸ் எப்படி எடுக்கிறீங்க, இந்த ரெண்டுக்கும் பிராக்டிஸ் டைம் எப்படி ஒதுக்குறீங்க?
0: ஸ்போர்ட்ஸ் மேன தேவையான டிசிப்ளினும் கரெக்ட் டைமிங்கும் கரெக்டா, நாங்க 6 மணிக்குனா கரெக்டா 6 மணிக்கு அங்க இருக்கணும். கரெக்டா வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம், ஸ்ட்ரெச்சிங் ஓப், அடுத்த நீங்க டெய்லி 5 கிலோமீட்டர் ஓடிட்டு தான் மேரத்தான வேண்டிய 5 கிலோமீட்டர் ஓடும். அடுத்து வந்து கொக்கோ பிராக்டிஸ், கொக்கோ பிராக்டிஸ் டெய்லி ஒரு ரெண்டு டீமா பிரிச்சு நல்லா மேட்ச் போடுவோம். சில நாள் எங்களுக்கு பிராக்டிஸ் வேண்டி காலேஜ் அண்ணன் வர பசங்களை வச்சு விளாடுவோம், அப்படி நல்லா டஃபா பிராக்டிஸ் பண்ணி தான் அப்படி இவ்வளோ இப்படி வந்து. மார்னிங் பிராக்டிஸ் முடிச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் பிராக்டிஸ், ஈவினிங் கரெக்டா 3:30 ஸ்கூல் முடியும் அப்போ தொடங்கிடுவோம். அப்போ ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு வார்ம் பண்ணிட்டு அப்புறம் கிரவுண்ட் சுத்தி சும்மா ஓடிண்டு ஒரு 10 ரவுண்ட் 20 ரவுண்ட் ஓடிண்டு உடனே பிராக்டிஸ் தொடங்கிடுவோம். கொக்கோ பிராக்டிஸ் மொத்தமும் எல்லாமே மேட்ச் போல விளையாடியது, பிராக்டிஸ் நல்லா டஃபா பண்ணி அதுவும் கரெக்டா ஃபுட் எடுக்கணும், பிராக்டிஸ் ஃபுட் எல்லாம் கரெக்டா எடுக்கணும்.
1: இப்ப நீங்க வந்து உங்களோட பிராக்டிஸ் டைம் வந்து மாரத்தானுக்கும் கொக்கோக்கும் ரெண்டுக்கும் ஸ்பிளிட் பண்ணி எடுக்கிறீங்க. இப்ப நீங்க வந்து 12th ஸ்டூடெண்ட், 12th எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க, இதே டைம்ல நீங்க வந்து ஸ்டடீஸுக்கும் நம்ம கான்சென்ட்ரேஷன் கொடுத்தாதான் நமக்கு இங்கேயும் நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அப்ப நீங்க இந்த ஸ்டடீஸுக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ் பிராக்டிஸ் இதுக்கெல்லாம் எப்படி டைமிங் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுது?
0: ஸ்டடீஸ் வேண்டி ஈவினிங் டியூஷனுக்கு போவேன், மார்னிங் எக்ஸாம் டே சொத்தி 5:00 டியூஷன் வேண்டு, ஆஃப்டர் 6:00 ஸ்போர்ட்ஸ் பிராக்டிஸ் பண்ணுவோம். பிராக்டிஸ் டெய்லி கரெக்டாக இருக்கும், எங்கேயும் சக்ஸஸ் ஆக முடியும். பிராக்டிஸ் 6:00 முடியும், அதோட 6:30 அங்கே 7:30 போயிட்டு அதோட 9:30 முடியும். ஸ்டடி டைமில் ஸ்டடிஸ் வச்சேன் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேன், யார்ட்டையும் பேச மாட்டேன், கிளியராக வந்து படிச்சுட்டே இருப்பேன். ஸ்போர்ட்ஸ் தேவையானது நல்ல கான்சன்ட்ரேஷனாக விளாடணும், எதுவுமே சீரியஸாக விளாடணும், கதை அடிச்சுட்டு ஜோக் அடிச்சுட்டு ஓபி அடிச்சுட்டு இருக்க போது கரெக்டாக சின்சியராக நம்ம இருக்கணும், எங்கே தான் ஸ்போர்ட்ஸை முன்னேற முடியும். என்ன ஸ்டடீஸ் எல்லாம் வராது, அதனால நான் நல்லா ட்ரை பண்ணுவேன். ஸ்போர்ட்ஸ்ல நிறைய டைமிங் கொடுப்பேன், ஸ்டடீஸ் அதே மாதிரி கொடுக்க நான் ட்ரை பண்ணுவேன், ஆன முடியாது. அதனால நான் ட்ரை பண்ணி நல்லா படிப்பேன். டீச்சர்ஸ் மாருங்கள நல்லா சொல்லி வேணும், அதே போல இங்கே கான்சன்ட்ரேஷன் பண்ணி படின்னு. அதனால நான் அப்படி படிச்சு ஸ்டடீஸ் டைமிங்

0: இருக்கேன், ஸ்போர்ட்ஸான டைமிங் ஒதுக்கி அப்படி கரெக்டாக படிப்பேன்.
1: இப்போ உங்களோட ஹெல்த்ல நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்க? உங்களோட பாடி ஹெல்த், நீங்க வந்து இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருக்கீங்க, உங்களுடைய ஹெல்த் வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் தான். ஹெல்த் நல்லா இருந்தா மட்டும் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாட முடியும். இந்த ஹெல்த்துக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? ஃபுட் எல்லாம் எந்த மாதிரி எடுக்கிறீங்க?
0: ஃபுட்டு மார்னிங் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் தேவையானது தோசை இட்லி அந்த மாதிரி தான் சாப்பிடணும். விளாடும் விளையாடி பிரேக் டைம் ஒரு கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், டேட்ஸ், பாதாம் அப்படியா சாப்பிடணும். நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கும். நம்ம முட்டை பால் எல்லாம் கரெக்டாக குடிக்கணும் ப்ராக்டிஸுக்கு போக முன்னாடி, அதை அப்போ குடிச்சிட்டு போகணும். அடுத்து ரேட்ஸ் பாதாம எல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம டயர்டாக இருக்கும்போது அதை சாப்பிடணும், எனர்ஜெட்டிக்காக. ஆனால் இதோட ஜூஸ் குடிக்கும்போது நல்ல எனர்ஜி உடம்புல சீக்கிரம் இருக்கும்.
1: இப்போ உங்க ஸ்போர்ட்ஸ் கோச் பத்தி சொல்லலாமா?
0: எங்க கோச் எங்களுக்கு தேவையானதெல்லாம் கரெக்டா செய்வாரு, எங்களே வேண்டி லீவு நாளெல்லாம் ப்ராக்டிஸ் செய்வாரு. அவருக்கு நிறைய ஒர்க் உண்டு, அதெல்லாம் விட்டுண்டு எங்களே வேண்டி கரெக்டா வருவாரு. நாங்க வராட்டா கூட போன் அடிச்சு எல்லாம் அழிப்பாரு, எங்களே வேண்டி நிறைய செஞ்சிருக்காரு.
1: உங்களுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி சப்போர்ட் பண்றாங்க உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் நீங்க பிராக்டிஸ் போறதுக்கு? இப்ப ஏழியரா போறீங்க, அதுக்கெல்லாம் என்ன மாதிரி ஹெல்ப் பண்றாங்க?
0: வீட்டுல லீவ் டைம் சும்மா தானே இருக்கேன் சொல்லி ஸ்போர்ட்ஸுக்கு போன தெளிச்சினோம், அதனால நானும் ஓகேன்னு சொல்லி போனேன். அப்படிதான் போய் பேரண்ட்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிருந்தோம். சம்மர் கேம்ப், ஸ்போர்ட்ஸ் கேம்ப், அதுக்கு காசு தேவைஞ்சனே தந்தாங்க. அப்படி ஸ்போர்ட்ஸ் என்னெல்லாம் தேவையா செஞ்சிடும், ஷூக்கு கேட்டேன், ஷூக்கு காசு தந்துடும், அப்படி என்னெல்லாம் கேட்டேனோ அது தந்துடும்.
1: உங்களுக்கு பேரண்ட்ஸ் தான் ஃபுல் சப்போர்ட் தான் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு?
0: ஆ, ஃபுல் சப்போர்ட்.
1: இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைய பகுதி வந்துட்டோம். இதுவரைக்கும் நம்ம கூட ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர், அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஜே அம்பரீஷ் அவங்க நம்ம கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து மாரத்தான்ல மாநில அளவுல 4th பிளேஸ் எடுத்திருக்காங்க. அதே போல அவங்க வந்து கொக்கோலயும் தேசிய அளவுல கலந்து கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பிராக்டிஸ் டைமும் சரி, அவங்க ஸ்டடீஸ்ல கான்சன்ட்ரேஷன் சரி, எல்லாம் வந்து ஈக்குவலா அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. அவங்க எப்படி பிராக்டிஸ் பண்றாங்க, அவங்க வந்து மாரத்தானுக்கு ஏழியரா பிராக்டிஸ் போறது சரி, அவங்க ஹார்ட் ஒர்க், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இதுவரைக்கும் உங்க நேரத்தை எங்களோட செலவிட்டமைக்கு மிக்க நன்றி.
0: தேங்க்யூ.
1: இதுவரை சாதிக்க பிறந்தோர் பகுதியில் ஜே அம்பரீஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். அடுத்ததாக நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை செக்மெண்ட்ல இந்த வார நிகழ்வுகள் எல்லாம் நாம தெரிஞ்சுக்கலாம்.
2: தாவர ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும், பசியை ஒழிக்கவும், வறுமையை குறைக்கவும், பல்லுயிர் பெருக்கத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கவும், பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்க உதவுதல் குறித்த உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கடந்த மே 12 அன்று சர்வதேச தாவர சுகாதார தினம் கொண்டாடப்பட்டது. சர்வதேச குடும்ப தினம் கடந்த மே 15 அன்று அனுசரிக்கப்பட்டது. இந்த நாள் 1993 ஐநா பொதுசபையால் தீர்மானத்துடன் சர்வதேச சமூக குடும்பங்களுக்கு அளிக்கும் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கிறது. குடும்பங்கள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்த விழிப்புணர்வை ஊக்குவிப்பதற்கும், குடும்பங்களை பாதிக்கும் சமூக பொருளாதார மற்றும் மக்கள் தொகை செயல்முறைகள் குறித்த அறிவை அதிகரிப்பதற்கும் சர்வதேச குடும்ப தினம் ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. கடந்த மே 16 சர்வதேச ஒளி தினம் கொண்டாடப்பட்டது. இது 1960 இயற்பியலாளரும் பொறியாளருமான தியோடர் மைமன் மேற்கொண்ட முதல் வெற்றிகரமான லேசர் அறுவை சிகிச்சையின் ஆண்டு நிறைவான மே 16 சர்வதேச ஒளி தினமாக கொண்டாடப்பட்டது. மேலும் ஒளி பற்றிய ஆய்வு, நம்பிக்கைக்குரிய மாற்று எரிசக்தி ஆதாரங்கள், நோயறிதல் தொழில்நுட்பம் மற்றும் சிகிச்சைகளில் உயிர்காக்கும் மருத்துவ முன்னேற்றங்கள், ஒளிவேக இணையம் பிரபஞ்சத்தை பற்றிய நமது புரிதலை வடிவமைத்த பல கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுத்துள்ளது. இன்று மே 17 உலக தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் சமூக தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த தினம் நவம்பர் 2006 துருக்கியில் நடைபெற்ற சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்றியத்தின் முழு அதிகாரம் கொண்ட மாநாட்டால் ஆண்டுதோறும் மே 17 அன்று கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்ட ஒரு சர்வதேச நாளாகும்.
1: இதுவரைக்கும் நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை செக்மெண்ட்ல இந்த வார நிகழ்வுகளை எல்லாம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க.
3: கடந்த வாரத்துல நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை நம்முடைய நடப்பு நிகழ்வுகள் செக்மெண்ட்ல கேட்போமா?
1: கொலம்பியா மற்றும் பெருவின் மேக காடுகளில் 20 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடிய சோலனேசி குடும்பத்தை சேர்ந்த தத்ரோ ரெண்டான் என்ற அரிய வகை மாபெரும் மர இனத்தை ஆண்டிஸ் மலைத்தொடரில் அறிவியலாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர்.

0: 2026 ஆண்டிற்கான கேம்பிரிட்ஜ் அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர் விருதுகளில் இந்தியாவை சேர்ந்த சோமா மண்டல் அவர்கள் தெற்காசிய பிராந்திய விருதை வென்றுள்ளார். இரண்டாயிரத்தி 2026 ஆர்கிபால்ட் பரிசு மெல்போனை சேர்ந்த கலைஞர் ரிச்சர்ட் லூயர் அவர்களுக்கு இழுவந்தி கென்னின் உருவப்படத்திற்காக வழங்கப்பட்டது. இது 1921 நிறுவப்பட்ட ஓர் ஆஸ்திரேலிய உருவப்பட கலை விருதாகும் என்பதோடு இது உருவப்பட ஓவியத்திற்காக ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனமானது 2026 GEEF அதாவது உலகளாவிய ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் அறக்கட்டளை, இது உலகளாவிய சுற்றுச்சூழல் மேன்மை விருதுகளில் மெட்ரோ ரயில் பிரிவில் ஆண்டின் சிறந்த உலகளாவிய சுற்றுச்சூழல் தலைமைத்துவ திட்டம் 2026 விருதை வென்றுள்ளது. நகர்ப்புற வானிலை முன்னறிவிப்பு மற்றும் பருவநிலை ஆராய்ச்சியை மேம்படுத்துவதற்காக இந்தியாவின் முதல் நகர்ப்புற வானிலை சோதனை தளம் மற்றும் காற்றூர்த்தி துகள் ஆய்வகம் சென்னையில் தொடங்கப்பட்டது. யுனெஸ்கோ அமைப்பானது 2026 யுனெஸ்கோ அல்லது கில்லர்மோ கானோ உலக பத்திரிகை சுதந்திர விருதை சூடான் பத்திரிகையாளர்கள் சங்கத்திற்கு வழங்கியுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் உள்ள ராதாநகர் கடற்கரையில் நீருக்கடியில் மிகப்பெரிய தேசிய கொடியை பறக்கவிட்டு இந்தியா கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ளது.
1: இதுவரைக்கும் நடப்பு நிகழ்வுகள் செக்மெண்ட்ல சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம்.
0: இருக்கும் இடத்தில் இருந்து தொடங்குங்கள், இருப்பதை பயன்படுத்துங்கள், முடிந்ததை செய்யுங்கள். வெற்றிக்கும் தோல்விக்கும் இரு படிகளே. ஒன்றில் உங்களை உணர்ந்து கொள்ளலாம், மற்றொன்றில் உங்களை திருத்திக் கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வார இளையபால் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.

0: நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் டி அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
1: இத்துடன் இன்றைய இளைய பாரதம் நிறைவு பெறுகிறது.

0: நேர்கள் வரி கேட்டது இளைய பாரதம்.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை. ரூபாய் 55 மட்டும் செலுத்தி 45 இன்ச் டிவி, ரூபாய் 75 மட்டும் செலுத்தி 75 இன்ச் டிவி எடுத்துச் செல்லுங்கள். ரூபாய் 787 மட்டும் செலுத்தி பர்னிச்சர் எடுத்துச் செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை. ரூபாய் 3 மட்டும் செலுத்தி 3-star ஏசி மற்றும் ரூபாய் 5 மட்டும் செலுத்தி 5-star ஏசி எடுத்துச் செல்லுங்கள். ரூபாய் 7 மட்டும் செலுத்தி 7kg வாஷிங் மெஷின் எடுத்துச் செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
4: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின் மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்கள்.

0: தென்
1: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
4: ஏஎம்பி ஜெய்ஹரங்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
5: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
6: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
7: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
8: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
9: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல. சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
10: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
11: உங்கள் டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கரில்
12: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
11: பாட்டில் வார்ட்ராப்,
12: ஷோகேஸ் பொருட்கள்,
11: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
12: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
9: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்.
13: ஸ்டேடியம் இதில், நாகர்கோவில்
14: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு, தக்கலை.
15: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
16: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
17: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
16: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
17: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
16: சேர்க்கை நடைபெறுகிறது.
18: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
19: பிரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
16: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
18: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
19: பிரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
12: நம்ம ஊர் ரோட்ல டிரைவ் பண்றதுக்கான அதிகமான மைலேஜ் இருக்கிற காரா பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கான ஒரே சாய்ஸ் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ஹைபிரிட் மைலேஜ் இருக்கிற டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் தாங்க. ஆமாங்க, இதுல ஃபுல் டேங்க் ஃபியூவல் போட்டுட்டு உங்களால 1200 கிலோமீட்டர் வரை டிரைவ் பண்ண முடியும்.
1: அட்வான்ஸ்டு ஹைபிரிட் டெக்னாலஜி, சைலன்ட் ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ், லக்ஸரி கம்ஃபர்ட் எல்லாமே ஒரே SUV-ல. 2025 மாடலுக்கு அட்டகாசமான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு.
2: மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டா நாகர்கோவில் கால் 7373035400.
20: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
21: இம்மாதம் 30 வரை நடைபெறுகிறது.
20: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
21: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
20: போன் 233166 ஆர் 7418150265.
22: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
23: ஆகாஷ்வாணி நகர்கள் வானொலியில் பண்பலை 101 நேர்களை காற்றலைகளில் இனி வளர்ப்பது சிறுவர் குரல் நேரலை. இந்நிகழ்ச்சியில் சிறுவர் சிறுமியர்கள் மட்டும் பங்கேற்று பேசலாம், பாடல் பாடலாம், கவிதை சொல்லலாம், சிறுகதைகள் சொல்லலாம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச சிறுவர் சிறுமியரை நீங்கள் தொடர்பு வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-240-290-722 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903-257-309. நிகழ்ச்சியில் சொக்கமாக வருவது கனாப்பட பாடல்.

0: நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது சிறுவர் குரல் நேரலை. வணக்கம் சிறுவர் குரல்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு தினசரி நிகழ்ச்சியில?
1: பாட்டு பாட போறேன்.
0: சரி, பாடுங்க, கேட்கலாம்.
1: சின்ன செடியை நட்டு வைத்து செப்பு உடத்து எடுத்து வைத்தே வாமலேவா வாமலேவா, நீதி பக்கம் வந்து நின்னே மேலே மேலே பார்த்து நின்னு வாமலேவா வாமலேவா.
0: மலையை கூப்பிடுறீங்க அப்படிதானே? ரொம்ப அருமையா பண்ணீங்கம்மா நிகழ்ச்சி. பங்கேற்றதுக்கு பாராட்டுக்கள். நன்றி.
1: நன்றி.
0: வணக்கம் சிறுவர் குரல்.

0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் சுங்கான் கடையிலிருந்து தண்ணி பேசுறேன்.
0: சுங்கான் கடையில இருந்து
1: தண்ணி பேசுறேன்.
0: தண்ணி பேசுறீங்க, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
1: நான் பார்வி ஸ்டோரி சொல்ல போறேன்.
0: சரி சொல்லுங்க.
1: ஒரு நாளைக்கு ஒரு மூணு பார்வி போயிட்டாங்க. சரிமா, சொல்லுங்க. கதை ரொம்ப பெரிய கதையா இருக்கும் போல் இருக்கேன். சின்ன ஸ்டோரி இல்லையா? சின்ன ஸ்டோரி இல்லையா, பிக் ஸ்டோரியா? கதை ரொம்ப பெரிய கதையா போயிட்டே இருக்கு. முடிஞ்சதா கதை? தேங்க்யூ,
0: நன்றிமா, நன்றி.

0: நேர்களை கேட்ட பாடல் குழந்தை தெய்வம் படத்திற்காக பி சுசீலா பாடியது. நேர்கள் கேட்டு சென்றிருப்பது சிறுவர் குரல் நேரலை. வணக்கம் சிறுவர் குரல். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? அங்க பேசணும்.
1: அமெரிக்கா.
0: சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சரி, நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்கம்மா? சரி சொல்லுங்க. சரி, மனிதர்கள் அருமையா ரைம் சொன்னீங்க, பாராட்டுக்கள், நன்றி.
1: நன்றி.
0: நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது சிறுவர் குரல் நிகழ்ச்சியில் இன்வரும் பாடலின் படம் யார் பையன். பாடலை பாடியிருப்பவர் பால சரஸ்வதி தேவி.

நேயர்களது மொங்கல் நேயருக்கு ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டிகளை நடத்த உள்ளது. இப்போட்டியானது நாகர்கோவில் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும். போட்டியில் கலந்து கொள்ள விரும்பும் மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442-43-02-43 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யலாம். பேச்சு போட்டிக்கான தலைப்பு ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை, கட்டுரை போட்டியின் தலைப்பு வானொலி ஒரு வரப்பிரசாதம், வினாடி வினாவின் மையக்கருத்து ஆகாஷ்வாணி இன்று வரை, வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன. போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442-43-02-43 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும். நிலையத்தில் ஏற்பட்டுள்ளது 10:53 நிமிடம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிறுவர் குரல் நேரலை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் கைதி கண்ணாயிரம். பாடலை பாடியிருப்பவர் பி. சுஷீலா.

0: கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடல் ஒன்று இடம்பெறுகிறது சிறுவர் குரல் நேரலை. இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு சிறப்பித்த சிறுவர் சிறுமியருக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரச நேயர்களுக்கும் லேத்தின் சார்பாக நன்றி.
1: இது பல்கலைக்கழகம் திருநடமாடும்.
0: இந்த நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் ஆர்ஜி மணிகண்ட பிரபு.
1: நேர்களின்
0: வருவது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

மேற்கொண்டுள்ள அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று ஸ்வீடன் செல்கிறார். நாடு முழுவதும் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு சில மாநிலங்களின் சட்டப்பேரவைகளை முன்கூட்டியே கலைக்க வேண்டியிருக்கும் என்று ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி கூறியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலின் போது தாவேகா அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானது தொடர்பாக சிபிஐ தொடர்ந்து பல்வேறு இடங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை எண்ணெய் நிறுவனங்கள் திரும்பப் பெற வேண்டும் என்று இடதுசாரி கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் ஒரு பகுதியாக அம்மன் தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு ஊராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி சினேகா நேற்று ஆய்வு செய்தார். கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியிருக்கும் நிலையில் நகரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சுற்றுலாப் பயணிகளும் உள்ளூர் மக்களும் வலியுறுத்தியுள்ளனர். ஐந்தாவது உலகத்தமிழ் ஐக்கிய மாநாடு புதுக்கோட்டையில் இன்று தொடங்குகிறது. உலக உயர் ரத்த அழுத்த தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி பெங்களூர் அணியையும் தில்லி அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் இன்டர்காஷி அணி தில்லி அணியையும் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்ள உள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 11:03. குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு. குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில நீங்க கலந்து கொள்ள ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602-240-2902-722, இணைப்பு எண் 04652.
1: மற்றொரு அலைபேசி எண் 8903-25-703-9.
0: சரி, நம்ம வந்து பொது அறிவு நேரலை நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம்.
1: சரி,
0: முதல் கேள்வி கேட்கலாமா?
1: முதல்ல என்ன கேள்வி கேட்க போறீங்க?
0: என்ன கேள்வி அப்படின்னா ஒரு ஊர் பத்தி தான்.
1: சரி,
0: சொல்லலாம். ஆசியாவிலேயே மிக பெரிய தரவு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? இதுதான் கேள்வி. நேயர்களுக்காக மீண்டும் ஒரு முறை கேள்வி கேட்டுலாம். ஆசியாவிலேயே மிக பெரிய தரவு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? இதுதான் கேள்வி. குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில ஒரு கேள்வியும் நாங்க கேட்டிருக்கோம். நேர்கள் அதுக்குரிய பதில் தெரிஞ்சு அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள்
1: 260-240-290-722 மற்றும் ஒரு அலைபேசி எண் என்ன அப்படின்னா 8903-25-70-309.
0: நம்ம இணைப்புல ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.

0: நேயர்களுக்காக மீண்டும் ஒரு முறை கேள்வி கேட்டலாம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய தரவு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? இதுதான் கேள்வி, எளிமையான கேள்விதான். விடையை கேட்டோன்னே இதுதானா அப்படின்னு சொல்லி
1: அப்படிங்கிறீங்க.
0: ஆமா
1: சரி, நேயர்கள் விடையை யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறோம்.
0: ஆமா, அடுத்த கேள்வியும் கேட்டலாமா நேயர்களுக்காக?
1: அடுத்த கேள்வி, இது ரொம்ப ஈஸியான குவெஸ்டின் தான். நீர் யானைகள் அதிகம் காணப்படும் நாடு எது? நீர் யானைகள் அதிகம் காணப்படும் நாடு எது? துணையில வந்துட்டாங்க.
0: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் மதுரை மணிநாகரன்.
1: சரி, எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: ஆசியா
0: எங்கு அமைக்கப்பட உள்ளது?
2: விசாகப்பட்டினம்.
0: சூப்பர், வாழ்த்துக்கள்.
1: சரியான விடையை சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சி பங்கேற்க பாராட்டுக்கள். நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. நம்ம சொன்னோம்ல, ஈஸியா தான் இருக்கும்.
1: நிச்சயமா முதல் நேரே சரியான உடைய சொல்லிட்டாரு.
0: அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்ம கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கலாம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய தகவல் மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? இதற்கான விடை வந்து விசாகப்பட்டினம். கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கலாம். கூகுள் நிறுவனம் அமையக்கூடிய செயற்கை நுண்ணறிவு தரவு மையம் அமைக்க ஆந்திர மாநிலத்துல உள்ள விசாகப்பட்டினத்துல அடிக்கல் நாட்டியிருக்காங்க. எவ்வளவு கோடி ரூபாயில அமைக்கிறாங்க அப்படின்னா 1.35 லட்சம் கோடி ரூபாயில அமைக்கிறாங்க. 1 GW திறன்ல 600 ஏக்கர் பரப்பளவுல இதை அமைக்கிறாங்க. அப்போ கேள்வியும் பதிலும் நம்ம நேயர்களுக்காக மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கலாம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய தரவு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? இதற்கான விடை விசாகப்பட்டினம். சரி, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல,
1: அது ரொம்ப ஈஸியான குவெஸ்டின் தான். நீர் யானைகள் அதிகம் காணப்படும் நாடு எது? எந்த நாட்டுல நீர் யானைகள் அதிகமா இருக்கு?
0: நேர்லயே எளிமையான கேள்விதான். அதோ ஒரு ஊர் பத்தி தான். நீங்க உங்களுக்காக விடை தெரிஞ்சிச்சுன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260-240-290-7222, இணைப்பு எண் 0465-2. அலைபேசி எண்ணையும் சொல்லிடலாமா?
1: சொல்லிடலாம். 8903-25-709.
0: இணைப்புல ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம், குமரி பண்பலை 101.
1: வணக்கம்.
3: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் பட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா
1: இருக்கீங்களா? நலமா இருக்கு. நீங்களா இருக்கீங்களா?
3: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
1: விடைய கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: ஐயா, எனக்கு கேள்வியே இன்னும் ஆப்பிள் வரல.
0: அப்படியா?
1: நீர் யானைகள் அதிகம் காணப்படும் நாடு எது? நீர் யானைகள் அதிகம். நீர் நீர் நீர் யானைகள்.
3: நீர் யானைகள் நான் நினைக்கிறேன் இது வந்து இந்தோனேஷியா, அந்த நாடு.
1: இல்லை, அவங்களுடைய முயற்சிக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. சரியா?
3: கண்டிப்பா, மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
1: நன்றி நன்றி.
0: அருமையா முயற்சி பண்ணாங்க. இணைப்புல அடுத்த ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம் இனிய சகோதரர், இனிய சகோதரி இருவருக்கும் உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர் கோவில் புதுக்குடியிருப்பு கதிரகுமார்மா.
1: சரி, விடைய கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்?
4: என்ன சார்
1: விடைய கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீர் யானைகள் அதிகம்
4: காணப்படும்.
1: இல்ல, உங்களுடைய முயற்சிக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. சரியா? நன்றி. அதாவது நீர் யானைகள் அதிகம் காணப்படும் நாடு எது? இது நாடு, அது மட்டும் ஒரு கண்டம்னு சொல்லலாம் இத. சரியா? அந்த கண்டத்துலதான் இருக்கு. அடுத்த ஒரு நேர் வந்திருக்காங்க.
0: வணக்கம். வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
1: விடைய கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: சாம்பியா நாடு.
1: இல்ல, உங்களுடைய முயற்சிக்கு நன்றி.
2: நன்றி.
0: நேர் அழகா முயற்சி பண்றாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பதில் தெரியுமா ஐயா?
1: ஆப்பிரிக்கா. சரியான விடை சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்க பாராட்டுக்கள். நன்றி நன்றி.
0: அருமையா சொன்னாங்க. வாழ்த்துக்கள். சரி, கூடுதல் தகவல் சொல்லிடலாமா?
1: நிச்சயமா. அதாவது அந்த நேர் சொன்ன மாதிரி நீர் யானைகள் அதிகம் காணப்படும் நாடு ஆப்பிரிக்கா. இந்த நீர் யானைகள் ஆப்பிரிக்காவை தான் பூர்வீகமாக கொண்டது. இதோடைய பூர்வீகமே ஆப்பிரிக்கா தான். நிலத்திலையும் நீர்லையும் வாழக்கூடிய ஒரு பாலூட்டி விலங்கு தான் இந்த நீர் யானை. யானைக்கு அடுத்தபடியாக நிலத்தில் வாழக்கூடிய 3வது பெரிய விலங்காக கருதப்படும் நீர் யானை பகல் முழுவதும் வெயிலின் தாக்கத்தை தவிர்க்க ஆறுகள் மற்றும் ஏரியில மூழ்கியே கிடக்கும். இரவு நேரங்கள்ல தான் வெளியே வந்து புற்களை மட்டும்தான் என்ன செய்யும், அது உணவாக உட்கொள்ளும். இதனுடைய உடலமைப்பு பாத்தீங்கன்னா 1500 முதல் 3200 கிலோ வரைக்கும் எடை இருக்கும். இதனுடைய கண்கள், காதுகள் மற்றும் மூக்கு எல்லாமே தலையின் மேல் பகுதியில் இருக்கிறதுனால அதனுடைய முழு உடலை என்ன செய்யலாம், தண்ணிக்குள்ள வச்சுட்டு சுவாசிக்க

செய்யவும் கரையை பார்க்கவும் அதால முடியும். அது மட்டும் இல்லாம இது வந்து தண்ணீருக்குள்ளேயே மிக சிறப்பாக நீந்தக்கூடிய தன்மை உடையது. ஒரு முறை மூச்சு அடக்கியாச்சுன்னா சுமார் 5 நிமிஷம் வரைக்கும் என்ன செய்யும், மூச்சு அடக்கிட்டு தண்ணிக்குள்ளேயே இருக்கும். அது மட்டும் தண்ணீர் கடியிலே மிகவும் சத்தமாக உருமக்கூடிய திறன் படைத்தது. இந்த ஒலிகளை கொண்டு என்ன செய்யும், அதனுடைய நண்பர்களையும் எதிரிகளையும் அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிறோம். அவரோட ஃப்ரெண்ட் எங்க இருக்காங்க, எதிரி எங்க இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சு

பாடல் வரிகள்ல திவாகர் கவிதா கோபி குரல்கள்ல சீமராஜா திரைப்பட பாடல்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
4: நேரம் 11:17. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில பொது அறிவு 2 கேள்வி கேட்டாச்சு. அடுத்த கேள்வி கேட்கலாமா?
5: கேட்கலாம். என்ன
4: கேள்வி அப்படின்னா, இந்தியாவின் முதல் பிரத்யேக முத்து வளர்ப்பு மையம் எங்கு உருவாக்கி வருகிறது? இதுதான் கேள்வி. நேயர்களுக்கு ஒரு ஈஸியான கேள்வி கேட்டாச்சு, மறுபடியும் ஒரு வாட்டி நினைவுபடுத்திடலாம். இந்தியாவின் முதல் பிரத்யேக முத்து வளர்ப்பு மையம் எங்கு உருவாகி வருகிறது? இதுதான் கேள்வி. நேர்களே, உங்களுக்கான விடை தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2602-240-2970-722, இணைப்பு எண் 04652. சரி, கேள்வி ஒரு முறை. இந்தியாவின் முதல் பிரத்யேக முத்து வளர்ப்பு மையம் எங்கு உருவாகி வருகிறது? இதுதான் கேள்வி.
5: வணக்கம்.
6: ஹலோ.
5: வணக்கம்.
4: வணக்கம் குமரி பண்பலை.
6: அதுக்கு விட வந்து ஜார்க்கண்ட் மாநிலம் மேடம்.
4: ஜார்க்கண்ட் மாநிலம், ஆனா ஒரு ஊர் உண்டு, அதுதான் கேக்கும்.
6: சசாரி பார்க்.
4: சூப்பர், வெரி குட். மீண்டும் ஒரு முறை நேயர்களுக்காக சொல்லிடலாம். இந்தியாவின் முதல் பிரத்யேக முத்து வளர்ப்பு மையம் எங்கு உருவாகி வருகிறது? இதற்கான விடை ஹசாரிபாக். கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கலாம். ஜார்க்கண்ட் மாநிலத்துல உள்ள ஹசாரிபாக்ல தான் இந்தியாவின் முதல் பிரத்யேக முத்து வளர்ப்பு மையம் நிறுவியிருக்காங்க. பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா திட்டத்தின் கீழ் தான், அதாவது மீன்வளத்துறையால தான் இந்த திட்டம் வழிநடத்தப்படுது. அப்ப கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை. இந்தியாவின் முதல் பிரத்யேக முத்து வளர்ப்பு மையம் எங்கு உருவாகி வருகிறது? இதற்கான விடை ஹசாரிபாக். சரி, அடுத்த கேள்வி கேட்கலாம்.
5: இதுவும் ஒரு விலங்கு பத்தின கேள்வி தான். அது நீர் யானை, இது வெறும் யானை. யானைக்கு நுகரக்கூடிய, அதாவது நுகரும் நரம்புகள் எங்கு அமைந்துள்ளன? யானைக்கு நுகரும் நரம்புகள் எங்கு அமைந்துள்ளன? இப்ப நமக்கு வந்து மூக்கல் இருக்கு அப்படின்னா அது மூலம் நுகர்றோம், ஆனா யானைக்கு வந்து நுகரக்கூடிய நரம்புகள் எங்கு அமைந்துள்ளன? இதுதான் கேள்வி.
4: வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம்.
5: தொடர்ந்து கேளுங்க, முயற்சிக்கு நன்றி. சரியா சார்?
4: அருமையா முயற்சி பண்ணிருக்காங்க. மறுபடி கேள்வி ஒரு வாடி சொல்லிரலாமா?
5: யானைக்கு நுகரும் நரம்புகள் எங்கு அமைந்துள்ளன?
4: வணக்கம்.
5: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: பறக்கையில இருந்து ஆறுமுகம் ஐயா பேசுறீங்க. பதில் தெரியுமா ஐயா?
5: தும்பிக்கை. தும்பிக்கை. முயற்சிக்கு நன்றி, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. சரியா?
4: அருமையான முயற்சி ஐயா. வணக்கம்.
7: வணக்கம். கொட்டாரம் மகாராஜன் பேசுறேன்.
5: வணக்கம். சொல்லுங்க சார், விடைய கண்டுபிடிச்சிட்டீங்களா?
7: அதோட ட்ரங்க்ஸ் அண்ட் ஃபீட்.
5: புரியல.
7: அதனுடைய கால் இருக்குல்லங்க, காலும் இந்த ட்ரங்க்னு சொல்லுவாங்களா, அந்த போர்ஷன்ல
5: இல்ல சார். உங்க முயற்சிக்கு நன்றி, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. சரியா? நன்றி.
4: நன்றி. நன்றி. நன்றி. வணக்கம்.
5: வணக்கம்.
4: பிரியங்கா. வணக்கம்.
5: விடைய கண்டுபிடிச்சிட்டீங்களா?

0: அது வந்து அந்த தும்பிக்கை உள்பகுதியில இருக்கும். அது வந்து நாசி பகுதி.
1: உங்களுடைய முயற்சிக்கு நன்றிமா. நாசி பகுதி இல்லை, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. சரியா?
2: அருமையான முயற்சி, வாழ்த்துக்கள் மா.
0: ஓகே,
2: மறுபடி நேயர்களுக்காக சொல்லிடலாம்.
1: யானைக்கு நுகரும் நரம்புகள் எங்கு அமைந்துள்ளன?
2: வணக்கம்
1: வணக்கம்
2: வணக்கம். குமரி பண்பலை 101 இணைப்புலதாமா இருக்கீங்க? வணக்கமா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நம்ம நிறைய நேயர்கள் வந்து இணைப்புல வந்து பதில் சொல்லிருக்காங்க. நம்ம வந்து கேள்வி கேட்டிருந்தோம். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602420290722, இணைப்பு எண் 04652. அலைபேசி எண்ணையும் சொல்லிடலாமா?
1: 8903257309.
2: நேர்களே, உங்களுக்காக ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். அந்த கேள்வி என்ன அப்படின்னா,
1: யானைக்கு நுகரும் நரம்புகள் எங்கு அமைந்துள்ளன? நீங்க ஒரு கேள்வி கேளுங்க, அதுக்கு அடுத்த கேள்வி இருந்தே. அடுத்த நேயர் இணைப்பு வந்துட்டாங்க. வணக்கம்.
2: ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்களேன் நம்ம நேயர்களுக்காக.
1: அதோட முகத்துலதான் இருக்கு, அதனுடைய முகத்துலதான் இருக்கு அந்த நுகரும் நரம்புகள்.
2: வணக்கம்
1: வணக்கம்.
2: பேசுறீங்க
1: முகம் சொன்ன கண்ணு சொல்லிட்டீங்க. சரிம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. சரியா, முயற்சிக்கு நன்றி.
2: வணக்கம்
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
3: வணக்கம் சார், நான் கவர்குழந்தை கனகராஜ்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க, உடைய கண்டுபிடிச்சிங்களா சார்?
3: எல்லாரையும் மாதிரி நானும் கெஸ்ட் பண்றேன். வியர்வை துவாரம்.
1: இல்ல சார், அது ஒரு உறுப்பு, ஒரு உறுப்புல இருக்கு. சரி சார், உடைய முயற்சிக்கு நன்றி. நன்றி சார், நன்றி.
2: வணக்கம்
1: கண்டிப்பா. அதாவது யானைக்கு நுகரும் நரம்புகள் எங்க இருக்கு அப்படின்னா, அதோட வாய்ப்பகுதியில, வாயில தான் இருக்கு. அதாவது பூமியில் வாழக்கூடிய தரைவாழ் பாலூட்டிகளில் யானை தான் மிகப்பெரிய விலங்கு. இது மிகச்சிறந்த நினைவாற்றல், சமூக பண்புகள் மற்றும் அதிக நுண்ணறிவு கொண்ட தாவர உண்ணி. அதிக நிச்சயம் தாவர மத்த மட்டும் தான் நிச்சயம் உணவாக சாப்பிடும். ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா என ரெண்டு முக்கிய வகையான யானைகள் இருக்கு. யானையின் துதிக்கையில் எலும்பு கிடையாது, ஆனால் சுமார் 40,000 தசைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம யானையின் மேல் தாடை பற்கள் தான் என்ன செய்யுது, நீண்ட தந்தங்களாக மாறி இருக்கு. மனிதர்களை போலவே யானைகளுக்கும் இடவுகை அல்லது வலவுகை பழக்கம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு தந்தத்தை மட்டுமே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பழக்கம் இருக்கு. யானையினுடைய காதுகள் எதுக்கு பயன்படுது, அவர் நேர் சொன்னார் இல்லையா, அதுக்கு வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா, அதனுடைய உடலினுடைய வெப்பநிலையை கட்டுப்படுத்த விசிறியாக பயன்படுத்து. யானையை பாத்தீங்கன்னா அடிக்கடி காதுகளை ஆட்டிட்டே இருக்கும். அது எதுக்கு, அதனுடைய பாடி ஹீட்டை, அதாவது உடல் வெப்பநிலையை குறைக்கிறதுக்காக பயன்படுத்தும் காதுகளை. அது மட்டும் இல்லாம கால்களால் குதிக்க முடியாத ஒரே பாலூட்டி என்பது யானை. ஏன்னா அதோட வெயிட் ரொம்ப அதிகம், அதனால நினைச்சு விட அதெல்லாம் குதிக்க முடியாது. இதுதான் கூடுதல் தகவல். அது மட்டும் இல்லாம இன்னொரு தகவல் பாத்தீங்கன்னா, ஒரு யானை வந்து முழுமையா ஒரு நாளைக்கு 136 to 170 கிலோகிராம் வரையிலான என்ன செய்யும், புற்கள், மரப்பட்டைகள், இலைகள் எல்லாம் நிச்சயம் உணவா சாப்பிடும். இதுக்காக அது தினமும் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வரைக்கும் என்ன செய்யும், உணவை உட்கொள்ளும். இதனுடைய சராசரியான ஆயுட்காலம் பாத்தீங்கன்னா 60 to 70 ஆண்டுகள் வரை.
2: சூப்பரா சொல்லியாச்சு. நம்ம நேயர்களுக்காக இன்னொரு பாடல் வரப்போகுது. என்ன பாடல் அப்படின்னா, மணி சர்மா இசையில கங்கை அமரன் பாடல் வரிகள்ல, திப்பு அனுராதா ஸ்ரீராம் குரல்ல, மலைக்கோட்டை திரைப்பட பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரைப்பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: நேரம் 11:30. நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இருந்து பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பொது அறிவு என்ன அப்படின்னா, ஒரு ஈஸியான கேள்விதான். இந்தியாவின் முதல் பாறை ஓவிய பாதுகாப்பு பூங்கா எங்கு அமைக்கப்படுகிறது? இதுதான் கேள்வி.
6: இந்தியாவின் முதல் பாறை ஓவிய பாதுகாப்பு பூங்கா எங்கு அமைக்கப்படுகிறது?
5: அது ஒரு ஊரோட பெயர், என்ன ஊரு அதுதான் சொல்லணும். நேயர்களுக்காக மீண்டும் ஒரு முறை சொல்லிடலாம். இந்தியாவின் முதல் பாறை ஓவிய பாதுகாப்பு பூங்கா எங்கு அமைக்கப்படுகிறது?

0: நேற்று கேள்வி கேட்டீங்க, நேயர்கள் கண்டிப்பா விடையோடி வருவாங்க இணைப்புல.
1: ஆமா நேயர்களே, நீங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240-290-722, இணைப்பு எண் 04-652. நேயர்களுக்காக கேள்வி மீண்டும் ஒரு முறை. இந்தியாவின் முதல் பாறை ஓவிய பாதுகாப்பு பூங்கா எங்கு அமைக்கப்படுகிறது? இதுதான் கேள்வி. சரி, கேள்வி கேட்டாச்சு, இன்னொரு கேள்வியும் கேட்டுருவோம். அப்ப இரண்டு கேள்வி நம்ம நேயர்களுக்காக.
0: சரி, தொடர்ச்சியாக 8 மாதங்கள் பறக்கும் பறவை இனம் எது?
1: சரி, நம்ம இப்ப விலங்குல இருந்து
0: பறவைக்கு வந்தாச்சு. இந்த பறவை பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா 8 மாதங்கள் செய்யும், பறந்துகிட்டே இருக்கும், 8 மாதங்கள் நான் ஸ்டாப் செய்யும் பறக்கும், அந்த பறவை இனம் எது?
1: சரி, நம்ம நேயர்களுக்காக இரண்டு கேள்விகள் இருக்கு. ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் முதல் பாறை ஓவிய பாதுகாப்பு பூங்கா எங்கு அமைக்கப்படுகிறது? இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி,
0: தொடர்ச்சியாக 8 மாதங்கள் பறக்கும் பறவை இனம் எது?
1: நேர்களே, குமரி பண்பலை 101 பொது அறிவு நேரலை நிகழ்ச்சியில நீங்க கலந்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240-290-722.
0: கண்டிப்பா 8-9-03-25-70-39. நேர்கள் ரொம்ப தீவிரமா விடை யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். ரெண்டு கேள்வி சொல்லிட்டோம்.
1: ரெண்டுமே ஈஸியான கேள்விதான். இந்தியாவின் முதல் பாறை ஓவிய பாதுகாப்பு பூங்கா எங்கு அமைக்கப்படுகிறது? இன்னொரு கேள்வி வந்து,
0: தொடர்ச்சியாக 8 மாதங்கள் பறக்கும் பறவை இனம் எது
1: அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். சரி, ஒரு பாடல் கேட்டிருலாமா? பிரகாஷ்குமார் இசையில ஏகாதசி பாடல் வரிகள்ல வேல்முருகன் குரல்ல ஆடுகளம் திரைப்பட பாடல் கேட்கலாம்.

0: நம்ம ஊர் ரோட்ல டிரைவ் பண்றதுக்கான அதிகமான மைலேஜ் இருக்கிற காரா பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கான ஒரே சாய்ஸ் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ஹைபிரிட் மைலேஜ் இருக்கிற டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் தாங்க. ஆமாங்க, இதுல ஃபுல் டேங்க் ஃபியூவல் போட்டுட்டு உங்களால 1200 கிலோமீட்டர் வரை டிரைவ் பண்ண முடியும்.
1: அட்வான்ஸ்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி, சைலன்ட் ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ், லக்ஸரி கம்ஃபர்ட் எல்லாமே ஒரே எஸ்யூவில. 2025 மாடலுக்கு அட்டகாசமான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு.
2: மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டா நாகர்கோவில் கால் 7373035400.
3: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
4: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
3: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
4: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
3: போன் 2333166 or 7418150265.

0: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
1: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
0: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
1: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
0: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
1: கட்டுரை போட்டியின் தலைப்பு
0: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
1: வினாடி வினாவின் மைய கருத்து
0: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
1: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
2: நேரம் 11:40. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நேயர்களுக்காக 2 கேள்விகள் கேட்டோம். என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியாவின் முதல் பாறை ஓவிய பாதுகாப்பு பூங்கா எங்கு அமைக்கப்படுகிறது, இப்படி ஒரு கேள்வி கேட்டோம். இன்னொரு கேள்வி,
3: தொடர்ச்சியாக 8 மாதங்கள் பறக்கும் பறவை இனம் எது
2: அப்படின்னு சொல்லி கேட்டோம். சரி, ஒரு நேயர் வந்திருக்காங்க, பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் சொல்லுங்க. சரி சார், எந்த கேள்விக்கான விடை கண்டுபிடிச்சிருக்கீங்க? விடை சொல்லுங்க. இல்ல சார், உங்க முயற்சிக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
2: வாழ்த்துக்கள். அருமையா முயற்சி பண்ணாங்க அந்த நேயர். கூடுதல் தகவல் சொல்லிக்கலாம். இந்தியாவின் முதல் பாறை ஓவிய பாதுகாப்பு

0: பூங்கா எங்கு அமைக்கப்படுகிறது? இதற்கான விடை வந்து லடாக். கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கலாம். தொல்லியல் ஆய்வு துறையோட இணைஞ்சுதான் நம்ம இந்தியாவின் முதல் பாறை ஓவிய பாதுகாப்பு பூங்கா சிந்து நதிக்கரையில லடாக் பகுதியில அடிக்கல் நாட்டியிருக்காங்க. சுற்றுலா மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டால பாறை ஓவியங்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிட்டு வருது. அதனால சிந்து மற்றும் ஜனஸ்கர் நதிக்கரையில இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான பாறை ஓவியங்களை பாதுகாக்கதான் இந்த பாறை ஓவிய பாதுகாப்பு பூங்காவை அமைச்சிருக்காங்க. அப்போ கேள்வியும் பதிலும் நம்ம நேயர்களுக்காக மீண்டும் ஒரு முறை, இந்தியாவின் முதல் பாறை ஓவிய பாதுகாப்பு பூங்கா எங்கு அமைக்கப்படுகிறது அப்படின்னா அதற்கான விடை லடாக். சரி, இன்னொரு கேள்வி கேட்டோம்,
1: அதுக்கு நேயர் வந்துட்டாங்க.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். குமரி பண்பலை 101 பொது அறிவு நேரலை இணைப்புல தான் இருக்கீங்க. வணக்கம். சரி, அந்த கேள்வி ஒரு முறை சொல்லலாமா? சொல்லுங்க.
1: தொடர்ச்சியாக 8 மாதங்கள் பறக்கும் பறவை இனம் எது? இது வந்து நான் ஸ்டாப்பா 8 மாசம் தொடர்ச்சியா பறக்கும்
0: பறக்கும்
1: அந்த பறவையினுடைய பெயர் என்ன? அந்த பறவையை
0: நம்ம எழுத்து கொடுக்கலாமா? ஒரு எழுத்து சொன்னா நம்ம நேயர்கள் சொல்லிடுவாங்க.
1: ஒரு நேயர் வந்துட்டாங்க இணைப்புல.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வடபேரி ராமச்சந்திரன்.
0: பதில் தெரியுமா?
2: சொல்லுங்க.
0: பார்க்கலாம்.
2: காமன் இட் வில்
1: முயற்சிக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை
0: கேளுங்க.
1: புதுசா ஒரு பறவை பேர் சொன்னாங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. வணக்கம்.
0: வணக்கம்
3: சார். இந்த உழவர குருவியா?
0: யார் பேசுறீங்க?
3: கொட்டாரதுங்க மகாராஜா.
1: சொல்லுங்க சார், என்ன பதில் சார்? என்ன சொன்னீங்க?
3: உழவார குருவி.
1: இல்ல சார், இல்ல இல்ல இல்ல இல்ல. உங்க முயற்சிக்கு நன்றி சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. ஓகேவா?
0: நம்ம நேயர்கள்லாம் அழகா முயற்சி பண்றாங்க.
1: அடுத்த ஒரு நேயர் இணைப்பு வந்துட்டாங்க. வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். இணைப்புல தான் இருக்கீங்க. நம்ம நேயர்கள் விடை சொல்றதுக்காக ஆர்வமா வந்துட்டே இருக்கிறாங்க. ஒரு சின்ன க்ளூ கொடுக்கலாமா?
1: க்ளூ சொன்னா விடையே வந்துருமே. அப்படி சொல்றது
0: எத்தனை லெட்டரா இருக்கும்
1: இது? ஒரு மூணு எழுத்து.
0: மூணு எழுத்து.
1: இங்கிலீஷ் தமிழ்ல மூணு எழுத்து, ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா நாலு எழுத்து.
0: நாலு எழுத்தா? வணக்கம்.
1: அதாவது தொடர்ச்சியாக பறக்கக்கூடிய பறவைங்கிறது தொடர்ச்சியாக என்ன செய்ய யோசிச்சுட்டே இருக்காங்க. விடைய
0: நேயர்களே, நீங்க பொது அறிவு நேரலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள்
1: 260 240 792.
0: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் சொல்லுங்க.
4: சுந்தரேசன், ஆரஞ்சு வரை.
1: சரி சார், விடைய கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன கேக்கல?
4: புறா. புறா.
1: புறா இல்ல சார், புறாவால 8 மாசம் தொடர்ந்து பறக்க முடியாது சார். உங்களுடைய முயற்சிக்கு நன்றி சார். நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க.
0: அருமையான முயற்சி. வணக்கம்.
1: வணக்கம்.
5: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
5: நான் சென்னையில இருந்து பிரமீலா பேசுறேன்.
1: சரிம்மா, விடைய
5: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நினைச்சேன் இங்க சென்னை பேசும்போது விடைய கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு. டர்ன் தான், ஆர்க்டிக் டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய பறவை. சரிம்மா, அதனாலதான் அவங்க குழு கேட்கும் போது திரும்பி திரும்பி பறக்கூடிய பறவைச்சுனா யாராலும் ட்ரெயின்னு சொல்லிடுவாங்க. அதான் குழு சொல்லல. சரிம்மா, விடைய சரியா சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்க பாராட்டுகள். நன்றிமா. நன்றி. நன்றி.
0: அருமையான முயற்சி. நம்ம வந்து கூடுதல் தகவல் சொல்லலாம்.
1: அதான் குழு கேட்கும் போது எப்படி சொல்ல முடியும்? ட்ரெயின்னு சொன்னா திரும்பி திரும்பி பறக்கூடிய பறவை ஈஸியா சொல்லிடுவாங்க. அப்போ அத நேயர் சொன்ன மாதிரி சரியான விடை அதுதான். தொடர்ச்சியாக 8 மாதங்கள் பறக்கும் பறவை இனம், அதனுடைய பெயர் வந்து டர்ன். டர்ன்ங்கிற பறவை இதை வந்து அவங்க சொன்ன மாதிரி ஆர்க்டிக் டர்ன் அப்படின்னு செய்வாங்க சொல்லுவாங்க. இது வந்து ஆலா என்பது, அதாவது லாரிடா என்ற குடும்பத்தை சேர்ந்த ஒரு அழகான நடுத்தர அளவிலான ஒரு பறவை. ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கும். இதனுடைய இறக்கை பார்த்தீங்கன்னா நீண்ட இறக்கையாக மெல்லிய இறக்கைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து கால் வந்து வாழலை செய்யும் பிளவு பட்டு இப்படி செய்யும் ஒரு படகு மாதிரியும் இருக்கும். இதனுடைய அடையாளம் பாத்தீங்கன்னா பொதுவா சாம்பல் மற்றும் வெள்ளை நிற இறகுகளையும் தலையில கருப்பு நிற தொப்பி போன்ற பகுதியும் கொண்டிருக்கும். இதனுடைய அழகுகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீண்ட

0: நீண்டதாகவும் கூர்மையாகவும் இருக்கும். இந்த டர்ன்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, நீர் மேற்பரப்புக்கு மேலே பறந்து மீன்களை கண்டதும் அப்படியே நீருக்குள்ள பாய்ந்து என்ன செய்யும், உள்ள போய் அந்த மீனை பிடிச்சிட்டு திரும்பியும் நான் ஸ்டாப் அப்படியே பறந்துடும் சரியா. அது மட்டும் இல்லாம இந்த இனத்தை சேர்ந்த ஆர்க்டிக் டர்ன் அப்படிங்கிற பறவைகள் தான் உலகிலேயே மிக நீண்ட தூரம் வலசை போகும் ஒரு பறவை இனம் அப்படின்னு. அதாவது இவை ஒவ்வொரு ஆண்டும் ஆர்க்டிக் பகுதியிலிருந்து அண்டார்டிக் பகுதி வரைக்கும் சுமார் 30,000 முதல் 60,000 மைல்கள் வரை என்ன செய்யும், தொடர்ந்து பறந்து பயணம் போகக்கூடிய ஒரு பறவை. இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கடல் பகுதிகள், ஆறுகள் மற்றும் ஏரிகள்லையும் என்ன செய்யும், அதனுடைய கரைகள்லையும் கூட இந்த பறவைகள் என்ன செய்யும் வாழ்வுதான். கூடுதல் தகவல்
1: அப்போ கேள்வியும் சொல்லிடலாம்.
0: தொடர்ச்சியாக 8 மாதங்கள் பறக்கும் பறவை இனம் எது? டர்ன் பேரு டர்ன், ஆர்க்டிக் டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
1: சூப்பர். இனி நம்ம நேயர்களுக்காக இன்னொரு பாடல் வரப்போகுது. என்ன பாடல் அப்படின்னா, டி இமான் இசையில விவேகா பாடல் வரிகள்ல முகேஷ் மதுஸ்ரீ குரல்ல கச்சேரி ஆரம்பம் திரைப்பட பாடல்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 11:52. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 நாம இப்போ பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி கேட்கலாமா?
3: அடுத்தது என்ன கேள்வி கேட்க போறீங்க?
2: ஒரு புகலிடம் சார்ந்து. சரியா, நாட்டின் முதல் புகலிட துறைமுகம் எது? இதுதான் கேள்வி. ஈஸியான கேள்விதான். மறுபடியும் நம்ம நேயர்களுக்காக நாட்டின் முதல் புகலிட துறைமுகம் எது? இதுதான் கேள்வி. நேயர்களே, நீங்க நம்ம நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள்
3: 260-240-290-72.
2: வணக்கம்.
4: நான் பிரசாந்த் பேசுறேன்.
2: வணக்கம் ஐயா, பதில் தெரியுமா?
4: இது வந்து ஒடிசாவில இருக்கக்கூடிய கோபால்பூர் துறைமுகம்.
2: ஒடிசால இருக்கா? அதுக்கப்புறம் ரெண்டு துறைமுகம் வரும். ஏன்னா நாட்டின் முதல் புகலிட துறைமுகமா ரெண்டுனா சொல்லிருக்காங்க. நல்ல பக்கத்துல முயற்சி பண்ணிட்டீங்க, என்ன கொஞ்சம் சரியா சொல்லிக்கலாம். திகி, அது ஒண்ணு கரெக்ட். அப்புறம்
3: இன்னொன்னு
2: அழகா முயற்சி பண்ணீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: இன்னொரு நேரத்துல வராங்க.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கமா, உங்க பெயர் சொல்லுங்க. கேள்வி ஒரு முறை நம்ம நேயர்களுக்காக சொல்லலாம். நாட்டின் முதல் புகலிட துறைமுகம் எது? ஒரு நேயர் வந்து பாதி பதில் சொல்லியாச்சு, இன்னும் ஒரு பதில் தான் சொல்லணும். அது யாரா
3: சொல்றாங்க?
2: நேர்களே, நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240-290-72, இணைப்பு எண் 04652,
3: மற்றும் அலைபேசி எண் 8901-125-7019.
2: இணைப்புல ஒரு நேயர் இருக்காங்க, பாக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: சுங்கங்கடையில இருந்து. ஸ்வேதா. சொல்லுங்க, விடைய கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: கூடுதல் தகவல் சொல்லிக்கலாம். கடல் பயணத்தின் போது எதிர்பாராத விபத்துகள், இல்லைன்னா என்ஜின் கோளாறுகள், இல்லைன்னா தீ விபத்து, இந்த மாதிரியான ஆபத்துகள்ல சிக்கிக் கொள்ளக்கூடிய கப்பல்களை பாதுகாப்பாக தஞ்சம் அடைவதற்காக ஒதுக்கக்கூடிய இடத்தை தான் நாம வந்து புகலிட துறைமுகம் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்போ நாட்டின் முதல் புகலிட துறைமுகமா இரண்டு துறைமுகத்தை கொண்டு வந்திருக்காங்க. எங்க அப்படின்னா, மேற்கு கடற்கரையில மகாராஷ்டிரா பகுதியில இருக்கக்கூடிய ராய்காட்ல இருக்கக்கூடிய திகி துறைமுகம் இருக்குது. அரபிக்கடல் மற்றும் பாரசீக வளைகுடா வழித்தட கப்பல்களுக்கு இந்த திகி துறைமுகம் புகலிடமா இருக்குமா? அது மாதிரி வங்கக்கடல் மற்றும் மலாக்கா நீரின் வழியாக செல்லக்கூடிய கப்பல்களுக்கு கிழக்கு கடற்கரையில ஒடிசா மாநிலத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோபால்பூர் துறைமுகம் புகலிடமா இருக்குமா? அப்போ கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை, நாட்டின் முதல் புகலிட துறைமுகம் எது? இதற்கான விடை திகி துறைமுகம், கோபால்பூர் துறை.

0: சரி
1: சரி, ஒரு பாடல் கேட்கலாமா?
0: கண்டிப்பா.
1: என்ன பாடல் கேட்கலாம் அப்படின்னா, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில வைரமுத்து பாடல் வரியில ஜெஸி கிஃப்ட், ஹே ஹே, ஸ்ரேயா கோஷல், சைந்தவி குரல்ல அன்னியன் திரைப்பட பாடல் வரப்போகுது, கேட்கலாம்.

0: இதுவரை குமரி பண்பலை 101 குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி கேட்டோம். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இதுவரை உங்களோடு
1: உங்கள் அர்ஜமணி என்று பிரபு,
0: ராதிகா, சிவகுமார்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: இன்றைக்கு இனி நம்ம குமரி பண்பலை 101

இருந்து என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒலிபரப்பாகுது தெரிஞ்சுக்கலாமா? நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:10 மனம் நனையும் மதுர மழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக உயர் ரத்த அழுத்த தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஷ்வானா அவர்கள். 12:55 திரை இசை கேட்கலாம். இன்று பிற்பகல் 1:00 செய்தி தெரியுமா? 1:10 பூவையர் பூங்கா, இதில் பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் தொழில் முனைவோர் களியங்காடு எஸ் பார்வதி அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன இடம்பெறும். 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் கேட்கலாம். 2:15 திரை இசை, 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேநீர் நேரம், இதில் கோடைக்கால நோய்களிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி நேரலை கேட்கலாம். இன்று மாலை 4:02 வானிலை அறிக்கை, தொடர்ந்து SMS உங்கள் சாய்ஸ். 5:02 முல்லை சரம், இதில் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம் இடம்பெறும். இன்று மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 3-in-1, 6:20 மெல்லிசை, 6:40 திரை இசை கேட்கலாம். இன்று இரவு 7:00 இன்னிசை நேரம், 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் AK தனசேகரன் அவர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்கலாம். தொடர்ந்து கால்நடை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மெதுக்கும்மல் டி புஷ்பராஜ் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி, இதில் பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம், நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், நல்ல மிளகில் நூற்புழு தாக்குதலுக்கான காரணங்கள் தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சுதா ராஜகுமார் அவர்கள். இன்று இரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 திரை இசை கேட்கலாம், 9:15 திரை இசை, 9:30 அகில பாரத நாடகம், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். இன்று இரவு 10:00 ரவிவாசிரிய அகில பாரத இசை நிகழ்ச்சியில் விவேக் சோனார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். 11:00 மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை கேட்கலாம். நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம் இடம்பெறும். நேயர்கள், இதுவரை குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். நிகழ்ச்சிகளையும் தவறாம கேளுங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சற்று நேரத்தில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:10. குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு மனம் நனையும் மதுர மழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. மலர்கள் மலர்ந்தாடும் இன்ப சோலையில் மனமகிழும் பொன்னான வேளையில் அழகாய் நின்றாடும் மானே, நாம் இருவரும் அமர காவியம் பாடி ஆடுவோமா என்று அழைக்கிறார் இவர். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வாலி பாடல் வரிகள், டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி குரல்கள், சர்வர் சுந்தரம் திரைப்பட பாடல் இப்ப உங்களுக்காக வரப்போகுது, கேட்கலாம்.

0: எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ் எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
1: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக உயர் ரத்த அழுத்த தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஷ்வானா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 12:15. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனம் நனையும் மதுர மழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. நான் இயற்றும் கவிதைகளில் மறந்துவிட்ட வார்த்தைகளுக்கு சொந்தக்காரி இவள். நான் கவிஞன் அல்ல, ஆனால் எனக்குள் கவிதையாக எப்படி பிறந்தாள் இவள்? நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் பாடல் வரிகள், டி எம் சவுந்தரராஜன் குரல்ல பட்டிக்காடா பட்டணமா திரைப்பட பாடல் வரப்போகுது. பாடலை கேட்கலாமா?
2: அடி நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ராஜை.

பாதையில் இருக்கிறடி. தெய்வானே சக்கரத்தை பள்ளி குறத்தி நம்ம கதையில் இருக்கிறடி. சிங்கார மதுரையும் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி. ஆ சிங்கார

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு, இன்று பிற்பகல் 1:10 பூவையர் பூங்கா, இதில் பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் தொழில் முனைவோர் களியங்காடு எஸ் பார்வதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்டு மகிழுங்கள் நேயர்களே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 12:20. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. மாலை பொழுதில் சோலையின் பக்கம் தென்றல் காற்று வீசியது. வாசம் வந்த திசையில் திரும்பினேன். அங்கு சிரித்த முல்லை மலர்கொடி கண்டேன். மந்திர கண்களால் தந்திர வலை வீசும் சுந்தர வடிவே, வசந்த முல்லையே, உன் துணையை காண நானும் வரவா என்று அழைக்கிறார் இவர். இனி உங்களுக்காகவே வரப்போகுது ஜி ராமநாதன் இசையில் ஏ மருதகாசி பாடல் வரிகள்ல டி எம் சவுந்தரராஜன் குரல்ல சாரங்க தாரா திரைப்பட பாடல்.
3: வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, வசந்த முல்லை போலே வந்து

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டிகளை நடத்த உள்ளது. இப்போட்டியானது நாகர்கோவில் தேதி இந்து கல்வியியல் கல்லூரியில் இம்மாதம் 19 தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 முதல் போட்டிகள் ஆரம்பமாகும். போட்டியில் கலந்து கொள்ள விரும்பும் மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442-43-02-43 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்ய வேண்டும். பேச்சு போட்டிக்கான தலைப்பு ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை, கட்டுரை போட்டியின் தலைப்பு வானொலி ஒரு வரப்பிரசாதம், வினாடி வினாவின் மைய கருத்து ஆகாஷ்வாணி இன்று வரை, வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன. போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 முதல் மாலை 6 வரை 9442-43-02-43 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:26. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனம் நனையும் மதுர மழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. கருமேகங்களுக்குள் ஒளிரும் மின்னலை போல சில நொடிகள் பார்த்தாலும் பல ஜென்மங்களாய் மனதில் நிற்கிறது இந்த ராஜாவின் பார்வை. வாலி பாடல் வரிகள்ல டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்கள்ல அன்பே வாத்திரைப்பட பாடலை கேட்கலாம்.

0: Conscientiously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Conscientially Super Speciality Hospital.
2: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். இதில் கோடைக்கால நோய்களிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி நேரலை நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று மகிழுங்கள் நேயர்களே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:31. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனம் நனையும் மதுர மலை. இது தேரல் சுவையில் சாரலிசை. உலகிற்கு உன்னை தெரியாது, எனவே உன்னை முதலில் அறிந்து கொள், பின் உலகமே உன்னை அறிந்து கொள்ளும் என்று வாழ்க்கை பாடம் கற்றுக் கொடுக்கிறது இந்த பாடல். நம்ம நிகழ்ச்சியில இனி கேட்கலாம் கே வி மகாதேவன் இசையில் ஏ மருதகாசி பாடல் வரிகள்ல பி சுஷீலா குரல்ல கைதி கண்ணாயிரம் திரைப்பட பாடல்.

0: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
0: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
1: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
0: போன் 233166 ஆர் 7418150265.
2: Listen. ஆகாஷ்வாணி தனது 90ஆவது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
3: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
2: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
3: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
2: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
3: கட்டுரை போட்டியின் தலைப்பு
2: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
3: வினாடி வினாவின் மைய கருத்து
2: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
3: போட்டி பற்றிய மேலும்

0: விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9444-243-243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
1: எனக்காக துடிக்க ஒரு இதயம், என்னை நினைத்திட ஒரு மனம், எனக்காக காத்திருக்க ஒரு உயிர், இப்படி ஒரு உறவு கிடைத்தால் வாழ்க்கை அழகுதான். நம்ம நிகழ்ச்சியில நிறைவாக கேட்கலாம் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில வாலி பாடல் வரிகள்ல கே ஜே ஏசுதாஸ், பி சுஷீலா குரல்கள்ல. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்பட பாடல்.

0: சற்று நேரத்தில் தமிழில் செய்திகள் கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு ஐநாவின் இந்திய பிரதிநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 31ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு கருத்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று ஸ்வீடன் செல்கிறார். பிரதமரின் இந்த பயணம் இருதரப்பு உறவுகளில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வர்த்தகம், தூய்மை எரிசக்தி உள்ளிட்ட திட்டங்கள், செயற்கை நுண்ணறிவு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம், புத்தாக்க தொழில்கள், பாதுகாப்பு, விண்வெளி, பருவநிலை சவால்களுக்கான நடவடிக்கைகள் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து ஸ்வீடன் நாட்டு பிரதமர் திரு வுல்ஃப் கிரிட்டர்சன் உடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசிக்க உள்ளார். ஸ்வீடன் நாட்டு தொழிலதிபர்களுடனும்

0: நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்திலும் இரு தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர். ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வோண்டர்லைனுடன் இக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு ஐநாவின் நிரந்தர இந்திய பிரதிநிதி திரு பர்வதா நேனி ஹரீஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஐநா பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலின் சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய திரு ஹரீஷ் இந்த தாக்குதலை ஏற்க முடியாது என்று கூறினார். பொதுமக்களையும் கப்பல் பயணிகள் மீதும் மாலுமிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுவதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் பயணத்திற்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்த யாருக்கும் உரிமையில்லை என்றும் அவர் கூறினார். ஓமன் கடல் பகுதியில் இந்திய வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சில தினங்களில் திரு ஹரீஷ் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். இந்த கப்பலில் இருந்த 14 மாலுமிகளையும் ஓமன் அரசு அதிகாரிகள் பத்திரமாக மீட்டனர். இருப்பினும் இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் யார் என்று இன்னும் தெரியவரவில்லை. வீடு வாரியாக முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கியுள்ளது. ராஜஸ்தான், மேகாலயா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், தில்லி மற்றும் தில்லி புறநகர் பகுதிகளில் இப்பணி தொடங்கியுள்ளது. வீடு வாரியாக வரிசைப்படுத்தும் பணி ஆந்திரப்பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், பீகார், சண்டிகர், சத்தீஸ்கர், ஹரியானா, மத்திய பிரதேசம், பஞ்சாப், தெலங்கானா, உத்தராகண்ட் மற்றும் தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டியூ யூனியன் பிரதேசத்திலும் தொடங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதல் முறையாக மின்னணு உபகரணங்கள் மூலம் இந்த கணக்கெடுப்பு பணி நடத்தப்பட்டதாகவும், இருப்பினும் துல்லியமான கணக்கெடுப்பை உறுதி செய்யும் வகையில் வீடு வீடாக சென்று சரிபார்க்கும் பணியும் இணைந்து மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இதற்காக 33 கேள்விகள் கொண்ட படிவம் பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமாக முன்வந்து விவரங்கள் தெரிவிக்கும் வசதியும் முதல் முறையாக கணக்கெடுக்கும் பணியில் கொண்டுவரப்பட்டுள்ளது. குஜராத், ஜம்மு காஷ்மீர், லடாக் மற்றும் புதுச்சேரியில் இம்முறையில் இம்மாதம் 31 தேதி வரை விவரங்களை பதிவிடலாம். இதுவரை 1,44,00,000 குடும்பங்கள் தாமாக முன்வந்து விவரங்களை பதிவு செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சிபிஎஸ்இயில் 9 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை மும்மொழி பாடத்திட்டத்தை நடப்பு கல்வியாண்டிலிருந்து கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என மத்திய பள்ளிக்கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 வகுப்பில் 3வதாக தெரிவு செய்யப்படும் மொழிக்கு சிபிஎஸ்இ தேர்வுகள் இருக்காது என்றும், பள்ளிகளில் அளிக்கப்படும் இன்டர்னல் மதிப்பெண் அடிப்படையிலேயே மதிப்பீடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு எழுதுவதற்கு 3வது மொழியில் பெற்றுள்ள மதிப்பெண் அடிப்படையில் அனுமதி மறுக்கப்படாது என்றும் மத்திய பள்ளிக்கல்வி வாரியம் தெளிவுபடுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இம்மாதம் 31 தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். தங்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தெரிவிக்கலாம். நரேந்திர மோடி செயலி மற்றும் மை கவ் செயலி மூலமாகவும் கருத்துக்களை பதிவிடலாம். 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுத்து பெறப்படும் SMS மூலமாகவும் கருத்துக்களை பதிவிடலாம். பிரதமர் பங்கேற்கும் 134வது மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு இம்மாதம் 29 தேதி வரை பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களும் ஆலோசனைகளும் பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1985 ஆண்டு பாரிஸில் சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம் தொடங்கப்பட்ட நாள் ஒவ்வொரு ஆண்டும் உலக தொலைத்தொடர்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தகவல் தொடர்பு கட்டமைப்பை பயன்படுத்தி சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. பல்வேறு தரப்பு மக்களையும் நாடுகளையும் மின்னணு கட்டமைப்பில் இணைக்கும் நாளாகவும் இது திகழ்கிறது. அரசுகள், தொழில் நிறுவனங்கள், மக்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாலமாக தொலைத்தொடர்பு கட்டமைப்பு விளங்குகிறது. டிஜிட்டல் இணைப்பு உலகளாவிய தொடர்பை வலுப்படுத்துகிறது என்பது இந்த ஆண்டின் உலக தொலைத்தொடர்பு தின கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது.

0: உலக உயர் ரத்த அழுத்த தினம் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. உயர் ரத்த அழுத்தத்தை ஒன்றாக கட்டுப்படுத்துவோம், உங்கள் ரத்த அழுத்தத்தை வழக்கமாக பரிசோதித்து அமைதியான கொலையாளியை வெல்லுங்கள் என்பதுதான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர் ரத்த அழுத்தம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று தாய்சேய் நல மருத்துவர் டாக்டர் சித்ரா எமது செய்திப்பிரிவுக்கு அளித்த பேட்டியில் கூறினார்.
1: ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றத சொல்லலாம். இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்து ஒரு சைலண்ட் கில்லர். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை உடம்புல வந்து சில பாதிப்புகள் நம்மளோட ஹார்ட்டுக்கு, நம்ம பிரெயினுக்கு, நம்ம கிட்னிக்கு, நம்ம பிளட் வெசல்ஸ்க்கு உண்டாக்கும். இதை வந்து நம்ம பார்க்காம போயிட்டோம் அப்படின்னா சீரியஸ் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஸ்ட்ரோக்கோ இல்லை கிட்னி ஃபெயிலியரோ இல்லை விஷன் லாஸ், கண் பார்வை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. சால்ட் ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம் நம்மளோட தினம் எடுக்கிற சாப்பாட்டில். நிறைய ஃப்ரூட்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி ஹோம் குக்ட் ஃபுட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங். எவ்ரி டே ஒரு 30 நிமிஷம் ரெகுலராக வாக்கிங் ஆல்சோ வில் ஹெல்ப். வெயிட் கொஞ்சம் அதிகமாகாமையும் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஸ்மோக்கிங்கும் ஆல்கஹால் கன்சம்ஷன் எல்லாமே கொஞ்சம் குறைச்சிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது.
0: திருப்பதி இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற பெயரில் இளையோர் சங்கமம் நிகழ்ச்சி தொடங்கியது. இதனை மாவட்ட ஆட்சியர் திரு எஸ் வெங்கடேஸ்வர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திருப்பதி ஐஐடி இயக்குநர் பேராசிரியர் கே என் சத்யநாராயணா, பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஒருவருக்கொருவர் கலந்துரையாடவும் நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் பாரம்பரியத்தை புரிந்து கொள்ளவும் இந்நிகழ்ச்சி ஒரு நல்ல வாய்ப்பை வழங்குகிறது என்று கூறினார். மத்திய கல்வி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த 10 நாள் நிகழ்ச்சி இம்மாதம் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மாணவர்களிடையே கலாச்சார பரிமாற்றம், அறிவுசார் வளர்ச்சி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தில் புனேவில் உள்ள பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக அவர்கள் ஆந்திரப் பிரதேசத்தில் உள்ள கோவில்கள், வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் மற்றும் முக்கியமான வளர்ச்சி மையங்களுக்கு சென்று இந்திய கலாச்சாரம், பாரம்பரியங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் மாநிலத்தின் வளர்ச்சி குறித்து தெரிந்து கொள்ள உள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் ரத்லாமில் இன்று காலை ஒரு பெரிய ரயில் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருவனந்தபுரம் ஹஸ்ரத் நிசாமுதீன் ராஜதானி எக்ஸ்பிரஸ் ரயிலின் B1 பெட்டியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. கோட்டா ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட லூனி ரீச்சா, விக்ரம்கர் ஆலூட் நிலையங்களுக்கு இடையே அதிகாலை இந்த சம்பவம் நடந்துள்ளது. இந்த விபத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று ரத்லாம் ரயில்வே கோட்ட மக்கள் தொடர்பு அலுவலர் திரு முகேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ரயில்வே அதிகாரிகள் உடனடியாக செயல்பட்டு மின்சார இணைப்பை துண்டித்தனர். தீப்பிடித்த B1 பெட்டி ரயிலிலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டது. இந்த பெட்டியில் இருந்த பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காங்கோவின் கிழக்கு மாகாணமான இட்டூரியில் புதிதாக பரவத் தொடங்கியுள்ள எபோலா நோய் புண்டி போஜோ வகையைச் சேர்ந்தது என்றும், அது அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடியது மற்றும் வேகமாக பரவக்கூடியது என்றும் காங்கோ நாடு எச்சரித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் அவர் 17.19 மீட்டர் தூரத்தை தாண்டி அவர் இந்த சாதனையை படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கு ஐநாவின் இந்திய பிரதிநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 31ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு கருத்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: மனதின் குரலாக,
3: சிரிப்பின் மகிழ்வாக,
2: ஆனந்தத்தின் நிறைவாக
3: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
2: குமரி பண்பரை 101.
4: நிலையத்தில் இருப்பது 12:51 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நீர்களை காற்றலைகளில் இனி விளவர இருப்பது
3: நலமாய் வாழ்வோம்.
5: உலக உயர் இரத்த அழுத்தம் தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஸ்வானா அவர்கள்.
6: இன்னைக்கு மே 17, இன்னைக்கு வேர்ல்ட் ஹைப்பர் டென்ஷன் டே, உயர் இரத்த அழுத்த தினம்.

0: தினம். இந்த இயரோட உயர் ரத்த அழுத்த தினத்தோட தீம் என்னன்னா, கண்ட்ரோலிங் ஹைப்பர் டென்ஷன் டுகெதர், செக் யுவர் பிளட் பிரஷர் ரெகுலர்லி, டிஃபீட் த சைலண்ட் கில்லர். தமிழ்ல சொல்லணும்னா, உயர் ரத்த அழுத்தத்தை ஒன்றிணைந்து கட்டுப்படுத்துவோம், உங்கள் ரத்த அழுத்தத்தை தவறாமல் பரிசோதித்து அமைதியான கொலையாளியை வெல்வோம். இந்த தீம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் அவங்களோட பிபிய அடிக்கடி செக் பண்ணிக்கணும், பிபி நார்மலா இருக்கான்னு பாத்துக்கணும். அப்புறம் ஹைப்பர் டென்ஷன் ஏன் சைலண்ட் கில்லர்னு சொல்றாங்கன்னா, அது எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லாம உடல்ல இதய நோய், பக்கவாதம், சிறுநீரக பாதிப்பு போன்ற தீவிர நோய்களையும் ஏற்படுத்திடும். இத ஆரம்பத்திலேயே பாத்துக்கிட்டு தீவிர பாதிப்புகள் இதனால ஏற்படாம தடுக்கலாம். உயர் ரத்த அழுத்தம்னா என்ன அப்படின்னா, நம்மளோட இதயத்துல இருந்து உடல்ல எல்லா இடத்துக்கும் ரத்தத்தை இதயம் அனுப்பும். இரத்த குழாய்கள் மூலமா தான் அது ரத்தத்தை அனுப்பும். நம்மளோட இதயம் உடல்ல உள்ள எல்லா இடத்துக்கும் ரத்தத்தை அனுப்பும் போது இரத்த குழாய்கள்ல செலுத்துற அழுத்தத்தை தான் ரத்த அழுத்தம்னு சொல்றாங்க. இந்த இரத்த அழுத்தம் தொடர்ந்து அதிகமா இருந்தா அதை உயர் ரத்த அழுத்தம்னு சொல்றாங்க. நார்மலா இதோட அளவு 120-80 மில்லிமீட்டர் ஹெச்ஜி இருக்கணும். 120/80, 120 சிஸ்டோலிக் ப்ரெஷரும் 80 டயஸ்டோலிக் ப்ரெஷருமா இருக்கணும். ஒருவேளை இது 140-90 மில்லிமீட்டர் ஹெச்ஜிக்கு மேல போச்சுன்னா அது கிரேட் 1 ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமே 160-100 மில்லிமீட்டர் ஹெச்ஜி, 160-100 மில்லிமீட்டர் ஹெச்ஜிக்கும் மேல போச்சுன்னா அதை கிரேட் 2 ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. கிரேட் 2 ஹைப்பர் டென்ஷன்ல உள்ளவங்க கண்டிப்பா ஹைப்பர் டென்ஷனுக்கான மருந்தை எடுத்துக்கணும். என்னென்ன மாதிரியான வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலமா நம்ம இந்த ஹைப்பர் டென்ஷனை தடுக்கலான்னு பார்க்கலாம். ஒருவேளை உடல் பருமன் உள்ளவங்களா இருந்தா அவங்களோட வெயிட்டை நார்மலுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணணும். டயட் கண்ட்ரோல் பண்ணணும், வாக்கிங் போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும். இது மூலமா அவங்களோட வெயிட்டை நார்மலா வச்சுக்கணும். டயட்ல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம்னா, பழங்களும் காய்கறிகளும் ஜாஸ்தியா எடுத்துக்கணும். ஃபேட் அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கணும். பேக்கரி ஐட்டம்ஸ், பேக்கெட்ல அடைச்சு விற்கிற பொருட்கள் இதை கட்டாயமா தவிர்க்கணும். அப்புறம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி வரக்கூடிய பொருட்கள்ல சோடியம் அதிகமா இருக்கிறனால, சோடியம்னா அது ஒரு உப்புத்தன்மை உள்ளது, அதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு 5 கிராமுக்கும் கீழே உப்பு எடுத்துக்கிறோமான்னு பார்த்துக்கணும். அப்பளம், ஊறுகாய் இந்த மாதிரியான அதிக உப்புள்ள பொருட்களை அவாய்ட் பண்ணிக்கணும். உடற்பயிற்சி எக்ஸசைஸ் பண்ணணும் டெய்லியும். தொடர்ந்து 30 நிமிஷம் வாக்கிங் கண்டிப்பா டெய்லியும் போகணும். குடிப்பழக்கம் அந்த மாதிரி ஏதாவது பழக்கங்கள் இருந்தா அதை கண்டிப்பா தவிர்த்துக்கணும். இந்த மாதிரியான ஒரு சில ஸ்மால் சேஞ்சஸ் பண்றதன் மூலமாவே ஹைப்பர் டென்ஷனை நம்ம தடுத்துக்கலாம். ஹைப்பர் டென்ஷன் இருக்கும் போது அது பெரிதளவுல வெளியில தெரியாது, நம்ம செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அது இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும். அதுக்கு ஒரு ஸ்மால் சிம்டம்ஸ் லைக் தலைவலி அந்த மாதிரியான ஸ்மால் சிம்டம்ஸ் மூலமா அது காமிக்கலாம். நம்ம சும்மா டென்ஷனா இருந்தாலும் கூட அந்த டைம்ல நம்மளுக்கு பிளட் பிரஷர் கொஞ்சம் கூடையா இருக்கலாம். அந்த ஒரு டைம் மட்டும் பார்த்தே நம்மளுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம தொடர்ந்து ஒரு 3 நாட்களுக்கு நம்மளோட ரத்த அழுத்தம் எவ்வளவு இருக்குன்னு தொடர்ந்து செக் பண்ணி பார்க்கணும். அது தொடர்ந்து உயர்ந்தே இருந்தாதான், அதோடைய லெவல் 140-90 மில்லிமீட்டர் ஹெச்ஜிக்கும் அதிகமா இருந்ததுன்னா உயர் ரத்த அழுத்தம் இருக்குன்னு அர்த்தம்.
1: உலக உயர் ரத்த அழுத்தம் தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தந்தவர் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஸ்வானா அவர்கள்.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
6: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
7: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
6: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
7: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
6: போன் 233-166 ஆர் 7418150265.
8: நிலையத்தில் இருப்பது 12:56, ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்களை காற்றலைகள் இனி வளர இருப்பது திரை இசை. வருவது RRR படப்பாடல்.

திரை இசை கேட்டீர்கள். நிலையத்தில் ஏற்பட்டுள்ளது ஒரு மணி ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நித்தம் நித்தம் புத்தம் புதிய செய்தி சொல்ல வருவது செய்தி தெரியுமா. இன்னைக்கு செய்தி தெரியுமால உலக உயர் இரத்த அழுத்த தினம் பத்தின செய்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உலக உயர் இரத்த அழுத்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 17 கடைபிடிக்கப்படுதுங்க. உயர் இரத்த அழுத்தம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தவும் அதனை தடுப்பதற்கான வழிமுறைகளை பொதுமக்களிடையே கொண்டு சேர்க்கவும் இந்த தினம் முக்கியமாக கடைபிடிக்கப்படுது. அதாவது இந்த தினம் WHL என்ற உலக உயர் இரத்த அழுத்த லீக் என்ற அமைப்பின் மூலம் அனுசரிக்கப்படுதுங்க.

உயர் ரத்த அழுத்தத்தை கண்டறிதல், கட்டுப்படுத்துதல் மற்றும் உயர் ரத்த அழுத்தத்தால் இருக்கக்கூடிய அபாயங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஆகியவை இந்த தினம் கடைபிடிக்கப்படுவதன் முக்கிய நோக்கங்களாகுங்க. அதாவது உயர் ரத்த அழுத்தம் பார்த்தீங்கன்னா தலைவலி, தலை சுற்றல், குமட்டல், வாந்தி

கண்கள் மீது ஒரு அழுத்தம், இதெல்லாம் தான் அந்த உயர் இரத்த அழுத்தத்தினுடைய முக்கியமான அறிகுறிகளாக சொல்றாங்க. உணவில் உப்பின் அளவை குறைத்தல் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதன் மூலமாக உயர் இரத்த அழுத்தத்தை நாம கட்டுப்படுத்தலாம். இனி தொடர்ந்து செய்தி தெரிஞ்சுக்க ஒரு பாடலுக்கு அப்புறமா வருவது ஏழாம் அறிவு பட பாடல்.

நேர்களிடம் சென்றிருப்பது செய்தி தெரியுமா? நேர்கள் இன்னைக்கு செய்தி தெரியுமா? இல்ல, உயர் ரத்த அழுத்தத்தை பத்தின செய்தி தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது உயர் ரத்த அழுத்தம் உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசிய பிராந்தியம் முழுவதும் 294 மில்லியனுக்கு அதிகமான மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நோயா இருக்குங்க. அதாவது கவலைக்குரிய வகையில் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கும் அது முறையாக கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டவர்களுக்கு இடையிலான இடைவெளியாக வரையறுக்கப்படும் பூர்த்தி செய்யப்படாத தேவைன்னு பார்த்தோம்னா 88% வரை அதிகமா இருக்குங்க. உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய 10 பேர்ல 9 பேர் முறையான கவனிப்பை பெறுவதே இல்லை அப்படிங்கறது தாங்க இது காட்டுது. அதாவது தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் இதய நோய்களை தடுத்தல் மற்றும் கட்டுப்படுத்துதலை விரைவுபடுத்தல் என்ற அமைப்பின் அங்கீகாரத்தை பெற்றதன் மூலமாக உயர் ரத்த அழுத்தத்தின் சுமையை கையாள்வதற்கும் நமது பிராந்தியம் உறுதியான தீர்மானங்களை மேற்கொண்டிருக்குங்க. புகையிலை பயன்பாட்டை குறைத்தல், உப்பு உட்கொள்ளுதலை குறைத்தல், அது மட்டும் இல்லாம டிரான்ஸ் கொழுப்பை நீக்குதல் மற்றும் ஆரம்ப சுகாதார பராமரிப்பில் சிகிச்சைக்கான அணுகலை மேம்படுத்தல் மாதிரியான மக்கள் அளவிலான தலையீடுகளை நாடுகள் முழுவதும் விரிவுபடுத்துவதற்கும் உதவக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தளமாக இது நிரூபிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம நம்ம இப்போது இந்த உயர் ரத்த அழுத்தம் பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா நிறைய பேர்கிட்ட இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கான அந்த நோயினுடைய தாக்கம் இருக்கு, ஆனா முறையான சிகிச்சை நிறைய பேர் எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இந்த நோய் பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான கொலையாளி அப்படின்னு சொல்றாங்க. உயர் ரத்த அழுத்த நோயை ஒரு அமைதியான கொலையாளி, அமைதியாக இருந்து உயிரை குடிக்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம புகையிலை, மது பயன்பாடு, அளவுக்கு அதிகமான உப்பு எடுத்துக்கிறது, உடல் உழைப்பு இன்மை, ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கங்கள், மன அழுத்தம் மாதிரியான மாற்றி அமைக்கக்கூடிய நடத்தை சார்ந்த இந்த இடர் தரக்கூடிய காரணிகள் தான் இந்த நோய்க்கான முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க.

0: அதாவது இந்த நோயை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஆரோக்கியமான உணவு முறைகள், உடற்பயிற்சி இருக்கணும், புகையிலை மற்றும் மது பழக்கங்களை கட்டுப்படுத்தணும், அதை கைவிடணும், அது மட்டும் இல்லாமல் உப்பு மற்றும் டிரான்ஸ் கொழுப்பு நுகர்வை குறைக்கக்கூடிய முன்னெடுப்புகளை தீவிரப்படுத்துவதன் மூலமாக இந்த நோயை நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லாம இந்த நோயினாலதான் அதிக அளவுக்கு அதிகமாக மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் இந்த மாதிரியான பாதிப்புகளும் கூட ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. நேரில் இதுவரை கேட்டது செய்தி தெரியுமா? நேரில் இன்னைக்கு செய்தி தெரியுமால உயர் ரத்த அழுத்த தினம் பத்தின செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101

வணக்கம் தோழியரே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? பார்த்து போயிட்டு வா, கவனமா இருக்கணும், நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும். இந்த மாதிரி வந்துட்டு வெளியில போகும்போது வழிகாட்டுதல்கள் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லும், முக்கியமா பெண் குழந்தைங்களுக்கு நம்ம நிறைய சொல்லுவோம் இல்லையா. இது எல்லாமே அவங்களுடைய நலனுக்காக, அவங்க மேல இருக்க அக்கறையினால நம்ம சொல்றது இல்லையா. அவங்களுடைய வருங்காலம் நல்லபடியா இருக்கணும், அவங்க பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக இத்தனை வழிகாட்டுதல்கள் சொல்றோம். ஆனா வருங்காலத்தை சிறப்பா அமைக்கிறதுக்கு அக்கறையோடான இந்த வழிகாட்டு

வழிகாட்டுதல்கள் மட்டும் இல்ல, அவங்களுடைய வாழ்க்கைய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகக்கூடிய அது சார்ந்த வழிகாட்டுதல்களும் சரியான நேரத்துல குழந்தைங்களுக்கு கண்டிப்பா முக்கியம். அதை கண்டிப்பா கொடுக்கணும். காலத்தே பயிர் செய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி வாழ்க்கையில சில விஷயங்களை அதற்கான சமயத்துல செய்ய வேண்டியது ரொம்பவே முக்கியம். சரிதானே? இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருப்பது பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் நேர்முகம், நமக்குள்ளே சாதனை பெண்மணி. இன்றைய பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் தொழில் முனைவோர் களியங்காடு எஸ் பார்வதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: அளவுக்கு நமக்கு லாபம் வர வர வர நம்ம அதுல இருந்து நம்ம கொஞ்சம் தொழில கொஞ்சம் கண்டினியூ பண்ணி பெரிய அளவுல போலான்றதுதான் நம்மளோட நோக்கம். சாதிக்க முடியாத பெண்கள் நிறைய பேர் மனசுல ஒரு கஷ்டத்தோட இருக்கவங்களுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்ன்றதுதான் நம்ம பெண்களோட ஒரு இது. எவ்வளவு பெண்கள் வந்து ரொம்ப வறுமையா இருக்கிற கஷ்டப்படுற குடும்பத்துல இருப்பாங்க, அப்ப நம்ம ஒரு உதாரணமா இருக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஒரு இது. சின்ன வயசுலயே நம்ம கஷ்டப்பட்டு வளர்ந்தனால நமக்கு இந்த கஷ்டப்பட்டு வளரக்கூடிய சூழ்நிலைகள் உள்ள எல்லா விஷயங்களும் நமக்கு தெரியும். அப்ப நாங்க சின்ன வயசுலயே இப்படின்னா மாடு அந்த மாதிரி ஒரு மாடு வச்சு வளர்த்து பால் வியாபாரம் பண்ணி அந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வளர்ந்து வந்தவங்க தான் நாங்க. அப்போ அம்மாவோட தொழில் பார்த்தப்பவே எல்லாருக்கும் நம்மளும் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு நம்ம முன்னேறணுங்கிறது சின்ன வயசுலயே நமக்கு மனசுல ஒரு ஆர்வம் இருந்துச்சு. இப்ப என்ன தொழில் பண்ணலாம்னு சொல்லும் போது, சரி நம்ம மாடு வளர்த்து தொழில் பார்க்கலாம்னு சொல்லும் போது இன்னொரு விஷயம், நமக்கு அந்த தொழில் பண்றதுக்கு நமக்கு ஒரு இது இருந்தா மட்டும்தான் நம்ம அதை எடுத்து செய்ய முடியும். நம்மளால என்ன முடியுதோ, பெண்களாகிய நமக்கு என்ன தொழில் இதுன்னு இல்ல எதுன்னு இல்ல, என்ன நம்மளால முடியுதோ சாதிச்சு காட்டணுங்கிறதுக்காக. சரி நாங்க எங்க வீட்டுக்காரர் தான் என்ன ஊக்குவிச்சாங்க அவங்க, ஏன்னா எல்லாருக்கும் வீட்டுக்காரங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க சரி நம்ம ஏதாவது பண்ணலாம், ஆனா உனக்கு சப்போர்ட்டிவா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கும் எனக்கு சூரத்ல இருந்து ஆர்டர் போட்டு துணி வரும்போது பார்சல் எடுத்துட்டு வர்றதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு துணியோட இதுவும் போட்டோ வரும் நம்ம செலக்ஷன் பண்ணி எடுக்கிறதுக்கு போய் எடுக்கிறதுக்கு, இது எல்லாமே எனக்கு உறுதுணையா இருந்தது என் வீட்டுக்காரர் தான்.
1: ஓகே மாமா, நான் வந்துட்டு ஒரு சுத்தமா ஒரு முன்னனுபவமே இல்லாத ஒரு தொழில் அப்படின்னு வரும்போது நீங்க என்னென்ன சவால்கள் ஆரம்பத்துல நீங்க
0: சவால்கள் மேம் இப்ப வந்து என்ன வரும்னா, இப்ப நமக்கு பார்சல் இப்போ நம்ம போடுற பார்சல் நமக்கு கரெக்டா வரணும்ன்றத நம்ம பாக்கணும். சில பார்சல் மாறி போயிரும், அதுக்கப்புறம் சில துணிகள் டேமேஜ் இல்லாம நம்ம பாக்கணும். இதெவ்வளவு எப்படி நமக்கு சிரமம் வரும்னா, இப்ப அங்கிருந்து நமக்கு பார்சல் இங்க இருந்து போட்டு விடுறாங்கன்னா நம்ம பார்சல் ஆபீஸ்ல போய் எடுக்கணும், எடுத்துட்டு வரோம். வரும்போது அந்த பார்சல் நமக்கு துணி எதுவும் டேமேஜ் இல்லாத அளவுக்கு பாக்கணும். அந்த துணி டேமேஜ் இருந்துன்னா நம்ம திருப்பி ரெண்டாவது அந்த பார்சல ரீ இது அனுப்பி அப்புறம் திருப்பி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து போட்டோ எடுத்து அனுப்பிவிட்டு நம்ம அந்த மாதிரி உள்ள சிச்சுவேஷன்ல நம்ம அவங்களுக்கு விளக்கி கொடுக்கணும். அப்ப அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு நிறைய நிகழ்வுகள் நடக்கும் போது நமக்கு அது என்னன்னா ஒரு சவால் மாதிரி தான் இருக்கும். இந்த சில விஷயங்கள்ல எல்லாரும் இதையெல்லாம் ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க, சிலவங்க சொல்லுவாங்க நாங்க நல்லதை தானே அனுப்பி கொடுத்தோம். அப்ப நமக்கு அதுக்கு ப்ரூஃப் வேணும். பார்சல் வரும்போதே நம்ம பிரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம போட்டோல வந்து போன்ல போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு வீடியோ மூலமா தான் நம்ம பிரிக்க வேண்டியது இருக்கும். பிரிச்சுட்டு அப்புறம் ஏதாவது டேமேஜ் இருந்தா நம்ம அதையும் போட்டோ எடுக்கிறோம் வீடியோ எடுக்கிறோம், அது மூலமா தான் நமக்கு இது பண்ண வேண்டியது இருக்கும். இதுல என்னன்னா ஒருத்தங்க சொல்லுவாங்க கடையில எங்களுக்கு அப்படி கொடுக்கறாங்க இப்படி கொடுக்கறாங்க, மக்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன சொல்றோம், அவங்களுக்கு லாபத்துக்கு தான் நம்ம கொடுக்கறோமே தவிர மற்றபடி நம்ம வந்து தொழிலாகிறது எல்லா மக்களும் நமக்கு வந்து பெனிஃபிட் அடையணும் இந்த தொழில. அப்போ ஒரு நம்ம ஒரு சேல்ஸ் நம்ம பண்றனாலும் இப்ப நான் வந்து ஒரு ஆட்டோல ரெண்டு மூணு ஊருக்கு நான் கொண்டு போவேன், வீட்டுல வச்சு எடுக்கிறாங்க. அப்போ இதை நான் வந்து இந்த தொழில வந்து பெரிய அளவுல இன்னும் கொண்டு வரணும் அப்படின்றதுதான். இப்ப வீட்டுல வச்சு பண்ணக்கூடிய இதையும் நான் வெளியில கொண்டு போறதையும் நாளைக்கு ஒரு டெக்ஸ்டைல் நாங்க பாத்துட்டு இருக்கோம், அந்த ஓரளவுக்கு பெரிய அளவுல கொண்டு வரணும்னு தான் எங்களோட நோக்கம். இத நம்ம இன்னைக்கு இந்த நோக்கத்தினால பெரிய அளவுல வர்றது மாதிரி மற்ற பெண்களும் இது மாதிரி ஒரு இந்த ஒவ்வொரு பெண்களை எடுத்துக்காட்ட வச்சுட்டு அவங்களால என்ன முடியுமோ அதை நமக்கு பண்ற மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும்னு எதிர்பார்க்க.
1: ஓகே மேம், ஓகே, ரொம்பவே அருமையா ஒரு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க மேம். இப்ப வந்துட்டு ஒரு பக்கம் துணி வியாபாரம்னு வரும்போது சில நேரங்கள்ல இப்போ அடுத்தடுத்து புதிய மாடல் துணி வரும்போது பழசுல இருக்கிறது சில நேரங்கள்ல ஸ்டாக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது அது ஒரு நஷ்டப்படாம அதை எப்படி நீங்க மேனேஜ் பண்ணுவீங்க?
0: அத வந்துமா இப்போ எங்களுக்கு பழசுன்றது நான் வந்து எப்படின்னா நியூ கலெக்ஷன்ஸ் வர வர வர பழைய ஐட்டம்ஸ் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அதை டிஸ்போஸ் பண்ணிடுவோம். எப்படின்னா ஒரு இந்த பட்ஜெட்ல ஒரு கம்மி ரேட்டு போட்டு நாங்க அதை ஒரு கம்மி ரேட்ல போட்டு இந்த அளவுக்கு குடுக்கற மாதிரிதான் பாத்துருப்போமே தவிர மற்றபடி வந்து எங்களுக்கு அந்த பழைய துணிகள் எதுவுமே ஸ்டாக் இருக்கிறது மாதிரி இருக்காது.
1: ஆனா அந்த ரேட் கம்மி ஆகும் போது உங்களுக்கு அது வந்து லாபம் இப்படி அமையும்
0: பெனிஃபிட். இப்ப எங்களுக்கு எப்படின்னா சூரத்ல எல்லாம் ஹோல்சேல் ரேட்டுக்கு தான் நாங்க எடுப்போம். நமக்கு வந்து ஹோல்சேல்ல குடுக்கறதுனால நம்ம லாபத்துக்கு அதுல இருந்து ஒரு பட்ஜெட். இப்ப எனக்கு லாபம் நான் எப்படி பாப்பேன், எங்களுக்கு எப்படி பாப்போம்னா அதாவது நாங்க பார்சல் ஆபீஸ்க்கு போறோம், பார்சல் அந்த ஆபீஸ்ல நமக்கு டெலிவரி சார்ஜ் பண்ணுவாங்க அந்த சார்ஜும் மற்றபடி வந்து நமக்கு வந்து அந்த பார்சல் சார்ஜ் அந்த சாரிக்கு வந்து ஒரு இவ்வளவு பெர்சன்டேஜ் மட்டும் தான் நம்ம போடுறது. மற்றபடி நாங்க இதுல வந்து ரொம்ப ரேட்டு கூட்டுல நம்ம விக்கிறது கிடையாது. மக்களுக்கு நம்ம ஒரு ஈஸியான ஒரு இதுல போய் சேரணுங்கிறது தான் நம்மளோட நோக்கமே தவிர நம்ம அதிக அளவுல ரொம்ப அதாவது நமக்கு தேவையான லாபம் அதுல இருந்தா போதும். நம்ம ரொம்ப மக்களோட இதை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது இல்ல. இப்போ எங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருப்பாங்க, ரொம்ப துணி எடுக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. நான் எப்படி கலெக்ஷன் பண்ணுவேன்னா இப்ப மிடில் கிளாஸ் நிறைய பேர் எப்படின்னா ஒரு புக்கு போட்டு கொடுத்துருவோம் நாங்க தொழில் பண்றதுக்கு, மாசம் மாசம் போய் கலெக்ஷன் பிரிக்கிற மாதிரிதான் இருக்கும் உங்களுக்கு. அப்ப என்னன்னா அவங்க எதிர்பார்க்காம நம்ம கிட்ட நிறைய

0: துணி எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எல்லா துணியும் கொடுக்கறதுனால இப்போ சிலவங்களுக்கு வந்து ஒரு இவ்வளவு சாரி எடுத்தாங்கன்னா, இப்போ ஒரு 10 சாரி 5 சாரி எடுத்தாங்கன்னா, இந்த 5 சாரிலையும் நான் இவ்வளவு ரேட்டு நான் கம்மி பண்ணுவேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு மொத்தமா எடுக்கிறதுனால ஒரு அமௌண்ட் நம்ம கம்மி பண்ணி கொடுக்கறதுனால எங்களுக்கு வந்து அதுக்குள்ள ப்ராப்ளம் ஒன்றும் இல்ல.
1: இன்னொன்னு, இந்த சீசன் சார்ந்த வியாபாரம் ஒண்ணு இருக்குல்ல, ஒரு குறிப்பிட்ட டைம்ல சேல்ஸ் நல்லா இருக்கும், இன்னொரு குறிப்பிட்ட டைம்ல அந்த சேல்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி டைம்ல நீங்க அதை எப்படி டாக்கிள் பண்ணுவீங்க?
0: இப்ப எங்களுக்கு என்ன மேம், இப்ப தீபாவளி ஃபங்க்ஷன் எல்லாம் வரும்போது ரொம்ப சேல்ஸ் இருக்கும்னு வைங்களா. அப்ப ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் போன் மூலமா கேக்குறவங்களும் இருக்கிறாங்க, நான் கொண்டு போற இடத்துல எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்டே சொல்லிடுவாங்க, எனக்கு தீபாவளி வரப்போகுது, என் பொண்ணுக்கு வந்து லெஹங்கா வேணும், அந்த மாதிரி இந்த ட்ரெஸ் வேணும்னு எனக்கு ஃபர்ஸ்டே சொல்லிடுவாங்க. அப்ப அதுக்கு தக்கன உள்ள ட்ரெஸ்கள் வந்து நம்ம போட்டு கொடுக்கறோம். மற்றபடி வந்து எங்கிட்ட சாரீஸ் இன்ஸ்கர்ட் எல்லாமே இருக்கிறதுனால அவங்க என்னென்ன கேக்குறாங்களோ, பட்டு இப்ப நான் மாசம் தோறும் போகும்போதும் அவங்க எங்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லிடுவாங்க, இந்தந்த மெத்தட்ல எங்களுக்கு துணி வேணும், பட்டு வேணும், பசங்களுக்கு இந்த ட்ரெஸ் வேணும், எங்களுக்கு இந்த மாடல்ல சாரி வேணும்னு சொல்லும் போது நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ சில நேரம் சூரத்துக்கு நாங்க நேரடியா போக வேண்டியது இருக்கும், போகும்போது ஆல் கலெக்ஷன்ஸ் யார் யாருக்கு, இப்போ ஒருத்தங்களுக்கு காட்டன் பிடிக்கலாம், ஒருத்தங்களுக்கு ஃபேப்ரிக் வேற மாதிரி லில்லன் காட்டன் பிடிக்கலாம், ஒருத்தங்களுக்கு பட்டு மெத்தட் பிடிக்கலாம், சில்க் காட்டன் பிடிக்கலாம், அப்படி ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு விருப்பத்தக்கன ஆசைகள் இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா எல்லாமே மிக்சடா தான் எடுக்கிறது, ஏன்னா எல்லா அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எடுத்து வைக்க முடியாது, எல்லா ஆல் கலெக்ஷன்ஸும் நம்மள்ட்ட இருக்கும். அப்ப என்ன சொல்லுவானா, நான் போன்ல எல்லாமே அந்த ஒரு குரூப் வச்சிருக்கோம், அப்ப அதுல என்ன பண்ணுவேன்னா, நான் சாரியோட ஃபுல்லா போட்டோஸ் இருக்கும், ட்ரெஸ்ஸஸோட இது எல்லாமே இருக்கும், அப்ப என்னென்ன மாடல்ஸ் இருக்கு, உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்க எடுத்துக்கலாம், நேர்ல வரனா நீங்க என்ன ட்ரெஸ் மாடல் கொண்டு வர சொல்றீங்களோ அது கொண்டு வரலாம், நேர்ல வந்து எடுக்கலாம், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுக்கலான்றது நம்மளோட இது.
1: இப்போ வந்துட்டு இந்த இப்போ பல்வேறு கடைகள் வந்துட்டு பல்வேறு வழிகள் வந்து துணி எடுக்கிறதுக்கு வந்துட்டு இணையம் வழியாவே ஏகப்பட்ட வழி இருக்கு, அப்படி எல்லாம் இருக்கும்போது நுகர்வோரை வந்துட்டு நீங்க உங்கள் பக்கம் உங்களுடைய ப்ராடக்ட நோக்கி கொண்டு வர்றதுக்கு என்னென்ன விஷயங்களை அவங்களுக்கு செய்யறீங்க?
0: நான் வந்து மேம் இப்போ நம்ம செய்யறதுனா இப்போ இணையதளம் வழியா நிறைய பேர் பே பண்றாங்க அப்படி இருக்குது, நமக்கு அப்படி இல்லை. எப்படின்னா இதனால பாவப்பட்ட மக்களும் நமக்கு வந்து அவங்க ஒரு சந்தோஷமான நிலைமையில இருக்கணும், ஏன்னா நம்ம கிட்ட துணி எடுக்கிறது மூலமா அவங்க இப்ப துணி கடைக்கு நீங்க போனீங்கன்னா மொத்த அமௌண்ட் பே பண்ணி தான் உங்களுக்கு எடுக்கிற மாதிரி சொல்லுவாங்க, நம்ம அப்படி இல்லை. நான் வந்து கொடுக்கும் போது மாசம் ஒரு புக் போட்டு கொடுத்துறனால மாசம் மாசம் போய் நாங்க கலெக்ஷன் பண்ற மாதிரி தான் வைப்போம். அதுல அவங்களுக்கும் கஷ்டம் வராது, எங்களுக்கும் அதுல வந்து ஒரு கஷ்டம் இல்லை. என்னன்னா இப்ப எல்லா மக்களும் பயனடையணும்னு தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. எல்லாரும் இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தங்க மாசம் அவ்வளவு அமௌண்ட் குடுக்கற மாதிரி இருப்பாங்க, சிலவங்களுக்கு குடுக்க வசதி இல்லாதவங்களா இருக்கலாம். அப்ப எல்லாமே அதாவது மனுஷங்க பறக்கிறது எல்லாருமே ஆரம்பத்திலேயே வசதியா பறக்க மாட்டாங்க, எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைமையில இருந்தா பெருசா வந்திருப்பாங்க, ஏன்னா நம்ம சின்ன வயசுலயே கஷ்டப்பட்டு வளர்ந்தனால நமக்கு அந்த கஷ்டங்கள் தெரியும். அப்ப நம்மள மாதிரி பட்ட நடுத்தர மக்களும் இதனால பயனடையணுங்கிறத நம்மளோட கருத்து. ஏன்னா இப்ப கடைகள்ல போய் நம்ம எடுக்கும் போது ஒரு பாவப்பட்ட மனுஷனா இருந்தாலும் அவங்க கிட்ட இல்லைனாலும் அவங்க கடன் வாங்கிதான் அந்த துணிக்கு அவ்வளவு பே பண்ண மாதிரி வரும், நம்ம கிட்ட அந்த மாதிரி எதிர்பார்க்கறது இல்ல. நீங்க மந்த்லி வந்து ஒரு அமௌண்ட் வச்சு எனக்கு கொடுங்க, இவ்வளவு அமௌண்ட்னா ஒரு 500 ரூபாய் வச்சு நீங்க எனக்கு கொடுங்க. இப்ப கடைக்கு போனீங்கன்னா நீங்க 5000 ரூபாய்க்கு துணி எடுத்தீங்க, அந்த 5000 ரூபாய் அதுக்கு டாக்ஸ் உங்களுக்கு பே பண்ணணும், பே பண்ணனாதான் அவ்வளவு அமௌண்ட் நமக்கு துணி ரிட்டர்ன் வாங்க முடியும்னு வைங்களேன். நம்ம கிட்ட உங்களுக்கு மாசம் மாசம் ஒரு 500 ரூபாய் வச்சு நீங்க கொடுங்க, அடுத்த மாசம் உங்களுக்கு முடிஞ்சதை கொடுங்க, அப்படிதான் நான் மாசம் மாசம் கலெக்ஷன் பிரிச்சுட்டு இருக்கமே தவிர மற்றபடி வந்து நீங்க இது இந்த இதைதான் பண்ணணும் இவ்வளவுதான் எனக்கு கொடுக்கணும்ன்ற கட்டாயம் இல்ல. இப்ப என்னோட இதுவும் உங்களுக்கு தெரியும், இதனால உங்களுக்கும் பயன் இருக்கணும், எனக்கும் பயன் இருக்கணும், தொழில் பண்ற எங்களுக்கும் பயன் இருக்கணும். அதை நீங்க மனசுல ஒரு கருத்துல எடுத்துக்கிட்டு எங்களுக்கு உண்டானதை சரி பண்ணி கொடுங்க, அப்படிதான் நாங்க ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கோமே தவிர மற்றபடி நமக்கு எல்லாருமே இதனால பயன் அடையணும் இல்ல.
1: இப்ப வந்துட்டு உங்களுடைய பொருள் அப்படின்னு நீங்க விக்கிறீங்க அப்படிங்கிறப்போ நீங்க வாங்கும் போதும் கொடுக்கும் போதும் உங்களுடைய பொருளுக்கான குவாலிட்டிக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த ஒரு தரத்திற்கான இது எப்படி வச்சிருக்கீங்க மெஷர்?
0: தரம் சொல்லும் போது மேம் இப்போ நாங்க நான் தான் சொல்றேன்ல, இங்க இருந்து நாங்க சாம்பிள் வாங்குவோம், ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் போடும் போதே அந்த குவாலிட்டி செக் பண்ணி தான் நாங்க எடுப்போம். சாம்பிளுக்கு எல்லாத்துலயும் ஒரு 3 பீஸ் நாங்க போடுவோம், ஒவ்வொரு குவாலிட்டிலயும் 3 பீஸ் பார்சல் அனுப்ப சொல்லி அதுக்கப்புறம் நாங்க நேரடியா போனோம்னா நேரடியா போயிருவோம். இப்ப அவங்களுக்கு எப்படின்னா நாங்க வந்து சேட்டிங் வச்சிருக்கோம் வைங்களேன், அப்ப அவங்க கிட்ட இந்த குவாலிட்டியில துணி இருக்குன்னா எங்களுக்கு பார்சல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செக் பண்றதுக்கு வரும், வந்ததுக்கு அப்புறமா அது வந்து கிளாத் நல்லா இருக்கா என்ன நாங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஃபுல்லா நாங்கவே லோட் போடுவோம். நாங்க அந்த மாதிரிதான் எல்லா தடவையுமே நாங்க எல்லா தடவையும் துணி எடுக்கும் போதும் ஃபர்ஸ்ட் செக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க குவாலிட்டி செக் பண்றதுக்கு பார்சல் அனுப்பிவிட சொல்லுவோம். அது வந்ததுக்கு அப்புறமா செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இன்ஸ்கர்ட் எல்லாம் நாங்க வந்து தண்ணியில ஊற வச்சே பார்ப்போம், ஏன்னா அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கும் போது அது சாயம் போகுமா, போகாத அப்படின்னு ஒரு ரெண்டு நாள் நாங்கள் தண்ணியில் ஊற வைப்போம். வச்சுக்கிட்டு அதனோட துணி எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நாங்கள் அடுத்ததே

0: போடுவோம். அந்த மாதிரி தான், ஏன்னா நம்ம ஒரு கடலு போய் எடுத்தாலும் நம்ம பார்த்து தானே எடுப்போம். அந்த துணியோட கிளாத் எப்படி இருக்கு, இன்ஸ்கர்ட் எடுக்கிறோம்னா அந்த அதனோட சாயம் போகுமா, குவாலிட்டி எப்படி இருக்கு நம்ம பார்த்து. அப்ப அதை மாதிரி தானே எல்லா மக்களும் பார்த்திருப்பாங்க. அப்ப நம்மள மாதிரி தான் எல்லா மக்களும் இருக்கணுங்கிறது தான் நம்மளோட அபிப்பிராயம். அதனால எந்த மக்களுக்கும் கஷ்டம் வரக்கூடாது. இப்ப நம்ம கிட்ட துணி எடுத்துட்டு இல்ல எடுத்ததுனால அப்படி ஆயிடுச்சுன்ற எந்த ஒரு அவங்களுக்கு வந்து மன கஷ்டமும் வரக்கூடாது. இது வரைக்கும் எங்க கிட்ட துணி எடுத்ததுல யாருமே இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் சொன்னது கிடையாது. நல்லா இருக்கு, உங்கள்ட்ட குவாலிட்டியா இருக்கு, எடுத்தாலும் நிறைய நாள் வச்சு போடுற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே தவிர எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்ல.
1: சூப்பர் மேம், ரொம்ப சிறப்பா சொன்னீங்க மேம். இப்ப வந்துட்டு இப்போ ஒரு வாரத்துல உங்களுக்கான பணிக்கான நீங்க ஒதுக்கக்கூடிய நேரம் எவ்வளவா இருக்கு மேம்?
0: மேம் எனக்கு வந்து பணிக்கு வந்து நேரம் ஒதுக்குறது, இப்ப நானும் சராசரி ஒரு குடும்ப பெண் தான். இப்ப எனக்கு பாக்கும்போது வீட்டுல குழந்தைங்க இருக்கிறாங்க, மூணு பசங்க இருக்கிறாங்க, வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க, மாமியா இருக்கிறாங்க. அதுக்காக என்ன பண்ணுவேன்னா நான் இதுக்குன்னே ஒரு பெரிய டைம் தான் ஒதுக்கணும். ஏன்னா துணி வந்ததுக்கு பண்டில் வந்துட்டாலே எனக்கு வந்து நான் ரொம்ப நேரம் இதுல ஒதுக்க வேண்டிய டைம் வரும் எனக்கு. ஏன்னா அதுக்கு ஸ்டிக்கர் போடணும், ரேட்டு பார்த்து ஸ்டிக்கர் போட வேண்டியது இருக்கு, அப்புறம் ஒவ்வொரு தனித்தனியா பண்டில பிரிச்சு வைக்கணும் சாரீஸ் தனியா. ஆனா இதுக்கு உறுதுணையா இருக்கிறது எங்க வீட்டுக்காரங்க இருப்பாங்க. ஏன்னா எல்லா பிசினஸ்லயும் கூட இருந்து ஹெல்ப் பண்றதுக்கு அவங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. கொண்டு போய் துணி வியாபாரத்துக்கு கூட்டிட்டு போறது, கலெக்ஷன் பிரிக்க கூட்டிட்டு போறது, அதே மாதிரி எனக்கு பார்சல் வந்தா எடுத்துக்கொண்டு குடுக்கறது, எல்லாத்துக்குமே எங்க வீட்டுக்காரது வந்து எங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. அதாவது சொல்லுவாங்கல்ல, ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பொண்ணு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதான் என்னோட வெற்றிக்கு பின்னாடி என் வீட்டுக்காரர் தான் இருக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் உறுதுணையா இருக்கிறது அவங்களோட இதுலதான் நான் ஒரு பெரிய ஒரு இது அடைஞ்சிருக்கேன். அதாவது டைம் செலவழிக்கிற பெருசு இல்ல, இந்த தொழிலை நம்ம நல்லபடியா நடத்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா நமக்கு ஒரு பெரிய ஒரு அச்சீவ் அடையணும், ஒரு மோட்டிவ் என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய சிகரத்தை அடையணும்னு சொல்லுவாங்க. பெண்கள் வந்து எல்லாத்துலயும் வந்து முன்னாடி உள்ள காலத்துல அடிமையா இருந்தாங்க, சாதிக்க முடியாம இருந்தாங்க, அவங்களுக்கு பண கஷ்டம் இருந்திருக்கும். இப்ப அப்படி இல்ல, கவர்மெண்ட் மூலமா அவங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு சலுகைகள் கொடுக்கறாங்க. அதை பயன்படுத்தி நம்மளால என்ன தொழில் பண்ண முடியுமோ அதை பண்ணி நம்ம சாதிச்சு காட்டணும்னா பெண்களுக்கு ஒரு பெரிய வேண்டுகோள். ஏன்னா எவ்வளவு பெண்கள் இப்பவும் பயந்து போய் நம்ம இது பண்ணக்கூடாது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அந்த மாதிரி ஒரு நம்ம பெண்களாகிய நமக்கு அந்த மாதிரி ஒரு மனசுல ஒரு எந்த இதுவுமே வரக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா துறையிலுமே பெண்கள் வந்து சாதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி சாதிக்கணும் தான் நம்மளோட ஆசை.
1: ஓகே மேம், ஓகே. இப்ப இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு அனுபவங்கள் இருக்கு, அதாவது எதிர்காலத்தை நோக்கி ஒரு பார்வையும் உங்களுக்கு இருக்கு இல்லையா? எதிர்கால திட்டங்கள், இலக்குகள் எப்படி இருக்கு உங்ககிட்ட?
0: மேம் எதிர்கால இலக்குன்னு சொல்லும்போது எனக்கு வந்து வருங்காலத்துல வந்து இதே மாதிரி ஒரு டெக்ஸ்டைல்ஸ் ஓபன் பண்ணணும் தான் ஒரு ஆசை. நம்மள மாதிரி சாதிக்கக்கூடிய பெண்களையும் இதுல கொண்டு வரலான்னு என்னோட எண்ணங்கள். ஏதாவது அதாவது தொழில் சாதிக்க முடியாத நிறைய பெண்கள் இருப்பாங்களா, அவங்களுக்கும் இதை கத்து கொடுத்து அதாவது ஒரு நம்மளோட ஜாயின் பண்ணி நிறைய பேர் இந்த தொழில் பண்ற மாதிரி சேர்த்து பண்ண வைக்கலாம், தெரியாதவங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்றது நம்மளோட ஆசை. அதனால நிறைய பேருக்கு பயன் தானே இல்லைங்களா?
1: கண்டிப்பா கண்டிப்பா மேம். இப்போ வந்து எப்பவுமே தொழில் சார்ந்து குடும்பம் சார்ந்து போயிட்டு இருக்கீங்க, இப்ப உங்களுக்குன்னு ஒரு ஓய்வு நேரம் கிடைக்குதுன்னா அதுல நீங்க என்ன பண்ணுவீங்க மேம்?
0: நான் வந்து நான் எஃப்எம்மோட பெரிய ஃபேன் மேம். இதுதான் நான் எஃப்எம்னா எனக்கு நான் காலையில எழும்பி ஆன் பண்றதே எஃப்எம் ரேடியோ தான் ஆன் பண்ணுவேன். ஆன் பண்ணி வச்சுட்டு தான் நான் வீட்லயே நான் வேலை பாக்குறது. நான் ஒரு பெரிய ஃபேன். நிறைய வாட்டி மனசுல சந்தோஷமா இருக்கும் எனக்கு அந்த பாட்டு கேட்காம, அந்த நிகழ்ச்சிகளை கேட்காம நான் எந்த வேலையும் வீட்டுல பாக்குறது இல்ல. எனக்கு நேர போக்கு என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்றது ஃபுல்லாவே எஃப்எம் ரேடியோ தான். ஃபுல் டைமும் நான் அதுதான் கேட்டுட்டு இருப்பேன். இந்த பூவையர் பூங்கா நிகழ்ச்சி, காலையில இந்த சின்ன குழந்தைங்க நிகழ்ச்சி பண்றாங்கல்ல இது, அரும்புகளின் குறும்புகள் அந்த நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு நேரமும் சில டாக்டர்ஸ் பேசுவாங்க, ஒவ்வொரு நோய்கள் பத்தி டாக்டர்ஸ் பேசுவாங்க, அப்புறம் மங்கையர் நேரம், இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் நான் தினமும் நான் கேட்டுட்டே இருக்கேன். எனக்கு அது ரொம்ப மனசுக்கு வந்து எப்படின்னா என்னதான் கஷ்டங்கள் சோகங்கள் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த எஃப்எம் கேட்கலன்னா ஒரு மனசுக்கு ஒரு இதா இருக்கும்ல, அதே மாதிரி அதுதான் என்னோட நேர போக்கே. மற்றபடி இந்த எஃப்எம்ல பாட்டு கேட்கறது, நிகழ்ச்சி கேட்கறது, இதை தவிர நான் வேற எதுவுமே நான் டைம் ஒதுக்குறதுல வேற எதுக்கும் எஃப்எம் தான் எனக்கு ஃபுல்லாமே.
1: ஓகே மேம், ஓகே. இப்ப உங்களுடைய இந்த டெக்ஸ்டைல் பிசினஸ்ங்கிற அந்த ஒரு பயணத்துல ஒரு சவாலான சூழல் கண்டிப்பா எதிர்கொண்டிருப்பீங்க. பிசினஸ் வந்தாலே ஏற்ற இறக்கம் இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நீங்க கூட பயந்துக்கலாம்
0: இருக்கும் மேம். எப்படின்னா இப்ப சில நேரம் வந்து எனக்கு பண கஷ்டங்கள் வரலாம். ஏன்னா நம்ம தொழில் பண்ணும் போது எப்பவுமே நமக்கு தொழில் சார்ந்து வந்து சவால் வரும்போது நமக்கு பண கஷ்டங்கள் தான் அதிகமா வரும். இப்போ துணிகள் எடுக்கிறது, அவங்க கொண்டு எது வைக்கிறது எல்லாம் வீட்டுக்காரங்க பண்ணணும் இல்லைங்களா, நான் வந்து ரொட்டேஷன் பண்ணணும்ல. இப்ப எனக்கு மந்த்லி தான் எனக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கிற மாதிரி வரும். அப்ப நம்ம ஆர்டர் போடும்போது நமக்கு வந்து அந்த காசு கொடுக்கற விஷயங்கள், அந்த பண கஷ்டங்கள் தான் வரும். அதுக்காக என்ன பண்ணுவோம்னா, நாங்க வந்து அதுக்கு ஒரு ரெடி பண்ணா, நான் வந்து நிறைய ஒரு நிறைய குழு சார்ந்த அமைப்புல எல்லாம் நாங்க சேர்ந்திருக்கோம் வைங்களேன், அங்க நாங்க ஒரு லோன் போடுவோம், அந்த மாதிரி அந்த இதுல பெனிஃபிட் அடைஞ்சிருக்கோம். அதுல இருந்து எடுக்கும்போது இதுல இருந்து ரூபாய் எடுத்து அந்த தொழில போடுறது,

0: அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் நாங்க பண்றோம். எங்களுக்கு சவால்னு வரும்போது இந்த மாதிரி சவால்கள் தான் வரும். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, சொல்றவங்க சொல்றத கேட்டுட்டு இருந்தாச்சுன்னா நம்ம வந்து வாழ்க்கையில எப்பவுமே முன்னேற முடியாது. சவால்கள் மொத்தத்துல வாழ்க்கைனாலே சவால்கள் நிறைய இருக்கும் மேம். ஆனா சவால்களை எதிர்த்து நம்ம வந்து வெளியில வர்றதான் நம்ம வாழ்க்கையோட வெற்றியே. எப்பவுமே பெண்களுக்கு வந்து சவால் இல்லைன்னு சொல்லவே முடியாது. என்ன சொல்லுவாங்க, இப்போ சிலவங்க இப்போ நம்ம ஃபேமிலியிலே சொல்லுவாங்க, இவங்களுக்கு என்ன இல்ல ஏன் எதுக்காக துணி வைப்பாங்க, நம்ம எதுவுமே அடுத்தவங்க சொல்றது எதுவுமே நம்ம காதுல கேட்டோம்னா நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேற முடியாது. நமக்கு என்ன செய்தா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும்? சவால்கள் நிறைய வரும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. எதுவுமே நம்ம கேட்காம நம்ம வாழ்க்கையில என்ன செய்தா முன்னேற முடியுமோ அதை மட்டும் நம்ம குறிக்கோளை எடுத்துட்டு நம்ம வாழ்க்கையில போனோம்னா லைஃப்ல ஒரு பெரிய அளவுல ஒரு அச்சீவ்மெண்ட் நம்ம பண்ணலாம். அதுதான் நம்மளோட கருத்து மேடம்.
1: ஓகே மேம், ஓகே, ரொம்பவே அழகா நிறைய கருத்துக்கள் உங்களுடைய அனுபவங்களை சொன்னீங்க மேம். சோ இப்ப நிறைவா வந்துட்டு பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்?
0: மேடம், பெண்களுக்கு சொல்றது எப்படின்னா, நான் ஒரே ஒரு விஷயம் தான் பெண்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். எப்படின்னா, இப்போ எல்லா துறைகளிலும் வந்து பெண்கள் வந்து ஒவ்வொரு இப்ப இல்லாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலயுமே பெண்களுக்கு ஒரு ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. என்னோட வேண்டுகோள்னா இன்னும் இந்த துறையிலும் நிறைய பெண்கள் நம்மள மாதிரி குறுகிய காலத்துல இருக்கிறாங்க. நிறைய பெண்கள், அந்த பெண்கள் எல்லாம் இதுல இருந்து மீண்டு வந்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வந்து அவங்க எல்லா பெண்களும் இதே மாதிரி உயர சிகரத்தை தொடணும்னு தான் நம்மளோட ஆசை மேம். அதனால எல்லா பெண்களுக்கும் நான் சொல்றது என்னன்னா, அவங்களால என்ன முடிஞ்சதோ, அதாவது முடியாது நம்மளால செய்ய முடியாது, நம்ம என்ன பண்றோம் அந்த இது நம்மளால முடியும். பெண்களால நினைச்சா எதுவுமே முடியாதது எதுவுமே கிடையாது. கண்டிப்பா நம்ம நினைச்சா எல்லாமே முடியும். அந்த மாதிரிதான் எல்லா பெண்களும் சாதிக்கணும்னு தான் நம்மளோட ஆசை.
1: ஓகே மேம், ஓகே, சிறப்பா சொன்னீங்க மேம். ரொம்பவே இயல்பா உங்களுடைய அனுபவத்தோட சேர்ந்தே அந்த விஷயங்களை, யதார்த்தமான விஷயங்களை அழகா எடுத்து சொன்னீங்க மேம். இன்றைய நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சு பேசினது ரொம்பவே மகிழ்ச்சி மேம். நேர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி மேம்.
0: ஓகே மேம், இந்த வாய்ப்பை கொடுத்த ஆல் இந்திய ரேடியோக்கு நானும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்.
2: இதுவரை பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் தொழில் முனைவோர் களியங்காடு எஸ் பார்வதி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். வளர்ச்சிக்கான வழிகாட்டுதல்கள் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ இந்த காலகட்டத்துல வந்து நம்ம பெண் குழந்தைங்களை வந்து பல்வேறு துறைகள்லயும் வந்துட்டு அவங்கள வந்துட்டு பெரிய ஆள் ஆக்கணும்னு பெற்றோர் வந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறோம். ஒரு டைம்ல கற்பித்தல் அப்படிங்கிற பணி வந்துட்டு பெண்களுக்கு ரொம்பவே வசதியானதா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. அது சார்ந்தே எல்லாரும் போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு கால மாற்றத்துக்கு அப்புறம் இன்னும் விளையாட்டுத்துறை பல்வேறு துறைகள்லயும் வந்துட்டு தங்களுடைய மகள்களை அங்க கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. மகள்கள் அப்படின்னு வரும்போது எப்பவுமே குறிப்பிட்ட சில துறைகளை வந்து தேர்ந்தெடுத்து வச்சுட்டு இந்த துறைகள் தான் நமக்கு வந்துட்டு வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு பெற்றோர்கள் கிட்ட இருக்கும். ஆனா இன்னைக்கு பல்வேறு துறைகள் இருக்கு, எல்லா துறைகள்லயுமே பெண்கள் இருக்கிறாங்க, சாதிச்சிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமுதாயத்துல ஒரு நல்ல பெயரையும் ஒரு நல்ல வருமானத்தையும் கொடுக்கிற ஒரு பணி அப்படின்னு வந்துட்டு எப்பவுமே நம்ம நம்மளுடைய குழந்தைங்களை வந்து ஊக்கப்படுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும், செய்யற பணிய விரும்பி செய்யறது அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஒரு பணிய விரும்பி நம்ம ஆர்வத்தோட செய்யும் போதுதான் அதை ரொம்பவே சிறப்பா செய்ய முடியும். அதனால எத்தனை துறைகள் இருந்தாலும் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு விதமான பண்புகள் இருந்தாலும், நம்ம விரும்பி செய்யக்கூடிய துறை அப்படிங்கறது கொடுக்கக்கூடிய வெற்றியும் சிறப்பானது, அது கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியும் தனித்துவமானது. உண்மைதானே?

0: அடுத்ததா வருது நமக்குள்ளே.
1: இப்போ என்ன பண்றது கடவுளே?
2: ஏன் என்னாச்சு? எதுக்குள்ள டென்ஷனா இருக்க?
1: என்ன இப்படி கேட்டுட்ட? உனக்கு தெரியாதா?
2: பயமுறுத்தாம என்னாச்சுன்னு சொல்லு.
1: இன்னைக்கு உலக உயரத்த அழுத்த தினம், வேர்ல்ட் ஹைப்பர் டென்ஷன் டே.
2: அதுக்கு
1: என்ன தெரியாம பேசுற? டென்ஷன் ஆகாம இருக்கிறது எப்படின்னு யோசிச்சு யோசிச்சே டென்ஷன் ஆகுது.
2: தப்புதான், உன்கிட்ட வந்து கேட்டது தப்புதான். என்ன ஆள விடு.
1: ஏய் போகாத, என் டென்ஷனை கொஞ்சம் குறைச்சிட்டு போ.
2: உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் என் டென்ஷனை யாரு குறைப்பா?
1: அப்படிலாம் சொல்லாத.
2: இங்க பாரு, பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் 65 வயசுக்கு மேலதான் இந்த ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிற பிரச்சனைக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நீ இப்பவே எதுக்கு இப்படி டென்ஷன் ஆவற?
1: அப்படியா? ஆமா, இது எதனால வருது?
2: வேற என்ன சுத்தி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ், அதனால நம்ம மனநில எப்படி இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களாலதான். முக்கியமா இந்த மாதவிடாய் ஸ்டாப் ஆகுற நேரம், வாய்வழி கருத்தடை மாத்திரைகளோட பயன்பாடு, இன்னும் வெயிட் அதிகமா போடுறது, இந்த மாதிரி விஷயங்களாலதான் இந்த மாதிரியான ஹைப்பர் டென்ஷனுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு.
1: நீ சொல்றத கேட்ட எனக்கு தலையே சுத்துது.
2: ரொம்ப பயப்படாதம்மா, வெயிட் எல்லாம் ரொம்ப போடாம அதை கண்ட்ரோல்ல வைக்கணும். ஒழுங்கா சாப்பிட வேண்டிய சத்துள்ள சாப்பாடெல்லாம் ஒழுங்கா சாப்பிடணும். உடம்புக்கு ஒழுங்கா அசைவும் இருக்கணும். முக்கியமான விஷயம், ஒழுங்கா தூங்கணும்.

0: ஒரு 7 மணிலேருந்து 9 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பா வேணும். அதுவும் நல்ல ஒரு ஆரோக்கியமான தூக்கமா இருக்கணும். இப்படி எல்லாம் ஒழுங்கா இருந்தாலே இந்த ஹைப்பர் டென்ஷன்லாம் நமக்கு வரவே வராது.
1: இந்த வீக் ஆபீஸ்க்கு போட்ட ட்ரெஸ் எல்லாம் துவைக்கணும், அதுக்கே டைம் இல்ல. இதுல நீ சொன்னதெல்லாம் நான் எப்படி செய்ய போறேன்?
0: சரி, எனக்கும் நிறைய துணி துவைக்க வேண்டியது இருக்கு, நீ வா சேர்ந்து போய் துவைப்போம், ஓகேவா?
1: ஐயோ, வேலை செய்யணும் சொன்னாலே டென்ஷன் ஆகுதே.
0: இங்க பாரு, புடிச்ச பாட்டை போட்டுட்டு ஜாலியா துணி துவைக்கலாம். சாப்பிட வேண்டிய சாப்பாடை ஒழுங்கா சாப்பிட்டு செய்ய வேண்டிய வேலைய ஜாலியா செஞ்சாலே நல்லா தூக்கம் வரும். நல்லா தூங்குனாலே டென்ஷன் குறையும். ஓவரா யோசிக்காம என் கூட வா.
1: சரி, ஜாலியா போய் துணி துவைப்போம் வாங்க.
0: ஒரு துறையை நோக்கிய வழிகாட்டுதல்கள் அப்படின்றது முன்னாடி என்னென்ன துறைகள் இருக்கு, அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அதுல என்னென்ன சுவாரஸ்யம் இருக்கு, இந்த விஷயங்களை குழந்தைகள் அதற்கான பருவத்துல கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். குழந்தைகள் வந்து குழந்தைகளா இருக்கிறதுனால எல்லாமே அவங்களுக்கு தெரியறதுல நம்ம நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. பெற்றோர்கள் அப்படின்னு வரும்போது அவங்களுடைய சிந்தனைகள் ஒவ்வொரு விதமா இருக்கும். அவங்களுக்கு பரிச்சயப்பட்ட துறைகளும் படிப்புகளும் அப்படிங்கறதும் ஒரு குறிப்பிட்ட வகையில இருக்கும். அத வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அதை பத்தி சொல்லுவாங்க, அதை அறிமுகப்படுத்துவாங்க, அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி சொல்லுவாங்க. அந்த குழந்தைகளும் அப்படி சொல்லக்கூடிய அந்த 1-2 துறைகளுக்குள்ள அவங்களுக்கான விருப்பத்தை தேடுவாங்க. ஆனா ஆசிரியர்கள் அப்படின்னு வரும்போது பல்வேறு துறைகளையும் அங்க இருக்கக்கூடிய விதவிதமான வாய்ப்புகளையும் அதுல இருக்கக்கூடிய பணிகளும் விண்வெளி துறையிலும் சரி, மருத்துவத்துறையிலும் சரி, விவசாயத்துறையிலும் சரி, ஒவ்வொரு துறையிலையும் என்னென்ன விதமான பணிகள் இருக்கு, அதுல எப்படி எப்படி சாதிக்கலாம், அது எவ்வளவு சுவாரஸ்யமானது, அதற்கான வாய்ப்புகள் எப்படி எல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கறதா ஆரம்பத்திலே குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்தி அதுல ஆர்வத்தை தூண்டும் போது அவங்களுக்கான இலக்கு எது அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அவங்களும் சரியான நேரத்துல அவங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கு அது வாய்ப்பா இருக்கும். அந்த மாதிரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஆசிரியர்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய பாராட்டுக்குரியவர்கள். அடுத்ததா வருது சாதனை பெண்மணி.
2: இன்றைய சாதனை பெண்மணி பகுதியில் விண்வெளி ஆர்வலர் அலிசா கார்சன் அவர்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். அலிசா 2001 மார்ச் 10 அமெரிக்காவில் பிறந்தார். இளம் வயதில் ஒரு சர்வதேச பள்ளியில் தேர்ச்சி பெற்ற இவர் 2023 புளோரிடாவில் விண்வெளி உயிரியலில் இளங்கலை அறிவியல் பட்டம் பெற்றார். பின்னர் பல்கலைக்கழகம் ஒன்றில் உயிரியல் பாடங்களை கற்பிக்கவும் செய்தார். அலிசா தனது 7 முதன்முதலாக விண்வெளி முகாம் ஒன்றில் கலந்து கொண்டார். துருக்கி, கனடா உட்பட பல நாடுகளில் நாசா வழங்கிய விண்வெளி முகாம்களிலும் அவர் கலந்து கொண்டார். அலிசா தனது 15 ஒரு வானூர்தியியல் பல்கலைக்கழகத்தில் உயர்நிலை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான சர்வதேச விண்வெளி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட குடிமக்கள் விண்வெளி பயணத்திட்டம் ஒன்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைய நபர் ஆனார். 18 அலிசா தனது விமானி உரிமத்தையும் பெற்றார். அலிசா கூறுகையில், நான் ஒரு விண்வெளி வீரராகி செவ்வாய் கிரகத்திற்கு சென்று திரும்பி வந்து பின்னர் ஒரு ஆசிரியராக ஆவேன் என்றார். 2017 பொது ஒளிபரப்பு நிறுவனம் ஒன்றில் சிறந்த உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கான இளம் நாயகர் விருதுக்கு அவர் பரிந்துரைக்கப்பட்டார். 2019 லூசியானா மாநில பல்கலைக்கழக மகளிர் மையத்தின் எஸ்பிரட் டிஃபர்ம் விருது, 2022 சமூகத்தில் பெண்களின் பங்கேற்பு மற்றும் வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் புளோரிடா டெக்கன் மாணவர் விநியோகி விருது ஆகியன வழங்கி கௌரவிக்கப்பட்டார். இளம் வயதில் இலக்கை நோக்கி புறப்பட ஒரு எடுத்துக்காட்டாக அலிசா இருக்கிறார் என்றால் அது மிகையாகாது.
0: வழிகாட்டுதல்கள் பத்தி சொன்னோம் இல்லையா, நிறைய விதமான வழிகாட்டுதல்கள் இருக்கு. அன்றாட பாதுகாப்பு சார்ந்த வழிகாட்டுதல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் எதிர்கால வளர்ச்சி, நல்வாழ்வு இது சார்ந்த வழிகாட்டுதல்களும் குழந்தைகளுக்கு ரொம்பவே முக்கியம். சுற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை குழந்தைங்களுக்கு அந்த பருவத்திலேயே அறிமுகப்படுத்தி அதுல ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டிய கடமையும் கண்டிப்பா இருக்குன்னு தான் சொல்லணும். எந்த ஒரு பணியையும் ஆர்வத்தோட விருப்பத்தோட செய்யும் போதுதான் அதற்காக கிடைக்கக்கூடிய பலன் வந்து ரொம்பவே சிறப்பானதா இருக்கும். அதனால எல்லாருமே பயனடைவாங்க, அந்த பணியை செய்யக்கூடியவங்களும் மகிழ்ச்சியா செய்வாங்க. சரியான துறையை தேர்ந்தெடுக்கிறதும் முக்கியம், ஒரு துறை மேல ஆர்வத்தை ஏற்படுத்துறதும் முக்கியம். நம்ம என்ன இலக்கு நிர்ணயிக்கிறோமோ அதற்கேத்த மாதிரி நம்மளுடைய பயணத்தை தொடங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்க சாதித்த பலருடைய பயணத்தோட துவக்கம் 60 இருந்திருக்கு, 50 இருந்திருக்கு, 25 இருந்திருக்கு, அதே நேரத்துல 10 இருந்திருக்கு. சோ சரியான நேரத்துல இலக்க நோக்கிய பயணத்தை தொடங்கணும்னா சரியான வழிகாட்டுதல்கள் சரியான நேரத்துல கொடுக்கப்படணும். சரிதான்?

நிகழ்ச்சி தொகுப்பு பி எஸ் சபரி வெண்ணிலா. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்தினா.

0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesli Super Speciality Hospital.
5: நேர்களின் ஒரு மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். தமது நெதர்லாந்து பயணத்தின் ஒரு பகுதியாக ஸ்வீடன் பிரதமர் கிறிஸ்டர்சன் ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வாண்டர்லேயன் ஆகியோரையும் பிரதமர் சந்திக்கிறார். வர்த்தகம், பசுமை எரிசக்தி, ஸ்டார்ட் அப், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு, தடையற்ற விநியோக சங்கிலி, பருவநிலை மாற்ற நடவடிக்கைகள், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பான முக்கிய ஆலோசனைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். இந்தியா ஐரோப்பா இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கடந்த ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வந்த நிலையில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அதிகரித்து வருகிறது. பிரதமரின் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எதிர்கால பொருளாதாரத்தின் ஆதாரமாக விளங்குவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார். அகமதாபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வலுவான ஆழ்ந்த தொழில்நுட்பம் மற்றும் வளர்ந்து வரும் பல்வேறு துறைகளில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இதில் பங்கேற்பார் என தெரிகிறது. 140 தொகுதிகளை கொண்ட கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 இடங்களில் வெற்றி பெற்று அங்கு ஆட்சி அமைக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் மத்திய சட்ட அமைச்சகத்தின் கோரிக்கைக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியுள்ள நிலையில் இதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதையடுத்து தற்போது 33 உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை 38 அதிகரிக்கும். ஹார்முஸ் நீரிணையில் வணிக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கண்டனத்திற்குரியது என்று ஐக்கிய நாடுகள் சபையின் இந்திய பிரதிநிதி திரு வர்தனேனி ஹரீஷ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் சமூக மற்றும் பொருளாதார அமைப்பு சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கப்பல் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை நியாயப்படுத்த முடியாது என்றார். பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134 முறையாக வரும் 31 உரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய தங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பொதுமக்கள் 1800 11 7800 என்ற இலவச எண், மைகவ் இணையதளம், நமோ செயலி உள்ளிட்டவற்றில் வரும் 29 வரை தெரிவிக்கலாம். உலக தொலைத்தொடர்பு தகவல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி அரசு நிர்வாகம், தொழில்துறை, சமூகங்களுக்கிடையே டிஜிட்டல் கட்டமைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இணையதளம் மற்றும் பிற தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களின்

0: பயன்பாடுகளுக்கான சாத்தியக்கூறுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்நாளின் நோக்கமாகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் விரைவில் முடிவு செய்வார் என்றார். மகளிர் உரிமை தொகை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், புதிய அரசு பொறுப்பேற்று சில நாட்களே ஆகியுள்ள நிலையில் அனைத்து பிரச்சினைகளும் படிப்படியாக சரி செய்யப்படும் என்றார். அஇஅதிமுகவினருக்கு அமைச்சரவை பொறுப்பு குறித்து எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்றும் திரு செங்கோட்டையன் தெளிவுபடுத்தினார். நாடு முழுவதும் நீட் மறு நுழைவுத் தேர்வு அடுத்த மாதம் 21 நடைபெறவுள்ள நிலையில் மாணாக்கர் தேர்வு மையங்களை மாற்றிக்கொள்ள தேசிய தேர்வு முகமை அனுமதித்துள்ளது. வரும் 21 இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். இதனிடையே நீட் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் தேசிய தேர்வு முகமையில் தலா 2 இணைச் செயலர்கள் மற்றும் இயக்குநர்களை நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128 மலர் கண்காட்சி நாளை தொடங்குவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நாளை 128 மலர் கண்காட்சி துவங்குகிறது. இந்நிலையில் மலர் கண்காட்சிக்காக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுமார் 10,00,000 கிரைசாந்தியம், கார்னேஷன், ரோஜா ஆகிய மலர்களை கொண்டு தமிழ்நாடு வரைபடம், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளிட்ட 30 மேற்பட்ட வடிவங்களை அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 275 வகையான விதைகள் மற்றும் செடிகள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பெறப்பட்டு 10,00,000 மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட்ட நிலையில் அவற்றில் பல வண்ண மலர்கள் பூத்துக்குலுங்குகின்றன. உதகையிலிருந்து சரவணன்.
1: கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் இ பாஸ் நடைமுறை அமலில் உள்ளபோதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதால் சுற்றுலாப் பயணிகள் சிரமமடைந்துள்ளனர். போதிய இடவசதி இல்லாததால் சாலை ஓரங்களில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் உரிமம் பெறாமல் நாட்டு துப்பாக்கிகளை வைத்திருப்போர் வரும் 15 வனத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என மாவட்ட வன அலுவலர் திரு சக்திவேல் அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ரயிலில் கடத்தி வரப்பட்ட 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 12 கிலோ போதைப் பொருளை காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக 6 கைது செய்யப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 9,000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக உப்பள பாத்திகளில் மழையில் தேங்கி உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மழையால் உப்பள தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். மீண்டும் உப்பு உற்பத்தி செய்ய 1 காலமாகும் என உப்பள தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: கிருஷ்ணகிரி எல்லுக்குட்டை ஏரியில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறையால் 1,000,000 மீன்கள் இறந்துள்ளதால் மீன் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள எள்ளுக்குட்டை ஏரியில் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் வெப்பம் அதிக அளவில் காணப்படுவதால் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு 20,00,000 மேற்பட்ட மீன்கள் இறந்து கிடப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி அணையிலிருந்து நீர்வரத்து குறைந்தது காரணமாகவும் இந்த ஏரிகளில் மீன் இறப்பு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே அரசு பேருந்து, கார், இருசக்கர வாகனம் அடுத்தடுத்து மோதிக்கொண்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விருதுநகர் வச்சக்காரப்பட்டியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காயமடைந்த 12 விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த குழந்தைகள் மத்திய அரசின் பால புரஸ்கார் விருது பெற வரும் ஜூலை 31 விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த பொன்னப்பள்ளி பகுதியில் விவசாய நிலங்களுக்குள் புகுந்த 10 காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணிகளில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கோடைக்காலம் என்பதால் தண்ணீர் இல்லாமல் ஊருக்குள் புகும் யானைகளால் ஏற்படும் பாதிப்புகளை சரிசெய்ய அரசு முன்வர வேண்டும் என அப்பகுதி மக்கள்

கேட்டுக்கொண்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் வேலை வாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியிருக்கிறார். மயிலாடுதுறையில் மாநில அளவிலான மகளிர் மூத்தோர் தடகள போட்டிகள் நடைபெற்றன. ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், ஈட்டி எறிதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 70 வயது மூத்தோர் ஆர்வத்துடன் பங்கேற்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப்பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிவகங்கை, கரூர், திருச்சி, ஈரோடு, புதுக்கோட்டை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறுகிறது. தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, அந்தமான் கடல் பகுதி, தெற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீச கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. டெல்லியில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: நேயர்களை இணைவருவது
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் நிலைய திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய நகரங்கள் மற்றும் அதன் இதய துடிப்புகளாக ரயில் நிலையங்கள் நீண்ட காலமாக இருந்து வருகின்றன. அம்ரித் பாரத் நிலைய திட்டம் என்பது இந்தியா முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களை படிப்படியாக மேம்படுத்துவதற்கான ஒரு நீண்டகால திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நிலையத்திற்கும் விரிவான திட்டங்கள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு நிலையத்திற்கும் என்னென்ன தேவை என்பதை பொறுத்து பணிகள் பல கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளன. நிலையங்களை சுத்தமாகவும் வசதியாகவும் பயன்படுத்த எளிதாகவும் மாற்றுவதே இதன் குறிக்கோள். நுழைவு மற்றும் வெளியேறும் இடங்கள், காத்திருப்பு அரங்குகள், கழிப்பறைகள், தளங்கள் மற்றும் கூரை வசதிகளை மேம்படுத்துவதும் இதில் அடங்கும். தேவைப்படும் இடங்களில் லிப்ட், எஸ்கலேட்டர் மற்றும் இலவச வைஃபை போன்ற வசதிகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. பயணிகளுக்கு உதவ வழிகாட்டி அடையாளங்கள் மற்றும் தகவல் அமைப்புகளும் உள்ளன. சில நிலையங்களில் நிர்வாக ஓய்வறைகள் மற்றும் வணிக கூட்டங்களுக்கான சிறப்பு பகுதிகள் இருக்கும். ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் உள்ளூர் பொருட்கள் கியோஸ்களில் விற்கப்படும். மேலும் நிலையங்களை பசுமையானதாகவும் மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு என்ற கருத்து நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களில் காட்சி மற்றும் விற்பனை நிலையங்களை வழங்குவதன் மூலம் இந்தியாவின் பூர்வீக மற்றும் சிறப்பான தயாரிப்புகள் கைவினை பொருட்களை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. பூர்வீக பழங்குடியினரால் தயாரிக்கப்பட்ட கலைப்பொருட்கள், உள்ளூர் நெசவாளர்களின் கைத்தறி, கைவினை பொருட்கள், மசாலா பொருட்கள், தேநீர், காஃபி மற்றும் பிற பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் அந்தந்த இடத்திற்கு ஏற்றதாக இருக்கும். அம்ரித் பாரத் மிஷன் நிலைய கட்டிடங்களை மேம்படுத்துதல், நகரின் இருபுறமும் நிலையத்தின் மூலம் இணைத்தல், பேருந்துகள் மற்றும் பெருநகரங்கள் போன்ற பிற போக்குவரத்து விருப்பங்களுடன் நிலையங்களை இணைப்பதிலும் கவனம் செலுத்துகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்றவாறு நிலையங்களை மாற்ற சிறப்பு கவனம் செலுத்தப்பட உள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த தீர்வுகள், சத்தமில்லாத பாதைகள் மற்றும் சிறந்த திட்டமிடல் ஆகியவை மேம்பாடுகளின் ஒரு பகுதியாகும். நீண்ட காலத்திற்கு நிலையங்களை வெறும் பயணத்திற்கு அப்பால் பல நோக்கங்களுக்கு உதவும் துடிப்பான நகர மையங்களாக மாற்றுவதே இதன் நோக்கமாகும். மில்லியன் கணக்கான பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்துவதற்காக அதன் உள்கட்டமைப்பை நவீனமயமாக்க இந்திய ரயில்வேயின் ஒருங்கிணைந்த முயற்சியை அம்ரித் பாரத் ரயில் நிலையம் குறிக்கிறது. அழகியல் ரீதியாக வடிவமைக்கப்பட்ட முகப்பு, மறுசீரமைக்கப்பட்ட தளங்கள், அழகான நிலத்தோற்றம், கூரை பிளாசா, கியோஸ்கள், உணவு அரங்குகள், குழந்தைகள் விளையாடும் பகுதி போன்ற நவீன வசதிகளை பயணிகளுக்காக உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். அம்ரித் பாரத் நிலையங்கள் திட்டத்தின் தோற்றம் 2021 முதல் தொடங்குகிறது. அப்போது காந்தி நகர் நவீனமயமாக்கலுக்கு உட்பட்ட முதல் ரயில் நிலையமாக மாறியது. அனைத்து

0: நவீன வசதிகளும் 5 நட்சத்திர ஹோட்டலும் நிறைந்தது. அதே ஆண்டில் ஹபீப்கஞ்ச் என்று அழைக்கப்பட்ட ராணி கமலாபதி ரயில் நிலையம் புதிய தோற்றத்தை பெற்றது. இந்திய அரசின் சுகம்யா பாரத் மிஷன் அல்லது அணுகக்கூடிய இந்தியா பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகள் தங்கள் ரயில் நிலையங்களை அணுகக்கூடியதாக மாற்ற இந்திய ரயில்வே உறுதி பூண்டுள்ளது. நுழைவு சாய்வு பாதைகள், அணுகக்கூடிய பார்க்கிங், குறைந்த உயரம் கொண்ட டிக்கெட் கவுண்டர்கள், உதவி மையங்கள், கழிப்பறைகள், குடிநீர் மையங்கள், சுரங்கப்பாதைகள், லிப்டுகள் கொண்ட நடைபாதைகள், பிரெய்லி அடையாளங்கள் உள்ளிட்ட நிலையான அடையாளங்கள் மற்றும் பார்வை குறைபாட்டிற்கான தொட்டு உணரக்கூடிய பாதைகள் போன்ற வசதிகளை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகளுக்கான ஏற்பாடுகள் வழிகாட்டுதல்களில் அடங்கும். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகளுக்கான இந்திய ரயில் நிலையங்கள் மற்றும் நிலையங்களில் உள்ள வசதிகளை அணுகுவதற்கான வழிகாட்டுதல்களின் ஒரு பகுதியாக வளர்ந்து வரும் தேசத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்தியாவின் ரயில்வே உள்கட்டமைப்பை மாற்றுவதற்கான ஒரு முக்கிய படியாக அம்ரித் பாரத் நிலைய திட்டம் உள்ளது. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் நிலைய திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: This is Akashvani and I'm Shagun Chopra with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi to reach Gothenburg this afternoon on a 2-day visit to Sweden. Will hold talks with Swedish Prime Minister Ulf Kristersson to review cooperation in trade, green transition, AI and defence. India and Netherlands elevate bilateral relationship to strategic partnership. 17 agreements signed to strengthen collaboration in key areas. India condemns attacks on commercial shipping in Strait of Hormuz as unacceptable. Says disrupting freedom of navigation cannot be justified. World Health Organization declares Ebola outbreak in Congo and Uganda a public health emergency of international concern. IMD issues heavy to very heavy rainfall alert at isolated places over Andaman and Nicobar Islands, sub-Himalayan West Bengal and Sikkim today. And Nepali mountaineer Kami Rita Sherpa creates history by climbing Mount Everest for 32nd time, breaking his own record. And now the news in detail. Prime Minister Narendra Modi will reach Gothenburg today on a 2-day visit to Sweden, marking a historic milestone in India-Sweden relations. He will hold bilateral talks with Swedish Prime Minister Ulf Kristersson to review cooperation in trade, green transition, AI, emerging technologies, startups, resilient supply chains, defence, space, climate action and people-to-people ties. This visit is the third leg of Prime Minister Modi's UAE and European tour and his first to Europe since the India-EU Free Trade Agreement took effect in January 2026. A report from our correspondent covering the visit.
2: During the Sweden visit, Prime Minister will hold bilateral talks with the Swedish Prime Minister Ulf Kristersson to review the entire gamut of bilateral relations and explore new avenues of cooperation to enhance bilateral trade. They are also expected to hold discussions on avenues of collaboration in green transition, AI, emerging technologies, startup, resilient supply chain, defence, space, climate action and people-to-people ties. The two Prime Ministers will also address the European Roundtable for Industry, a leading pan-European business leaders forum, along with Her Excellency Ms. Ursula von der Leyen, President of the European Commission. While talking to Akashvani, Mr. Robin Sukhia, CEO of India-Sweden Business Council, underlines the importance of people-to-people connect and the excitement of hosting Indian Prime Minister for the second time.
3: I work from a business council's perspective. People is everything and meeting is everything. So once the meetings, it means that there's another step we're crossing, another step on the ladder. You know, we're just moving forward and forward. And coming to Sweden, we are very honored to have him here, of course. And given the areas that they are looking at and hopefully will announce, then we will see those industries and I think the entire economic exchange hopefully also see a result from that. So that's very important.
2: The business and industries across Sweden are excited with the visit of Prime Minister and hold high hopes regarding the outcome of the visit. Sakshi Singh, Akashvani News, Gothenburg, Sweden.
1: Yesterday, in the second leg of the Prime Minister's tour, India and the Netherlands elevated their ties to a strategic partnership and inked 17 agreements to boost cooperation in defence, critical minerals and other key sectors. Mr. Modi and Mr. Yetin also called for freedom of navigation and global flow of commerce through the Strait of Hormuz while opposing

0: green transition, AI and defence. India and Netherlands elevate bilateral relationship to strategic partnership. 17 agreements signed to strengthen collaboration in key areas. India condemns attacks on commercial shipping in Strait of Hormuz as unacceptable, says disrupting freedom of navigation cannot be justified. World Health Organization declares Ebola outbreak in Congo and Uganda a public health emergency of international concern. IMD issues heavy to very heavy rainfall alert at isolated places over Andaman and Nicobar Islands, sub-Himalayan West Bengal and Sikkim today. And Nepali mountaineer Kami Rita Sherpa creates history by climbing Mount Everest for 32nd time, breaking his own record. And with that, we end the midday news.
1: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: நிலையத்தில் இருப்பது 2:16 ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலியம் குமரி பண்பலை 101. மேற்கை காற்றலைகளில் இனி வலவர இருப்பது திரை இசை. ஏழு சுரங்களில் அமைந்துள்ள இசை மாலையில் உருவான பாடல்கள் தான் எத்தனை எத்தனை அவற்றின் இனிமைக்கும் எல்லை என்பதும் உண்டோ? நிகழ்ச்சி தோக்கமாக வரும் பாடலின் படம் அபூர்வ ராகங்கள் பாடலை பாடியிருப்பவர் வாணி ஜெயராம்.

0: நம்ம ஊர் ரோட்ல டிரைவ் பண்றதுக்கான அதிகமான மைலேஜ் இருக்கிற காரா பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கான ஒரே சாய்ஸ் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ஹைபிரிட் மைலேஜ் இருக்கிற டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் தாங்க. ஆமாங்க, இதுல ஃபுல் டேங்க் ஃபியூவல் போட்டுட்டு உங்களால 1200 கிலோமீட்டர் வரை டிரைவ் பண்ண முடியும்.
1: அட்வான்ஸ்டு ஹைபிரிட் டெக்னாலஜி, சைலன்ஸ், ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ், லக்ஸரி கம்ஃபர்ட் எல்லாமே ஒரே SUV-ல. 2025 மாடலுக்கு அட்டகாசமான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு.
2: மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டா நாகர்கோவில் கால் 7373035400.
3: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
4: தென்றல் இசைப்பாடி இவர இளமை பொங்கும் இனிய வாசத்தில் இவளின் எதிர்கால கனவுகள் வலம் வருகிறதோ? இனிவரும் பாடலின் படம் இசைப்பாடும் தென்றல். பாடலை பாடியிருப்பவர் எஸ் ஜானகி.

0: நேர்கள் இன்று மாலை 4-2 ஒலிபரப்பாக உள்ள SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பும் நேர்கள் குறுஞ்செய்தியை அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் 9442-4302-43. உங்கள் பெயர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற படம் போன்ற விவரங்களுடன் 9442-43-02-43 என்ற அலைபேசி எண்ணிற்கு SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை அனுப்பி குமரி பண்பில் 105 கேட்டு ரசிக்கலாம்.
1: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
2: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாபூட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
5: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
4: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
5: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
4: சேர்க்கை நடைபெறுகிறது.
6: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
7: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி. அகில இந்திய

0: அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: நிலைத்து நிறுவப்பட்டது 2:30 நிமிடம். ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலியம் குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திரை இசை. தன் மனம் கவர்ந்தவனை பார்த்த கணமே இசை என்னும் இன்ப ஊற்று பெருக்கெடுத்து ஓடுகிறதோ. இனிவரும் பாடலில் படம் அதிசய பிறவி பாடலை பாடியிருப்பவர்கள் மலேசிய வாசுதேவன், சித்ரா.
5: என்னாச்சு உனக்கு?
6: இங்க பாரு,

0: பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
0: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: Consciously Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram, Angioplasty, Open Heart Surgery, Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: நேர்களது உங்கள் நினைவிற்கு இன்று மாலை 3:02 தேநீர் நேரம். இன்றைய தேநீர் நேரத்தில் கோடைக்கால நோய்களிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி என்று நேர்லையில் நேயர்கள் பங்கேற்று பேசலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. காதலில் காத்திருப்பதும் ஒரு இனிய தருணம் அல்லவா? காத்திருந்து ஒன்றுபடும் காதலர்களின் உள்ளமடையும் மகிழ்ச்சிக்கும் எல்லை உண்டோ? இனிவரும் பாடலின் படம் மிஸ்டர் பாரத். பாடலை பாடியிருப்பவர்கள் ஸ்ரீ பாலசுப்ரமணியம், மிஸ் ஜானகி.
6: யாரது? நான் தானா? எங்க?

0: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
1: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: ஆகாஷ்வாணி தனது 90th ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
4: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19th தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
3: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
4: பேச்சு போட்டிக்கான தலைப்பு ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை. கட்டுரை போட்டியின் தலைப்பு
3: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
4: வினாடி வினாவின் மைய கருத்து
3: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
4: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 முதல் மாலை 6 வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
5: திரையிசை கண்மணியே பேசு என்று இந்த காதலன் தன் காதலியின் கோபத்தை குறைக்க கெஞ்சுகிறானோ, காதலியின் கோபம் குறைந்ததா விடை பாடலில். இனிவரும் பாடலின் படம் காக்கி சட்டை. பாடலை பாடியிருப்பவர்கள் சிபாஸ் நேம் எஸ் ஜானகி.

வந்து தற்காத்துக் கொள்வது எப்படி என்று நேரில் நேயர்கள் பங்கேற்று பேசலாம். நேயர்கள் கேட்டிருப்பது திரை இசை தென்பாண்டி சீமையில் மாமன் வீட்டு தோட்டத்தில் இந்த இரு குயில்களும் இணைந்து இனிய கானம் இசைக்கிறதோ இருவரும் பாடலின் படம் எங்க சின்னராசா பாடலை பாடியிருப்பவர்கள் ஸ்ரீ பாலசுப்ரமணியம் ஜானகி, பாடலுக்கு இசை சங்கர் கணேஷ், பாடல் வரிகள் வாலி.

0: நாவட்டம் போடும் பட்டுப்பூச்சிதாமா நீ வாமா
1: வரமாட்டும் போ.

12:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி அணை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாவலூர் கொட்டப்பட்டு ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு, திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, கரூர் மாவட்டம் பாலவிடுத்தி, பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சேந்துறை 4 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகுடி, கும்பகோணம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், துறையூர் வத்தலை அணைக்கட்டு, திருப்பூண்டி, செட்டிக்காடு, டிபாலூர், வேப்பூர், லப்பைக்குடிக்காடு, மீமாத்தூர், அகரம்சீகூர், ஆண்டிமடம் வட்டாட்சியர் அலுவலகம், மணல்மேடு, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, தாளவாடி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், முசிறி, மயிலம்பட்டி, ஊத்து, லால்பேட், கரம்பக்குடி, அதிராமப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, பெலாந்துறை, நம்பியாறு அணை, சமயபுரம், நாலுமுக்கு, ஜெயங்கொண்டம், கிளென்மார்கன், குருவடி, காமாட்சிபுரம், நெய்வேலி, பாடாலூர், சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில், காக்காச்சி, மாயனூர், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அரியலூர், நெய்வாசல் தென்பதி, குளித்தலை, தொழுதூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் 3 முதல் 6 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 38.6 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.8 டிகிரி செல்சியஸ் அரியலூரில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.9 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கடலூர், தருமபுரி, நாகப்பட்டினம், நாமக்கல், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, ஈரோடு, கரூர், கடலூர், ராமநாதபுரம், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் பல இடங்களிலும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மழைக்கு வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். நாளை மறுநாள் 19ஆம் தேதியன்று தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன்

0: பெய்யும் வாய்ப்புண்டு. 20ஆம் தேதியன்றும் 21ஆம் தேதியன்றும் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. 22ஆம் தேதியன்றும் இதே வானிலை நிலவக்கூடும். 23ஆம் தேதியன்று தேனி திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான முதல் சற்று பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 32.8 டிகிரி செல்சியஸ். குறைந்தளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி
1: முறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று ஸ்வீடன் செல்கிறார். புதிதாக வளர்ந்து வரும் தொழில் துறைகளில் இந்தியா முன்னணியில் திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 1,35,00,000 பேர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட செப்பு தகடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் ஒப்படைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவைச் சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தவேக அரசு அமைச்சர் பதவி கொடுத்தால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கோடை வெயிலின் தாக்கத்தின் காரணமாக கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலாப் பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்ததாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் ஸ்ரீயான்ஷி வேலி ஷெட்டியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஸ்னிமிர் மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் ரவுனக் சௌஹான் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும் ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்நாகர் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் பட்டம் வென்றன. ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது ஆடவர் மற்றும் மகளிர் ஹாக்கி போட்டிகள் இன்று போபாலில் நடைபெறுகின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
3: நிலையத்தில் நேரம் இப்பொழுது 3:03. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் உணல் நிலையம் குமரி பண்பலை 101. நேர்களையே காற்றலைகள் இனி வளர இருப்பது தேநீர் நேரம் நேரலை. நேர்களின் தேநீர் நேரத்தில் கோடைக்கால நோய்களிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி என்ற நேர்லையில் நேயர்கள் பங்கேற்று பேசலாம். கோடைக்காலத்தில் நமக்கு நிறைய நோய்கள் வரும், அந்த நோய்களிலிருந்து எப்படி பாதுகாத்துக்கலாம் நேயர்கள் பங்கேற்று பேசலாம். இந்நிகழ்ச்சியில் நேர்களை நீங்கள் பங்கேற்று பேச தொடர்ந்து நம்ம தொலைபேசி எண்கள் 260 240 290 722 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903 2570 309. கோடைக்காலம்னாலே நிறைய வெப்பம் சம்பந்தப்பட்ட நோய்கள் நம்மளை தாக்குறது இயல்பான ஒரு விஷயம். அந்த மாதிரியான நோய்களுடைய பாதிப்பிலிருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம், இல்ல நோய்கள் வராம நம்ம எப்படி காத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி நேயர்கள் பங்கேற்று பேசலாம்.

0: இனியம் நேரம் நம்மோடு பேச காத்திருக்கும் முதல் நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் தேநீர் நேரம்.
1: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி.
0: வணக்கம்.
1: வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சரி சார், சொல்லுங்க. கோடைக்கால நோய்கள் இருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம், அதை பத்தி நம்மளுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
1: கட்டாயம் ஐயா, கோடைக்காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக இந்த உடம்புல வந்து நிறைய ஸ்கின் ரிலேட்டட் தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வரும். குறிப்பிட்ட அம்மை நோய்கள் அப்படிங்கிறது தான் அந்த காலத்துல அதிகமா வரும். அப்போ அது வராம இருக்கணும் அப்படின்னு உடல் உஷ்ணம் அப்படிங்கறது தவிர்த்துக்கிடணும். அதுல பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை தரக்கூடிய உணவுகள், குளிர்ச்சி நிறைந்த உணவுகள், இதுல பச்சை காய்கறிகள், அதாவது நீர்ச்சத்துள்ள காய்கறிகள், உதாரணத்துக்கு சௌசௌ, அப்புறமா முள்ளங்கி, அதுக்கப்புறமா மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா புடலங்காய், அப்புறமா பூசணிக்காய்,
0: இதெல்லாம் வெள்ளரிக்காய் எடுக்கலாம். வெள்ளரிக்காய்,
1: நுங்கு, இதெல்லாம் ரொம்ப நல்லது. இத வந்து காய்கறிகளாக பண்ணலாம். பழ வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சாத்துக்குடி, அப்புறமா வந்து ஆரஞ்சு, அப்புறமா கிரேப்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப, தர்பூசணி பழம், இதெல்லாம் ரொம்பவே நல்லது. அப்புறமா எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஐயா, உடல் உஷ்ணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தடுப்பதற்கு. அதோட சேர்த்து கொஞ்சம் இந்த மோர் இருக்கு பாத்தீங்களா, அந்த மோரை நம்ம வந்து சிலுப்பி, அதாவது தயிரை சிலுப்பி மோரா போட்டு அதுல கொஞ்சம் இந்த கருவேப்பிலையோ அல்லது கொத்தமல்லியோ போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு குடிச்சோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு நல்லது. அப்போ கோடை காய் காலங்கள்ல அந்த உஷ்ணம் அது ரிலேட்டடான நோயா இருக்கக்கூடியது அப்படின்னா அம்மைதான். இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் அப்படிங்கறது நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா
0: வணக்கம் தேநீர் நேரம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க சார், உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க சார், கோடைக்கால நோய்கள் இருந்து எப்படி நம்மளை தற்காத்துக்கலாம்?
2: நம்ம மனிதன் இயற்கையோட ஒட்டி வாழப்படும் மனிதன், பருத்தி ஆடைகளை கொஞ்சம் அணியலாம், நம்ம எளிதா கிடைக்கூடிய எலுமிச்சம்பழம், மோர் குடிக்கலாம், குறைக்கு வந்து நம்ம இந்த குப்பை மீன் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா,
0: ஆமா,
2: அதே ரெண்டு சாப்பிடலாம், வில்வம் வேப்பம் துளசி இது சாப்பிடலாம், இதெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உண்டாகாது. காற்றோடமான இடங்கள்ல வந்து நமக்கு இதெல்லாம் இருக்கணும்.
0: நல்ல இயற்கை காற்று படக்கூடிய இடத்துல இருக்கணுங்கிறீங்க, சொல்லுங்க.
2: வெயில் படாமலே கூடாது, வெயில் படணும், வெயில் பட்டாதான் நோய்களும் போகும்.
0: சரி சார், உங்களுடைய கருத்துக்கள் அருமையா சொன்னீங்க, பாராட்டுகள், நன்றி. வணக்கம் தேநீர் நேரம்.
3: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு சார், நீங்களா இருக்கீங்களா?
3: ஆமா சார், தோராடுந்து முத்து ஆசாரி பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், கோடைக்கால நோய்கள் இருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம், அதை பத்தி உங்க கருத்து சொல்லுங்க.
3: தலைப்பு வாழ்த்துக்கள் உங்களுக்கு,
0: நன்றி சார்.
3: என்னன்னா, கோடைக்காலத்து நோய்கள் வருவது உண்மைதான். நாம என்ன பண்ணணும்னா, பொதுவாக காலத்துல பருவரும் மனையில இருந்து நான்கு மணி வரைக்கும் வெயில போகாம இருக்க நல்லது, குடம் அப்படியே போதா இருக்குமானால் ஒரு பாட்டில குளிர்ந்த நீர், ஒரு சில பல வகைகள் எல்லாம் கையில வச்சிடோம்னா தற்காப்புக்கு பயன்படும். அதே நேரத்துல உடம்பு சூடு பாத்துக்கிறோம். இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு 4 மணிக்கு உண்மையிலேயே ஒரு நிகழ்ச்சி போக வேண்டி இருக்கு, அது போற 4 மணிக்கு போறது பலாட்டு 5 மணிக்கு தான் இங்க போய் சேர போறேன், அச்சாங்க 5 மணிக்கு விட்டு வந்து நிகழ்ச்சியை முடிச்சிட்டு அந்த மாதிரி தப்பி போனாதான் உண்மையிலேயே கூட நோயிலும் தப்ப முடியும் சொல்லிக்கொண்டு வாழ்க்கையுடைய பிறகு நன்றியை நன்றியை நன்றியை வணக்கம் சார்.
0: நன்றி சார், நன்றி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம். நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் தாய் மனசு. பாடலை பாடியிருப்பவர்கள் மனு எஸ் ஜானகி, பாடலுக்கு இசை தேவா.
4: தொண்டையில தான் நினைச்சே

0: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
1: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
4: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை. மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
5: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
6: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
5: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
7: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
5: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
7: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை.
8: டிஜிமார்ட் ஃபர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.

0: நிலையத்தில் நேரும் பொழுது 3:15 ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம். நேர்கள் இன்றைய தேநீர் நேரத்தில் கோடைக்கால நோய்களிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி என்று நேயர்கள் நேர்களில் பங்கேற்று பேசலாம். நம்முடைய பேசக்காதற்கும் அடுத்த நேரம் யாரும் பார்க்கலாம். வணக்கம் தேநீர் நேரம். வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, கோடைக்கால நோய்கள் எப்படி காத்துக்கலாம் சொல்லுங்க.
1: ஆமா சார், நம்ம வெயில் காலத்துல வெயில் வந்து அதிகம் வந்து போகக்கூடாது சார். வெயில் டைம்ல கொஞ்சம் வெளியே போகக்கூடாது சார்.
0: சரி,
1: காட்டன் பால் கிளாத் பாசா போடணும், காட்டன் துணியை போடணும் சார். அதுக்கு பிறகு நம்ம ஆகாரம் வந்து கீழே எடுத்துக்கலாம், கயிறு எடுத்துக்கலாம். பழைய சோறுனா ரொம்ப பெஸ்ட் சார். இப்ப யாரும் சாப்பிட மாட்டேங்க பழைய சோறு.

0: கண்டிப்பா அது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. சொல்லுங்க. சரி,
1: வெயில் காலத்துல
0: உங்க கருத்துக்களை சொன்னீங்க, பாராட்டுகள். நன்றிமா, நன்றி,
1: ரொம்ப நன்றி.
0: வணக்கம். தயிர் நேரம்.
2: வணக்கம் சார், நான் அருமணி கமலாசன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: வணக்கம் சொல்லுங்க சார. கோடைக்காலம் இருந்து எப்படி நம்மள பாதுகாத்துக்கலாம், அதை பத்தி நமக்கு கருத்துக்களை சொல்லுங்க
2: சார். பொதுவா வந்து நம்ம ஊர்ல வந்து பிப்ரவரி மாதம் தொடங்கி மே மாதம் முடிவு வர கோடை காலம் வந்து வெறும் வெப்பத்தை அள்ளி வீசிட்டே இருக்கும். குறிப்பா வந்து நாங்க கூட இப்போ ஒரு மார்ச் இந்த டைம்ல எல்லாம் பஸ்ல போய் இருந்து பஸ் ஸ்டாப்ல இருந்து அடுத்த இடத்துக்கு போறதுக்கு அப்படின்னு பார்த்தா வீடும் கொடுமை, அவ்வளவு கொடுமை சுட்டரிச்சுது. ஸோ அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லாம அரை மணிக்கூர் முக்கால் மணிக்கூர் வெயிட் பண்ணி கூட நிழல் வருமானு தங்கி இருந்து வெயிட் பண்ணி கூட பார்த்துருக்கேன். அவ்வளவு கொடுமை. அப்படி உள்ள இடத்துல திடீர்னு இந்த ஒரு கோடை மலை வந்துன்னு இருந்தோம்
0: சார். தலைப்பு என்னன்னா கோடை கால நோய்கள் இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம் தான் தலைப்பு சார். அது சம்பந்தமான கருத்துக்களை சொல்லுங்க.
2: நோய்
0: வராம நம்ம எப்படி காத்துக்கலாம்?
2: மண்ணன் வைசூரி இந்த மாதிரி நோய் வரும். அந்த மாதிரி நோய் வரும்போ இந்த தலைப்பு தலைப்பு உண்டான ஆகாரங்களை கொடுப்பாங்க. நொங்கு நொங்கு பழம் அதே சமயத்துல இப்போ அந்த இப்ப எல்லாம் வந்து காலம் மாறி போச்சு. இப்ப எல்லாம் நோய் வந்தா உடனே இம்மிடியா அதுக்குண்டான மருந்தெல்லாம் இருக்கு. அதனால அந்த அளவுக்கு மாறி இருக்கு. ஆக கோடை காலத்துல வந்து நம்முடைய உடம்பை
0: வணக்கம். தேநீர் நேரம். வணக்கம். தேநீர் நேரம்.
3: ஹலோ, நான் குடியிருப்பிலிருந்து பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குமா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: கோடை காலத்துல இருந்து நோய் வராம வீட்டுல இருந்தா இருந்த பட்சத்துல நம்ம வந்து ஏலம் இஞ்சி இந்த தூதுவளை குளசி வச்சு எல்லாம் போட்டு கருத்தட்டி காய்ச்சி காய்ச்சி குடிக்கலாம் சார். அது நோய் எதிர்ப்பு. பழைய சாதம் கஞ்சியா குடிச்சா நல்லது இந்த வெயில் காலத்துக்கு.
0: சரி, தேநீர் நேரம் நிலையத்தில் நேரம் இப்பொழுது 3:19. நேர்களை தேநீர் நேரத்தில் இன்னும் பாடலின் படம் புதுமை பெண் பாடலை பாடியிருப்பவர்கள் ஜெயசந்திரன் சுனந்தா, பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் வைரமுத்து.

0: மயக்கம்
1: அழகிய கண்கள் துடிக்கும்.
2: எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
3: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
4: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: ஏஎம்பி ஜெய்ஹரங்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
6: பிளஸ் டூ முடிச்சதும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும், கோச்சிங் கிளாஸ் போகணும், டிகிரியும் படிக்கணும், எந்த காலேஜ்க்கு போலாம்?
7: ரியா, தூத்தூர் செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ்ல டிகிரி முடிச்ச உடனே வேலை கிடைக்கிற மாதிரி குரூப் 1-4 கோச்சிங் டாப் ஐஏஎஸ் அகாடமியுடன் இணைந்து வழங்கும் TNPSC கோச்சிங்கும் இங்க இருக்கு.
6: அப்போ செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
7: செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ், தூத்தூர்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் கால் செல் 8903065210.
8: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
9: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
8: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
9: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
10: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம். நேர்வஞ்சிய தேநீர் நேரத்தில் கோடைக்கால நோய்களிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி என்று நேர்கள் நேரலில் பங்கேற்று பேசலாம். நம்முடைய பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் யாரும் பார்க்கலாம். வணக்கம் தேநீர் நேரம்
11: சார். வணக்கம், நான் பிரசாந்த், குளத்தில இருந்து பேசுறேன்.
10: நலமா இருக்கு சார், நீங்களா இருக்கீங்களா?
11: நலமா இருக்கேன் சார்.
10: சொல்லுங்க சார், கோடைக்கால நோய்கள் வந்து எப்படி பாதுகாத்துக்கலாம் சொல்லுங்க.
11: பொதுவா பாத்தீங்கன்னா சார், இந்த கண் நோய்கள் வந்து அதிகமா இருக்கும் இந்த கோடை காலங்கள்ல. கண் எரிச்சல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாவே இருக்கும் மற்ற காலங்களை கம்பேர் பண்ணும்போது. நம்ம சாப்பாடு வந்து இந்த எரிப்பு வந்து ரொம்பவே கம்மியா எடுக்கிறது நல்லது இப்போதைக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம தலைக்கு தேய்க்கக்கூடிய தேங்காய் எண்ணெயில வந்து இந்த அடுக்கு செம்பருத்தி, அதாவது நாடஞ்செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி, நவரப்பச்சலை, கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, இந்த மாதிரி நம்ம கூலிங் தரக்கூடிய இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம காய்ச்சி காலையில வந்து குளிக்கிறது வந்து கண்டிப்பாவே நல்லது. சாயங்காலம் பாத்தீங்கன்னா, இப்ப பக்கத்துல ஓடைகள் இருக்கும் குளிக்கிறது, இப்ப தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கும் சில இடங்கள்ல இருக்கு, முடிஞ்சா அந்த இதுல எல்லாம் போய் குளிக்கும் போது உடம்புல உள்ள அந்த உஷ்ணம் வந்து குறையும் சார். ரொம்பவே ஒரு நல்ல இது, நான் இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறேன் சார். அப்புறம் பாத்தீங்கன்னா, வீட்டுல பசு இருக்கிறனால மோர் வந்து டெய்லி மதியம் எடுக்கும். மோர், பசு மோர் வந்து ரொம்பவே ஹெல்த்தி இப்ப உள்ள சிச்சுவேஷன்.
10: அந்த வெக்கையை குறைக்குங்கிறீங்க அப்படிதானே, உடல் வெப்பத்தை குறைக்கும் இல்லையா?
11: நிச்சயமா சார்,
10: நீர் மோரா எடுத்துக்கிறது. சரி சார்,
11: கண்டிப்பா சார், அது வந்து நான் டெய்லி வந்து என்னுடைய உணவு பழக்கத்துல அது நான் இப்ப உள்ள சிச்சுவேஷன் டெய்லி எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். மோர் வந்து ரொம்பவே நல்லது எல்லாருக்கும்.
10: ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை சொல்றீங்க. நிகழ்ச்சி பங்கேற்றதுக்கு பாராட்டுக்கள், நன்றி.
11: ரொம்ப நன்றி சார்.
10: நன்றி. வணக்கம் தேநீர் நேரம். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
12: வணக்கம் சார், நம்ம இந்தியா முழுமுற்றின் பேசுறேன்.
10: சொல்லுங்கம்மா, கோடைக்கால நோயில இருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம், அதை பத்தி உங்க கருத்துக்களை சொல்லுங்க.
12: கூழுக்கு மிஞ்சிய விருந்தும் இல்லை, வேப்பலைக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை அப்படின்னு
10: சொல்லுவாங்க.
12: சரி, வேப்பலை இந்த கோடைக்கால நோய்களுக்கு ரொம்ப சிறந்த மருந்தா
10: இருக்கும்.
12: அதுலயும் இந்த வேப்ப மரத்தோட பூ எடுத்து ரசம் பண்ணி சாப்பிட்டோம்னா அது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து இந்த வேப்பம் பூ வந்து பச்சையா கிடைக்காம இருந்ததுனா இப்ப பாஞ்சது கூட கிடைக்குது, அதை வந்து துவையிலாவோ காரக்குழம்பாகவோ அப்படின்ற மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். அப்புறம் சர்ம முறைகள்ல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு நொச்சி, வேப்பலை, அப்புறம் திருநூத்து பச்சை, தொப்பி, குப்பமேனி, இந்த மாதிரி மூலிகைகளை அரைச்சி குளிக்கிற போது தேய்ச்சி குளிச்சோம்னு சொன்னா சர்ம நோய்கள்ல இருந்து காப்பாத்திக்கலாம். அதுலயும் சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் கீரைகள்ல வந்து நிறைய வகை இருந்தாலும் சில கீரைகளுடைய குளிர்ச்சியான தன்மையை கொடுக்கக்கூடியது இருக்கு. அது அகத்தி முதலாவது, அப்புறம் மணத்தக்காளி, பசலை, பொடி பசலையா இருந்தாலும் சரி, செடி பசலையா இருந்தாலும்
10: சரி,
12: அதெல்லாம் நல்லது நல்லது. ஆனா அகத்தி குழம்பு வைக்கிற சொல்லியும் அது நல்லா வேக வைக்கணும். ஏன்னா வெந்து கெட்டது முருங்கை, வேகாம கெட்டது அகத்தி. அகத்தி நல்லா வேக வச்சு பருப்பு முடிஞ்ச பருப்பு போட்டு கூட்டு செஞ்சு சாப்பிடுறது தான் ரொம்ப நல்லது. பருப்போட கீரைகள் சேரக்கூடிய சொன்னி அதனுடைய சத்து அதிகமாகும்.
0: வணக்கம்
1: தேநீர் நேரம்.
0: வணக்கம்
1: வணக்கம் தேதி.

0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. சரி, கோடைக்கால நோயில இருந்து எப்படி பாதுகாத்துக்கலாம், அதை பத்தி உங்க கருத்துக்களை சொல்லுங்க.
1: கோடையில இருந்து நம்மளை எப்படி தற்காத்துக் கொள்வதுன்னு சொன்னா, நமக்கு தேவையில்லாத வெயில் காலங்களில் தேவையில்லாம நம்ம வெளியே செல்வதை முதலில் தவிர்க்க வேண்டும். ரொம்ப அவசியமான இல்ல அத்தியாவசியமான வேலைன்னா காலையில முடிக்கிறதா இருந்தா காலையில முடிக்கலாம், இல்ல சாயங்காலம் முடிக்கிறதா இருந்தா சாயங்காலம் முடிக்கலாம். பேங்க், தபால் நிலையம் இந்த மாதிரி போக வேண்டிய அவசரம் இருந்தா கையில் ஒரு குடை எடுத்துக்கொண்டு போகலாம், கூடவே ஒரு பாட்டில் தண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கொண்டலாம், எடுத்து வைத்திருக்கலாம். அப்புறமா வந்து நமது உடல் சூட்டை தணிப்பதற்காக வந்து பழைய நம்ம பழந்தமிழ் முன்னோர்கள் செய்த மாதிரி
0: சொல்லுங்க. நோர்கள் செய்த மாதிரி அந்த நேருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறோம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம். நேர்களை இனிவரும் பாடலின் படம் சென்னை வீடு பாடலை பாடியிருப்பவர்கள் மலேசியா வாசுதேவன், சுனந்தா.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பழவிளை நாகர்கோவில்
2: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ,
1: இசிஇ, ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
2: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
1: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
2: 0465225390.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்ஸா நீட் அகாடமி வழங்கும் பிளஸ் ஒன் நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11 வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ் அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்ஸா நீட் அகாடமி, அல்போன்ஸா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445818800, 4652265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
6: Pontiusly Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
7: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontiusly Super Speciality Hospital.
8: நிலையத்தில் ஏற்பட்டது 3:38 ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி எம் குமரி பண்பலை 101. நேர்கள் கிடைத்துக் கொண்டிருப்பது தேநீர் நேரம். நேர்கள் இன்றைய தேநீர் நேரத்தில் கோடைக்கால நோய்களிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி என்று நேர்கள் நேர்லையில் பங்கேற்று பேசலாம். நம்முடைய பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், தேநீர் நேரம்.
9: வணக்கம்.
8: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் சொல்லுங்க. சரி சார், கோடைக்கால நோய்களிலிருந்து எப்படி நம்மளை தற்காத்துக் கொள்ள முடியும், அதை பத்தி உங்க கருத்துக்கள சொல்லுங்க.
9: கோடைக்கால நோய்கள் வந்து நம்மளால வந்து காப்பாற்ற முடியுது.
8: அதே
9: நேரம் வந்து நம்ம வீட்டுல கூடு சோறு சாப்பிடறத விட பழஞ்சி இருக்கு பார்த்தா, பழஞ்சி, இந்த பழஞ்சோ சாப்பிட்டோம்னா அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து நல்ல
8: குளிர்ச்சியை கொடுக்கும்.
9: உடம்புக்கு வந்து நல்லது.
8: சரி,
9: இது வந்து கோடைக்கால நம்ம நோய்களை தடுக்க வேண்டியது நம்ம சூப்பர் மார்க்கெட்.
8: சரி சார், நன்றி நன்றி நன்றி. வணக்கம், தேநீர் நேரம்.
10: வணக்கம்.
8: யார் எங்க பேசுறீங்க சார்? உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க சார், கோடைக்கால நோய்கள் எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம் சொல்லுங்க.
10: ஆமா, கோடை கோடைக்கால பாதுகாக்க முதலாவது என்ன சொன்னது, பழசுகளை கொஞ்சம் பயன்படுத்தலாம். அதுல அந்த நம்ம முன்னோர்கள் வந்து ராவடுப்பு கஞ்சின்னு ஒரு கஞ்சி இப்போ வச்சிருந்த, அது நம்ம முந்தையெல்லாம் நம்ம தானே சுயமா நெல் அவிச்சி எல்லாம் குத்துவாங்க. அந்த அரிசி ரம்பிங்களா,
8: குருணை அரிசி. ஆமா,
10: அந்த அரிசி, அந்த அரிசி எடுத்துட்டு உடைச்ச உளுந்து அதுல கொஞ்சம் போடுவாங்க. நாட்டு உள்ளி, வெள்ளைப்பூடு, இவ்வளவுத்தையும் போட்டு நல்ல வேக வச்சு ராத்திரி அந்த அடுப்புலயே அப்படியே வச்சிருவாங்க.
8: சரி,
10: பிறவடுப்புல அந்த அடுப்புலயே வச்சிருவாங்க. வச்சுட்டு வச்சுன்னா அது அந்த சூடு தனியவே செய்யாது. அதுல மண்பானையில தான் வைப்பாங்க. அப்போ அப்படியே வச்சாச்சுன்னா விடிய கால நம்ம திறந்து பாக்கச்சுன்னா ஆவி வந்துகிட்டே இருக்கு. லேசா
8: லேசா. சரி,
10: அதுல என்ன சொல்லணும், கொஞ்சம் பேர் சுக்கு அரைச்சி அந்த சுக்கை மேல ஊத்தி லேசா ஒரு துண்டு கட்டிட்டு கொஞ்சம் தேங்காய் பூவை போட்டு குடிச்சிட்டோம்னா அந்த நம்ம தொண்டையில இருந்து அடி வயிறு வரை குளிர் அப்படியே தெரியும்.
8: அந்த அளவு குளிர்ச்சியா இருக்கும்.
10: கஞ்சி சுட்டுட்டு இருக்கும்,
8: கஞ்சி சூடா இருக்கும், ஆனா உடம்பு குளிர்ச்சியா இருக்கும் இல்லையா?
10: கஞ்சி சூடுன்னா அவ்வளவு.

0: இருக்காது, வெது வெதுப்பா இருக்கும் தெரியாது, இது அந்த ஒரு மெடிசின் மாதிரி ஆயிரும்.
1: சரி சரி, அந்த
0: இப்ப
1: தீக்கங்கள
0: நம்ம
1: இருந்தே.
0: சந்திரம் பத்தி, நம்ம எல்லாம் புடி சந்திரம், வெந்தயம் சந்திரம், உளுத்து சந்திரம், அரிசி சந்திரம், சுக்கு சந்திரம், தேங்காய்,
1: தேங்காய் பொடி, உள்ளி
0: இப்படி
1: இல்லையா?
0: ஆறு உணவு அதுல சேரத்துல அது ஒரு மெடிசின் மாதிரி ஆகி, அந்த சூட்டுக்கு இது மாதிரி அடிக்கிறதுக்கு மருந்தே கிடையாது.
1: சரி சார்,
0: ஆனா இப்ப எல்லாமே நம்ம ரெடிமேடு அரிசி ஆகிற குறவு, அது கொஞ்சம் அந்த இதெல்லாம் கொஞ்சம்
1: குறைஞ்சு
0: மறந்து
1: போச்சு.
0: மாறிட்டே வருது.
1: கண்டிப்பா நம்முடைய உணவு
0: இதெல்லாம்
1: பழக்கமே
0: எங்க,
1: மாறி போச்சு இல்லையா? நிச்சயமா.
0: ஆமா ஆமா, இதெல்லாம் எங்க அம்மா எங்க பாட்டி மாதிரி எங்களுக்கு வச்சிருந்து, நாங்களும் ஏறத்தாழ வயசு தாண்டிட்டோம், 70 கிட்ட வந்துட்டோம்.
1: சரி, அப்போ உள்ள சாப்பிட்ட உணவு தான் இப்பவும் ஆரோக்கியமா இருக்கேன்னு சொல்றீங்க இல்லையா?
0: ஆமா, ஆனா இப்பவும் நாங்க என்ன செய்வோம்னா, வீட்டாண்ட சொல்லி அம்மா வந்து ஏப்ரல் மேல ஏதாவது ஒரு நாள் வச்சிருவோம்.
1: சரி சரி.
0: ஆனா அரிசிக்கு அந்த அரிசி கிடைக்காது, இப்போ உள்ள அரிசி தான்.
1: இப்போ அரிசி தான்.
0: ஆனா அது போட்டு அது குடிச்சாச்சு, பொடி உள்ளி இருக்குதுங்களா, பொடி உள்ளி அரைச்சு
1: பொடி உள்ளியா?
0: தலையிலே
1: ஆமா
0: குளிச்சு
1: ஆமா, அது நல்ல தணுப்பு தானே, குளிர்ச்சியானது தானே.
0: குளிச்சு. ரெண்டாவது உடச்ச உளுந்து, உடச்ச உளுந்தா தொலி எடுக்க கூடாது,
1: தொலி எடுக்காத தொலி உளுந்து, உடச்ச உளுந்து.
0: தொலி உளுந்து, ஆமா. அப்ப அது தொலியில நிறைய இதெல்லாம் இருக்கு, கெமிக்கல் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் இதுல உணவு சேர்ந்து இந்த உணவே மருந்து ஆயிரும். அந்த சூட்டுக்கு அடிக்கடிக்கு இந்த மருந்து தவிர வேற எதுவுமே கிடையாது.
1: சரி சார், ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க, பாராட்டுக்கள். நன்றி சார், நன்றி. வணக்கம், தேநீர் நேரம்.
2: வணக்கம் இனிய சகோதரருக்கு, உற்சாகமான பிற்பகல் வணக்கம். நான் போய் திருக்குடியிருக்கு கன்னியாகுமரி.
1: சொல்லுங்க சார், கோடைக்கால நோயில இருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம், அதை பத்தி உங்க கருத்துக்களை
2: சொல்லுங்க. பாதுகாக்கிறதுக்கு இன்னும் எளிய குறிப்பு இருக்கு, அதாவது வெயில் நேரங்கள்ல இந்த வயதானவங்க வந்து 11 மணிலிருந்து 3-4 மணி வரைக்கும் வெளியே போக கூடாது வெயில்ல.
1: சரி,
2: போறா இருந்தா கண்டிப்பா கூட கொண்டு போகணும். இந்த பருத்தி ஆடைகளை கம்ப்ளீட்டா உடுக்கணையும், அதாவது தொழ தொழான்னு கொஞ்சம் லூஸா இருக்கும். பொதுவாகவே யான் பெண் இருபாலருமே கொஞ்சம் பருத்தி ஆடைகளை கொஞ்சம் உடலை விட கொஞ்சம் பெருசாக்கு ஆடைகளை அணிஞ்சாச்சுமாட்டா, உடல்ல இந்த பருவ கணக்கு இந்த ஒவ்வாமைகள் வரும் வெயில்
1: நேரத்தில்,
2: இந்த இதுல நம்ம தவிர்த்துக்கிடலாம். ஆனா மேலும் நேரங்கள்ல குளிர்ந்த ஆகாரம் சாப்பிடலாம். இந்த பழகின்னு சொல்லுவாங்க, காலையில உள்ள கஞ்சி, இந்த மாதிரி கஞ்சிகள் மத்தியான நேரங்கள்ல ரொம்ப காரங்கள் சேர்க்காம, அதாவது காய்கறிகள், காய்கறிகள் அதிகமா சேர்த்து விடணும். இந்த நீர்ச்சத்து அதிகமான காய்கறிகளே பலவற்றை சாப்பிடும் போது உடல் சூடு குறைஞ்சி மனிதன் ஆரோக்கியமா இருக்கலாம். அதை விட ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு நேரம் குளிச்சுட்டு மறுபேரம் போலயோ நைட்டோ மேல் கழுவிட்டு படுத்தாச்சும் உண்டுமானா, இந்த வெப்பத்துல இருந்து தாங்கன்னா அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமானன்னு முதல்ல தெரியல. கார வகைகளை கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் தயிர் மோர் சாப்பிட்டா நம்ம உடல்ல கொஞ்சம் நல்ல ஒரு இந்த உடல்நிலை கொஞ்சம் சீராகிறது என்னுடைய
1: கருத்து. சரி சார், கொஞ்சம் கலத்துக்கு அருமையா சொன்னீங்க, பாராட்டுகள். நன்றி, நன்றி. நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தேநீர் நேரம். நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் மகராசன். பாடலை பாடியிருப்பவர்கள் மனு எஸ் ஜானகி.

0: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்.
1: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்.
0: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
1: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
0: தடிக்காரன் கோணம் ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
1: ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம்.

0: टेली लॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेली लॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
2: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
1: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652-230666
2: செல் நம்பர் 9488230666
3: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
4: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
3: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
4: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
3: சேர்க்கை நடைபெறுகிறது.

0: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
0: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
1: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
0: போன் 233166 ஆர் 7418150265.
2: நம்ம ஊர் ரோட்ல டிரைவ் பண்றதுக்கான அதிகமான மைலேஜ் இருக்கிற காரா பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கான ஒரே சாய்ஸ் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ஹைபிரிட் மைலேஜ் இருக்கிற டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் தாங்க. ஆமாங்க, இதுல ஃபுல் டேங்க் ஃபியூவல் போட்டுட்டு உங்களால 1200 கிலோமீட்டர் வரை டிரைவ் பண்ண முடியும்.
3: அட்வான்ஸ்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி, சைலன்ட் ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ், லக்ஸரி கம்ஃபர்ட் எல்லாமே ஒரே SUV-ல. 2025 மாடலுக்கு அட்டகாசமான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு.
4: மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டா நாகர்கோவில் கால் 7373035400.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம். நேர்கள் இந்த தேநீர் நேரத்தில் கோடைக்கால நோய்களிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி என்ற நேர்கள் நேரில் பங்கேற்று பேசலாம். நம்முடைய பேச காத்திருக்கும் அடுத்த நேர யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், தேநீர் நேரம்.
6: வணக்கம் ஐயா.
5: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க சார்? உங்க பேர் சொல்லுங்க.
6: நான் திருப்பூர் மாநகர் மணரை பாலப்பாளையிலிருந்து
5: தலைப்பு என்ன? நோய்கள் வரதுக்கு முன்னாடி பாதுகாத்துக்கலாம்.
6: பாடகம் பாடகம் வெளியில போகாம
5: வணக்கம், தேநீர் நேரம்.
7: வணக்கம் சார்.
5: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
7: மடக்குப்பணம் சவரியம்மாள்.
5: சொல்லுங்கம்மா, எப்படி நம்ம நோய்கள் வராம பாதுகாத்துக்கலாம் சொல்லுங்க. கோடைக்கால நோய்கள் இருந்து
7: வெளியில போயிட்டு வந்தா பிரிட்ஜ் தொடர்ந்து தண்ணி குடிக்க கூடாது.
5: ஐஸ் வாட்டர் குடிக்க கூடாது.
7: சொல்லுங்க. எல்லாருமே நம்ம அதான் பண்றோம்.
5: நிச்சயமா.
7: குழந்தைக்கு இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் சரிதான். அதுக்காக நம்ம என்ன பண்ணாலும் ஒரு மண்பானை வாங்கி அதுல கொஞ்சம் நன்னறி வேர் வாங்கி போட்டு தண்ணி ஊற்றி வச்சோம்னு சொன்னா அது எப்பவுமே கூலா இருக்கு சார். அது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது.
5: நிச்சயமா, இயற்கையான குளிர்ச்சி.
7: உங்களுக்கும் சரி.
5: கண்டிப்பா சொல்லுங்க.
7: அப்புறமா பொறி போயிட்டு எடுக்க கூடாது சார். அது கூட வெளியில வாங்குறது அதை விட மிச்சமா இருக்கும். அதனால எப்பவுமே ரெண்டையுமே அவாய்ட் பண்ண நல்லது.
5: வெளியிலும் வாங்க கூடாது. நம்ம வீட்டுலயும்
7: அதிகமா எண்ணெய் காய்கறி சேர்த்துக்கிடலாம். நீராகரங்கள், வெள்ளரிக்காய், கேரட், தர்பூசணி, சுரைக்காய், அந்த மாதிரி நிறைய காய்கறிகள் இருக்கு.
5: ஆமா, தடி எங்கா பூசணிக்காய், அந்த மாதிரி நிறைய நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் இருக்கு.
7: அதை நம்ம எவ்வளவு பயன்படுத்தணும் அவ்வளவு நல்லது. அது மாதிரி நிறைய பழ வகைகளும் இருக்குது. லெமன்ல இருந்து எல்லா பழங்களும் இருக்கு. தர்பூசணி, பயம்பழம், அப்படி ஒவ்வொருத்தங்களும் ஏத்த மாதிரி நிறைய பழ வகைகள் இருக்குது. நம்ம எவ்வளவுக்கு நம்ம இயற்கை உணவு எடுக்கமோ அவ்வளவு நம்ம நோயில இருந்து வெளியில வரலாம் சார்.
5: ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சியில பங்கேற்றுக்கு பாராட்டுகள். நன்றிம்மா. நன்றி.
7: நன்றி சார்.
5: நம்மளோட பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம், தேநீர் நேரம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா. கோடைக்காலம் இருந்து எப்படி பாதுகாத்துக்கலாம் சொல்லுங்க.
8: வெளியே எடுத்து சர்பத்தான் கூடாது. வீட்டுல சர்பத்து போட்டு குடிக்கணும்.
5: சரி.

0: அதாவது கீரை வகைகள் காய்கறிகள் எல்லாம் நிறைய சேர்க்கணும். பழையதுல மோர் விட்டு அந்த இதை கரைச்சி கணிக்கு மாதிரி காலையில வெறும் வயசுல குடிக்கணும்.
1: காலையில வெறும் வயசுல குடிச்சா குளிர்ச்சியா இருக்கும் இல்லையா?
0: குளிர்ச்சியா இருக்கும். மண்பான தண்ணி வேற எதுவுமே பாட்டில தண்ணியோ பிஞ்ச தண்ணியோ எடுக்கூடாது. மண்பான தண்ணி தான் எப்பவுமே குடிக்கணும்.
1: சரிம்மா,
0: எல்லாத்துக்கும் உடம்புக்கு நல்லது தான்.
1: சரிம்மா, நிகழ்ச்சியில பகிர்ந்து கொடுக்கறதுக்கு அருமையா சொன்னீங்கம்மா, பாராட்டுக்கள். நன்றிம்மா. நன்றி.
0: நன்றி சார். நன்றி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம். நிகழ்ச்சியின் வரும் பாடலின் படம் எங்க ஒரு பாட்டுக்காரன். பாடலை பாடியிருப்பவர்கள் மனோ சித்ரா குழுவினர். பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் கங்கை அமரன்.

0: நேர்களை கேட்டுக் கொண்டிருக்கும் தற்பாலும் நிறைவுபெறுகிறது. தேநீர் நேரம் நேரலை இந்த நிகழ்ச்சியில் பங்கொண்டு சிறப்பித்த நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரச நேர்களுக்கும் லேத்தின் சார்பாக நன்றி. இந்த நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் ஆர்ஜே மணிகண்ட பிரபு. வணக்கம் நேர்களே.
1: நானே என்னுடைய தாளம், என்னெல்லாம் உன்னுடைய தாளம்.
0: நேர்களின் ஒரு செய்தி சுருக்கம் சென்னை ஏஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று ஸ்வீடன் செல்கிறார். புதிதாக வளர்ந்து வரும் தொழில் துறைகளில் இந்தியா முன்னணியில் திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 1,35,00,000 பேர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் ஒப்படைத்துள்ளது மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தவேக அரசு அமைச்சர் பதவி கொடுத்தால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கோடை வெயிலின் தாக்கத்தின் காரணமாக கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலாப் பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்ததாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் ஸ்ரீயான்ஷி வேலி ஷெட்டியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஸ்னிமிர் மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் ரவுனக் சௌஹான் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும் ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்நாகர் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் பட்டம் வென்றன. ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது ஆடவர் மற்றும் மகளிர் ஹாக்கி போட்டிகள் இன்று போபாலில் நடைபெறுகின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:03. நேர்களை ஆரம்பமாகும் இந்த நிகழ்ச்சி SMS உங்கள் சாய்ஸ். நேர்கள் SMS மூலமாக விரும்பி கேட்டுள்ள பாடல்களை பண்பலையில் நாம் எல்லோரும் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக நாகர்கோவில் பிரபா என்ற நேயரின் விருப்பமாக புதுப்பாட்டு திரைப்பட பாடல்.

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் நாகர்கோவில் சிவகுமார் என்ற நேயரின் விருப்பமாக நீங்கள் கேட்டவை திரைப்படத்தில் இருந்து.

0: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
1: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
0: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
1: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
0: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
1: கட்டுரை போட்டியின் தலைப்பு
0: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
1: வினாடி வினாவின் மைய கருத்து
0: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
1: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
2: எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் பூதப்பாண்டி கீதா என்ற நேயரின் விருப்பமாக பொக்கிஷம் திரைப்படத்திலிருந்து.

உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாரசாலை, கிருஷ்ணமூர்த்தி, ராதாகிருஷ்ணன், செல்லையன், வைரவன் என்ற நேயர்களின் விருப்பமாக ஆலயமணி திரைப்பட பாடல்.

நிலையத்தில் நேரம் இப்பொழுது 4:20. நேயர்களே, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எஸ்எம்எஸ்

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் எடுத்ததாக நாகர்கோவில் முருகன் நாகராஜன் மணி என்ற நேயர்களின் விருப்பமாக கட்டுமரக்காரன் திரைப்பட பாடல்.

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் வெள்ளமோடி நடராஜன் என்ற நேயரின் விருப்பமாக சிவாஜி திரைப்படத்திலிருந்து.

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல். மதுரை கோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன், எஸ் அக்ஷய மீனாட்சி என்ற நேயர்களின் விருப்பமாக அலைப்பாயுதே திரைப்படத்திலிருந்து.

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் கேசவன் புதூர் பெர்னியா என்ற நேயரின் விருப்பமாக நான் அவனில்லை திரைப்படத்திலிருந்து.

கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது எஸ் எம் எஸ் உங்கள் சாய்ஸ். இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று ஸ்வீடன் புறப்பட்டார். புதிதாக வளர்ந்து வரும் தொழில்துறைகளில் இந்தியா முன்னணியில் திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 1,35,00,000 பேர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 20-க்கும் மேற்பட்ட செப்ப

0: தகடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் ஒப்படைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவைச் சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தாவேக அரசு அமைச்சர் பதவி கொடுத்தால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். கோடை வெயிலின் தாக்கத்தின் காரணமாக கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுவிழந்ததாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணையும் சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஸ்னிமீர் மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், ரவுனக் சௌஹான் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும், ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்னாகர் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் பட்டம் வென்றனர். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது ஆடவர் மற்றும் மகளிர் ஹாக்கி போட்டிகள் இன்று போபாலில் நடைபெறுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற கொடுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:03. நேர்களை ஆரம்பமாகும் இந்த நிகழ்ச்சி முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். எண்ணிசையாக இதய துடிப்பும் உனை காணும் போதெல்லாம். ராமு திரைப்படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், வரிகள் கண்ணதாசன்.

0: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
0: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
1: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
0: போன் 2331666 or 7418150265.

பார்த்த நொடியே கண்களுக்குள் ஓவியமானாள். காத்திருக்கும் விழிகளும் உன்னுடன் சேர்ந்து காவியம் பாட. வெள்ளி விழா திரைப்படத்திற்காக எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடலுக்கு இசை வி. குமார், வரிகள் வாலி.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: விடுவித்து விடாதே உன் விழிகளிலிருந்து ஒளி இழந்திடும் என் விழிகளும். வைதேகி காத்திருந்தாள் திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வாலி.

0: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
1: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
0: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
1: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
0: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
1: கட்டுரை போட்டியின் தலைப்பு
0: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
1: வினாடி வினாவின் மைய கருத்து
0: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
1: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
2: நேர்களே, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. இந்த நிகழ்ச்சி முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசைச்சரம். உன் இதழ் மௌனமாக பேசிட மயங்கித்தான் போனது என் மனம். புதிய முகம் திரைப்படத்திற்காக சுஜாதா மோகன் பாடிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரகுமான், வரிகள் வைரமுத்து.

இருவரை கவிதையொன்று இணைந்து எழுதிடுவோம் இதழ்களில். ஸ்டார் திரைப்படத்திற்காக கார்த்திக் சித்ரா சிவராமன் பாடிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரகுமான், வரிகள் பழனி பாரதி.

காற்றோடு கலந்து வரும் உன் நினைவுச் சாரலில் நனைகிறேன் நானும். பையா திரைப்படத்திற்காக ஹரிச்சரண் தன்விஷா பாடிய பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா, வரிகள் நா முத்துக்குமார்.

ஓசையின்றி பேசிடுவோம் விழிமொழியில் காதல் கவிதைகளை. தங்கமகன் திரைப்படத்திற்காக ஸ்வேதா மோகன் பாடிய பாடலுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர், வரிகள் தனுஷ்.

அன்பால் அனைவரையும் இணைப்போம் என ஆர்ப்பரிக்கும் இசையில் இவரின் கானம். பேட்ட திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், அனிருத் ரவிச்சந்தர் பாடிய பாடலுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர், வரிகள் விவேக்.

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடு.

நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவருக்கு ஒரு சிந்தனை, கால்நடை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மெதுகும்மல் டி புஷ்பராஜ் அவர்கள். அமுத சுரபி, பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம். நொடிகளில் சில நுட்பங்கள். நல்ல மிளகில் நூற்புழு தாக்குதலுக்கான காரணங்கள், தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர். சுதா ராஜ்குமார் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.

மனதோடு நீ, மழையோடு நான், நனைகிறது இதயமும் காதலில். காத்து வாக்கில் ரெண்டு காதல் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் இசையில், விக்னேஷ் சிவன் வரிகளில், ரவி ஜி மற்றும் சாஷா திருப்பதி பாடிய பாடல்.

வாழும் வாழ்க்கை ஒருமுறை வாழ்த்தட்டும் நம் தலைமுறை என இவரின் பாடல். வேட்டையன் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர், மலேசியா வாசுதேவன், தீப்தி சுரேஷ், யுகேந்திரன் பாடிய பாடலுக்கு வரிகள் சூப்பர் சுப்பு, விஷ்ணு. இசை அனிருத் ரவிச்சந்தர்.

ஜூடு கண்ணா வந்தாரு ஜோடு கண்ணா இப்போது ஜோடு வந்தாரு ஜோடு கண்ணா வந்தாரு ஜோடு.

0: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
1: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
0: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
1: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
0: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
1: கட்டுரை போட்டியின் தலைப்பு
0: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
1: வினாடி வினாவின் மைய கருத்து
0: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
1: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.

உன் பார்வையில் என் உலகை காண்கிறேன், உன் மகிழ்ச்சியில் என் வாழ்வை வாழ்கிறேன். அமரன் திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், யுகபாரதி வரிகளில் கபில் கபிலன், ரக்ஷிதா சுரேஷ் பாடிய பாடல்.

0: கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: நமது குமரி பண்பலை 101 இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை இப்போது கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 3-in-1, 6:20 மெல்லிசை, 6:40 திரையிசை, இன்று இரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ.கே. தனசேகரன் அவர்கள், 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, கால்நடை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை, நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மெதுகுமல் டி புஷ்பராஜ் அவர்கள், அமுத சுரபி பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம், நொடிகளில் சில நுட்பங்கள், நல்ல மிளகில் நூற்புழு தாக்குதலுக்கான காரணங்கள், தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர். சுதா ராஜகுமார் அவர்கள்.

இன்று இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 திரையிசை, 9:15 திரையிசை, 9:30 அகில பாரத நாடகம் படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், 10 மணிக்கு ரவி வாசரிய அகில பாரத இசை நிகழ்ச்சியில் விவேக் சோனார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். 11 மணிக்கு மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரையிசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம் கேட்கலாம். இனி நாளை நமது குமரி பண்பலை 101 ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் ஏ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி. 6:15 குரளமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாளை காலை 7 மணிக்கு வட்டாரச் செய்திகள். 7:05 முற்றத்தில் இன்று, 7:25 சேவை செய்திகள், 7:30 தென்குமரி தேனிலை இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 திரையிசை பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். நாளை 8:02 தொடரும் தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம், தொடர்ந்து திரையிசை கேட்கலாம். நாளை காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பர நிகழ்ச்சி, தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ் கேட்கலாம். நாளை காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஊட்டி வானொலி நிலையம். நாளை காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை, 9:30 பண்பலையின் வசந்த அழைப்பு, 10:02 படிப்பும் பணியும் படிப்பு மற்றும் வேலை சார்ந்த தகவல்கள், 10:30 மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள், 11:02 ஏக்சூர் தொடர்ந்து குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. நாளை பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:10 மனம் நனையும் மதுரமழை இது தேரல் சுவையில் சாரல் இசை, 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஸ்வானா அவர்கள். 12:55 திரை இசை, பிற்பகல் 1 மணிக்கு சேதி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே விடுமுறை கொண்டாட்டத்தில் விரும்பி விளையாடிய விளையாட்டுகள் நேரலை, 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், 2:15 திரை இசை, 2:30 இசை தென்றல் நிகழ்ச்சியில் திருவையாறு பி வி ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு, 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேநீர் நேரம் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள், 3:30 பண்பலையின் தேநீர் நேரம், நாளை மாலை 4:02 வானிலை அறிக்கை, தொடர்ந்து திரை இசை, 4:30 தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒளிபரப்பு விளம்பர நிகழ்ச்சி, 5:02 முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம் கேட்கலாம். நேயர்கள் இதுவரை நமது குமரி பண்பலை 101 இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் தவறாது கேளுங்கள் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்

0: தாவர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101

இந்திய அரசு மூலம் சிறந்த சாதனையாளர் நலனுக்கான பத்ம விருதுகள் பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய விருதுகள் ஆண்டுதோறும் குடியரசு தின நாட்களில் வழங்கப்படுகிறது. தற்போது 2026-2027 ஆண்டுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக

சேவை, அறிவியல், பொறியியல், பொதுநலத் தொண்டு, குடிமை சேவை, வர்த்தகம் மற்றும் தொழில்கள், தொழிற்சாலைகள் ஆகிய துறைகளில் சிறந்த சாதனை படைத்த சாதனையாளர்களிடமிருந்து பத்ம விருதுக்கான விண்ணப்பங்கள் https://awards.gov.in என்ற இணையதளம் வாயிலாக வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் அதன் விபரத்தினை மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அல்லாத இணைப்பு கட்டிடம், நாகர்கோவில் என்ற முகவரியில் அலுவலக வேலை நாட்களில் சமர்ப்பிக்குமாறு தெரிவிக்கப்படுகிறது. 30/6/2026 தேதிக்கு பின்வரும் விண்ணப்பங்கள் தகவலின்றி நிராகரிக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் அறிவுரைப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் மாவட்ட மற்றும் வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு வரும் ஜூன் மாதம் 13ஆம் தேதி மக்கள் நீதிமன்றம் நடத்தப்பட உள்ளது. மக்கள் நீதிமன்றத்தில் வழக்குகளை சமாதானமாகவும் விரைவாகவும் முடித்துக் கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மக்கள் நீதிமன்றம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்ற வளாகத்திலும் பத்மநாபபுரம், இரணியல், குடித்துறை மற்றும் புதப்பாண்டி என்ற வளாகத்தில் வைத்து 13/6/2026 அன்று நடைபெறுகிறது. இந்த மக்கள் நீதிமன்றத்தில் விபத்துகளில் இழப்பீடு சம்பந்தப்பட்ட நிலுவையில் உள்ள வழக்குகள், உரிமையியல் வழக்குகள், உரிமையியல் மேல்முறையீட்டு வழக்குகள், செக் மோசடி, மனவிலக்கு தவிர்த்து குடும்ப நல வழக்குகள் மற்றும் இதர பொது பயன்பாடு வழக்குகள் போன்றவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். மக்கள் நீதிமன்றத்தில் வழக்குகள் முடிப்பது சம்பந்தமாக வழக்காடுபவர்களோ அவர்களின் சார்பில் வழக்கறிஞர்களோ வரும் மே 27ஆம் தேதிக்குள் செயலாளர், கன்னியாகுமரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, மாற்றுமுறை தீர்வு மைய கட்டிடம், மாவட்ட நீதிமன்ற வளாகம், நாகர்கோவில் 629001 என்ற முகவரியிலோ நேரடியாகவோ அல்லது 04652-291744 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு தங்களது விருப்பத்தினை தெரிவிக்கலாம். இதன் மூலம் தங்கள் வழக்குகளை விரைந்து தீர்வு காணலாம் என கன்னியாகுமரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவர், முதன்மை மாவட்ட நீதிபதி மற்றும் செயலாளர், மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: அலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
1: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15. குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
3: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
4: குட் ஈவினிங் நேயர்களே,
5: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ்.
3: இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை நுசுப்பு. நுசுப்பு அப்படின்னா இடை, அதாவது பெண்களுடைய இடையை குறிக்க சங்க இலக்கியங்களையும் பழந்தமிழ் பாடல்களையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை தான் நுசுப்பு.
5: இதற்கு உதாரணமா நாம திருக்குறளை பார்க்கலாம். அணிச்ச பூக்கால்களையால் பெய்தான் நுசுப்பிற்கு நல்ல படா பறை. அப்படின்னா அணிச்ச மலர் வந்து ரொம்பவே மென்மையானது, அந்த மலருடைய காம்புகளை நீக்காமல் பெண்ணானவள் அப்படியே அவளுடைய தலையில சூடிக்கொண்டதுனால அந்த காம்போட வெயிட் தாங்காம அவளுடைய சின்ன இடையானது முறிஞ்சி விழுந்துருதான். சோ இந்த இடத்துல நுசுப்பு அப்படிங்கறது பெண்ணினுடைய மெல்லிய இடையை குறிக்குது.
3: நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ் வேர்ட்.
6: This is the first time man we're getting together. இன்னைக்கு
5: நாம கத்துக்க போற இங்கிலீஷ் வேர்ட் கேஜி, CAGEY. கேஜி அப்படின்னா எச்சரிக்கையா பேசுறது, ஒருவர் ஒரு விஷயத்தை பத்தி வெளிப்படையா பேசாம ரகசியம் காப்பவரா இருக்கிறது அல்லது மிக கவனமாக பேசுறாரு அப்படின்னா அந்த இடத்துல இந்த கேஜி அப்படிங்கிற வார்த்தை பயன்படுது.
3: அவன் தன்னுடைய புதிய வேலையை பத்தி யாருக்கிட்டே மூச்சு கூட விடாம இருந்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி சொல்றதுக்கு he was very cagey about his new job offer அப்படின்னு சொல்லலாம்.

நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ் இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நியூரோ பிளாஸ்டிசிட்டி பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா நம்மளுடைய பிரெயின் வந்து தி லைஃப் டைம், அதாவது அதனுடைய வாழ்நாள் முழுவதுமே தன்னைத்தானே மாற்றி அமைத்துக் கொள்ளும் ஒரு அற்புதமான திறனை பெற்றது. அது பத்தி தான் கூடுதல் தகவல் இப்போ தெரிஞ்சுக்க போறோம்.

0: அதை பத்தி தான் கூடுதல் தகவல் இப்ப தெரிஞ்சுக்க போறோம்.
1: நமது மூளையில பில்லியன் கணக்கான நரம்பு செல்கள் இருக்குங்க. நாம ஒரு புதிய விஷயத்தை கற்கிறப்பவோ அல்லது புதிய அனுபவத்தை பெறப்பவோ இந்த நரம்பு செல்களுக்கு இடையே ஒரு புதிய இணைப்பு உருவாகுது. பழைய தேவையற்ற இணைப்புகள் எல்லாமே அழிஞ்சு போயிருது. இந்த மாற்றத்தையே நாம வந்து நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்றோம்.
0: இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி வந்து ரெண்டு வழியில செயல்படுதுங்க. முதல் வழி ஃபங்க்ஷனல் பிளாஸ்டிசிட்டி, அதாவது செயல்பாட்டு மறு சீரமைப்பு. மூளையுடைய ஒரு பகுதி சேதமடைஞ்சிட்டு அப்படின்னா அந்த பகுதி செஞ்சிட்டு இருக்கிற வேலைய மூளையின் மற்றொரு ஆரோக்கியமான பகுதி கற்றுக்கொண்டு செய்ய தொடங்கும். இன்னொரு வழி என்ன அப்படின்னா
1: ஸ்ட்ரக்சரல் பிளாஸ்டிசிட்டி, அதாவது அமைப்பு ரீதியான மாற்றம். கற்றல் அல்லது பயிற்சியினுடைய விளைவாக மூளையிலுடைய இயற்பியல் அமைப்பே மாறுது. குறிப்பிட்ட சில செயல்களை திரும்ப திரும்ப நாம செய்யறப்ப அந்த செயல் செய்யறதுக்கான நரம்பு பாதைகள் பலமடையுது. இதைத்தான் நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்றோம்.
0: இதற்கான முக்கிய காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா ரெப்பட்டிஷன், அதாவது ஒரு செயலை வந்து நாம தொடர்ந்து திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கும் போது அந்த செயல் வந்து நம்ம பிரெயினுக்கு பழக்கப்பட்டுடுது. அதே மாதிரி அடுத்ததா அட்டென்ஷன், அதாவது நாம ஒரு விஷயத்துல முழு கவனத்தை செலுத்தும் போது மட்டுமே மூளையில இந்த மாற்றங்கள் வந்து நிகழ்து.
1: இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி குழந்தை பருவத்துலதான் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா நம்ம அப்பதான் அந்த குழந்தைகள் வந்து நிறைய கத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த டைம்லதான் இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி அதிகமா காணப்படுது. ஆனா வளர்ந்த பிறகும் மூளை மாற்றமடையும் திறன் கொண்டது அப்படிங்கறத நவீன அறிவியல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு நாம மூணு விஷயங்கள் புதுசா கத்துக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101, நேரம் 6:20.

0: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
1: பாட்டில் வார்ட்ராப்,
0: ஷோகேஸ் பொருட்கள்,
1: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
0: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
2: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்
3: ஸ்டேடியம் இதில் நாகர்கோவில்
4: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
5: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்சா அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்சா நீட் அகாடமி வழங்கும் பிளஸ் ஒன் நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11ஆம் வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ், அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்சா நீட் அகாடமி, அல்போன்சா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445898800, 4652265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
6: எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்து. ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
7: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி, பலவிளை, நாகர்கோவில்.
8: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், IEEE, ECE,
7: ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
8: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
7: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
8: 04652253900.
9: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
10: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
11: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
12: பிளஸ் டூ முடிச்சதும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும், கோச்சிங் கிளாஸ் போகணும், டிகிரியும் படிக்கணும், எந்த காலேஜ்க்கு போலாம்?
13: ரியா, தூத்து செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ்ல டிகிரி முடிச்ச உடனே வேலை கிடைக்கிற மாதிரி குரூப் 1-4 கோச்சிங் டாப் IAS அகாடமியுடன் இணைந்து வழங்கும் TNPSC கோச்சிங்கும் இங்க இருக்கு.
12: அப்போ செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
13: செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ், தூத்து.
12: ஃபார் அட்மிஷன்ஸ் கால் செல் 8903065210.
14: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
15: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
16: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
17: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
18: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
17: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
18: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
17: சேர்க்கை நடைபெறுகிறது.
19: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
20: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
21: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
22: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
23: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
24: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
25: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
26: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
25: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
27: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
25: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
27: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
25: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
27: போன் 233166 ஆர் 7418150265. பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
25: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
27: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
25: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
27: தடிக்காரன் கோணம் AJ நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
25: AJ நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம். நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
28: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
25: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04

0: நம்ம ஊர் ரோட்ல டிரைவ் பண்றதுக்கான அதிகமான மைலேஜ் இருக்கிற காரா பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கான ஒரே சாய்ஸ் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ஹைபிரிட் மைலேஜ் இருக்கிற டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் தாங்க. ஆமாங்க, இதுல ஃபுல் டேங்க் ஃபியூவல் போட்டுட்டு உங்களால 1200 கிலோமீட்டர் வரை டிரைவ் பண்ண முடியும்.
1: அட்வான்ஸ்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி, சைலன்ட் ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ், லக்ஸரி கம்ஃபர்ட் எல்லாமே ஒரே SUV-ல. 2025 மாடலுக்கு அட்டகாசமான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு.
2: மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டா நாகர்கோவில் கால் 7373035400.

0: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
1: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
0: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
1: பேச்சு போட்டிக்கான தலைப்பு ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை. கட்டுரை போட்டியின் தலைப்பு
0: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
1: வினாடி வினாவின் மைய கருத்து
0: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
1: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
2: நேர்களை இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சல்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நெதர்லாந்துடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர் கால செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமரிடம் வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நெதர்லாந்துடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நெதர்லாந்தில் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு ஸ்வீடன் புறப்படும் முன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு, நீர்வளம், புதுமை கண்டுபிடிப்புகள், செமி கண்டக்டர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த தமது நெதர்லாந்து பயணம் உதவியுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நெதர்லாந்து பயணம் தொடர்பான காணொலியையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 20க்கும் மேற்பட்ட செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் வழங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சோழர் காலத்தில் அச்சடிக்கப்பட்ட இந்த செப்பேடுகள் மூலம் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர் கலாச்சாரத்தின் குறிப்பிடத்தக்க ஆதாரங்கள் கிடைக்கப் பெற்றிருப்பதாக கூறியுள்ளாா்.

0: நமது கலாச்சாரம் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்பதற்கான கூடுதல் சான்றாகவும் இது திகழ்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழர் கலாச்சாரத்தை உலகெங்கும் கொண்டு செல்வதிலும் பழமை வாய்ந்த பொக்கிஷங்களை மீட்டு வருவதற்கும் பிரதமர் முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக தமிழக மக்கள் சார்பில் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவைச் சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் அளிப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றார். பதவியேற்ற நாள் தொடங்கி மக்கள் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொண்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார்.
1: இப்ப பாத்தீங்கன்னா எல்லா நடவடிக்கையும் நீங்க கூர்ந்து கவனித்தாலும் தெரியும். முதல் எடுத்த உடனே அவர் சொன்னது வந்து 200 யூனிட் மக்கள் வரவேற்றார்கள். அது மட்டும் இல்ல, மகளிருக்கு பாதுகாப்பு அளிப்பது, போதைப் பொருளை தடுப்பது, தொடர்ந்து அந்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். டாஸ்மாக் கடைகள் எங்கெங்கே இருக்கிறது என்பதை அறிந்து பள்ளிக்கூடங்கள், அதேமுறை பொதுமக்கள் செல்கிற பேருந்து நிலையங்கள், ஆலயங்களில் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்துதான் 700 மேற்பட்ட இடங்களில் இருந்து உடனடியாக ஆற்ற வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை.
0: ஊர்காவல் படையினருக்கு மாதந்தோறும் 30 வேலையும் காலமுறை ஊதியமும் வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய அரசின் வாயிலாக தங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று ஊர்காவல் படையினர் நம்பிக்கையுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் நம்பிக்கையை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். உள்ளாட்சித் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சோழ மண்டலத்தின் பல்வேறு இடங்களில் பழமையான செப்பேடுகள் உள்ளதாக கூறினார். இதனை ஆய்வு செய்ய வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு உள்ளதாகவும் திரு வைகோ தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்வதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவை அழிக்க தாவைக்க முயற்சிப்பதாகவும் இதனை அக்கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். அஇஅதிமுகவிற்கு எப்போதும் தாம் துணை நிற்கப் போவதாக அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழக அரசு அமைச்சர் பதவி வழங்கினால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்றும் திரு டி டி வி தினகரன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று மாலை 5 மணி அளவில் வலுவிழந்தது. மேலும் சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தேனி, திண்டுக்கல், மதுரை, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 2 நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, கரூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். அடுத்த 5 தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
2: இதற்கிடையே கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழை காரணமாக குற்றாலம் 5 மட்டும் குறைவான தண்ணீர் வரத்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக கோடை வெயில் சுட்டரி

0: நிலையில் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீரின்றி வறண்டு காணப்பட்டது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். இந்த சூழலில் கடந்த சில தினங்களாக மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கோடை மழையால் 5 அருவியில் மட்டும் குறைவான தண்ணீர் வரத்து வர துவங்கியது. இதன் காரணமாக வார விடுமுறை மற்றும் கோடை விடுமுறை கொண்டாடுவதற்காக குடும்பம் குடும்பமாக குழந்தைகளுடன் பல பகுதிகளிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் கரையில் குவிந்தனர். இதனால் சுமார் 30 நிமிடத்திற்கு மேலாக வரிசையில் நின்று குளிப்பதற்கு காவல்துறையினர் அனுமதித்ததால் குறைவான தண்ணீரிலும் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இருப்பினும் விரைவில் குற்றாலத்தில் சீசன் துவங்க உள்ள நிலையில் பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் அதையும் விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் உள்ளூர் வாசிகளும் சுற்றுலா பயணிகளும் எதிர்பார்த்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து செந்தில்.
1: ஈரோடு மாவட்ட மலை கிராமங்களில் பலாப்பழம் அதிக அளவில் காய்த்துள்ளது. இந்த பலாப்பழங்கள் சத்தியமங்கலம் பகுதியில் விற்பனை செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் பலாப்பழம் சீசன் தொடங்குவது வழக்கம். அதன்படி ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள மலை கிராமங்களில் உள்ள பலா மரங்களில் தற்போது பலாப்பழங்கள் அதிக அளவில் காய்த்துள்ளது. இங்கு விளையும் பலாப்பழங்களை வியாபாரிகள் விலைபேசி வாங்கி அறுவடை செய்து சத்தியமங்கலம் நகர்பகுதிக்கு கொண்டு வந்து சாலையோரங்களில் கடைகள் அமைத்து விற்பனை செய்து வருகின்றனர். 5 கிலோ முதல் 15 கிலோ வரை எடை கொண்ட பலாப்பழங்கள் 1 கிலோ 50 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் பழுத்த பலாப்பழங்களில் அறுக்கப்பட்ட பழைச்சுளைகளும் உதிரியாக விற்பனை செய்யப்படுகிறது. சுவை மிகுந்த பழங்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
1: மாவட்ட செய்திகள். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே பாலாற்றில் சட்டவிரோதமாக மணல் கடத்திய ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆழியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரவுனக் சௌஹான் தங்கப்பதக்கத்தையும் சனி தயானந்த் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தஸ்னிமிர் தங்கப்பதக்கத்தையும் ஆகாஷி கஷ்யப் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றினர். கலப்பு இரட்டையர் பிரிவில் ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்நாகர் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். இப்பிரிவில் சூரஜ் கோலா த்ருவ் ராவத் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெதர்லாந்து உடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர் கால செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமரிடம் வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
3: மனதின் குரலாக,
4: சிரிப்பின் மகிழ்வாக,
3: ஆனந்தத்தின் நிறைவாக
4: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
3: குமரி பண்பலை 101.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:41. திரை இசை கேட்கலாம். முதலாவதாக காதல் கொண்டேன் திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா பாடிய பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா, வரிகள் நா முத்துக்குமார்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.

மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான

0: குறைவான கட்டணத்தில் சீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: ஆகாஷ்வாணி தனது 90th ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
2: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19th செவ்வாய்க்கிழமை காலை 9 முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
1: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
2: பேச்சு போட்டிக்கான தலைப்பு ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை. கட்டுரை போட்டியின் தலைப்பு
1: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
2: வினாடி வினாவின் மைய கருத்து
1: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
2: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 முதல் மாலை 6 வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.

திரை இசையில் அடுத்ததாக அன்பே ஆறுகிறே திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர் மதுஸ்ரீ பாடிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், வரிகள் வாலி.

0: கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது திரை இசை.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7 மணி. இன்னிசை நேரம் கேட்பதற்கு முன்,
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: இன்னிசை நேரம் நிகழ்ச்சியில் இப்போது மகாராஜபுரம் சந்தானம் அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
1: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
0: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
1: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
0: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
1: கட்டுரை போட்டியின் தலைப்பு
0: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
1: வினாடி வினாவின் மைய கருத்து
0: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
1: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
2: இன்னும் சில நொடிகளில் திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சல்

திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் வட்டம் சி வி நாயுடு சாலை பெரும்பாக்கம் கூட்டுறவு நியாய விலை கடையில் கூட்டுறவுத்துறை சார்பாக பொருட்கள் வாங்க வரும் பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து மோர் மற்றும் தர்பூசணி ஆகியவற்றை வழங்கி பேசினார். கோடை காலத்தில் நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வரும் குடும்ப அட்டைதாரர்களின் தாகம் தீர்க்க கூட்டுறவுத்துறை சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்படும் 1166 நியாய விலை கடைகளிலும் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் திருவள்ளூர் நகராட்சி பகுதியில் அமைந்துள்ள பெரும்பாக்கம் நியாய விலை கடைகள் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது என்றும், எனவே நியாய விலை கடைகளில் பொருட்கள் வாங்க வரும் பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டம் வருவாய் கோட்ட அளவில் திருவள்ளூர், திருத்தணி மற்றும் பொன்னேரி ஆகிய வருவாய் கோட்ட அலுவலகங்களில் அந்தந்த சார் ஆட்சியர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர்கள் தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆகிய துறை அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர், அனைத்து ஊரக பகுதிகள், பேரூராட்சி பகுதிகள் மற்றும் நகராட்சி பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் தினந்தோறும் சீரான குடிநீர் வழங்கப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும். ஆவடி மாநகராட்சி பகுதியில் 2 நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் வழங்கப்பட வேண்டும். மேலும் அனைத்து குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளும் 15 நாட்களுக்கு ஒரு முறை சுத்தம் செய்தும் தினந்தோறும் குளோரினேஷன் செய்யப்பட்ட குடிநீர் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் மோட்டார் பம்பு, பைப் லைன் போன்றவைகள் சிறிய பழுதுகள் ஏற்படின் உடனுக்குடன் சரி செய்ய வேண்டும் எனவும் அனைத்து அலுவலர்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பழுது செய்ய

0: குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை இடித்து அப்புறப்படுத்தவும் புதிதாக கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அலுவலர்களை மீஞ்சூர், பள்ளிப்பட்டு, திருவளங்காடு மற்றும் பூண்டி ஆகிய பகுதிகளில் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் தங்குதடையின்றி சீரான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்யுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தைச் சார்ந்த பொதுமக்கள் எவரும் வேலைவாய்ப்பு தொடர்பான போலி விளம்பரங்களையோ அல்லது இடைத்தரகர்களையோ நம்பி தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது பணத்தையோ கொடுத்து ஏமாற வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் தெரிவித்துள்ளார். வேலைவாய்ப்பு பதிவு, பதிவு புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை, கூடுதல் பதிவு, முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் இணையதளத்தில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையங்களால் எந்தவித கட்டணமும் இன்றி வழங்கப்படுகிறது. மேலும் அனைத்து சேவைகளும் www.tnvelaivaippu.gov.in என்ற நேரலையில் இணையதளம் வாயிலாகவே மனுதாரர்கள் செய்து கொள்ள வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. எனவே திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த பொதுமக்கள் எவரும் இதுபோன்ற போலி விளம்பரங்களையோ அல்லது இடைத்தரகர்களையோ நம்பி தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது பணத்தையோ கொடுத்து ஏமாற வேண்டாம் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மு பிரதாப் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பச்சை பயிறு சாகுபடி செய்யும் விவசாயிகள் விவசாயிகள் விலை ஆதரவு திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் விளைபொருளுக்கு உரிய விலை கிடைக்கவும் அவர்களின் வருவாயை பெருக்கவும் தமிழக அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. பச்சை பயிறு சாகுபடி செய்த விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அவர்கள் விளைவித்த பச்சை பயிறு விளைபொருளை மத்திய அரசின் தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை இணையம் மூலம் கொள்முதல் செய்யப்பட உள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்திற்கு கொள்முதல் இலக்காக 275 மெட்ரிக் டன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது பச்சை பயிறு விலை ஒரு கிலோ ₹65 முதல் ₹70 வரை உள்ளூர் சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழக அரசு விவசாயிகளின் நலன் கருதி நிர்ணயிக்கப்பட்ட தரத்திற்கு ஒரு கிலோ பச்சை பயிறு விலை ₹87.68 என கொள்முதல் செய்யப்பட உள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இத்திட்டம் காஞ்சிபுரம் விற்பனை குழுவின் கீழ் இயங்கும் செங்குன்றம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு 150 மெட்ரிக் டன் இலக்காகவும், திருவள்ளூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு 50 மெட்ரிக் டன் இலக்காகவும் மற்றும் ஊத்துக்கோட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு 75 மெட்ரிக் டன் இலக்காகவும் தரம் பிரிக்கப்பட்ட பச்சை பயிறு கொள்முதல் செய்ய அரசு இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது. இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறும் விவசாயிகள் நிலத்தின் கணினி சிட்டா, அடங்கல், விவசாயியின் புகைப்படம், ஆதார் அட்டை நகல் மற்றும் வங்கி கணக்கின் புத்தக நகல் ஆகிய விவரங்களுடன் ஒழுங்குமுறை விற்பனை கூட மேற்பார்வையாளர்களை அணுகி முன்பதிவு செய்து கொள்ளலாம். இத்திட்டத்தினை வருகிற 9/7/2026 வரையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் கொள்முதல் செய்திடவும், கொள்முதலுக்கான தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றடைந்தார். வடிவமைப்பு துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு ஸ்வீடன் சென்றடைந்தார். கோதன்பர்க் சென்றடைந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 2 நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றுள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஓல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் ஐரோப்பிய தொழில்துறை ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய வடிவமைப்பு மையம் வடிவமைப்பாளர்களுக்கு உரிய வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள தேசிய வடிவமைப்பு மையத்தில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான பிரிவினை தொடங்கி வைத்து மாணவர்களோடு அவர் கலந்துரையாடினார். உலக அளவில் வடிவமைப்பு துறை வளர்ச்சி கண்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனை கருத்தில் கொண்டு தற்போதைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கையை தேசிய வடிவமைப்பு மையம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். நக்சல்

பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்ட நடவடிக்கையே காரணம் என்று தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று காந்தி நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தெளிவான திட்டமிடல் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதற்கு இதுவே சான்றாகும் என்று குறிப்பிட்டார். அரசு திட்டங்கள் செயலாக்கத்திலும் தேர்தல்களிலும் திரு அமித்ஷா துல்லியமாக திட்டமிட்டு வெற்றியை ஈட்டித் தருவதாகவும் அவர் கூறினார். நக்ஸலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வளர்ச்சித் திட்டங்கள் முழுவீச்சில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ரயில்வே துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பெங்களூரு மும்பை இடையேயான விரைவு ரயில் சேவையை இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். இதன் மூலம் கர்நாடக மக்களின் நீண்ட

0: காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். இதன் மூலம் கர்நாடக மக்களின் நீண்டநாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பெங்களூரு மும்பை இடையே படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை விரைவில் தொடங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் கர்நாடக மாநிலத்தில் 61 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதற்காக 2160 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதில் 9 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். பெங்களூரு கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் 485 கோடி ரூபாய் செலவிலும் யஷ்வந்த்பூர் ரயில் நிலையம் 367 கோடி ரூபாய் செலவிலும் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். கர்நாடகாவில் மட்டும் கடந்த 12 ஆண்டுகளில் 1700 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய ரயில் தடங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். விமான எரிபொருளுக்கான மதிப்புக்கூட்டு வரியை தில்லி அரசு குறைத்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், விமான எரிபொருளுக்கான மதிப்புக்கூட்டு வரியை 25%லிருந்து 7% தில்லி அரசு குறைத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற ஆக்கப்பூர்வமான அரசின் செயல்பாடுகள் மக்களுக்கு உதவிடும் என்று திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டில் மட்டும் 1,35,00,000 பேர் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் பயனாளிகள் 60 வயது பூர்த்தியடைந்த பின்னர் மாதந்தோறும் அவர்களுக்கு 1,000 முதல் 5,000 ரூபாய் வரை ஓய்வூதியம் கிடைக்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கேரள முதலமைச்சராக பதவியேற்க உள்ள திரு வி டி சதீசன் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து பேசினார். திருவனந்தபுரத்தில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பேரவைத் தலைவராக திரு திருவாங்கூர் ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அவர் கூறினார். அமைச்சர்கள் பட்டியலையும் அவர் வெளியிட்டார். திரு ரமேஷ் சென்னிதாலா, திரு சன்னி ஜோசப், திரு முரளிதரன் உள்ளிட்டோர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். கேரளத்தில் திரு வி டி சதீசன் தலைமையிலான அமைச்சரவை நாளை பதவியேற்கிறது. தெலங்கானாவில் ஆளும் காங்கிரஸ் அரசு விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேரடி நெல் கொள்முதலின் பலன்கள் விவசாயிகளுக்கு கிடைப்பதற்கு தடையாக தெலங்கானா அரசு உள்ளது என்று குறை கூறினார். கொள்முதலுக்கான அனைத்து செலவினங்களையும் மத்திய அரசு ஏற்பதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் கொள்முதல் நடவடிக்கையை தெலங்கானா அரசு காலதாமதம் செய்வதாக திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். வடகிழக்கு கட்டமைப்பு உச்சிமாநாடு மற்றும் கண்காட்சி மேகாலயாவில் அடுத்த மாதம் 11 மற்றும் 12 தேதிகளில் நடைபெற உள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா, கடந்த 5 ஆண்டுகளில் மேகாலயாவின் பொருளாதாரம் 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக கூறினார். முதலீடுகளும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்தார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் மாநிலமாக மேகாலயா திகழ்கிறது என்றும் திரு கான்ராட் சங்மா கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் பள்ளி கட்டமைப்பு வசதிகள் வெகுவாக மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். லக்னோவில் நடைபெற்ற பகுதி நேர ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். பள்ளிக் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். மாநிலம் முழுவதும் 96% பள்ளிகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். தொழிலாளர் நலனுக்கான புதிய சட்டங்கள் மகளிருக்கு பயனளிக்கும் வகையில் உள்ளதாக தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் திருமதி விஜயா ரஹாத்கர் கூறியுள்ளார். இன்று ஸ்ரீநகரில் மகளிர் மேம்பாடு தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மகளிருக்கு சம உரிமை, பாதுகாப்பு மற்றும் உரிய மரியாதையை இந்த புதிய தொழிலாளர் நலச் சட்டங்கள் உறுதி செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அயோத்தியா, தில்லி, மும்பைக்கு பிறகு இத்தகைய மாநாடு ஸ்ரீநகர்

0: நடைபெறுவதாக அவர் கூறினார். மகளிர் பாதுகாப்பு குறித்து இந்த மாநாட்டில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக திருமதி விஜயா ரகாத்கர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் காயமடைந்தார். ஹமீர்பூர் மொஹாபா இடையேயான தேசிய நெடுஞ்சாலையில் சிர்கா அருகே காரும் லாரியும் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நாட்டின் மின்கட்டமைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஒரே நாளில் 256.4 ஜிகாவாட் மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் 33% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார். யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளதாக ரஷ்யாவின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. யுக்ரைனின் 81 ட்ரோன்களை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் யுக்ரைன் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்ற ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு 2வது ஹாக்கிப் போட்டி தற்போது போபாலில் நடைபெற்று வருகிறது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றடைந்தார். வடிவமைப்பு துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 7:26.
3: உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் இடம்பெறுகின்றன.
2: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
4: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
5: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
6: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காலை நேர அதிகபட்ச வெப்பநிலை 75 முதல் 85% பதிவாக வாய்ப்புள்ளது. மதியம் நேரம் அதிகபட்ச வெப்பநிலை 70 முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 2 முதல் 4 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும், இதனால் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம். மழை இருப்பதினால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும். தென்னை மரங்களுக்கு உரிய வடிகால் வசதி செய்யவும். இல்லாவிடில் தொடர் மழையால் தென்னையின் வேரை பூஞ்சால நோய் தாக்க வாய்ப்புள்ளது. நுண்ணுயிரியினால் வேர் அழுகல் நோய் வராமல் பாதுகாக்க நல்ல வடிகால் வசதி

உறுதி செய்ய வேண்டும். தரையில் படரும் ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிடவும். வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போ பியூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும். ஜாதிக்காய், கிராம்பு மற்றும் லவங்கப்பட்டை பயிர் செய்துள்ள நிலத்தில் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்க பண்ணை கழிவுகளை கொண்டு நிலப்போர்வை செய்வது நல்லது என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர், பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். நல்ல பயிர் உற்பத்திக்கு தரமான விதையின் பங்கு இன்றியமையாததாகும். நல்ல தரமான விதைகளின் பயன்பாடு மட்டுமே 15% அதிக விளைச்சலுக்கு வழிவகுக்கிறது. விதையின் முளைப்புத்திறன், நாற்றுகளின் வீரியம் மற்றும் வளர்ச்சி ஆகியவை விதையின் தரத்தை பொறுத்தே அமைகின்றன. பயிர்களை தாக்கும் நோய்கிருமிகளான பூஞ்சை, பாக்டீரியா, நச்சுயிரி மற்றும் நூற்புழுக்கள் ஆகியவை விதைகள் மூலம் பரவி பெருத்த இழப்பை ஏற்படுத்துகின்றன. நெற்பயிரை தாக்கும் செம்புள்ளி நோய், குலைநோய் மற்றும் பாக்டீரியா இலைக்கருகல் நோய் விதைகளை தாக்குவதுடன் விதை வழியாக பரவி நோயை ஏற்படுத்தும். இக்கிருமிகள் இளம் பயிர்களுக்கு நோயை உண்டாக்கி பயிர்களின் எண்ணிக்கையை குறைத்து விளைச்சல் பாதிக்கிறது. விதை மூலமாக பரவும் நோய்களை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகளை பின்பற்ற வேண்டும். தரமான சான்றளிக்கப்பட்ட விதைகள் மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை பயன்படுத்த வேண்டும். பயிர்களை சரியான பருவ காலங்களில் விதைக்க வேண்டும். பருவம் தவறி விதைப்பதனால் பல நோய்களால் தாக்கப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும் என கன்னியாகுமரி மாவட்ட விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்புத்துறை விதை பரிசோதனை ஆய்வக மூத்த வேளாண்மை அலுவலர் அறிவுறுத்தியுள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இப்போது கேட்கலாம்

0: நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி வெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. கால்நடை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மெதுகும்மல் டி புஷ்பராஜ் அவர்கள். அமுத சுரபி பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். நல்ல மிளகில் நூற்புழு தாக்குதலுக்கான காரணங்கள். பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சுதா ராஜகுமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம்.
1: இந்திய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
3: வேளாண்மையில் உணவு உற்பத்தியாகிறது. மனிதன் பலவிதமான வேளாண்மை பயிர்களை பயிரிடுகிறான். தானியங்களே மனிதனின் அடிப்படை உணவாகிறது. ஆகவே வேளாண்மையை காப்போம், விவசாயம் பேணுவோம்.
1: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இனி கால்நடை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மெதுகும்மல் டி புஷ்பராஜ் அவர்கள்.
4: வணக்கம் சார்.
5: வணக்கம்.
4: சொல்லுங்க சார், இன்னைக்கு முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க.
5: நான் வந்து மெதுகும்மல் என்ற கூடிய ஒரு கிராமத்துல உள்ளவங்க. எங்க அப்பா வந்து விவசாயி. எங்க அப்பாவுடைய பெயர் வந்து தங்கையன். அவருடைய இரண்டாவது மகன் தான். என்னுடைய பெயர் புஷ்பராஜ். எங்க அப்பா விவசாயி. அவங்க கூட நானும் சேர்ந்து அந்த விவசாயத்தை செய்துட்டு இருந்தேன். இப்ப நான் வந்து அரசு துறையில வேலை பாக்குறேன். அந்த வேலையும் பார்த்துட்டு லீவு நாட்களிலையும் காலையிலையும் சாயந்தரமும் என்னுடைய பணி நேரம் முடிந்து வந்து இந்த விவசாய தொழில எங்க அப்பா கூட நான் செய்துட்டு இருக்கிறேன்.
4: எத்தனை வருடமா நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னென்ன விவசாயம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க?
5: என்னுடைய 10ஆம் வகுப்பு முடித்த உடனே அந்த டைம்ல இருந்தே எங்க அப்பா கூட நான் பள்ளிக்கூடத்துக்கு போவதுக்கு முன்ன காலையில நான் செய்ய வேண்டிய கடமை எங்க அப்பா கூட நான் விவசாய தொழிலுக்கு போனோம். அதை முடிச்சிட்டு வந்துதான் அடுப்புறம்தான் நான் என்னுடைய பள்ளி கல்லூரிகளுக்கு நான் போய் வந்தது. இப்போதும்

0: என்னுடைய 57வது வயதுலயும் என்னுடைய அப்பா செய்து வந்த அந்த குலத்தொழில நான் அப்படியே செய்துட்டு வரேன். அவர் வந்து இந்த விவசாயத்தினால்தான் எங்களை படிக்க வச்சு எங்களை பெரிய ஆளாக்கி இருக்காங்க. என்னென்ன விவசாயம்னா, எங்க அப்பாவுக்கு வந்து மெயினா உள்ள விவசாயம் மரிச்சினி விவசாயம். இது எங்களுடைய சொந்தமான நிலத்திலேயே நாங்க வச்சிருக்கோம். குத்தகைக்காக பல பெரியவங்கள்ட்ட எல்லாம் அந்த குத்தகைக்காக நாங்க எடுத்து அந்த நிலத்திலையும் நாங்க இந்த விவசாயம் தான் செய்து வரோம். மரிச்சினி விவசாயம் தான் எங்களுக்கு, அது வந்து நல்ல பலன் தருது, நல்ல வருமானத்தை தருது. இந்த வருமானத்தை வச்சு எங்களுடைய குடும்பத்தை நாங்க நல்ல முறையில நடத்தி வந்துட்டு.
1: சரிங்க சார், இப்ப நீங்க சொன்னீங்க நாங்க வந்து ரொம்ப வருஷமாவே விவசாயம் தான், அது இல்லாம நான் வேலையும் பார்த்துட்டு கூடவே நான் வந்து மரிச்சினி விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. மரிச்சினி விவசாயம் எத்தனை ஏக்கர்ல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க?
0: மரிச்சினி தான் விவசாயம் பண்ணி வரோம். எங்க அப்பாவுடைய சொந்தனால 55 சென்ட் இருக்கு. இந்த 55 சென்ட்ல என்னோட வீடு இருப்பு ஒரு 10 சென்ட் இருக்கும். இது ஒரு 40 சென்ட்ல நாங்க இந்த மரிச்சினி விவசாயம், அது எங்களுடைய கரை போற இடம், அதனால அந்த இடத்துல நாங்க செய்து வரோம். இன்னொன்னு என்னன்னா, எங்களை வீட்டு பக்கத்துல நிறைய வயல் நிலம் இருக்கு. அந்த வயல் நிலம் தரிசா இருக்கிற நிலங்களை நாங்க குத்தகைக்காக எடுத்து அந்த நிலத்துல நாங்க மரிச்சினி விவசாயம் பண்ணி வரோம்.
1: சரி சார், இப்போ நீங்க வந்து நான் வந்து நிறைய கால்நடைகளும் வளர்த்த அனுபவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. என்னென்ன கால்நடைகள் எல்லாம் வச்சிருந்தீங்க, இப்ப என்ன வச்சிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
0: எங்களுடைய வீட்டுல சுமார் ஒரு 7 மாடு பசுமாடு நாங்க வச்சிருக்கோம். இது என்னுடைய சின்ன ஸ்டேஜ்ல இருந்தேன். நான் என்னன்னா, நான் ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு முன்னே எங்க அப்பா இந்த ஆடு மாடு வளர்த்துறது பசுமாடு வளர்த்துறது எங்களுடைய தொழில். எங்களுடைய அப்பாவுக்கு வேற வேலை ஒண்ணு இல்ல, இந்த ஆடு மாடு வளர்த்த தொழில் தான் உண்டு. பசுமாடு வளர்த்து இந்த தொழில் வைத்துதான் எங்களை படிக்க வச்சு எங்களை பெரிய ஆளாக்கி இருக்கிறாங்க. புதுசான முறையில ஓஷன் மாடு ஒரு 3 நல்ல பெரிய மாடு நிக்கிறது. அது போக நம்முடைய ஜெர்சி அப்படி வச்சிருக்கோம். இன்னும் ஒன்னு நாட்டு மாடு, அது வந்து பால் அதிகமா கிடைக்காது, ஒரு 3 லிட்டர் அந்த மாதிரிதான் கிடைக்கும். அப்படி நாட்டு மாடு ஒண்ணு வச்சிருக்கோம். அது எதுக்குன்னா, அந்த பால் வந்து நல்ல டேஸ்டா இருக்கு. கொஞ்சம் பாலா இருந்தாலும் எங்களுடைய வீட்டு தேவைக்கு, அது எங்களை வீட்டுல எடுப்பதற்கும் தயிர் இந்த மாதிரி இதுக்காக நாங்க வளர்த்து வருகிறோம்.
1: இது தவிர நீங்க ஆடு கோழி இந்த மாதிரி எல்லாம் வளர்த்த அனுபவம் இருக்கா?
0: ஆமா இருக்குது. இந்த ஆடு இதில் வச்சிருக்கோம். ஆடு கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆடு வந்து நல்ல கறவை உள்ள பால் உள்ள ஆடை வச்சிருக்கிறோம். மட்டுமல்ல கோழியும் ஒரு 50 கிட்ட வச்சிருக்கிறோம். அந்த கோழி வந்து நாட்டுக்கோழி தான் வச்சிருக்கோம்.
1: சரி, இப்போ நாட்டுக்கோழி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க, இந்த நாட்டுக்கோழி மட்டும் தான் வச்சிருக்கீங்களா, மத்தபடி கலப்பின கோழி வேற ஏதாவது இருக்கா?
0: கலப்பினமா நாங்க வைக்கல, நாட்டுக்கோழி தான் வச்சிருக்கோம்.
1: இப்போ நீங்களே அடகாத்து பண்ற மாதிரி தான் வச்சிருக்கீங்களா?
0: ஆமா, இப்போ நாங்க அடகாத்து அந்த மாதிரி தான், ஒரு கோழிக்கு ஒரு 10-11 முட்டை வைப்போம். அந்த அடகாத்து எடுக்கிற குஞ்சத்தான் நாங்க வச்சு இது பண்றோம்.
1: கோழியும் அந்த காலத்துல இருந்தே நீங்க வளர்த்துட்டு வந்ததுதான்?
0: கோழியும் நாங்க வளர்த்தி வருகிறதா, எங்க அம்மா தான் அதை நல்லா செய்வாங்க, அது கூட நாங்களும் அதை சேர்ந்து இது பண்றதா.
1: இப்போ நீங்க சொன்னீங்க நான் பசுமாடு அப்புறம் வந்து ஆடு அப்புறம் கோழி எல்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. இப்போ நீங்க உங்க வீட்டுல வந்து என்னெல்லாம் நிக்கிது, அதை பத்தி சொல்லுங்க.
0: இப்ப வந்து என்னுடைய வீட்டுல நிக்கிறது கோழி நிறைய வச்சிருக்கிறோம். ஆடு ஒரு 5 ஆடு தான் இப்ப வச்சிருக்கிறோம். ஆனா அதனுடைய அந்த புல்லுகள் பறிச்சு போடுவதற்கான வசதிகள் இல்லாதனால அப்படி வச்சிருக்கிறோம். ஆனா கோழி வந்து 50 கோழி நிக்குது, நல்லா அழகா நல்லா வச்சிருக்கிறேன்.
1: இப்போ நீங்க சொன்னீங்க கோழி எங்ககிட்ட ஒரு 50 கோழி நிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்ப இந்த கோழிய வந்து எப்படி பராமரிக்கிறீங்க? அது வந்து மேய்ச்சல் விட்டுதான் பராமரிக்கிறாங்களா, அதாவது வெளியில விட்டுதான் பராமரிக்கிறீங்களா, இல்லைன்னா கூண்டு முறையில வளர்த்திதான் அப்படி பராமரிக்கிறீங்களா, எப்படி பராமரிக்கிறீங்க?
0: கோழி வந்து நாங்க மேய்ச்சலுக்கு விட்டுதான் இது பண்றோம். அது எப்படின்னா, இந்த பசுமாடினுடைய சாணி எல்லாம் நாங்க என்ன சொன்னா, ஓர அந்த மரிச்சின கண்ணங்கள் பக்கத்துல இந்த தென்னைக்கு பக்கத்துல டெய்லி அண்ணன் உள்ளத வாரி நாங்க ஒண்ணு அந்த உரிடத்துல கூட்டுவோம். அது வந்து ஒரே இடத்துல நாங்க கூட்ட மாட்டோம், பல இடத்துல கூட்டி கூட்டி அங்க வைப்போம். இப்படி வைக்கிறதுனால மண்ணில இருந்து நிறைய கரையான் உருவாகி இயற்கையாக அதுக்கு நல்ல உணவு பொருள் கிடைக்கிறது. ஆனா அதனால வந்து நாங்க வந்து வெளியில எந்த தீவனமும் அதுக்கு எடுத்து நாங்க கொடுக்க வேண்டிய அவசியம் ஒண்ணு கிடையாது. எங்க வீட்டுல வரக்கூடிய வேஸ்ட் சோர் இந்த மாதிரிப்பட்ட இதுவும் இந்த கரையான் இதுல உள்ளதும் காலையில நாங்க திறந்து விட்டதும் அது நேர தோப்புக்கு தான் போகும். அது தோப்புல போய் பரண்டி அப்படியே அதனுடைய உணவுப் பொருட்களை அதை எடுத்துக்கிடும். அப்புறம் ஏதாவது எனக்கு வேணும்னா அது முட்டை போட நேரத்துல அது கரெக்டா எங்க வீட்டுக்கு வரும், அங்கேயே வந்து போட்டுக்கிடும். அங்க வேணா சாப்பிடுவதற்கு சாப்பாடு வச்சிருக்கோம், அதுக்கு தேவைன்னா அது வந்து சாப்பிட்டுக்கிடும்.
1: சரி சார், இப்போ நீங்க கோழியை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இந்த கோழியை வளர்க்கறதுக்கு வந்து நமக்கு வந்து நீங்க ஆலோசனை அத மாதிரி கேட்டு எடுத்து பண்றீங்களா, இல்லைன்னா பாரம்பரியமா உங்க வீட்டுல வளர்த்த அந்த அனுபவத்தின் மூலமா தான் வளர்த்துட்டு இருக்கீங்களா, எப்படி?
0: இந்த கோழி வளர்த்துறவங்க வந்து நாங்க இதுவரை யார்கிட்ட எந்த இதுவுமே நாங்க கேட்டு படிக்கல. இது என்னுடைய சின்ன பருவத்தில இருந்து எங்களுடைய அம்மா எங்களுடைய வீட்டிலேயே இந்த கோழிகளை அடை வச்சு பொறிக்க வச்சு அந்த மாதிரி வளர்த்தி அப்படி நாங்க கத்துக்கிட்டதுதான். அது கோழி எப்படி அடை வைக்கிறது எடுக்கிறது ஒண்ணுமே எங்களுக்கு அது வந்து முதல்ல வந்து தெரியாது. ஆனா இப்ப வந்து அம்மா வீட்டுல வைக்கிறத பார்த்து இந்த கோழிக்கு நாங்க முட்டையெல்லாம் ஒரு 11 முட்டை தான் வைப்போம். ஆனா வைத்த உடனே அந்த கோழி வந்து அதை குலுக்கி அத பக்கத்துல இந்த சிறவில் எல்லாம் வச்சு அணைச்சு அப்படி எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அது பார்வைக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம அதை அடை வச்ச உடனே அது இவ்வளவு பத்திரமா

0: பாதுகாக்கிறது, இது எங்களுக்கு ஒரு வேடிக்கையான ஒரு இதா இருக்கும். ஆனா இப்படி வச்சு நாங்க வந்து நிறைய குஞ்சுகளை பெருக்கி அந்த குஞ்சை நாங்க வெளியே விக்கிறோம். அது வந்து ஒரு 28-30 நாள் ஆச்சுன்னா எங்களுக்கு அது ஒரு 100 ரூபாய், ஒரு குஞ்சு 100 ரூபாய் அது ஆணு பொட்டை கடவை அப்படியே பார்த்து அப்படியே எடுத்துருவாங்க.
1: சரி சார், இப்போ நீங்க சொன்னீங்க நாங்க குஞ்சுகளையும் விற்பனைக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அடை காக்குறதுக்கு நாங்களாவே அடை காக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ எப்படி அடை காக்குறீங்க, அதுக்கு முட்டைகள் எல்லாம் எப்படி சூஸ் பண்ணுவீங்க, இது நல்ல முட்டை இதை வச்சா நமக்கு வந்து குஞ்சு பொறிக்கும் அப்படிங்கறத நீங்க எப்படி சூஸ் பண்றீங்க? நீங்க வைக்கக்கூடிய முட்டை எல்லாமே நமக்கு வந்து குஞ்சு பொறிச்சிருமா, இல்லனா ஒரு குறிப்பிட்ட அளவு முட்டை தான் நமக்கு குஞ்சு பொறிக்குமா, அது எப்படி நீங்க அதை சூஸ் பண்ணி வைக்கிறீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
0: நாங்க வந்து இந்த கோழி முட்டை எடுக்கிறேன்னா எங்களுடைய கோழி போடக்கூடிய இதுல நாங்க ஒரு 10 கோழிக்கு ஒரு சேவல் வச்சிருக்கோம். அந்த 10 கோழிக்கு ஒரு சேவல், அந்த சேவல் வந்து கரெக்டா இதுக்கு இதாகமான நாங்க அதை கவனிப்போம். இன்னும் ஒண்ணு, அந்த முட்டை எடுக்கக்கூடியது வந்து நாங்க நீட்டமான முட்டையை நாங்க எடுக்க மாட்டோம். அப்ப அம்மா விட்ட கேட்கமா, அம்மா சொல்லுவாங்க நீட்டமான முட்டை வந்து சேவலா இருக்கும், இது இங்க உருண்டையான நல்ல ரவுண்டா இருக்கக்கூடிய முட்டை தான் நீங்க அடை வைக்கணும். அப்ப நாங்க ஏன் இப்படி ரவுண்டு அப்படி நீளம், சேவலும் நல்லா தானே இருக்கும். இல்ல, மக்கள் விரும்பி வாங்கக்கூடியது பெடக்கோழி தான் வாங்குவாங்க. அதனால நீங்க இப்படி முட்டை எப்ப சூஸ் பண்ணாலும் நீளமான முட்டை வாங்க கூடாது, அது வந்து அடை வைக்க கூடாது, ரவுண்டு முட்டை தான் வைக்கணும். அது வந்து நீளமான முட்டையை நாங்க கடையில வந்து விற்பனைக்கு கொடுத்துருவோம். இப்படிதான் முட்டையை சூஸ் பண்ணி அடை வைக்கிறோம். ஆனா அது மேக்சிமம் எல்லாமே பெடையாதான் இருக்கும். ஆனா இதுலயும் சில சேவல் வந்துடும், நம்ம வைக்க விட்டுக்கிட்டதுல சேவல் வந்துடும்.
1: சரி, இப்போ அடை எத்தனை நாள் வைக்கிறீங்க, அது வந்து எப்படி அதை வந்து பராமரிக்கிறீங்க, அந்த அடை இருக்கும் போது அந்த கோழியினுடைய மனநிலை எப்படி இருக்கும், நம்ம வந்து அதுக்கு பக்கத்துல போனா அதை கொத்துமா, இல்லன்னா நம்ம ஆட்களை தெரியுமா, அது வந்து உணவு எப்படி எடுக்கும், அந்த அடை காக்கும் போது அந்த தாய் கோழி வந்து எப்படி உணவு எடுக்கும், இந்த மாதிரி முறைகளை பற்றி சொல்லுங்க.
0: கோழி வந்து நம்ம வந்து வீட்டுல அடை வச்சோம்னா அந்த கோழி வந்து முட்டையில நம்ம முத நாள் 2 நாள் எல்லாம் அது முட்டையில இருந்து வெளியே வரதுக்கு யோசிக்கும். ஆனா நம்ம தீனி வச்சோம்னா அந்த கோழிக்கு தெரியும் வெளியே வரணும், ஆனா வராது. அப்ப நாங்க என்ன செய்வோம்னா பக்கத்துல போய் ஒரு பிளேட்ல இதை எடுத்து தட்டுல வச்சு அப்படி காமிப்போம். ஆனா தட்டுல இருந்தே சாப்பிடும், அப்படியே சாப்பிட்டு ஒரு 2-3 நாள் தாண்டி நாங்க மெதுவா அதை எழும்பி வெளியே வர வைப்போம். ஆனா அது வந்து நாங்க பிடிக்க போனோம்னா எங்க கையில எல்லாம் கொத்தும், நல்லா கொத்தும், கொத்துனால நாங்க அதை கண்டுகிட மாட்டோம். ஒரு 2-3 நாள் பக்கத்துல வச்சு சாப்பாடை வச்சு பார்ப்போம், ஆனா சாப்பாடை திங்கும். ஆனா அதுக்கு அப்புறம் என்ன செய்வோம்னா அதை நாங்க பிடிச்சு வெளியே விடுவோம். ஆனா ஒரு குஞ்சு பொறிக்கக்கூடிய ஸ்டேஜ் வரும்போ முட்டையில இருந்து எழும்பாது, அது அப்படியே இருக்கும், அப்படியே இருந்து எழும்பாது. இப்ப எல்லாம் நல்லா எங்களை கொத்த எல்லாம் வரும், நல்லா கொத்தும், ஆனா நாங்க அதை கண்டுகிட மாட்டோம், அதை பொருள்படுத்தாம அப்படியே நாங்க பேணிடுவோம்.
1: சரி சார், இப்போ நீங்க சொன்னீங்க வந்து தாய் கோழிக்கும் நாங்க வந்து ஆகாரங்கள் நாங்களே வந்து கொண்டு பக்கத்துல கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. முட்டையில இருந்து குஞ்சு பொறிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த குஞ்சுகளை எப்படி பராமரிக்கிறீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
0: குஞ்சு வந்து முட்டை விரிஞ்சு குஞ்சு வந்த உடனே நாங்க எல்லா முட்டையும் அந்த 11 முட்டை வச்சோன்னா அந்த 11 பொறிச்சிருக்கான்னு பாப்போம். ஆனா சிலது டைம்ல 11 கிடைக்கும், சிலது 10 கிடைக்கும், சிலப்ப அதுல குறைவாகவும் வரும். ஒருவேளை அது வந்து முட்டை வந்து கட்டியான முட்டை, இதனால குஞ்சு உள்ளேயே செத்து அப்படி இருந்து இதெல்லாம் இருக்கு. ஆனா அந்த குஞ்சுகள் வெளியே வந்த பிற்பாடு நாங்க முதல்ல கொடுக்கக்கூடியது தண்ணி, தண்ணி அதுல பிடிக்க வைப்போம். அப்புறம் என்னன்னா அந்த பச்சை அரிசி இருக்கும், பச்சை அரிசியில நம்ம வந்து நெல் புழுங்க நெல் இத நல்ல பச்சை அரிசிய நல்ல உரலுக்கு இடிச்சு, நாங்க எல்லாம் உரலுக்கு தான் அதை இடிப்போம். அந்த உரல இடிச்சு மாவு போல சின்ன சின்ன இதா வச்சிருவோம், அதை தூத்தி அப்படியே போடுவோம். ஆனா உடனே தாய்க்கோழி லைட்டா அதுக்கு சத்தம் கொடுக்கும், உடனே இதெல்லாம் சின்னது வந்து ஓடி வரும். ஆனா சிலது கொத்தி அப்படியே கொத்தி எறியும், கொத்தி சிறது சாப்பிடும். ஒரு 3 நாள் தாண்டி அது எல்லாமே நல்ல, ஆனா சின்னதுல நம்ம முதல் நாள் எல்லாம் வரும்போது முதல்ல கொத்தி கொத்தி கீழே தான் போடும், அது சாப்பிட தெரியாது, அப்புறம் அது சாப்பிட்டுரும்.
1: சரி சார், இப்போ குஞ்சுகள்ல வரும்போது ஏதாவது நோய் தாக்குதல் அந்த மாதிரி இருக்குமா, அப்படி வந்தன்னா என்ன மாதிரியான பராமரிப்பு முறைகள் கொடுக்கறீங்க, கால்நடை மருத்துவர்கிட்ட ஏதாவது ஆலோசனை கேக்குறீங்களா, எப்படி?
0: இந்த குஞ்சுகளுக்கு வந்து இந்த ஒரு மழை நேரத்துல இது வந்து இதனுடைய எடுக்கக்கூடிய ஃபுட் வந்து அது ஜீரணிக்காம ஒரு மாதிரி பச்சை கலர்ல இது பண்ணி இதனுடைய கொக்கு எல்லாமே கொக்கரில் இருக்கு மாதிரி தூங்கி தூங்கி நிக்கும். ஆனா இந்த நேரத்துல நாங்க என்ன செய்வோம்னா இதுக்கு மஞ்சள், நம்ம வீட்டுல உள்ள மஞ்சளை காலையில திறந்து விடும்போமே ஒரு கொஞ்சம் சுடு தண்ணியில அதை லைட்டா கலக்கி நாங்க வந்து அதுல ஃப்ரண்ட்ல வச்சிருப்போம், கூட திறந்து விட்டோம்னா இதை வச்சிருப்போம். ஆனா எல்லா கோழியும் இந்த வந்து இந்த மஞ்சள் தண்ணிய குடிக்கும். அப்புறம் உனக்கு மத்தியானம் ஒரு நேரம் வைப்போம், ஆனா இது சாயந்தரம் இதே மாதிரி வைப்போம். இந்த 3 வேளையும் நாங்க வீட்டுல உபயோகிக்கக்கூடிய மஞ்சள் இந்த தண்ணியை தான் கலக்கி போடுறோம். ஆனா அதுலயும் மாறலன்னா நாங்க விக்னரி டாக்டரை கன்சல்ட் பண்ணுவோம், அவங்களும் நீங்க என்ன கொடுத்தீங்க இதை என்ன பண்ணினீங்கன்னு கேட்பாங்க. நாங்க அந்த முறைகளை சொன்ன இதே போதுமே அப்படின்னு சொல்லுவாங்க. என்னாலும் அவங்க சில ஆன்டிபயோட்டிக் எல்லாம் அப்படி தந்திருக்காங்க, அப்படி கொடுத்துருக்கோம்.
1: இது குஞ்சுகளுக்கு, இதே இது கொஞ்சம் வளர்ந்த கோழிகளுக்கு அந்த சில பருவங்கள் காலநிலைகள் மாறும் போது சில வித நோய்கள் தாக்குதல் எல்லாம் வரும், என்ன மாதிரியான நோய் தாக்குதல் வந்த அனுபவம் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க.
0: வீட்டுல வளர்த்தக்கூடிய கோழிகளுக்கு மேக்சிமம் நோய் வராது, ஆனா வரக்கூடியது இந்த மழை நேரத்துல ஒரு சளி, அதுக்கு வந்து எப்பவுமே ஒரு சளி பிரச்சனை அதுக்கு நமக்கு இறக்கும், நமக்கு உள்ளது மாதிரிதான். அதுக்கு காரணம் வந்து என்னன்னா, நம்ம காலையில நம்ம திறந்து எல்லாருமே கிராமத்துல வந்து காலையில கூட திறந்தங்க விட்டுருவாங்க. அது என்ன திங்குறதோ என்னதோ மழையோ இது ஒண்ணுமே நம்ம பார்க்க மாட்டோம்.

0: ஆனா என்ன பொறுத்தவரை மழை பெய்துட்டு இருக்குன்னா அந்த கோழிய மேக்சிமம் நம்ம விடாம மழை தகுந்த பிற்பாடு அந்த கோழிய திறந்து விடுற மாதிரி செய்துட்டா இது போதும். ஆனா இதுக்கு வேற மருந்தா மஞ்சள் தான், நாங்க வேற எந்த இதுவுமே குடுக்கறது இல்ல வீட்டுல. ஆனா இன்னொன்னு நம்ம பச்சை புல்லு, அது வயல்ல இருந்து நாங்க பாஸ் இதெல்லாம் அப்படி அந்த புல்லு அந்த இதெல்லாமே நாங்க அள்ளி அப்படி கொண்டு போடுவோம். இதனாலேயே அதுக்கு பகுதி நோய் மாறிடும். இது வரைக்கும் எங்களுடைய இதுல அப்படி செத்தது ஒண்ணு கிடையாது, நல்லாதான்.
1: அதுல வந்து கோழி முட்டைகள்லாம் நமக்கு வரும், அந்த முட்டைகள் எல்லாம் எங்க விற்பனைக்கு அனுப்புறீங்க? அந்த நீங்களே உங்க வீட்டுல வந்தே வாங்கிட்டு போயிருவாங்களா? அந்த கோழி முட்டையெல்லாம் என்ன விலைக்கு கொடுக்கறீங்க?
0: கோழி முட்டை வந்து இப்ப நல்ல விலை இருக்கு பாத்துக்கிடுங்க. ஆனா நம்ம வீட்டுல ஒரு கஸ்டமர் வீட்டுல வந்து பக்கத்து வீட்டுல உள்ளவங்க வாங்க வராங்கன்னா நாங்க அவங்கள்ட்ட 10 ரூபா வாங்குவோம். ஆனா இதே நாங்க மார்க்கெட்ல குடுக்கறோம். இந்த நாங்க விட்டு நாங்க கிராமத்துல மேய விட்டு இப்படி கிடக்கக்கூடிய முட்டை அவங்க 12 ரூபாய்க்கு விக்கிறாங்க, ஆனா எங்களுக்கு 11 ரூபாய் தர்றாங்க. ஆனா அது எத்தனை கடையில எப்படி கிடைக்கிறதுன்னு தெரியல. கிராமத்துல வந்து மேக்சிமம் கடையில கொடுக்க மாட்டாங்க, வீட்டுல உள்ள மக்களுக்கு கொடுக்கத்தான் விரும்புவாங்க. ஆனா நான் வந்து வீட்டுல உங்களுக்கு 10 ரூபாய் தான், ஆனா வெளியே கடையில வந்து குடுக்கறது எங்களுக்கு 11 ரூபாய்க்கு தர்றாங்க.
1: இப்போ நீங்க சொன்னீங்க இந்த கோழி வளர்க்கறது வந்து அந்த அளவுக்கு பிரச்சனை இல்ல, நாங்க வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்களே மேய விட்டு வளர்க்கறோம்னு சொன்னீங்க. இப்ப ஒருத்தவங்க ஒரு சின்ன வருமானம் பாக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு கோழி வளர்ப்பு முறை அவங்களுக்கு வந்து சாத்தியப்படுமா எப்படி?
0: உண்மையாகவே எல்லாரும் எனக்கு அந்த வேலை கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்னு மக்களுக்கு ஒரு பேராசை இருக்கத்தான் செய்யுது. எந்த வேலை இல்லாட்டாலும் இந்த வீட்டுல ஒரு கோழி, நீங்க ஒரு 10 கோழி நீங்க முதல்ல வச்சு பாருங்களேன், வச்சு பார்த்து ஒழுங்கான முறையில நீங்க சாப்பாடு கொடுத்து நீங்க எந்த நோயும் வர தாக்குதல் இல்லாம நான் சொன்னபடியே நீங்க வளர்த்தீங்கன்னா, நான் சொல்றேன் 10 கோழி இல்ல 10 பிடையும் ஒரு சேவல் நிக்கும்னா சராசரி உங்களுக்கு 7 முட்டை டெய்லி கிடைக்கும். இன்னைக்கு 70 ரூபாய், நீங்க எந்த இடத்துக்கும் போக வேண்டிய அவசியமே இல்ல. இது வீட்டுல இருந்தே இது வந்து எந்த தாய்மார்களா இருந்தாலும் சரி, என்ன பொறுத்தவரை நான் என்னோட சில ஒன்றெண்டு ஊனமிட்ட சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேற வேலை செய்ய முடியாது. உண்மையாக அவங்க இந்த தொழில நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன், அவங்களும் வீட்டுல வச்சிருக்காங்க. 10 குஞ்சு நின்னு அந்த ஆளுக்கு 100 ரூபாய் வச்சு 1000 ரூபாய் அந்த ஆளுக்கு கிடைக்கும். அப்படி நாங்க வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு சொல்லி அவங்க எல்லாம் பண்றாங்க, முட்டையும் நல்ல சேல்ஸ் ஆகுது.
1: இப்ப பொதுவாவே நமக்கு வந்து இந்த கோழி வளர்க்கறது வந்து வீட்டுல இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய வீட்டு வேலையை போக மிச்ச நேரங்கள்ல பெண்கள் கூட வளர்த்து ஒரு வருமானத்தை பாக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க, அப்படிதானே சார்?
0: உண்மையாகவே இது வந்து நம்ம சொல்லுமை செலவங்க ஆச்சரியப்பட்டு சிரிப்பாங்க. உண்மையாகவே பெண்கள், வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் காலையில வீட்டுல சமையல் வேலை முடிஞ்சு அவங்க வீட்டுல ஃப்ரீயா தான் இருப்பாங்க. வீட்டுல இருக்கிற எந்த குடும்ப தலைவிக்கும் பிள்ளைகளுக்கும் இத வந்து துணிகரமாக செய்யலாம், நல்ல வருமானம், நீங்க செய்து பாருங்க, கண்டிப்பா இதனுடைய ஒரு இன்கம் கண்டிப்பா கிடைக்கும். யாருடைய ஆசிரியம் இல்லாம யார்கிட்டயுமே நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னாலும் யார்கிட்டயும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த முட்டை எடுத்து வித்து நம்ம காரியங்களே பாத்துக்கிடலாம்.
1: இப்போ நீங்க சொன்னீங்க இந்த கோழி வளர்க்கறது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டம் ஒண்ணு இல்ல, நம்ம வீட்டுல பராமரிக்கிறதுனால ஓரளவுக்கு நமக்கு நோய் தாக்குதல் எல்லாம் வராம கூட நம்ம பாதுகாத்து நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதாவது நிறைய பேர் கோழி வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, அந்த கோழி வாங்கி வளர்க்கறது எந்த இனம் வந்து நம்ம வாங்கி வளர்த்த நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு லாபகரமா இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க சார்.
0: கோழில வந்து நீங்க வந்து வீட்டுல வளர்த்தக்கூடிய நாட்டு கோழியை நீங்க விரும்பி உங்க வீட்டுல வளர்த்தீங்கன்னா எந்த நோய் தாக்குதலும் இல்லாம நீட்டா நல்ல அழகா வளர்த்தலாம். ஒரு வீட்டுல 50 கோழி அழகா வளர்த்தலாம். எந்த பொன்பிள்ளைக்கும் சரி, சின்ன குழந்தையும் பள்ளிக்கூடத்துல படிக்க பிள்ளைக்கும், அந்த பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகக்கு முன்ன இந்த கோழியெல்லாம் அழகா தீனி எல்லாம் வச்சு பார்த்து அந்த பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கு ஏற்ற இது கண்டிப்பா வருமானம் கிடைக்கும் உள்ளத உறுதியாக நான் சொல்றேன்.
1: நீங்க சொன்ன மாதிரி பார்த்தோம்னா இப்ப அந்த கோழி வளர்க்கறது வந்து அந்த வீட்டுல நமக்கு கொஞ்சம் சுத்தி பின்னாடி இடம் இருந்தா கூட வளர்க்கலாம். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இடம் இல்லாட்டாலும் ஒரு கூண்டில் மாதிரி வச்சு அதுல கூட அந்த கோழிகளை வந்து பழக்கிடுவாங்க. காலையில அவுத்து கொஞ்சம் வெளியில கொஞ்சம் மேய விடுறாங்க, அப்புறம் சாயங்காலம் அதுவே தன்னால அந்த கூண்டுல வந்து அடையிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த கோழிக்கு அவங்களே பழக்கி விடுறதுனால நமக்கு வந்து கோழி வளர்க்கறது வந்து அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான தொழில் இல்ல, ஒரு லாபகரமான தொழில் தான் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை இன்னைக்கு குமரி பண்பலையில உழவர் உலகம் நிகழ்ச்சியில பேசிருக்கீங்க. இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய விவசாயிகள் ஆகட்டும் நேயர்கள் ஆகட்டும் அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் இது அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு உங்ககிட்ட விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை கால்நடை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் மெதுகுமல் டி புஷ்பராஜ் அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார். அமுத சுரபி. இனி பாரத

0: பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரையாடல் கேட்கலாம்.
1: ஏ தம்பி, என்ன தம்பி இந்த மழையில நின்னு வாக்கே வரப்புல வெட்டி திருத்திட்டு நிக்கிற, மேல் ஃபுல்லா நனைஞ்சி இருக்கு, என்னத்த புலம்பிட்டு இருக்க இந்த நேரத்துல?
2: என்னக்கா இங்க பாருங்க அக்கா, தண்ணி எங்க இருந்து வருதுன்னு தெரியலக்கா, நேத்தையதான் அடைச்சு விட்டுட்டு போனேன், இன்னைக்கு பாருங்க அவ்வளவு தண்ணி வந்து என் வயலுக்குள்ளதான் வந்து பாஞ்சிட்டு போகுது. பாருங்க பயிரே கொஞ்சம் வந்து அழிவுக்கு ஆகியாச்சு, அஞ்சு நாள் தான்க்கா நட்டது, இந்த பாருங்க தண்ணி அவ்வளவு பயிரே கொஞ்சம் இழுத்துட்டு போயாச்சு, என்ன செய்யணும் தெரியலக்கா.
1: ஏ தம்பி, புலம்பாத தம்பி, இயற்கை பேரழிவுன்னு சொல்லக்கூடியது அது நம்ம உருவாக்கி வைக்க கூடியது இல்லப்பா, அது தன்னால வரக்கூடியது. இயற்கை பேரழிவுக்கு முன்னாடி யாரும் எதுவும் செய்ய முடியாது, வரக்கூடிய அழிவு எந்த விதத்துலனாலும் வரதான் செய்யும். இந்த தடவை உனக்கு இந்த பயிர் வந்து உனக்கு தாக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன்.
2: ஏக்கா போன ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு காற்று அடிச்சாக்கா கிட்டத்தட்ட ஒரு 1000 வாழையும் போச்சாக்கா, இப்ப அதுலயே வந்து நஷ்டத்துல தான் இருக்கேன். சரி அது போக இப்ப பாருங்க வயல்ல வந்து நெல் நட்டேன், இப்ப பாருங்க தொடர்ச்சியா மழை பெய்யுது, இதுலயும் வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படுத்ததான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அக்கா, அதுதான் எனக்கு ஒரே சங்கடமா இருக்கு.
1: தம்பி நீ புலம்புறத முதல்ல விடு, நம்மளுடைய மத்திய அரசு நிறைய விஷயங்களை இந்த விவசாயிகளுடைய நலனுக்காக வேண்டி பண்ணிட்டு இருக்காங்க.
2: அப்படி என்னக்கா விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க?
1: தம்பி நீ கோவப்படாம நான் சொல்றத நிதானமா கேளுப்பா, கேட்டா தானே உனக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும்.
2: சரி அக்கா நீங்க சொல்லுங்க. சரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருந்தா நமக்கு அது பிரயோஜனமா இருக்கு இல்லையா?
1: கண்டிப்பா இது நல்ல விஷயம் தான்ப்பா, ஏன்னா இந்த மாதிரி இயற்கை இடர்பாடுகள் வரும்போது அந்த இயற்கை இடர்பாடுகள்ல இருந்து நம்மளுடைய பயிரை காப்பாத்த முடியலன்னா நம்மளுடைய மத்திய அரசு வந்து அதற்கான பயிர் காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தை பத்தி உனக்கு தெரியுமா தம்பி?
2: என்னக்கா பயிர் காப்பீடு திட்டமா? அப்ப எனக்கு வந்து இந்த பயிருக்கு வந்து பயிர் காப்பீடு திட்டம் பண்ணலாமா?
1: பண்ணலாம்ப்பா, ஆனா இதுக்கு முன்னாடி நீ பயிர் காப்பீட்டுக்கான அந்த தொகைய நீ வந்து கெட்டி இருக்கணும். நீ இதுக்கு முன்னாடி பயிர் காப்பீடு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
2: இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே கெட்டலக்கா, தெரியும் செய்யாதக்கா.
1: சரி தம்பி, இப்படிதான் நிறைய பேர் வந்து எல்லா ஸ்கீமும் நம்மளுடைய அரசு கொண்டு வந்தாலும் அந்த ஸ்கீமை பத்தி தெரியாமலே இருக்காங்க. நம்மளுடைய இந்திய நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் வந்து சாகுபடி செய்யறாங்க. அப்படி அவங்க சாகுபடி செய்யும் போது அவங்களுக்கு இயற்கை சீற்றம், வறட்சி, வெள்ளம் இந்த மாதிரி விஷயங்கள்னால அவங்களுடைய பயிர்கள் வந்து பாதிக்கப்படுது. அந்த பயிர்களினுடைய பாதிப்புல இருந்து காப்பாத்துறதுக்கும் அந்த நஷ்ட ஈட வந்து சரி கட்டுறதுக்கும் நம்மளுடைய அரசு வந்து பயிர் காப்பீடு அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் நம்ம பயிர் காப்பீடு செய்தோம் அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி இழப்பீடுகள் வரும்போது அதுக்கான விஷயங்கள், அதாவது அதுக்கான உதவித்தொகையை நம்முடைய அரசு வந்து மானியமா நமக்கு கொடுக்குதுப்பா.
2: சரி அக்கா, இப்ப வந்து பயிர் காப்பீடு திட்டத்துல வந்து நம்ம சேரணும்னு பாக்கும்போது நமக்கு ஏதாவது முன்பணம் வந்து நம்ம கட்ட வேண்டி இருக்குமாக்கா?
1: கண்டிப்பா கட்டணும்ப்பா, அது வருடத்திற்கு இவ்வளவு ரூபாய் அப்படின்னு அரசு நிர்ணயம் பண்ணிருக்கு. அந்த ரூபாய ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு வருஷமும் அதை விடாம கட்டிட்டு வரணும். நாம ஒரு வருஷத்துக்கு நெற்பயிரா இருந்தா ரெண்டு போகம் கன்னிப்பூ கும்பப்பூனு ரெண்டு தடவை போடுவோம். அதே மாதிரி வாழைனா ஒரு வருட கால பயிர், தென்னை அது வந்து பல வருட கால பயிர். இப்படி தோட்டக்கலை பயிர்களுக்கும் நம்மளுடைய விவசாய பயிர்களுக்கும் நம்முடைய அரசு வந்து சில பல காப்பீடு திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அந்த ஒவ்வொரு திட்டத்துக்கும் நாம என்ன பயிர் அந்த சமயம் பண்றோமோ அந்த பயிருக்கு ஏத்த மாதிரியான நம்மளுடைய அமௌண்ட் வந்து மாறும். அந்த அமௌண்ட நாம கட்டி நம்ம பயிர் காப்பீடு திட்டத்துல சேர்ந்து நம்ம ஒவ்வொரு வருடமும் அதை புதுப்பிச்சுட்டே இருக்கணும். புதுப்பிக்காம பாதியில விட்டா கூட இந்த மாதிரி இயற்கை பேரழிவுகள் வரும்போது அதுக்கான உதவித்தொகை நமக்கு கிடைக்காது. நிறைய விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு ஆர்வத்துல அந்த ரூபாயை கட்டிடுறாங்க, அதுக்கு பிறகு அடுத்த தடவை அதே மாதிரி அவங்க கட்டாம அப்படி போறதுனால அவங்களுக்கு எப்பவும் இழப்பீடுன்னு சொல்லக்கூடியது நமக்கு உடனடியே வராது. எப்பவாவது ஒரு தடவை, அதாவது ஒரு 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இடையில நம்ம வரும்போது நம்ம எதுக்கு வீணா அந்த 5 வருஷமும் சேர்த்து அந்த அமௌண்ட கட்டணும் அப்படின்னு சில விவசாயிகள் நினைக்கலாம். அப்படி நினைக்காம இது நம்மளுடைய பயிரினுடைய பாதுகாப்பு, நம்மளுடைய வாழ்வாதாரம் அப்படின்னு நினைச்சு அவங்க இந்த அமௌண்ட ஒரு அமௌண்டாவே நினைக்காம அவங்க வந்து அதை மறந்தோறும் கெட்டிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு இயற்கை இடர்பாடு சமயத்துல ஒரு அபாயகரமான சமயங்கள்ல கூட அவங்களுக்கு வந்து இந்த தொகை வந்து ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான தொகையா இருக்கும்ப்பா.
2: சரி அக்கா, இப்ப நீங்க கூட சொன்னீங்க வந்து இந்த பயிர் காப்பீடு திட்டத்துல வந்து சேர்ந்தன்னு பாக்கும்போது நம்ம பயிர் காப்பீடு இழப்பு வந்து கிடைக்கும்னு சொன்னீங்க. இப்ப இந்த இழப்பீடு கிடைக்கும் பாக்கும்போது இதுக்கு வந்து ஏதாவது ஆவணங்கள் கொடுக்க வேண்டிய இருக்குமாக்கா?
1: ஆமா தம்பி, இதுக்கு வந்து நீ கண்டிப்பா ஆவணங்கள் எல்லாம் கொடுக்கணும். அதாவது எந்த பயிரு, அதுக்கான பட்டா, சிட்டா, அடங்கல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீ வந்து கொடுக்கணும். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம அரசு மூலமாட்டு ஒரு வருடத்திற்கு ஒரு தடவை நமக்கு அறிவிப்பு கொடுப்பாங்க. அந்த அறிவிப்பு நம்மளுடைய வானொலியிலேயோ அல்லனா தொலைக்காட்சியிலயோ அப்படி இல்ல அப்படின்னா நம்மளுடைய பத்திரிகையிலேயே வரும். அதை நம்ம பார்த்து அந்த சமயங்கள்ல நம்ம பயிர் காப்பீடு செய்யணும். அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல நமக்கு வந்து இயற்கை சீற்றங்கள்னால ஏதாவது ஒரு பேரழிவு ஏற்பட்டு அப்படின்னு சொன்னா அந்த சமயங்களில் நமக்கு என்ன தருவாங்கன்னா இந்த மாதிரி இழப்பீடு தொகையை தருவதற்கான அந்த கால கெடு வச்சிருப்பாங்க. அதுக்குள்ளதாவே நாம என்ன செய்யணும்னு அப்ளை பண்ணி அதுக்கான அந்த விஷயங்கள் என்னென்ன மாதிரியான இழப்பீடுகள் நமக்கு வந்திருக்கும்

0: அதை இப்போ உள்ள அந்த காலகட்டத்தில் நம்ம போன் மூலமா அதை போட்டோ எடுத்து நம்ம வச்சிருந்து அதுக்கு தேவையான ஆவணங்களையும், அதாவது அரசு சொல்லக்கூடிய அந்த ஆவணங்களையும் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு உரிய காலத்துல அந்த இழப்பீடு தொகை நமக்கு கைக்கு வரும். என்ன பாத்தியா, நீ வந்து ரொம்ப சோகத்துல இருக்க, எனக்கு வந்து நிறைய இழப்பீடு ஆயிட்டு, நான் அதுக்கப்புறம் என்ன செய்ய அப்படின்னு தளர்ந்து போற சமயத்துல நமக்கு அது ஒரு ஊக்கத்தொகையை நம்முடைய அரசு கொடுக்கும்போது நமக்கு அடுத்த கட்டத்துக்கான நகர்வுக்கு, அதாவது நம்ம இனி அடுத்து நம்ம விவசாயத்துல இறங்கலாம், நம்முடைய அரசு இருக்கு, நமக்கு பாதுகாவலனா இருக்கு, நம்மளுடைய பயிருக்கு இனி எந்த சேதம் வந்தாலும் கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையை நம்ம கொடுக்கறதுக்காக தான் நம்முடைய மத்திய அரசு பயிர் காப்பீடு திட்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்கப்பா.
1: அப்ப நீங்க சொன்ன மாதிரின்னு பாக்கும்போது நமக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் எப்படி போட்டிருக்கோமோ அதே போலன்னு பாக்கும்போது அந்த பயிருக்கு வந்து நம்ம வந்து அந்த பயிர் காப்பீடு திட்டம் நமக்கு போட்டிருந்தான்னு பாக்கும்போது பயிருக்கு வந்து ஏதாவது, அதாவது புயலினால வந்து ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தலாம், அதே போல வந்து மழை வெள்ளத்தினால வந்து ஏதாவது பாதிப்பை வந்து ஏற்படுத்தலாம், அதே போல வந்து பூச்சினால வந்து ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தலாம், அதே போல பாக்கும்போது இந்த வெயில் காலங்களில் பாக்கும்போது ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தும்னு பாக்கும்போது இந்த பயிர் இழப்பீடு வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்றீங்க.
0: ஆமா தம்பி, அந்த பயிர் இழப்பீட்டுக்கு நமக்கு பாதிக்கு பாதி தொகையாவது அரசு வந்து நம்ம கொடுப்பாங்க. அதனால நம்மளுடைய ஓரளவுக்கான இழப்பீடுகள்ல இருந்து நம்மளை காத்து கொள்றதுக்கான இந்த விஷயம் வந்து நம்மளுடைய மத்திய அரசு கரெக்டா செய்துட்டு வருது. அதனால நீ இப்பவே போய் இதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி வேளாண் துறையில கேட்டு உடனடியே அதுக்கான ஆவணங்களை கொண்டு போய் கொடுப்பியா? எப்படி
1: அக்கா, உடனே போய் வந்து இந்த வேலை எல்லாம் முடிச்சிட்டு நான் வேளாண்மை துறையில போயிட்டு இந்த என்னென்ன டீடைல்ஸ் வந்து அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுட்டேன் அக்கா.
2: இதுவரை பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரையாடல் கேட்டீர்கள்.
3: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: இதில் நல்ல மிளகில் நூற்புழு தாக்குதலுக்கான காரணங்கள் குறித்த தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சுதா ராஜகுமார் அவர்கள்.
4: பூஞ்சாணம், நுண்ணுயிரி, நச்சுயிரி மற்றும் நூற்புழுக்கள் இவை தனித்தனியாகவும் கூட்டாகவும் சேர்ந்து தாவரத்தில் நோயை ஏற்படுத்துகின்றன. தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் நூற்புழுக்கள் இவை தனித்தனியாகவும் கூட்டாகவும் சேர்ந்து தாவரத்தில் நோயை ஏற்படுத்துகின்றன. இது மூன்று விதமான அறிகுறிகளை வந்து தோற்றுவிக்கிறது. ஸோ இலை மற்றும் காய்களில் நோய்களை ஏற்படுத்துகின்றன, அடித்தண்டில் அழுகல் நோயை ஏற்படுத்துகிறது, வேர்பகுதியிலும் அழுகல் நோயை ஏற்படுத்துகிறது. இந்த நோய் வந்து எப்ப வரும்னு சொன்னா வடகிழக்கு பருவமழை மற்றும் தென்மேற்கு பருவநிலை காலங்களில் வந்து வரக்கூடியது. பொதுவாக வகை இந்த பூஞ்சணம் சொல்லக்கூடியது எங்கு ஈரப்பதம் அதிகமா இருக்கிறதோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வளரக்கூடியது. ஸோ இந்த பூஞ்சணத்தை கட்டுப்படுத்துவதற்கு நீர் வந்து தேங்காம நம்ம சரியான வழிமுறைகளை வந்து அமைத்திட வேண்டும். ஸோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பருவமழை தொடங்குவதற்கு முன்னாக ட்ரைகோடர்மா சொல்லக்கூடிய உயிர் நுண்ணுயிரியை ஒரு கோடிக்கு, அதாவது ஒரு செடிக்கு 20 கிராம் என்ற அளவில் உலர்ந்த சாணத்துடன் கலந்து சாயில வந்து போடணும். அதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இலைகளில் வந்து போடோ கலவை 1% போடோ கலவை வந்து தெளிக்க வேண்டும், அல்லது இலைகளில் வந்து மெட்டலாக்சில் பிளஸ் மேங்கோசப் சொல்லக்கூடிய கெமிக்கல் பூஞ்சான கொல்லியை வந்து நம்ம இலைகளில் வந்து தெளிக்கணும்.
5: அமைப்பில் உதவி ரதி அருண்குமார், அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

0: நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
0: இன்னும் பொருள் அக்கறையும் வேலை தேடுவோம். நித்தமுடை பால் நில மகளை வணங்கிடுவோம். இன்னும் பொருள் அக்கறையும் வேலை தேடுவோம். நித்தமுடை பால் நில

நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, நாளை இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, நாட்டுக்கோழி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பக்தன்காடு டி சாந்தி, அமுத சுரபி மண்புழு உரத்தின் முக்கியத்துவம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், புதிய நெல் ரகங்கள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள். இன்னும் சில நொடிகளில் செய்தி அறிக்கை கேட்கலாம். சென்னை அஞ்சல்

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திரமோடி நெதர்லாந்தில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு ஸ்வீடன் சென்றடைந்தார். கோதன்பர்க் சென்றடைந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றுள்ள திரு நரேந்திரமோடி அந்நாட்டு பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் ஐரோப்பிய தொழில்துறை ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டின் மின்கட்டமைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஒரே நாளில் 256.4 ஜிகாவாட் மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் 33% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கம் அளித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டில் மட்டும் 1,35,00,000 பேர் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் பயனாளிகள் 60 வயது பூர்த்தியடைந்த பின்னர் மாதந்தோறும் அவர்களுக்கு 1,000 முதல் 5,000 ரூபாய் வரை ஓய்வூதியம் கிடைக்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 20க்கும் மேற்பட்ட செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் வழங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சோழர் காலத்தில் அச்சடிக்கப்பட்ட இந்த செப்பேடுகள் மூலம் 1,000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர் கலாச்சாரத்தின் குறிப்பிடத்தக்க ஆதாரங்கள் கிடைக்கப் பெற்றிருப்பதாக கூறியுள்ளார். நமது கலாச்சாரம் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்பதற்கான கூடுதல் சான்றாகவும் இது திகழ்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழர் கலாச்சாரத்தை உலகெங்கும் கொண்டு செல்வதிலும் பழமை வாய்ந்த பொக்கிஷங்களை மீட்டு வருவதற்கும் பிரதமர் முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக தமிழக மக்கள் சார்பில் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடமளிப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றார். பதவியேற்ற நாள் தொடங்கி மக்கள் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கையை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொண்டு

0: வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். ஊர்காவல் படையினருக்கு மாதந்தோறும் 30 நாள் வேலையும் காலமுறை ஊதியமும் வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய அரசின் வாயிலாக தங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று ஊர்காவல் படையினர் நம்பிக்கையுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் நம்பிக்கையை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். உள்ளாட்சித் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சோழ மண்டலத்தின் பல்வேறு இடங்களில் பழமையான செப்பேடுகள் உள்ளதாக கூறினார். இதனை ஆய்வு செய்ய வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு உள்ளதாகவும் திரு வைகோ தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்வதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவை அழிக்க தாவேக முயற்சிப்பதாகவும் இதனை அக்கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். அஇஅதிமுகவிற்கு எப்போதும் தாம் துணை நிற்கப் போவதாக அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தாவேக அரசு அமைச்சர் பதவி வழங்கினால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்தார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரவுனக் சௌகானும் தங்கப்பதக்கத்தையும் சனித் தயானந்த் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தஸ்னிமீர் தங்கப்பதக்கத்தையும் அகாஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றினர். கலப்பு இரட்டையர் பிரிவில் ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்நாகர் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கராகா பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் தங்கப்பதக்கம் வென்றன. இப்பிரிவில் சூரஜ் கோலா துருவ் ராவத் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலி ஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்ற ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:06. நேர்களை ஆரம்பமாகும் இந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள். சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. அன்பு குழந்தைகளே, இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 722. முன் இணைப்பு எண் 04652, அலைபேசி எண் 8903252309.

0: நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும் முதல் குழந்தையை சந்திக்கலாம். வணக்கம். ஹலோ, உங்களோட பேர் சொல்லுங்க. யார், எங்க இருந்து பேசுறீங்க? பீராணில இருந்து. உங்க பேர் என்னமா
1: சொன்னீங்க?
0: ஸ்ரீ கோபிகா. பேசுறீங்களா? சரி, என்ன சொல்ல போறீங்க கோபிகா?
1: பாட்டு
0: பாடுங்க.
1: பூசணிக்காய் தலையில பச்சை மிளகாய் மூக்குதான், திராட்சை இரண்டு கண்களாம், தக்காளி பழம் பாய்தானம் பர

0: உடலை இரண்டு கைகளாம், வெள்ளரி காய் கால்களாம், காய் பழம் மனிதர் போல் காணாளது நடனமாட போகிற நாம பார்க்கும் பாருங்கள்.
1: சூப்பர். யார் சொல்லி கொடுத்தா கோபிகாக்கு இந்த பாட்டு? டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா? மேடம் என்ன படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? நல்லா படிப்பீங்களா? சரிமா சரிமா, வாழ்த்துக்கள்மா. நிகழ்ச்சியில கலந்துட்டு எங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் பாடினீங்க, நன்றி.
0: நன்றி.
1: அன்பு குழந்தைகளே, இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 722, முன் இணைப்பு எண் 04652. அலைபேசி எண் 8903 2570 39.

மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 இந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் அன்பு குழந்தைகளே, உங்களை இந்த நிகழ்ச்சிக்காக வரவேற்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 290 722, முன் இணைப்பு எண் 0465 2, அலைபேசி எண் 8 9 0 3 2 5 7 0 3 9.

0: Conscientiously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
2: நேர்களே, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. இந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள அன்பு குழந்தைகளை உங்களை வரவேற்கிறோம். தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 மற்றும் ஒரு எண் 290 722. முன் இணைப்பு எண் 04652. அலைபேசி எண் 8903252739.

0: ராஜாக்கமங்கலம் தங்க மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
0: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
1: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
0: போன் 233166 or 7418150265.
2: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
3: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: நேர்களை, பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 722. முன் இணைப்பு எண் 0465 2, அலைபேசி எண் 8 9 0 3 2 5 7 0 3 9.

நிறைவு பெற்றது நேர்களை பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30. திரை இசை கேட்கலாம். திரை இசையில் முதலாவதாக ஜீன்ஸ் திரைப்படத்திற்காக பி. உன்னிகிருஷ்ணன், பல்லவி பாடிய பாடலுக்கு இசை ஏ. ஆர். ரஹ்மான், வரிகள் வைரமுத்து.

0: கல்லூரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
1: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19 செவ்வாய்க்கிழமை காலை 9 முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
0: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
1: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
0: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
1: கட்டுரை போட்டியின் தலைப்பு
0: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
1: வினாடி வினாவின் மைய கருத்து
0: ஆகாஷ்வாணி இன்று வரை வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
1: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 முதல் மாலை 6 வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.

திரை இசையில் அடுத்ததாக பிஏபி திரைப்படத்திற்காக ஹரிஹரன் கே எஸ் சித்ரா பாடிய பாடலுக்கு இசை ரஞ்சித் பரோட், வரிகள் வைரமுத்து.

சிறை செயல் எடுத்ததாக சிறைச்சாலை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் அறிவுமதி.

கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது திரை இசை. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: திரையிசையில் எடுத்ததாக மூவேந்தர் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடிய பாடலுக்கு இசை சிற்பி, வரிகள் தவசிமணி.

இசையின் நிறைவாக மனதை திருடிவிட்டாய் திரைப்பட பாடல். பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா, வரிகள் வி. இளங்கோ, கார்த்திக் சாதனா சர்கம் பாடியது.

0: நேரம் 9:30.
1: ஆகாஷவாணி அகில பாரத நாடக வரிசையில் வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று இடம்பெறுவது கோவை வானொலியின் படைப்பாக மண்ணின் மகள் நாடகம். எழுதியவர் விமலா ரமணி அவர்கள். இதில் பங்கேற்போர் ஏ மனோன்மணி, ஆர் பன்னீர்செல்வம், கே விஜயகுமார், ஆர் பத்மநாபன், கே உன்னிகிருஷ்ணன் மற்றும் பலர். நிகழ்ச்சி அமைப்பு எஸ் விஜயகுமார்.

0: லட்சுமி,
1: வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள்.
0: லட்சுமி குட்டி, ஆண்டாள் உன்னை பத்தி தான் இப்படி பாடியிருக்காங்க தெரியுமா?
1: என்ன லட்சுமி இப்படி படுத்திருக்க? உன்னோட கண்ணு குட்டிக்கு பால் தர வேண்டாமா?
0: எழுந்துருமா, எழுந்துரு, எழுந்திருக்கண்ணே.
2: ஐயோ, இது என்ன லட்சுமி வாயெல்லாம் ஒரே நுரையா இருக்கு? பூச்சி கீச்சி ஏதாவது கடிச்சிருக்குமா?
0: அப்பா, அப்பா, அப்பா!
3: என்னதாயே, என்ன பண்ற, என்னாச்சு?
2: அப்பா இங்க பாருங்கப்பா, நம்ம லட்சுமி பாருங்கப்பா, வாயெல்லாம் ஒரே நுரையா இருக்கு.
3: அடக்கடவுளே, என்றாது இந்த காவல எந்த மாட்டு வைத்தியரும் வரமாட்டார். லட்சுமியால எழுந்து நடக்கவும் முடியாது போல தோணுது.
0: லட்சுமி,
3: யாரையாவது கூட்டிட்டு வர்றேன். கட்டப்பட்டிய கூட்டியாந்து லட்சுமிய மாட்ட அஸ்திரிக்கு எடுத்துட்டு போவோம்.
0: அப்பா,
3: மாணிக்கம், முனுசாமி, இவ்வளத்தால வாங்கட.
0: லட்சுமி,
3: வாங்க
0: லட்சுமி.
4: வாங்கம்மா, உங்க பேர் என்னம்மா?
2: நான் பூமிகா டாக்டர். லட்சுமியே நான் தான் வளர்க்கறேன். ரொம்ப நல்ல மாடு டாக்டர். நான் அத அம்மாவா நினைக்கிறேன். எங்க வீட்டு லட்சுமியா நினைக்கிறேன். என்னோட தாயா நினைக்கிறேன் டாக்டர்.
3: ஆமா டாக்டர், லட்சுமிக்கு தீனி போடாம பூமிகா சாப்பிடவே மாட்டான். லட்சுமி கண்ணு போட்ட நேரம் பூமிகா மாட்டு கொட்டாயில மணிக்கணக்கா அழுதுட்டு காத்திருந்தா.
4: இருங்க இருங்க இருங்க இருங்க, பதட்டப்படாதீங்க. உங்க மாடு, ஐ மீன் லட்சுமி, பிளாஸ்டிக் கழிவுகளை நிறைய தின்னு இருக்கு. உணவு குழாயில அந்த பிளாஸ்டிக் குப்பை, அப்புறம் அந்த பேப்பர் கப்பு எல்லாம் போய் அடைச்சிட்டு மூச்சு முட்டி. நான் நினைக்கிறேன் நீங்க மேய்ச்சலுக்கு விட்டு இருக்கப்போ அங்க கிடந்த பிளாஸ்டிக் குப்பை எல்லாம்
2: தின்னுட்டு.
4: ஐ எம் சாரி, உங்க லட்சுமி செத்து போச்சுமா?
2: டாக்டர்,
4: இந்தாங்க அது கழுத்துல கட்டியிருந்த சலங்கப்பட்டு.
2: லட்சுமி, லட்சுமி.

0: உள்ள வாங்க.
1: அம்மாடி, எங்க வாசல்லையே துரத்திடுவீங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, பயப்படாதீங்க, நான் உங்க அப்பாவை பார்க்க வரல, உங்களை தான் பார்க்க வந்தேன்.
0: நீங்க யாருன்னு தெரியலையே.
1: ஏன், தெரிஞ்சாதான் உள்ள விடுவீங்களோ. சாரிங்க, நான் ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு பேசுறேன். இல்ல, அன்னைக்கு வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல நீங்க அழுத அழக இருக்க, அப்பப்பா என் மனசுல சாரி என் காதுல ஒளிச்சுக்கிட்டே இருக்கு.
0: ஓ, நீங்க அங்க இருந்தீங்களா?
1: எஸ், என் டைகருக்காக.
0: என்ன டைகரா, புலி வளர்க்கறீங்களா?
1: நோனோ, புலினா எனக்கு கிளி, சாரி கிளி, நான் சொன்னது என்னோட வளர்ப்பு நாய் டைகர். ஊசி போட வந்திருந்த உங்க லட்சுமியோட கதையெல்லாம் கேட்டேன்.
0: லட்சுமி, லட்சுமி.
1: பூமிகா, கடந்து போனதை நினைச்சு குழம்பிட்டு இருக்கவே கூடாது. ஒரு பசு போன என்ன, உங்களால ஒரு கோசாலையே உருவாக்க முடியும். முதல்ல என்ன நான் அறிமுகப்படுத்திக்கிறேன், என் பேரு ஆகாஷ். இந்த ஊர் பேங்க்ல பிரான்ச் மேனேஜர். நாங்க விவசாய கடன் எல்லாம் தர்றோம்.
0: கடனா? நான் கேக்கலையே.
1: நீங்க கேக்கல, ஆனா நான் சாரி, நாங்க தர்றோம். நம்ம ஊர்ல சுற்றுச்சூழலை பத்தி விழிப்புணர்வு யாருக்குமே இல்ல. உங்களை மாதிரி விவரம் தெரிஞ்சவங்க படிச்சவங்க ஹெல்ப் பண்ணினா நிறைய சாதிக்க முடியும்.
2: பேங்க் தம்பியா? அட வாங்க தம்பி வாங்க. அன்னைக்கு மாதாஸ்திரியில தான் சந்திச்சோம்.
1: ஆமா.
2: என்ன தம்பி விசேஷம்?
1: எனக்கு பூமி வேணும்.
2: என்ன சொல்றீங்க தம்பி?
1: இப்படித்தான் சில சமயம் நான் உளறுவேன். மன்னிச்சுக்கோங்க பூமிகா, அதாவது உங்க மகளோட ஹெல்ப் வேணும்னு
2: சொன்னேன். தம்பி லட்சுமி நினைச்சு அழுதுகிட்டே இருக்குது.
1: ஐயோ,
2: விவசாயம் படிச்ச பொண்ணு படிப்ப பாதியிலேயே நிறுத்தி போட்டு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு வந்ததுதான். என்ற சம்சாரம் இறந்த பிறகு நான் தனியே இருக்கேன்னு எனக்கா இங்கேயே தங்கிடுச்சு.
1: சரி,
2: அவளுடைய பொழுதுபோக்கு லட்சுமி தான். லட்சுமிய நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருக்குது. அதுவும் தனியாத்தான் தவிக்குது.
1: ஒரு துணை போனா இன்னொரு துணை வராமலா போகும். அதாவது மனசு வேறு வழியில திருப்பணும்னு நான் சொன்னேன். இந்தாங்க விளம்பர போஸ்டர். அந்த விளம்பர வாசகங்கள் பிரசுரங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்க.
2: எட போடணுமா தம்பி?
0: அப்பா கொஞ்சம் அவரு பேச விடுங்க. நீங்க சொல்லுங்க சார்.
1: மேடம், இந்த சாறு நீரு மோரு இதெல்லாம் வேண்டாம், சும்மா ஆகாஷ்னு கூப்பிடுங்க.
0: இந்த மேடம் எல்லாம் வேண்டாம், பூமிகானே கூப்பிடுங்க.
2: ஆடாடா, என்ன மணி இது? ஐயாவா பேசோடு, நீங்க சொல்லுங்க தம்பி.
1: சரிங்க ஐயா, ஜனங்க கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். நாங்க சொல்றதை விட உங்களை மாதிரி படிச்சவங்க விவரமானவங்க சொன்னா நல்லா கேப்பாங்க. குப்பைய குப்பை தொட்டியில போடுங்கன்னு நாங்க சொன்னா எங்க கிட்ட சண்டைக்கு வர்றாங்க. மரத்தை வெட்டாதீங்கன்னு சொன்னா அது பங்காளி சண்டையாவே மாறிடுது. அதனால உங்களை மாதிரி பெண்கள், அதுவும் உங்களை மாதிரி அழகான பெண்கள் சொன்னா நல்லாவே கேட்டுக்குவாங்க. மண்பறித்து உண்ணுன்னு சொன்னாங்க, ஆனா மணல் கொள்ளையே நடக்குது. வாழ்வாதாரமான ஏரிகளையும் குளத்தையும் மறைச்சு வீடு கட்டுறாங்க. மரங்களை வெட்டுறதால பருவமழை போயிட்டு போகுது. மழைநீர் சேமிப்பு இதெல்லாம் மண்ணோட நீர்வளத்தை அதிகரிக்கும்.
2: ஆமா தம்பி, நீங்க சொல்றது எல்லாம் ரொம்ப சரி. முந்தி ரோட்ல நடக்கும்போது ரெண்டு பக்கம் பெரிய பெரிய மரங்க பச்சை பசேல் இருக்கு, நிழல் தரு. இப்ப எல்லாம் ஒரே பொட்டக்காடு ஆகி போச்சு. ஒரு மழை பெய்யலனா உடனே அந்த இடத்துல அடுக்கு வீடு கட்டிடுறாங்க. மஞ்ச பைய காமலையா போச்சு. இப்போ எல்லாத்துக்குமே பிளாஸ்டிக், அதுல தான் சாப்பிட்றோம், அந்த கப்புல தான் குடிக்கிறோம். என்ன என்ன விஷம் இருக்கோ யாருக்கு தெரியும்.
1: உண்மைதானுங்க ஐயா, பூமி திருத்தி உண்ணுன்னு சொன்னாங்க. நீரின்றி

0: அழியாது உலகு அப்படின்னாங்க. ஆனா அந்த நீரையும் நிலத்தையும் நாம உறிஞ்சிக்கிட்டா நிலம் எப்படி வளமாகும்? மண்மகள் அதனால்தான் மலடாய் போயிட்டா. வானம் பொய்ப்பின் பூமி தரிசாகும், மனித மனம் பொய்த்து போனா சமூகமே நாசமா போகாதா? இந்தாங்க பேப்பர் கட்டிங்.
1: ஆமா, இந்த பிரச்சார நோட்டீஸ் எல்லாம் எதுக்காக?
0: இதுல சின்ன சின்ன கவிதைகள் எல்லாம் இருக்கு. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுக்காக நாம கூட்டம் எல்லாம் போடலாம், அதுல நீங்க பேசுங்க. அப்போ இந்த கவிதைகளை எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. சம்மதம் தானே?
1: என்ன கேட்டீங்க?
0: சம்மதமான்னு கேட்டேன். அதாவது இந்த வேலைக்கு வர சம்மதமான்னு கேட்டேன், அவ்வளவுதான்.
2: நீ கவலைப்படாதீங்க தம்பி, நான் அம்மனியை சம்மதிக்க வைக்கிறேன்.
0: சரிங்க ஐயா.

0: மரமே, நீ உன் பசுமையை இழந்தாய். உன் ஈர நரம்புகளில் ஈரமில்லை என்று சோர்ந்து விடாதே. என் குருதியை உனக்கு இரையாக்குவேன். வாழ தகுதியிலே என்று சோர்ந்து விடாதே. உன்னை தாங்க நான் என்கிற மண்மகள் இருக்கிறேன். நீ கீழே விழ உதித்தவன் இல்லை. உன்னை அழிக்க விரும்பும் மனிதர்கள் உன் காலடியில் ஒரு நாள் விழுவார்கள். நம்மை உறிஞ்சும் மனிதர்கள் நம்மிடமே மரணிப்பார்கள். அதற்குள் அவர்கள் விழித்துக் கொள்ளட்டும். ஆஹா, எவ்வளவு அற்புதமான அழகான கவிதை! மண்ணிடம் மரம் சொல்வது போன்ற ஒரு கவிதை இது. அந்த மண்மகள் நான் தான், நான் தான்.
1: ஹலோ பூமி.
0: எஸ், பூமி ஹியர்.
1: குட் மார்னிங் பூமி.
0: சொல்லுங்க சார்.
1: உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, இந்த சாறு நீரு மோர் எல்லாம் வேண்டான்னு. சும்மா ஆகாஷ்னே கூப்பிடு. இனிமே நான் உன்னை பூமின்னு தான் கூப்பிட போறேன். இந்த மண்ணோட மகளே நீதான்.
0: களிமண்ணா, கரிசல் மண்ணா?
1: நெரிசல் மண் போகட்டும். இப்படி கொஞ்சம் வாக் போயிட்டே பேசலாமா?
0: ஓகே ஓகே. அம்மா, என்ன விசேஷம்? ரொம்ப குஷியா இருக்கீங்க
1: பூமி. எல்லா மீட்டிங்லயும் உன்னை பத்தி தான் பேசுறாங்க. சாரி, உங்களை பத்தி தான் பேசுறாங்க.
0: பரவாயில்ல பரவாயில்ல, உரிமையிலேயே கூப்பிடலாம். அது என்ன பேச்சு?
1: நீ ஏரியா ஏரியாவா போய் பிரசுரங்கள் இஷ்யூ பண்றியா? அடிக்கடி பெண்கள் கூட்டம் போட்டு வாழ்வாதாரம், பிளாஸ்டிக் ஒழிப்பு, இத பத்தி எல்லாம் பேசி ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துறியா? தேங்க்யூ பூமி.
0: நீங்க தானே சொன்னீங்க?
1: ஆமா, நான் என்ன சொன்னாலும் கேப்பியா?
0: என்ன சார், இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்கீங்க போல இருக்கு.
1: ஒரு ஒற்றுமையை பாத்தியா பூமி? என்னோட பேரு ஆகாஷ், உன்னோட பேரு பூமி.
0: அதனால என்ன,
1: ரெண்டும் இணைய வாய்ப்பு இருக்கா?
0: இல்லவே இல்ல. ரெண்டும் ரொம்ப தள்ளிதான் இருக்கு. தொடுவானத்துல பார்த்தா இணைச்ச மாதிரி தெரியும், ஆனா கிட்ட போக போக தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும்.
1: அடட, உனக்கு பாசிட்டிவ் தாட்ஸே வராதா? ஆகாயத்துல இருந்து பொழியற மழைதான் பூமியோட தாகத்தையே தணிக்குது. தன்னோட தண்ணீர் கரங்களால ஆகாயம் பூமியை தழுவுது, அது தெரியுமா?
0: தெரியும் தெரியும். பேசாம நீங்க இந்த வேலையை விட்டுட்டு கவிதை எழுத போங்க.
1: கவிதை எழுதுனா காதல் வருமா?
0: கழுத வரும்.
1: சரி, நீ வாய.
0: என்னது, நாதா?

0: மாமா
1: மாமா
2: யாரு
1: எப்படி இருக்கீங்க?
2: உங்களுக்கு
1: அது புரியாது மாமா, இது பிசினஸ் பிசினஸ். திடீர்னு துபாய் கூப்பிடுவாங்க, அப்புறம் பெங்களூரு, அப்புறம் மெட்ராஸ், இப்படி ஏக பிஸி மாமா. நானு அது பில்டர் வேலைன்னா சும்மாங்களா?
2: பில்டர் ஊடு கட்டுறது தானே முருகேசே. ஏரி குளம் இதுல எல்லாம் ஊட்ட கட்டிக்கிறாத, அஸ்திவார இறங்கி போகு. ஆம்புட்டுத அத்தனை பேர் சாகோடு.
1: தெரியும் மாமா, எல்லாம் பர்மிஷன்.

0: வாங்கி கொடுத்து தான் கட்டுறோம். சரி சரி, போன மாசம் துபாயில இருந்து திரும்பின, அங்க ஒரு பெரிய டீல் மாமா.
1: அது என்ன டீலோ ரீலோ?
0: ஆமா, பூமி எங்க?
1: அத ஏன் கேக்குற? இப்ப எல்லாம் அம்மனி ரொம்ப பிஸி.
0: நானும் அதை சொல்லத்தான் வந்த மாமா. நான் பூமிக்கு முறப்பையன்னு சொல்லி வைங்க மாமா.
1: முறப்பையனா முறப்பையனா பூமி தெரியும்.
0: உங்களுக்கு தெரியாதது இப்ப சொல்ற மாமா, கேட்டுக்குங்க. பூமி இந்த வீடு வீடா போய் ஏதோ நோட்டீஸ் எல்லாம் குடுக்கறாளாமா, நாடகம் போடுறாளாமா, இந்த ஊரை கூட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்துறாளாமா?
1: தெரியும் தம்பி, அந்த பேங்க் தம்பி.
0: அதான் அதான், அந்த பேங்க் தம்பியோட தான் ஊர் சுத்துறாளாமா. பைக்ல, ஆத்தோரத்துல, இந்த மரத்தடியில, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல சந்திக்கிறாங்களாமா.
1: என்ன முந்தி சொல்ற? அவங்க ரெண்டு பேரும் ஏதோ விழிப்புணர்வு.
0: ஐயோ மாமா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க ஒரு வெள்ளச்சோளம், எல்லாத்தையும் நம்பிடுவீங்க. விழிப்புணர்வு இல்லது, இது காதல் உணர்வு. பூமிகாவ எனக்கு தரேன்னு அத்தை சொல்லி இருக்காங்க. அவங்க சாகும் போது என் கைய புடிச்சு சத்தியம் வேற செஞ்சிருக்காங்க.
1: உங்க அத்தை என்கிட்ட எதுவுமே சொல்லிய ஏலா தாம்சன் வியாதிய குணமாக்க முடியாம செத்து போனா.
0: மாமா, அது தாம்சன் வியாதி இல்ல, அது வில்சன் வியாதி. அதாவது லிவர் கெட்டு போச்சு, அது குணப்படுத்த முடியல.
1: உண்மைதான், வியாதி முத்தி போனா ஜாஸ்தியானா குணப்படுத்த முடியாது. இங்க மண்ணு கெட்டு போச்சு, மரம் பட்டு போச்சு, மனசு மாட்டு போச்சு.
0: சரி சரி, அத விடுங்க மாமா, நான் சொல்றத கேளுங்க. அடுத்த தடவை நான் வரும்போது இந்த வீட்டு மாப்பிள்ளையாத்தான் வருவேன். இப்ப நான் கிளம்புறேன் மாமா.
1: இது என்ன எனக்கு புது செய்தி? இந்த முருகேசன் சொல்றது நெசந்தானா? பூமியாக்கு ஒரு துணை வேணும். லட்சுமி இறந்ததுல இருந்து பூமி அழுதுகிட்டே இருந்தா, இப்பதான் கொஞ்ச நாளா தேறிட்டு வர்றா. காலியா இருக்கிற மாட்டு கொட்டாயி பார்த்தா கஷ்டமா தான் இருக்குது, ரொம்ப அழுகாட்சியா வருது. அதனாலதான் மாட்டு புரோக்கர் கிட்ட சொல்லி சந்தையில ஒரு நல்ல சுழி மாடா பார்த்து வாங்கிட்டு வர சொல்லி இருக்கிற. முருகேசு பத்தி பூமி கிட்ட என்னன்னு சொல்றது, எப்படி சொல்றது?

0: இந்த ராத்திரி நேரத்துல இந்த மழையில மாட்டிக்கிட்டனே. பஸ்ஸும் வர மாதிரி தெரியல. ஐயோ, எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது ஒண்ணுமே தெரியலே.
1: பூமி, ஏன் இப்படி தனியா நின்னுகிட்டு இருக்க? கூட யாருமே இல்லையே, என்ன ஆச்சு?
0: ஒண்ணு இல்ல, இந்த ஏப்ரல் 22ஆம் தேதி உலக பூமி தினம் வருது இல்ல, அதுக்கு என்ன பண்றது, எப்படி செலிப்ரேட் பண்றதுன்னு நாங்கெல்லாம் பிளான் போட்டுட்டு இருந்தோம்.
1: சரி,
0: ரொம்ப பெருசா கிராண்டா கொண்டாடலாம்னு பேசிட்டு இருந்தோம். அப்படியே பேசி பேசி நேரம் ஆயிடுச்சு. என் கூட வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. நான் சிஸ்டத்துல சில இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும்னு பாத்துக்கிட்டு இருந்தனா நேரம் போனதே தெரியல. இப்ப இப்படி மழையில மாட்டிக்கிட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல. பஸ்ஸும் வர மாதிரி தெரியல. நல்லவேளை நீங்க வந்தீங்க.
1: இப்படி பைக்ல உட்காரு, உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டு வர்றேன்.
0: இல்ல இல்ல, மழை விட்டதும் நானே போய்க்கிறேன். இல்ல, வர வர எங்க அப்பா கூட ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாரு. என்ன வெளியில போக வேண்டாம்னு சொல்றாரு.
1: பரவாயில்ல, சரி சரி வா.
0: சரி சரி, சோ தள்ளி உட்காருங்க. எனக்கு பைக்ல உட்கார இடம் வேண்டாமா?
1: இப்படி பைக்லயே வச்சு அப்படியே உன்னை கடத்திட்டு போட்டுமா?
0: பெட்ரோல் இருக்கா?
1: ஏன் பாதிரி விட்டுட்டு போயிடுவனும் பயமா இருக்கா? நான் சொன்ன சொல் மாறாதவன், பெரிய கொடைவள்ளல்.
0: இந்த மழையில கொடைவள்ளலா இருக்க வேண்டாம், உடை கொடுத்த குடைவள்ளலா இருங்க, அது போதும்.
1: இந்த மழையை பார்த்தா உனக்கு என்ன தோணுது?
0: எனக்கு வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்னு தோணுது.
1: எனக்கு மழையிலேயே நனையணும்னு தோணுது.
0: வர வர நீங்க ரொம்ப சினிமா பார்க்க
1: ஆரம்பிச்சிட்டீங்க.

0: என்ன பாருங்களேன்,
1: பாருங்க.

0: இன்னும் பூமிக்கா ஊடு திரும்பல, எம்பிட்டு நேரம் ஆகி போச்சு. சொன்ன பேச்ச கேக்கறது இல்ல. பிரச்சாரம் வேண்டாம், மண்ணாங்கட்டியும் வேணாம்னு எத்தனை வாட்டி நான் சொல்லிட்டேன். பூமியே ஆகாசம்னு என்னமோ சொல்றாங்க, ஏதோ பூமி நாளா. அது முடியற வர கொஞ்ச நாள் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றா. இப்ப என்னடானா, இம்புட்டு நேரம் ஆயி போச்சு, இன்னும் ஆளவே காணோம். வந்துட்டா இப்பவே கண்டிஷனா பேசி போடணும், வீட்லயே உட்கார வைக்கணும். இந்த அவனி அட, அது என்றாது, போலீஸ் வந்து நிக்குது. இவங்க அங்க வந்தாங்க.
1: ஐயா, உங்க பொண்ணு பேரு பூமிகா தானே?
0: ஆமா. என்ன ஆச்சுங்க? பூமிகா என்ற உள்ளத
1: கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் போனோம், வரீங்களா?
0: ஐயோ, என்ற பூமிக்கு என்னாச்சு? ஐயா சொல்லுங்க, சொல்லுங்க ஐயா.
1: ஐயா சீக்கிரம் கிளம்புங்க, வாசல்ல ஜீப் நின்னுட்டு இருக்கு, ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன ஆக்சிடென்ட்.
0: என்ன பூமியை காப்பாத்து, என்ன பூமியை காப்பாத்து. பூமி கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்திருக்கீங்களா ஐயா? என்ற பூமிக்கு என்னாச்சு இன்ஸ்பெக்டர் ஐயா?
2: பெரியவரே பதட்டப்படாதீங்க, உங்க பூமிக்கு ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சுன்னு தெரியுங்களா? அவங்க பத்திரமா ஹாஸ்பிடல்ல இருக்காங்க, டாக்டர் நர்ஸ் எல்லாம் பக்கத்திலே இருந்து பாத்துக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, எங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் வேணும், அதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னேன். என்கொயரி முடிஞ்சதும் நானே உங்களை கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல டிராப் பண்றேன், சரியா? இத பாத்தீங்களா?
0: என்னையா இது? நான் பிள்ளைய காணவனு தவிச்சிட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு அருந்து செய்யின காட்டி கேள்வி கேக்குறீங்களே, இது நல்லா இருக்குதா?
2: இத நல்லா பாருங்க, இந்த செயினை அடையாளம் தெரியுதான்னு சொல்லுங்க.
0: இது நான் மகேஷ்க்கு தந்த செயின்.
2: மகேஷா?
0: இது மகேஷ்க்கு அவன் கல்யாணத்துக்கு நான் கொடுத்த செயின். இது பரிசாத்தா இது கொடுத்த? இது எப்படிங்க?
2: மகேஷ் யாருங்க?
0: என்ற வீட்டுல தோட்ட வேலை பார்த்த பையன், நல்ல மாதிரி 3 வருஷமா இருந்தா.
2: இப்ப அவன் எங்க போயிட்டான்?
0: அவனுக்கு கல்யாணம் ஆகுதுனால உருவி கிராமத்துக்கு போறன்னு 1 மாசம் லீவ் வேணும்னு கேட்டேன், கொடுத்து அனுப்புனேன், அவன் வரவே இல்ல. சரி, தன் கிராமத்திலேயே தங்கிட்டான்னு விட்டுட்டேன், அப்படியே போச்சு.
2: நீங்க தேடுனாலும் கிடைச்சிருக்க மாட்டார்.
0: ஏன், பொஞ்சாதி கூடவே போயிட்டானா?
2: இல்ல, அவனை கொன்னுட்டாங்க.
0: அடிய ஆத்தி.
2: உங்களுக்கு முருகேசங்கிற பத்தி தெரியுமா?
0: ஐயோ, அந்த பையனா?
2: முருகேசன் உங்க மருமகனா?
0: ஏதோ தோறு சொந்தம், மாமா மாமான்னு கூப்பிடுவேன், திடீர்னு ஒரு நாள் வருவேன், திடீர்னு காணாம போயிருவேன். என்னாச்சுங்க?
2: அதோ பாருங்க, லாக்கப்ல தெரியுதா?
0: இவன் எங்க இங்க வந்த? முருகேஷ்
2: இவன் தான் உங்க வீட்டு வேலைக்காரன கொன்னவன். இவன் தான் பூமியையும் அந்த ஆபீசரையும் பைக்ல போறப்ப பாதி வழியிலேயே ஆக்சிடென்ட் பண்ணி இந்த ஆபீசர் தலையில அடிச்சு தாக்குனவன். இவன் பேரு ஏற்கனவே எங்க லிஸ்ட்ல இருக்கு. முருகேசா, உங்க மாமா கிட்ட சொல்லு.
3: என்ன மன்னிச்சிடுங்க மாமா, நான் தான் எல்லாமே செஞ்சேன். நீங்க செயின் கொடுத்து தெரிஞ்சுச்சு, அத மகேஷ் கிட்ட இருந்து நான் தான் புடுங்கின. சண்டை வந்துச்சு, நான் போட்ட போடல, அவன் செத்து போயிட்டான். செயின் எடுத்துக்கிட்டு தலைமரம் ஆயிட்டேன். பாதுகாப்பா இடம் தேடி வந்தப்பதான் இங்க உங்க வீட்டுல நான் பூமியை
0: பார்த்தேன். நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே, உன்னை நம்பணும் பாரு, என்ன செருப்பாலேயே அடிக்கோடு.
2: போலீஸ் நைட் ரோந்து அந்த பக்கமா வந்திருக்கு, இந்த போலீஸ் வண்டியை பார்த்து பயந்து ஓடி போயிருக்கான். அப்படி ஓடும் போது இந்த செயின் ஏதோ ஒரு மரத்துல மாட்டி அருந்து கீழே விழுந்திருக்கு. இவன் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு பெரியவரே, கலப்பட உரங்களை எல்லாம் வாங்கி அதுல மேலும் கலப்படம் செஞ்சு நிறைய விலை வச்சு ஏழை விவசாயிகளை ஏமாத்தி வச்சிருக்கான். அதுக்காக குத்தகைக்கு ஒரு இடம் வாங்கி டெம்பரரியா குடோன் போட்டு இருக்கான். அந்த லீஸ் முடிஞ்சதும் வேற ஊருக்கு மாறிடுவான். நான் நினைக்கிறேன் உங்க வீட்டு தோட்டக்கார மகேச கூட கொலை செஞ்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல அவன் புதைச்சு வச்சிருக்கலாம் நினைக்கிறேன். இப்ப தானே பிடிபட்டு இருக்கான், இனிமே எல்லாம் ஒவ்வொன்னா வெளியே வரும்.
0: தாய் மண்ண நாசமாக்கிய மோசக்கார பெத்ததாயே விஷம் வச்சு கொள்ள பாத்தியாடா. இந்த மண்ணில் விளையிற அரிசி தாண்டா நாம சாப்பிடுறோம், இந்த மண்ணு தடுற

0: தண்ணியை தாதா குடிக்கிறோம். நமக்கு சோறும் தண்ணியை தர்ற தாய் இந்த பூமாதேவி. இந்த மண்ணையும் தண்ணியும் நாசமாக்கிட்டா யாருமே உசுரோட இருக்க முடியாது. இந்த மண்ணு தான் நமக்கு தாய். இந்த மண்ணோட வளமை வெதநெல்லு மாதிரை, அத பத்திரமா காபந்து பண்ணணும். அப்பத்தான் நம்ம அடுத்த தலைமுறை சோர்விக்க முடியும். அத மாசுபடுத்திட்டியடா பாவி. உன்னை என் சொந்தக்காரன்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்குது. நீ கொன்னது என்ற மகேசம் மட்டும் இல்ல, நீ கொன்னது என்ற தாய. பெற்ற தாய கொண்ட மகனுக்கு மன்னிப்பே கிடையாது, போயிடுறா.
1: முருகேசுக்கு நிச்சயமா ஜெயில். வெளிய அவன் அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது. கவலைப்படாதீங்க பெரியவரே. எஸ் இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். என்ன பூமிய கண்முழிச்சிட்டாங்களா? இதோ இப்பவே வர்றோம்.
0: பூமிய சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு வாமா. மாப்பிள வீட்டுக்காரங்க எல்லாம் வரப்போறாங்கல்ல, நேரமாச்சு.
2: எங்கிட்ட கேக்காம ஏப்பா இப்படி பண்றீங்க? ஆகாஷ் ஐசியூல இருக்காருன்னு தெரிஞ்சு நான் எத்தனை போன் பண்ண, அவரு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அவரோட ஆபீஸுக்கு போன் பண்ணா லாங் லீவ்ல போயிருக்காருன்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கு நடுவுல இந்த அப்பா வேற கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்றாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல எங்கேயாவது ஓடி போறதான்னு தெரியல.
3: பசுமாடு கேட்டீங்கல்ல, சந்தையில வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்ல மாடு, சுழிகளி எதுவும் இல்ல. இனிமேதான் முதலீட்டே போடணும்.
0: நல்ல நேரம் லட்சுமி பசுவே வந்த மாதிரி இருக்குது.
3: ஆமாங்க ஐயா, லட்சுமி இறந்தப்போ அது ஓட்ட கிடையாறுக்கனையும் வித்து போட்டீங்க. அந்த கண்ணுதான் இது.
0: என்ன என்ற லட்சுமியோட கண் குட்டியாது? வாமா சில லட்சுமி.
2: அப்பா அப்பா லட்சுமியா லட்சுமியா லட்சுமி வந்தாச்சு. இருங்கப்பா இருங்க. அப்பா இந்தாங்க, நம்ம லட்சுமியோட கழுத்துல கட்டி இருந்த சலங்க பெல்ட். அப்பாப்பா இந்த பெல்ட அந்த சின்ன லட்சுமிக்கு போடுங்கப்பா, போடுங்கப்பா. அப்பா இந்த சின்ன லட்சுமிய நான் மாட்டு குட்டையில கட்டிட்டு வரேன். காணாம போனவங்க கிடைச்சா எத்தனை சந்தோஷமா இருக்கு.
4: ஆஹா, நான் கூட காணாம போனவன் தான். திரும்பி வந்த எனக்கு எதுவுமே கிடையாதா பூமி?
2: ஆகாஷ் நீங்களா?
4: ஆமா
2: நீங்க எப்படி?
0: ஆமா தாயி, நான் ஆகாஷ் தம்பிய பாக்க ஆஸ்பத்திரிக்கு போனனா அப்பா இவங்களோட அப்பாவும் அம்மாவும் வந்திருந்தாங்க. தம்பி தான் சொல்லுச்சு.
5: என்ன சொன்னாருப்பா?
4: ஆமா பூமி, இப்ப எனக்கு ஒரு வாரம் பத்து நாள் ரெஸ்ட் வேணும்னு டாக்டர் சொன்னாங்க. நான் என் பேரண்ட்ஸோட ஊருக்கு போறேன். என்ன பத்தி இப்ப எதுவுமே பூமியாவுக்கு நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் பாருங்க. நான் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு பொண்ணு பார்க்க வரேன் அப்படின்னு மாமாட்ட நான் தான் சொன்னேன்.
0: அதனாலதான் சொல்லுல. என்ன பண்றது, வருங்கால மாப்பிள சொல்லிட்டாரோ.
4: நான் கிடைச்ச மகிழ்ச்சிய அந்த நேரத்தை எப்படி நீ ரியாக்ட் பண்றேன்னு பாக்க ஒரு ஆசைதான். அதான் மாமா கிட்ட அப்படி சொன்னேன்.
5: ஆஹா, இப்படியா கூட்டு சதி திட்டம் தீட்டுவீங்க? இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா?
4: தெரியுமே, ஆயுள் தண்டனை தான், வேற என்ன? ஏத்துக்க தயாரா இருக்க. என் பேரண்ட்ஸ் கார்ல காத்துட்டு இருக்காங்க, கூட்டிட்டு வரட்டுமா?
5: இருங்க இருங்க, நான் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வரேன்.
4: இந்த பூமி தினத்தை நாம தம்பதிகளாவே கொண்டாடுவோம். நீதான் இந்த மண்ணோட மகள். என்னுடைய அர்ச்சனை பூக்கள் அத்தனையும் உனக்குத்தான். என் முதல் மரியாதையும் உனக்கு தான்.
5: உங்களுக்கு தெரியுமா
4: என்னது?
5: என்னோட சின்ன லட்சுமி வந்துட்டா.
4: அது மட்டுமா? இனிமே வரிசையா பாரு, சின்ன ஆகாஷ் சின்ன பூமியா எல்லாம் வரப்போறாங்க.
5: போங்க நீங்க.
6: அகில பாரத நாடக வரிசையில் வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் நேயர்கள் இதுவரை கேட்டது மண்ணின் மகள் நாடகம். எழுதியவர் விமலா ரமணி அவர்கள். இதில் பங்கேற்றோர் பூமிகாவாக ஏ மனோன்மணி, ஆகாஷாக ஆர் பன்னீர்செல்வம், அப்பா செ

0: கேப்டனாக என் விஜயகுமார், இன்ஸ்பெக்டராக ஆர் பத்மநாபன், முருகேசனாக என் உன்னிகிருஷ்ணன், இவர்களுடன் பொன் ரமேஷ்குமார், எஸ் ஏ ஆனந்தா ஆகியோர். அமைப்பில் உதவி தேவகி ஸ்ரீனிவாசன். நிகழ்ச்சி அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயமுத்தூர் வானொலி நிலையம்.
1: இந்நிகழ்ச்சி நமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து ஒலிபரப்பானது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: திசையட்டும் இசையை அசைபோட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். 2 மாடு இரவு நேரத்தில் ஓடினால் எப்படி இருக்கும், மண்ணுக்கேத்த மைந்தன்.

இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள் இணைந்திருக்கிறோம். மனசு கிறங்கும். மனோ நாகூர் ஹனிஃபா குரல்களோடு கடலில் ஒரு பயணம்.

0: 11:20 கடிகாரமுள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளையராஜா சொல்லும் கதையை கேட்கலாமா?
1: அடிகதகேளு கதகேளு. கருவாயங்கதகேளு.

சகலகலா வல்லவன் படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். இணைந்திருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை, 101 கோயம்புத்தூர் எஃப்எம், 103 மதுரை எஃப்எம், 103.3 திருச்சி எஃப்எம், 102.1 ரெயின்போ எஃப்எம், 101.4 இரவும் கிறங்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மலேசியா வாசுதேவன் குழுவினரோடு பாடியிருக்காங்க கரகாட்டக்காரன்.

ஊருல போல கட்டல, எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா?

சங்கர் குரு படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் கேட்டோம். கலாட்டா பண்ணக்கூடிய பாடல்கள் அப்படின்னாலே சுவாரஸ்யம் அதிகமாயிடும் இல்லையா? ஆகாஷ்வாணியில் இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக எஸ்பி சைலஜா குழுவினரோடு பாடியிருக்காங்க சேரன் பாண்டியன் படத்திலிருந்து ஒரு பாடல்.

16 வயதினிலே படத்திலிருந்து பாடல் கேட்டோம். மலேசிய வாசுதேவன் குழுவினரோடு பாடியிருந்தாங்க. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4 மனசு மயங்கும். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். படிக்காதவன், சிங்காரவேலன் படங்களிலிருந்து அடுத்தடுத்து பாடல்கள். இணைந்திருங்கள் இசையோடு, காற்றோடு நீங்கள். உங்களோடு ராம் சரோசன்.

0: யஜமானஸ்ய சிவகோத்ரோத்பவஸ்ய மிருக நட்சத்திரேஹே அடங்காப்படாரிஜாதஸ்ய பேரன்னகட்டியோ
1: சுமதி சுமதி
0: சுமதி நாமதேயஸ் சிங்காரவேலன் லவ்வஸ்ய வருங்கால வைஃபஸ்ய தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமினே அஷ்டோத்திர நமக பூஜாஞ்சகரிஷ்யே ஐயையோ போரியே போரியே.
2: அரபோ ரங்கா ஸ்ரீலங்கா கொப்பர தேங்க இங்க.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் FM 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் FM 103, மதுரை FM 103.3, திருச்சி FM 102.1, ரெயின்போ FM 101.4. காற்றின் மொழி.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

அணைச்சு எல்லாம் முடிப்பேன். நேற்று போட்டா

ஊடல் வரும் இந்த காதல் கணக்கு நமக்கு கண்ணில் இருக்கு இருக்கு காணம் எதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதோ லேசா.

சந்தோஷம் ராத்திரிகள் வந்து விட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு கொண்டிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்ட இடம் அத்தனையும்

அழகு பொன்னிருக்கு வட்டமேடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பம் இல்லை. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தா. யானைக்கு சின்ன பூனை போட்டியா? உணங்கி மோதி தம்பட்ட பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியமா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று அரியத்தூர் ஏ டி பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மேல்சானாங்குப்பம் ஜி முனுசுவாமி அவர்கள் தவில். கஜபதனா என்று தொடங்கும் ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடல். ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் அரியத்தூர் ஏ டி பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சரசாங்கி ராகத்தில் அமைந்த திருப்பதி மலை என்று தொடங்கும் எம் எம் தண்டபாணி தேசிகர் கீர்த்தனை ஆதித்தாளம்

0: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4
1: அருள்மணி மாலை.

அருள்மணி மாலையின் தெய்வீக ராகத்தில் பிபி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடிய ஸ்ரீசைல மல்லிகார்ஜுன சுப்ரபாதம்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விஸ்வநாத அஷ்டகம்

நேரம் 5:33. தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக சோபனா பாடிய ஸ்ரீ வைத்தியநாத அஷ்டகம்.